0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபித்து நாம் இந்த நேரத்தை நாம் துவங்குவோம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், அப்பா எங்க கூட பேசுங்கன்னு சொல்லி அப்பாட்ட நம்ம கேட்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களுடைய உணர்வுகளை அறிகிறவர், எங்களுடைய கஷ்டங்களை அறிகிறவர், எங்கள் வேதனைகளை அறிகிறவர், எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்களுடைய சூழ்நிலைகளை அறிகிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர். ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர், எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை ஆண்டவரே உலகத்தின் எந்த பகுதியிலிருந்து யார் பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களோடு கூட தேவன் பேசுவீராக, உம்முடைய சத்தம் வெளிப்படும்படியாக, உம்முடைய ஆலோசனை பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சூழ்நிலையின் மேலும் நீர் ஆளுகை செய்து அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்துவீராக, தேற்றுவீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாக்கோபின் புஸ்தகம் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இந்த வார்த்தையை கவனித்து பார்க்கும் பொழுது நமக்கு விரோதியாயிருக்கிற, நம்மை பகைக்கிற, நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிற சத்ரு நம்மை விட்டு ஓடிப்போக வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்களை அழகாக இந்த வசனங்களெல்லாம் வாசிக்கிறோம். முதல் காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இன்றைக்கு உலகத்தில் உள்ள அநேக மக்களை நாம் பார்க்கும் பொழுது எனக்கு முன்னே போவதற்கு பலன் இல்லையே, ஒரு பிரச்சனை மாற்றி மறு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. சில குடும்பங்களில் பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலை, நிறைய கடன் பிரச்சனை, வியாதி, பலவீனம், எத்தனையோ விதமான நெருக்கங்கள், தோல்விகள் இன்றைக்கு அநேகர் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை யோசிக்க வேண்டிய காரியம், இதுதான் தேவன் நமக்கு வாக்கு பண்ணின காரியமா? இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? நான் அவரை அறிந்த அவருடைய பிள்ளை அல்லவா? என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது? ஏன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வருகிறது? இந்த போராட்டங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? அதற்கு தான் ஆண்டவர் இந்த வழியை சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் முதல் படி. ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நாம் ஏதோ ஒன்றை விட்டு விடுகிறோம். உடனே தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுல குறைவுபட்டுறோம், இல்லாத விட்டுறோம். ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தாலும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, சத்ருவினுடைய போராட்டத்தை அவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியல. அவங்க நினைக்கிறாங்க தேவன் ஏதோ அனுமதிக்கிறார் போல. கிடையாது. யோவான் 10:10 இப்படி வாசிக்கிறோம், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள். திருடன் வருகிறான் சமாதானத்தை திருடிட்டு போக, சந்தோஷத்தை திருடிட்டு போக, பொருளாதாரத்தை திருடிட்டு போக, ஆரோக்கியத்தை திருடிட்டு போக, இவைகளெல்லாம் எடுத்துட்டு போவதற்காக அவன் வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாக வந்தேன், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ரெண்டு படிகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இது ரெண்டையும் நம்ம செஞ்சாதான் நம்மளால் சத்ருவை ஜெயிக்க முடியும். இன்றைக்கு வேத புத்தகத்தில் உள்ள ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் என் வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி மாறும், எப்படி நான் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், ஏன் என் வாழ்க்கையில் நான் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதற்கான விடையை கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாய் நமக்கு கொடுப்பார். யோசுவாவின் புஸ்தகம் 7:6, ஆறாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா என்பவன் ஒரு பெரிய தலைவன், ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி செல்லுகிற ஒரு மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுடைய நிலைமையை பாருங்க, அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். நிறைய பேர் உலகத்தில் சொல்கிறாங்க பிச்சுக்கணும் போல இருக்குது, அது மாதிரி தான் யோசுவானுடைய நிலைமை. தன்னுடைய சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டார், கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார், தலையின் மேலெல்லாம் புழுதி. என்ன காரணம் அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு தோல்வியை அந்த ஜனங்கள் சந்தித்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட தோல்விகளை சந்திக்கும் பொழுது அது நம்மளை ரொம்ப பாதிக்குது. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்குதா, இதுக்கு மேலே போக முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த இடத்துல யோசுவா அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தான் அவர் இருக்கிறார். சரி, இந்த தோல்வி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கொஞ்சம் முன்னாடி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ என்ற மகாபெரிய கோட்டையை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் சந்தித்திருக்கிறாங்க. ஆனால் அதை தொடர்ந்து இப்படி ஒரு படுத்தோல்வி அவர்களுக்குள்ளே வந்துவிட்டது. காரணம் என்ன வாசிக்கலாமே. யோசுவா 7:3 வாசிக்கிறோம். யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2,000-3,000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றார்கள். இப்போ இந்த அடுத்த பட்டணமாகி ஆயி என்ற பட்டணத்தை பிடிப்பதற்கு கொஞ்சம் பேரை அனுப்பினா போதும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது. இந்த செய்தி சொல்லப்பட்டதின் அடிப்படையில் 4 இப்படி வாசிக்கிறோம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3,000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்து ஓடினார்கள். இந்த தோல்வியை சந்தித்த இந்த ஜனங்கள் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுகிறார்கள். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கிறீங்க, நீங்கள் எங்களை நடத்திட்டு வர்றீங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தோல்வியை நாங்கள் சந்தித்து விட்டோமே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எங்களுக்கு வந்து விட்டதே அப்படின்னு அவங்க ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுகிறார்கள். ஆண்டவர் பேசுகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பேசுகிற தேவன், ஒருவேளை குறைவினாலே, பாவத்தினாலே, பலவீனத்தினாலே, தவறுகளினாலே நாம் விழுந்து போனாலும் தோல்வி அடைந்தாலும் அவர் சமூகத்தில் போய் கதரும் பொழுது நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். 10 இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்துரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஏன்பா நீ விழுந்து கிடக்கிற? ஏன் நீ இப்படி கதறிக்கொண்டிருக்கிறா? எழுந்துரு. முதலாவது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்ற, நீ முதல்ல எழும்பு. நீ எழும்பி உட்கார்ந்தா நான் பேசுறதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். உன் துக்கத்தை தள்ளி வை. இன்றைக்கு பிரச்சனை வந்தவுடனே அதிலே மூழ்கிறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உங்கள் தோல்வியை பற்றி சிந்திப்பதற்கு கூட மற்றவர்களுக்கு நேரம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய பிரச்சனை இதை விட பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம்? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, யார் என்ன நினைச்சாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் என்று சொன்னால், நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன். அவரோடு கூட இருக்கிற உறவில் மட்டும் நிலைத்திருங்கள். 11 ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. இப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவர்கள் பாவம் செய்தார்கள். ரெண்டாவது சொல்றார், என் உடன்படிக்கையை மீறினார்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் மீறும் பொழுது சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருந்தார், நீங்க அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளே நீங்க போய் அதை ஜெயிக்கும் பொழுது அது உள்ள காரியங்கள் நீங்க எடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு மனிதன் அதில் இருந்த சில நல்ல பொருட்களை அவன் பார்த்து ஆசைப்பட்டு எடுத்து தன்னுடைய கூடாரத்திலே வைத்து விட்டான். சில நேரங்களிலே நாம் எடுக்கக்கூடாததை, கொண்டு வரக்கூடாததை நம்முடைய கைகளில் வாங்கி வீடுகளிலே கொண்டு வந்து வைக்கும் பொழுது அதுவே நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாகி விடுகிறது. ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறாரு, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். இப்ப எடுக்கக்கூடாத ஒன்றை எடுத்து வைத்ததினாலே அவர்களே தீட்டுப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால், ஆண்டவர் சொல்றாரு, அதை அப்புறப்படுத்தணும், அதை அடித்து போட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் விரும்பாத காரியங்கள் ஏது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே வந்திருந்தாலும், வீடுகளுக்குள்ளே வந்திருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே தெரியாம கொண்டு வந்துட்டேன்ப்பா, இது வந்திருக்க கூடாது, இதை நான் பெற்றிருக்க கூடாது, இதை நீர் விலக்கி வைத்த காரியம், இதை நான் செய்துவிட்டேனே என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நமக்கு மனம் இறங்குவார். கடைசியில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நீங்க அதை அழித்து போடாவிட்டால் இனி உங்களோடு இரேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள், நம்முடைய பைகள், நம்முடைய குடும்பம், இதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் விரும்பாத காரியங்கள் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இப்போ பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. ஆகான் என்ற ஒரு மனிதன் செய்யக்கூடாததை செய்திருக்கிறான். ஆனால் அவன் வந்து நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்வதற்கு அவனுக்கு மனதில்லை. எனக்கு பிரச்சனை அதுதான். நமக்கு நல்லா தெரியுது இது செய்யக்கூடாதுன்னு, செய்திருக்கிறோம். ஆனால் அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வதற்கு நாம் தயங்குகிறோம், யோசிக்கிறோம். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எதை ரொம்ப லேசாக நினைக்கிறோமோ அதுவே நமக்கு ஒரு பிரச்சனையாக வந்து முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் விரும்பாதது ஒன்று கூட என் இருதயத்தில் இருக்கக்கூடாது, என் பையில் இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அவைகளை இன்றைக்கு நான் வெளியெடுத்து போடுகிறேன் ஆண்டவரே. என் தோல்விக்கான காரணம் என்னதென்று நான் அறிந்து கொண்டேன் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். இந்த ஆகான் என்பவன் எல்லாம் தெரிந்து கூட அவன் அமைதியாக இருக்கிறான். ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். 14 வசனம், காலையில் நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். ஏன் இவ்வளோ தூரம் ஆண்டவர் பேசுகிறாரு? ஏன் இத்தனை தயவு ஆண்டவர் பாராட்டுகிறார்? இந்த ஜனங்க ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்றால், இவர்களுடைய வாழ்க்கையில ஜெயம் வேண்டும் என்றால், அந்த குறையானது மாற்றப்பட்டே ஆக வேண்டும், நீக்கப்பட்டே ஆக வேண்டும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு நீக்கப்பட்டால்தான் காரியங்கள் மாறும். ஆக நினைச்சானா ஒன்றும் சொல்லாமல் இருப்பேன், யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சான். இல்லை, ஆண்டவருடைய கண்கள் அவன் எடுக்கும் போதே அதை கண்டது. இதனுடைய விளைவு தான் இவ்வளவு. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை கொஞ்சம் நிதானித்து பார்ப்போம். ஆண்டவர் விரும்பாத காரியம், அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், உலகத்தாருடைய கண்களில் ஒரு லேசான காரியமாக இருக்கலாம், ஒருவேளை சில ஆகாத நட்புகளாக இருக்கலாம், தேவையில்லாத பழக்கங்களாக இருக்கலாம், சில பொருட்கள் நமக்கு இது மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நினச்சி நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுருக்கலாம், இல்லை சரீரத்தில் மாட்டியிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்க அதை அழித்து போட்டால் உங்களுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும். தீர்மானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த காரியங்களை மேற்கொள்ள எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. இப்போ ஆகான் அவனுடைய குடும்பம் எல்லாம் அந்த பாளையத்தை விட்டு அழிக்கப்பட்டது, நீக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் யோசுவை பார்த்து பேசுகிறார். யோசுவா 8:1. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ கீழ்ப்படிந்து விட்டாய் அல்லவா, நீ விலக்க வேண்டியதை விலக்கி விட்டாய் அல்லவா, இனிமே நீ என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக்கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். ஆனால் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்யணும். இந்த காரியத்தை அவர்கள் செய்தபோது கர்த்தர் ஒரு மகத்தான வெற்றியை யோசுவாவுக்கு கட்டளையிட்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், எவைகளை இழந்தோமோ அவைகளை திரும்ப கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிற தேவன், நம்முடைய எல்லா தோல்விகளையும் ஜெயமாய் மாற்ற அவரிடத்திலே வல்லமை உண்டு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஆமாப்பா இந்த காரியங்களை நான் தவறிவிட்டேன். எந்தெந்த தேவையில்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே வந்துவிட்டது, மன்னியும் ஆண்டவரே சொல்லி ஜெபித்து பாருங்க. நீக்க வேண்டியவைகளை நீக்கி போட்டால் கர்த்தர் நிச்சயமாய் யோசுவாவுக்கும் ஜனங்களுக்கும் ஜெயம் கொடுத்தது போல நமக்கும் வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். ரெண்டாவது ஒரு சம்பவம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:4. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது தேவனுடைய மனுஷன், ஆராதனை வீரன், இப்பொழுது அவன் அழுது கொண்டிருக்கிறான். அழுக, நிறைய பேர் நினைக்கிறாங்க அழுதா தப்புன்னு நினைக்கிறாங்க. இல்லை, எங்கே அழணுமோ அங்கே அழணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழணும், ஆண்டவரிடத்துல சொல்லணப்பா இப்படி இருக்க சூழ்நிலை, அழுகிறார்கள். என்ன காரணம்? 3 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரித்திகளும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். இப்போ தாவீதும் அவனோடு கூட இருந்த யுத்த வீரர்களும் வெளியே போயிருக்கிற நேரத்தில் எதிரி வந்து அந்த பட்டணத்தை தீ வைத்து கொளுத்தி தாவீதனுடைய எல்லாத்தையும், பிள்ளைகள் உட்பட, அவன் எடுத்து கொண்டு போய்விட்டான். இன்றைக்கும் நம்ம ஒரு காரியத்தை நல்லா பார்க்க முடியுது, சத்ரு பிள்ளைகளை தாக்க நினைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்க பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமைப்படுகிறதையும், பாவ இச்சைகளிலே அவர்கள் சிக்கிக்கொள்வதையும், தகாத ஆடைகள் அணிந்து கொள்வதையும், தகாத உறவுகளை நட்புகளை வைத்துக் கொள்வதையும் நம்மால் பார்க்க முடியுது. இது சத்ருவனுடைய ஒரு தாக்குதல் என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் சத்ருவுக்கு விரோதமாக போராடுவோம். இன்றைக்கி நிறைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு பல மணி நேரம் பேசுகிறாங்க, பேசுவது தவறல்ல, ஆனால் முதலாவது அவர்களை வேறு வழியாய் நடத்த நினைக்கிற சத்ருவினுடைய கிரியைகளை கட்டி ஜெபிப்பீங்கன்னா, அதற்கு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான், உடைய பிள்ளைகளை விட்டு ஓடிப்போவான், அது நிச்சயம். ஏன்னா வார்த்தை அப்படி சொல்லுகிறது. தாவீது தன்னுடைய பிள்ளைகளை இழந்த நிலையில் அவனோடு கூட இருந்தவர்கள் அப்படியே அவர்கள் அழுகிறார்கள். 6 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ அடுத்த ஒரு பிரச்சனை தாவீதுக்கு என்ன அப்படின்னா, சுற்றிலும் தன்னோடு இருந்த ஜனங்கள் தனக்கு விரோதமாய் திரும்புகிறார்கள். ரொம்ப கொடுமையான ஒரு சூழ்நிலை இல்லை? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, தாவீதனுடைய தலைமைத்துவத்தில் காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ ஒரு தோல்வி வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, இவர்கள் பிள்ளைகள் சிறைபிடிக்கப்பட்ட உடனே அவருடைய தலைவனையே கல்லெறிய வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள். யோசித்து பாருங்க, எல்லாம் போன சூழ்நிலை, தன்னுடைய குடும்பம் போச்சு, தன்னுடைய மான மரியாதை போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கூட இருக்கிறவங்களே இப்போ திரும்பிட்டாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, தாவீதை கல்லறிந்து கொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலைகளுக்கு தாவீது தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திரும்புவதற்கு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில், யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தாவீதை போல நின்று கொண்டு இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில அந்த சூழ்நிலைகள் வரும், யாருமே கிடையாது, எந்த பக்கமும் திரும்ப முடியாது, யார்கிட்டையும் போய் பேச முடியாது, யார்கிட்டையும் ஒரு உதவி கேட்க முடியாது. தாவீது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், அதனால தான் வசனம் சொல்லுது மிகவும் நெருக்கப்பட்டான். ரொம்ப நெருக்கப்படுகிற சில சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வரும். தாவீது என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, வசனம் அழகாக சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது என்ன சொல்லியிருப்பாரு, அனுவரே எவ்வளவு பெரியவராயிருக்கிறீர். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொன்னால் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லியிருப்பார், என் பிரச்சனையை காட்டிலும், என்னோடு கூட இருக்கிற இந்த மனிதர்களை காட்டிலும், என் பிள்ளைகளை காட்டிலும், என் தோல்வியை காட்டிலும், என் தேவன் நீர் பெரியவராயிருக்கிறீர், நீ இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் சத்தமாக பேசியிருப்பார். இன்னைக்கு நெருக்கப்படும் பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, நம்மை அமைதிப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் பேசணும், அவர் எவ்வளவு பெரியவர், பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நெருக்கம் இருக்குது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்கள் எவ்வளோ பெரியவர் ஆண்டவரே, என் தேவைகளுக்கு மேலே நீர் பெரியவர், நீர் யெகோவா ஈரே, என் வியாதிக்கு மேலே நீர் பெரியவர், நீர் யெகோவா ராஃபா, என் மனதில் உள்ள குழப்பத்தை விட நீர் பெரியவர், யெகோவா ஷாலோம் சொல்லி கொஞ்ச நேரம் அவரை துதித்து அவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. எவ்வளவு பெரியவர் என்பதை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து நிறுத்தி தேவனிடத்தில் சொல்லுங்க, அப்பா எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவர். அப்படியே உடஞ்சு உட்காந்துடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, நினைக்காதீங்க என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நினைக்காதீங்க உங்களால் முடியாததை செய்வதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுவதற்கு கர்த்தர் கூட இருக்கிறார், பிரச்சனையை மாற்றுவதற்கு கர்த்தர் கூட இருக்கிறார். அங்கே நமக்கு ஒரு பலன், ஒரு திடன் நமக்கு தேவையாக இருக்கிறது. இப்போ தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். அடுத்தது என்ன செய்தார், 8 இப்படி வாசிக்கிறோம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். இப்போ ஆண்டவரிடத்தில் அவன் ஆலோசனை கேட்குறார். துக்கமாக உட்காந்து அழுதுறதுக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலை, ஆனால் இப்போ தன்னை பலப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொண்டு, தேவனுக்கு தன்னை கீழ்ப்படுத்தி ஆண்டவரிடத்தில் கேட்குற, ஆண்டவரே நான் போகணுமா சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறான். பல நேரங்களில் சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்த்து நிற்கும் போது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதுதான், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத அறிக்கை செய்வீங்க அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பலன் உங்களை தாங்கும். அடுத்த ஆண்டவரிடத்தில் கேட்குறான், போட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். எல்லாத்தையும் நீ திரும்பி கொண்டு வருவேன். இது தாவீதுடைய வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆனால் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் நடக்காது, எழும்பணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், சாசிக்கு எதிர்த்து நிற்கணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில் ரொம்ப அழகாண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. இப்போ தாவீது தன்னிடத்திலிருந்து தன்னுடைய வைகளை திருடிக்கொண்டு போன அந்த கூட்டத்தை தேடி போகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30:16 இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைகளுக்காகவும் ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். தாவீதுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு திருட அங்கே சந்தோஷமா அவன் பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறான். சில காரியங்களை சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது சத்ரு அவன் பாடி ஆடி கொண்டாடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சோர்ந்து போகக்கூடாது, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள, உங்களுடையதை திரும்ப நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு உங்களை பலப்படுத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்கள் 19 வாசிக்கிறோம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த வார்த்தை தான் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்துருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், போயே ஆகணும் என வார்த்தை அப்படி சொல்லுகிறது. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் 2 காரியங்களை செய்யணும். 1, தேவனுக்கு கீழ்ப்படினும், விலக்க வேண்டியவைகளை விலக்கிவிட்டு கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்துங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், எனக்குள்ள எல்லாவைகளும் நீர் எனக்கு கொடுத்ததுப்பா, அதை வேறு ஒருவன் கொள்ளை எடுத்துக்கொண்டு போக நான் இடம் கொடுக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க வேண்டும், வெற்றியை தர வேண்டும். ஆண்டவரே, தாவீதை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக வசனம் முடியுது பாருங்க, ஒன்றும் குறைபடாமல், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இன்னைக்கு விசேஷமாக பிள்ளைகள் குறித்து கவலையோடு இருக்கிற பெற்றோர், நீங்கள் தாவீதை போல ஜெபிப்பீங்க அப்படின்னா தேவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார், எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம், சில நேரங்களில் மனம் நொந்து போகிறோம், நம்பிக்கையே இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கே வந்துடுறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட நீர் பேசி நீர் அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து இன்றைக்கு ஆண்டவரே சத்ருவுக்கு எதிர்த்து நின்று நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. குறிப்பாக எந்தெந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பாரப்பட்டு ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய பெற்றோருடைய கண்ணீரையும் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே நீர் மகிமையான சாட்சிகளை கேட்க செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது உம்முடைய வார்த்தை, இது ஜீவனுள்ள வார்த்தை, இது ஜீவன் கொடுக்கிற வார்த்தை, அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.

சங்கீதம் 27 நான்காம் வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா. வல்லமை

மகிமை ஊற்றுங்கப்பா. Lord, let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கிக் கொண்டிருக்கிறபடி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்களோட மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமோட மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைக்கிறேன். தேங்க்யூ டாட்.

நாமத்திற்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, உண்மை போல வேறொருவர் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துக்கு பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆமே. ஓ வாக்கு மாறாதவரே. எல்லா கண்கள் அப்படியே மூடி இருக்கிற தேவ பிரசன்னத்திலே, வாக்கு மாறாதவர் நம்மை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை விட்டு விலகாதவர். அவர் நம்மை புறக்கணியாதவர். மனிதர்கள் தள்ளின போது அவர் நம்மை தள்ளவே இல்லை. மனிதர்கள் புறக்கணித்த பொழுது அவர் நம்மை புறக்கணிக்கவே இல்லை. உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் நம்மை தேடி வந்தார். உதாசீனம் பண்ணப்பட்ட நேரத்தில் அவர் நமக்காக நின்றார். அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவரை போல வேறொரு இரட்சகர் இல்லை. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, நான் வாழ்வது உம்முடைய கிருபை. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் கடந்து வந்தது உம்முடைய கிருபை. ஆண்டவரே,

எங்க ஆரோக்கியம் அல்ல, எங்க சம்பாத்தியம் அல்ல, எங்க ஞானம் அல்ல, எங்க பலன் அல்லப்பா. உங்க கிருபை தான் எங்களை தாங்கினது, உங்க இரக்கம் தான் எங்களை நடத்தி வந்தது, உங்களுடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு ஆதரவாய் வந்தது. உங்களுடைய மேலான பிரசன்னமே எங்களை நடத்தி

போராடின நேரத்தில் எங்களை தாங்கினீரே, எங்களுக்கு ஆதரவாய் வந்தீரே. எங்கள் தேவனே, எங்கள் தச்சமே, எங்கள் அடைக்கலமே, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை.

எங்களை விட்டு விலகாத கிருபை, எங்களை புறக்கணிக்காத கிருபைப்பா, எங்களை பாதுகாத்தீரு, எங்களை பாதுகாத்தீரப்பா, எங்களை சுகமா நடத்தி வந்தீங்களாண்டவரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி நன்றி பெருக்கோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். 2019 ஆண்டு கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு புதிய ஆண்டுல கர்த்தர் நம்மை பிரவேசிக்க செய்கிறாரு. அவர் எத்தனை நல்லவர், எத்தனையோ பலவீனங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், புறக்கணிப்புகள், ஓ வேதனைகள் வந்த பொழுதெல்லாம் நம்மை விட்டு விலகாமல் இருந்தது ஆண்டவருடைய கிருபை அல்லவா? அவர் மட்டும்தான் நம்மை விட்டு விலகாதவர், அவர் மாத்திரமே நம்மை கணிக்காதவர். நல்ல அந்த தேவனுக்கு கைகளை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ரபாதானா ராகாபா ரிபாதானா மரியாம் சேரியா பாபா ரிஷலபரி பதே. நம்ம நல்ல கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் தேவ நாமத்தை உயர்த்தலாம். இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசனம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசனம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில வந்த யாரையும் கத்து வந்த வண்ணமாய் அனுப்ப போறது இல்ல. உங்க சரீரங்களை இப்பொழுதே விடுதலை சம்பவிக்கிறது, உங்க சரீரங்களை இப்பொழுதே சுகம் உண்டாகிறது, உங்க சரீரங்களை இப்பொழுதே தெய்வீக வல்லமை இறங்கி வருகிறது. உடைக்கப்பட்ட குடும்ப உறவுகளுக்குள்ளாக, பிரிந்து கிடக்கிற குடும்ப உறவுகளுக்குள்ளாக இன்றைக்கு தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. ஒற்றுமையை குலைக்கிற, ஐக்கியத்தை குலைக்கிற, குடும்பத்தை பிரிக்க பார்க்கிற சகல பொல்லாத வல்லமைகள் இந்த ராத்திரி வேளையில அதனாக்கப்படுவதாக. நல்ல கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். சரீரத்திலிருந்து இப்பொழுதே பலவீனங்கள் விலகுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த ராத்திரி வேளையிலே விடுதலை கொடுக்கிற தேவ கரம், விடுதலை கொடுக்கிற தேவ பிரசன்னம், விடுதலை கொடுக்கிற கர்த்தருடைய மகிமை உள்ள கரம் அசைவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஓ ரா பா பா ரா கா சந்தரா.

உயிரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திர. உன் வசந்தம் எங்களுக்கு மருந்து, உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம். ஆண்டவரே, ஓமே நாங்கள் ஆராதிக்கிறோப்பா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. சேர்ந்து கத்தரை ஆராதிப்போமா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாம்

உயிரான தெய்வமே, எங்கள் உயிரோடு கலந்தவரே, எங்கள் உயிருக்கும் மேலானவரே, உமை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிற ஆண்டவரே, உம்முடைய நாமமே உயர்ந்தது, உம்முடைய நாமமே மேலானது, உம்முடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலானது. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மாறாத உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்தவர், சிறந்தவர், மாறாதவர், மேலானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த நாமத்துக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி, மேலான நாமமே எங்கள் உயிரே.

நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோப்பா. உங்க நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். கனமும் மகிமை மாட்சுமை மகத்துவம் மேலான எங்கள் தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரே ஆராதனைக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் வல்லமைக்கும் பார்த்திட

உடைய மேலான பிரசனத்துக்காக, உம்மை ஆராதிக்கும் பொழுது நிரப்புகிற பிரசனத்துக்காக, உம்முடைய மாறாத பிரசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவர், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ராகா சந்தோ ரோபோ யாந்தே யாந்தனவரி பாபா மரியாதை ரஷே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். உயர்த்துகிற ஆண்டவரே, நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணுங்க. நாமத்திற்கே நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம். கனம், மகிமை, மாட்சி, மகத்துவம், துதி, ஸ்தோத்திரம், புகழ், மேன்மை, ஆராதனை எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 38:15 வசனங்கள். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கின்றன, உமது கை என்னை இருத்துகிறது. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியம் இல்லை. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றமெடுத்தன. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகின்றன, என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. நான் பலமற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். ஆண்டவரே, என் ஏங்கலெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பலம் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் தரவாதவனாகவும் இருக்கிறேன். காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இல்லாதவனுமாயிருக்கிற மனுஷனைப் போலானேன். கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். இன்றைய மனப்பாட வசனம் 2 பேதுரு 1:6, பொறுமையுடன் தன்னடக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். Add patience to self-control. தன்னடக்கம்தான் கிறிஸ்தவத்தில் 1/10 என்பார் 16-ஆம் நூற்றாண்டு பேராயர் ஒருவர். செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் 9/10 ஆஃப் கிறிஸ்டியானிட்டியாம். தன்னடக்கமின்மை மிக கொடிய தீங்கு என்று சொல்ல முடியாவிட்டாலும் மனிதனுக்கு தெரிந்த மிக கொடியவைகளில் அது ஒன்று என்பது ஆபிரகாம் லிங்கனின் கருத்து. சாலமோன் கொடுத்த எச்சரிப்பு இதோ, நீதிமொழிகள் 25:28, தன்னடக்கம் இல்லாத மனிதர் அரண் அழிந்த காவல் இல்லாத பட்டணம், கட்டுப்படுத்த முடியாத கோபம் பாவத்தின் நச்சுக்கனி, அது பீறிப்போடும் ஓனாய். கிறிஸ்து ஒருவரே அபிதமான ஆவேச குணத்தை மாற்ற முடியும். தன்னடக்கம் என்பது நமது உணர்வுகள், சொற்கள், செயல்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாகும். செல்ஃப் கண்ட்ரோல் மீன்ஸ் இட் இஸ் கண்ட்ரோலிங் அவர் ஃபீலிங்ஸ், அவர் வேர்ட்ஸ் அண்ட் அவர் ஆக்ஷன்ஸ். புதிய ஏற்பாட்டில் வருகிற பல கட்டளைகளிலே ஒரு கட்டளை பொதுவாக நம்மை குழப்பும். அது எபேசியர் 4:26 உள்ளது, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இந்த வசனத்தின் அர்த்தத்தை புதிய ஏற்பாட்டின் நவீன விரிவாக்கம் ஒன்றிலிருந்து நான் இவ்விதம் புரிந்து கொள்கிறேன். உங்களுக்கு கோபம் வந்தால் அது புண்பட்ட பெருமையினாலோ உங்கள் ஆவேச குணத்தினாலோ ஏற்படவில்லை என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். கோபத்தோடு படுக்கைக்கு செல்ல வேண்டாம், பிசாசு இடம் பிடிக்க விட்டுவிடாதிருங்கள். தன்னடக்கத்தை பற்றி பேசும்போது நாவடக்கம் மிகவும் மிகவும் மிகவும் முக்கியமானது, அதுதான் பிரதானமானது. யாக்கோபு 3:2 இப்படி சொன்னார், நாம் எல்லாருமே அநேக காரியங்களில் தவறுகிறோம், ஆனால் பேச்சில் தவறாதவர் நிறைவு பெற்றவராவர். அவர்களே மற்ற எல்லா காரியங்களிலும் தங்களை கட்டுப்படுத்த வல்லவர்கள். இதோ சாலமோன் விட்ட ஒரு சவால், பேச துடிதுடித்துக் கொண்டிருப்பவனை நீ பார்த்திருக்கிறாயா? முட்டாளாவது திருந்துவான், இவன் திருந்துவது எப்படியோ. நீதிமொழிகள் 29:20.
குறை காணலும் தூற்றி திரிதலுமே இயேசு கிறிஸ்துவின் சபையை தாக்கியுள்ள மோசமான கொள்ளை நோய்கள், ஃபால்ட் ஃபைண்டிங் அண்ட் ஸ்லாண்டர். நம்மில் மிக தீயவரிடமும் அவ்வளவு நல்லது உண்டு, நம்மில் மிக நல்லவரிடமும் அவ்வளவு தீயது உண்டு என்பதை நாம் நினைவிற்கொண்டால் எப்பொழுதுமே குற்றம் காண வேண்டும் என்று நாம் விரைய மாட்டோம், விளைய மாட்டோம். There is so much of good in the worst of us and there is so much of bad in the best of us. இது ஒரு மாறாத உண்மை. புரளிக்கும் தூற்றுதலுக்கும் நாம் எவ்விதம் எதிர்ச்செயல் புரிகிறோம் என்பதே நமது ஆன்மீகத்தை அளக்கும். We are not known by our actions, but we are known by our reactions towards slander and fault finding. தாக்குவதும் திருப்பி தாக்குவதும் ஒரு காசும் பெறாது. அட்டாக் அண்ட் கவுண்டர் அட்டாக் யூஸ்லெஸ். சிமேயி என்பவன் தாவீதை தூற்றிக்கொண்டு அலைந்த போது தாவீதின் உடனாளிகள் சிமேயின் தலையை எடுத்து விட வேண்டும் என்று துடித்தார்கள். தாவீதோ அவர்களிடம் சொன்னது, ஒருவேளை என்னை பழிக்க வேண்டும் என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லி இருந்தால் அவனை தடுத்து நிறுத்த நான் யார்? என்ன அருமையான ஒரு முதிர்ச்சி பாருங்க. இதுதான் தன்னடக்கம், இதுதான் பொறுமை. 2 சாமுவேல் 16 அத்தியாயத்தில் இதை நாம் வாசிக்கிறோம். யுகத்தின் இறுதிக்குள் நாம் நெருங்கி வர வர தன்னடக்கம் இல்லாமல் அவதூறு செய்கிறவர்கள் பெருகிக் கொண்டே இருப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:3 வாசிக்கிறோம். தீதான எல்லாவற்றையும் அடியோடு பிடுங்கிவிட வேண்டும் என்று நமக்குள் ஆத்திரம் வரும், ஒரு பொறுமையற்ற ஆத்திரம் எழும்பும். அதை கட்டுப்படுத்த வேண்டும். முழுவதும் அதை சரியாக செய்து முடிக்கும் ஆற்றலும் அறிவு நமக்கு கிடையாது. களைகளுக்கு பதிலாக கோதுமையையும் நாம் பிடுங்கிவிடக்கூடும். எனவேதான் அந்த வீட்டு அந்த வயல் எஜமான், இதோ களைகள் இருக்கின்றனவே நாங்கள் போய் பிடுங்கி விடுகிறோம் என்று சொன்ன பொழுது, களையை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் பிடுங்கி விடுவீர்கள், கொஞ்ச நாளைக்கு அவையெல்லாம் வளரட்டும், முடிவிலே நாம் முதலாவது களையை பிடுங்கி அவற்றை எரித்து போடுவோம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நாமும் அந்த நாளுக்காய் காத்திருப்போம். 1 கொரிந்தியர் 4:5 நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கட்டளை உண்டு. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். பொறுமையுடன் தன்னடக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். எங்கள் மகாபெரிய தேவனே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தன்னடக்கமாகிய ஆவியின் கனியை வெளிப்படுத்தி காட்டாததால் எங்களுக்கு எவ்வளவு இழப்பு, எத்தனை பேருக்கு எவ்வளவு பாதிப்பு. தீக்கொளுத்தி விட்டோமே ஆண்டவரே. காடுகளை தீக்கொளுத்துவது போல தன்னடக்கமற்ற எங்களுடைய குணத்தினாலே, நாவடக்கமற்ற எங்களுடைய குணத்தினாலே எத்தனை பேரை நாங்கள் அழித்து விட்டோம், அழித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்களை மன்னியும். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொண்டு எங்களை சுத்தமாக்கும். அன்று தீர்க்கனின் நாவுகளை பலிபீடத்தின் அக்னி வைத்து தொட்டு நீர் சுத்தமாக்கினது போல, இன்று எங்களுடைய நாவுகளையும் கர்த்தாவே பலிபீடத்தின் அக்னியினால் சுத்தமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனதை கட்டுப்படுத்த, எங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த, எங்களுடைய சொற்களை கட்டுப்படுத்த, எங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்த. ஆண்டவரே, ஏதோ கர்த்தாவை உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபித்து விட்டுவிடாதபடி உம்மோடு சேர்ந்து நாங்கள் ஒத்துழைக்க, அதற்கு முயற்சி எடுக்க, பயிற்சிகளை மேற்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தன்னடக்கம் இல்லாத இடிந்த மதில் போன்ற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டாம். கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

சிந்திப்போம், செயல்படுவோம். தந்தை இறந்தவுடனே தன்னுடைய தாயை என்ன செய்யறதுன்னு மகன் யோசிச்சான். மனைவி வேலைக்கு போறா, தன்னுடைய தாயை வீட்டுல வச்சு கவனிக்க யாரும் இல்லை. அதனால முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டான். மாசத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய தாயை அங்க போய் பார்த்துட்டு வருவான். பல வருஷங்கள் ஆயிட்டது. அவனுடைய தாய் ரொம்ப முடியாம இருக்கிறதா தகவல் வந்துச்சு. மகனும் உடனடியா தன்னுடைய தாயை பார்க்க போனான். தாய் இறக்கும் தருவாயில இருந்ததா பார்த்தான். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான். அதுக்கு தாய், இந்த முதியோர் இல்லத்துல மின் விசிறிகள் இல்லை, காற்று இல்லாமலையும் கொசுக்கடியிலையும் நான் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கேன். இங்க தரும் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாம பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன். அதனால இந்த இல்லத்துக்கு சில மின் விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் வச்சிருக்க ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுப்பியான்னு மெல்லிய குரல்ல கேட்க மகனுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மா, பல மாசமா நான் உங்களை பார்க்க இங்க வர்றேன், ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறைய நீங்க என்கிட்ட சொல்லலையே, இப்போ மட்டும் இதை ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த தாய் அவனை ஏறிட்டு பார்த்து, மகனே, இங்க மின் விசிறி இல்லாம கொசுக்கடிய தாங்கிக்கிட்டு தூங்க நான் பழகிக்கிட்டேன். பசியையும் துன்பங்களையும் என்னால பொறுத்துக்கிட முடியும். ஆனா உன்னுடைய பிள்ளைங்க உன்னையே இந்த இல்லத்துக்கு அனுப்பும் போது உன்னால இதெல்லாம் தாங்கிக்கிட முடியாது, அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்ல மகன் வாயடைச்சு நின்னான். ஆமாங்க, வாழ்க்கையில காயப்படுத்தும் விஷயங்கள் தான் கற்றுக் கொடுக்கவும் செய்து. நம்முடைய வயது சென்ற தாயை நம்ம வீட்டில் வச்சு அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் கவனிப்போம். அதைத்தான் கடவுள் விரும்புறாரு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 73 சங்கீதம் 3 வசனம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசாபின் சங்கீதம். ஆசாப் சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. ஏன் இந்த தள்ளாடுதல் வந்தது? ஏன் இந்த சறுக்கல் வந்தது? ஏன் தெரியுமா? அவன் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கிறான். பார்ப்பது மட்டுமல்ல, நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா தெரியும், அவனுக்கு எல்லாம் நடக்குது. ஆனால் நானோ நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. தவறான பார்வை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது, கம்பேர் பண்ணி பார்ப்பது. ஒரு தேவ பிள்ளைக்கு இது அழகு அல்ல. நாம் ஒவ்வொருவருமே விசேஷித்தவர்கள். தேவன் தம்முடைய சாயலால் நம்மை படைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கென்று தேவன் ஒவ்வொரு பாதையை நியமித்திருக்கிறார். அதிலே ஓடுவதற்கான கிருபைகளை அனுகூலங்களை தான் தேவன் தருகிறார். இன்னொருத்தங்க பாதையில் ஓடுவதற்கு தேவன் நமக்கு கிருபை தரவில்லை, அந்த கிருபையை வைத்து வேறொரு பாதையில் நம்மால் ஓடவும் முடியாது. அப்படி ஓட முயற்சிக்கிறவர்கள் அனைவருமே தங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். நமக்கு நியமித்த பாதையில் ஓடவே தேவன் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். எனவே தான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த பாதையிலே பொறுமையோடு ஓட கடவும். இங்கே ஆசாப் என்ன செய்கிறான்? சுத்த இருதயம் உள்ளவன் தான், தேவனை ஆராதிக்கிறவன் தான், அனுதினமும் சுத்திகரிக்கப்பட தன்னை விட்டு கொடுக்கிறவன். அப்படி இருந்தும் அவன் என்ன செய்கிறான் என்றால், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்குவதற்கு பதிலாக துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறான். ஒப்பிட்டு பார்த்தபோது அவனுக்கு வேதனை. என்ன வேதனைனா, தேவனை தேடுகிற நான் கஷ்டப்படுறேன், தேவன் யாருன்னு கேட்கிறவன் நல்லா இருக்கிறானே. பல நேரத்தில் நமக்கும் கூட இப்படி தான் வேதனை வருகிறது. காரணம், நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது. ஒருபோதும் இந்த தவறை செய்யாதிருங்கள். யார் யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று சர்வ ஞானியாகிய நம் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்? தப்பு பண்ணுறவனுக்கு உடனே தண்டனை கொடுக்கணும், நாம் நல்லா இருக்கிறோம், நாம் ஜெபம் பண்ணுறோம், நாம் பயல்படுகிறோம், அதனால் நாம் வாழ்ந்திருக்கணும், அவன் தப்பு பண்ணுறான், அதனால் அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் நினைப்பதற்கு மாறாய் நடக்கும்போது சோர்ந்து போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் காண்கிற தேவன் அறியாரோ? யார் யாரை எப்படி ட்ரீட் பண்ணணும், யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆமென். பாவ செயலில் துணிந்து நடக்கிறவன் மேல் கர்த்தர் நீடிய பொறுமையாய் சில நேரத்தில் இருப்பது 2 காரியத்துக்காக. ஒன்று, அவன் திருந்துவதற்கான தவணை கொடுக்கிறார். இல்லை என்றால் அவனை நியாய தீர்ப்புக்கென்று நியமித்து வைத்து விட்டார். வேதத்திலே இதை நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. வேதம் இதை நமக்கு காண்பித்து தருகிறது. ஆனால் இதை பார்ப்பது நம்முடைய வேலை அல்ல. ஆமேன். இன்று அவன் வாழ்க்கையில் காணப்படுகிற நன்மைகள் அல்லது மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஒருவேளை நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். அதை வைத்து நீ இடைபோடாதே. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஆமேன். ஒரு மகிமை நமக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த கிருபை மேலே கிருபை தேவன் தந்து நடத்துவது, அந்த மகிமை மேலே மகிமை அடைவதற்கு எவ்வளவு பாக்கியம். இந்த பாக்கியம் துன்மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு கிடைக்காது. ஒருவேளை இந்த உலகத்தில் அநேக செல்வங்கள் அவனுக்கு இருக்கலாம். ஆமேன். ஆனால் இந்த மகிமை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் மனம் திரும்பி வரும் பட்சத்தில் இந்த மகிமைக்கு பாத்திரவானாய் அவனும் மாற்றப்படுகிறான். ஆனால் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார் கிருபையினால். நாம் அவனுடைய வாழ்க்கையை பார்த்து நாமும் அந்த சறுக்குதலுக்குள்ளே அந்த தள்ளாடுதலுக்குள்ளே செல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க அவசியம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் முதல் எத்தனை சாட்சிகள் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நீ அவர்களை பார்த்தல்ல ஓட வேண்டியது. நீ விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி செல்ல வேண்டும்.
நாம் மற்ற யாரை பார்த்தாலுமே நம்மை அறியாமல் நம்மை அவர்களோடு ஒப்பிட ஆரம்பித்து விடுவோம். இந்த நிலை ஒரு தேவ பிள்ளைக்கு அழகல்ல. இந்த பார்வை தவறான பார்வையே. அவனுக்கு ரெண்டு கார் இருக்கு, எனக்கு சைக்கிள் கூட இல்லையே, இந்த பார்வை வேண்டாங்க. ஆமேன். ஒரு அடி பாதையிலே நடக்க தேவன் நம்மை அனுமதிக்கும் போது அந்த பாதையில் கார் 1000 இருந்தும் என்ன பிரயோஜனம்? நடந்துதானே செல்ல வேண்டும். ஆமேன். தேவனுக்கு தெரியும் நம்ம எப்படி நடத்தணும்னு. ஆமேன். காகத்தை பாருங்கள், புஷ்பத்தை பாருங்கள், இவைகளை போஷிக்கிறது, இவைகளை உடுத்து வைக்கிறது உங்கள் பரமபிதா அல்லவா? உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நடத்துவாருங்க. வாழ்க்கையில் எல்லை பெரிதாகும் போது அதற்கேற்ற நன்மைகளையும் தேவன் தந்து நடத்துவார். திரும்பி பாருங்கள், நான் தனிமையில் இருக்கும்போது அன்று நமக்கு இருந்த நிலை, இன்று குடும்பமாய் அநேகர் இதில் மாற்றப்பட்டிருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலை கர்த்தர் உயர்த்தி தானே வைத்திருக்கிறார். ஆனால் தினமும் தேவைகள் சந்திக்கப்பட தானே செய்கிறது. சில நேரத்தில் அன்றன்று தேவை தந்து நடத்துகிறார், சில சூழ்நிலையில் அடுத்த நாளைக்கும் சேர்த்து தருகிறார், சில அனுபவங்களிலே தலைமுறைக்கும் சேர்த்து நிறைவாய் தருகிறார். இந்த மூன்று நிலையிலும் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். நன்மையும் கிருபையும் ஜீவகாலமெல்லாம் தொடர பண்ணுவார். அதே நேரத்தில் என்னிடத்தில் இருப்பதை விட தேவன் யாருன்னு கேட்கிறவரிடத்தில் அதிகம் இருக்கிறது என்று ஒருபோதும் ஒப்பிட்டு பாராதிருங்கள். இந்த பார்வை வேண்டாம். இயேசுவையை நோக்குவோம், சந்தோஷமாக முன் செல்வோம். கர்த்தர் அப்படியே நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவை, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உங்கள் கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பார்வைகளை நீர் அறிவீர். எங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுதுப்பா, நீர் நடத்தும். ஒருபோதும் எங்களை நாங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு உம்மை கனவீனப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவை, ஆமென்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான வார்த்தையும் வாழ்வின் தலைப்பு, எளிதாய் ஜெயிக்கலாம். அதற்கான வார்த்தை, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம் என்றார். எண்ணாக்கமம் 13:30. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து நீங்கள் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்கிறார். வனாந்தரத்தில் மோசே பக்தன் 12 பேரை தேர்ந்தெடுத்து கானானை சுற்றி பார்த்து வரும்படி அனுப்பினார். அந்த 12 பேரில் ஒருவர் ஜோஷுவா, மற்றவர் காலேப். இந்த இரண்டு பேரும் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். நாம் உடனே போய் கானானை சுதந்திரித்துக் கொள்வோம், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசம் அது, கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியால் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்கள். காலேப் ஜோசுவாவைப் போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையையும் வாக்கு தத்தத்தையும் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாகவே அதை அவர் நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை உங்களுடைய சுய பலத்தோடு நீங்கள் எதிர்நோக்காமல் கர்த்தருடைய பலத்தோடும் ஞானத்தோடும் எதிர்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். கானானிலே 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் இருந்தார்கள். உண்மைதான், அங்கே அரணிப்பான மலைகளும் ஏனோக்கின் புத்திரரைப் போல ராட்சச பிறவிகளும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரோடு எதிர்த்து நிற்க முடியவில்லை. இன்றும் கூட கர்த்தர் பரத்த பராக்கிரமசாலியாய் உங்களோடு வருகிறார். அவர் உங்களுக்காக வழக்காடி சுத்தம் பண்ணுவார். ஆகவே அவருடைய கிருபையால் நீங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஜோஷுவாவோடும் காலேப்போடும் சென்ற மற்றவர்கள் தங்களை பார்த்தார்கள். தங்களுடைய சுயபலனை

பார்த்தார்கள். இது முடியாது, நடக்காது, அந்த ஜனத்தை எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெயத்தை சுதந்திரிக்க உங்களை பார்க்காதிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பாருங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை எண்ணி பாருங்கள். ஆகவே விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், ஜெயத்தை பற்றி பேசுங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் 18:21. கர்த்தரை காணாமல் மற்றவர்களை காண்பவர்கள் பயந்து நடுங்கத்தான் செய்வார்கள். ஒரு கோலியாத் இஸ்ரவேல் வீரர்களை பயமுறுத்தினான். சவுலும் அவன் படைத்தலைவனாகிய அப்னேரும் கோலியாத்தை சந்திக்க பெலனற்றவர்களாய் நடுநடுங்கினார்கள். ஆனால் தாவீதின் பார்வை வேறாயிருந்தது. விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவனை எளிதாய் ஜெயித்து விடலாம் என்றார். இப்படி கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். எலிசாவின் வேலைக்காரன் சீரிய ராணுவத்தை கண்டு பயந்தான். ஆனால் எலிசாவோ கர்த்தரையும் அவர் நிறுத்தியிருக்கிற அக்னிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கண்டார், ஜெயத்தை சுதந்திரித்து கொண்டார். உங்கள் நினைவு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 Joshua 5:4. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். எங்களுடைய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே.

0: பொல்லாத நாட்கள் என்ற தலைப்பில் ஊழியர் கப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் இரண்டு.
1: For the Lord to put his hands on them and bless them.
2: ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து அவர் அவர்கள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜனங்கள் கொண்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
1: And what did the disciples do?
2: அன்றைக்கு அந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்?
1: Small children don't come to Jesus. Go there, go there, go there.
2: சிறிய பிள்ளைகள் வேண்டாம், இயேசுவிடத்திலே வர வேண்டாம், தடுத்தார்கள்.
1: Jesus is VIP, you small fellow, you are coming next to Jesus. Only elders, great people, they should only go sit with Jesus. You all go, go there, go there.
2: இயேசு முக்கியமான ஒரு நபர் வந்திருக்கிறார், ஆகவே பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் வாருங்கள், சிறு பிள்ளைகள் வேணவே வேணான்னு சொன்னாங்க.
1: எல்லாம் போ, தள்ளி போ, தள்ளி தள்ளி தள்ளி சின்ன பிள்ளைங்களா தள்ளி போ. பொதுவாக நம்ம அப்படி தானே பண்றது, சின்ன பிள்ளைங்களா தள்ளி போ, தள்ளி பின்னாடி உட்கார போ, பின்னாடி போ, பின்னாடி வேணா நீ எல்லாம் போ. இயேசு என்ன சொன்னாரு? வா வா வா வா வா, இங்க பக்கத்துல வா, பக்கத்துல. Bring them to me.
2: என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
1: Do not forbid them because the kingdom of God is belongs to them.
2: அவர்களை தடை செய்யாதிருங்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I tell you, the evil days are coming.
2: பொல்லாத நாட்கள் வருகிறது.
1: Before the evil days are dawning on you.
2: இந்த பொல்லாத நாட்கள் உங்களிடத்திலே வருவதற்கு முன்பதாக,
1: while you are young,
2: நீங்கள் இளவயதாக இருக்கும் பொழுதே,
1: seek the Lord.
2: தேவனை தேடுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Remember your creator.
2: உங்களுடைய சிருஷ்டிகரை நினையுங்கள்.
1: You will never regret it for the rest of your life.
2: உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி வரையிலும் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்க முடியும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: The first evil day is the day of our old life.
2: முதலாவது தீங்கு நாள் உன்னுடைய முதிர் வயது வருகிற பலவீன நாட்கள்.
1: How to deal with that evil day?
2: அப்படிப்பட்ட அந்த பொல்லாத நாட்களை நீங்கள் கையாள வேண்டுமானால் எப்படி கையாள முடியும்?
1: Remember your creator while you are young.
2: நீங்கள் இளவயதாக இருக்கும் பொழுதே உங்கள் சிருஷ்டிகரை நினையுங்கள்.
1: Make a decision today.
2: இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க.
1: If you are a young boy, young girl, seek the Lord while you are young.
2: நீங்கள் வாலிப பெண்ணாக, வாலிப ஆண் பிள்ளையாக நீங்கள் இருக்கலாம். இந்த வாலிப வயதிலே நான் தேவனை தேடுவேன் என்ற முடிவை எடுங்க.
1: If you are an elder, encourage the young people to seek the Lord and their creator while they are young.
2: நீங்கள் முதிர் வயது உள்ளவர்களாக இருந்தால் அங்கே பக்கத்தில் உள்ள இளைஞர்களை உற்சாகப்படுத்துங்கள், அவர்கள் தேவனை தேடுவதற்கு உற்சாகப்படுத்துங்கள்.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: நம்ம சர்ச்சில் நம்ம அதிகமாக அவங்களோட நம்ம உட்கார்றது, அதிக டைம் கொடுக்கறது, காசு பணம் எல்லாம் செலவு பண்ணுற காரணம் இதனால தான். இப்போ விட்டால் எப்பவுமே என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அவளுக்கு அதிக நேரம் தேவை. அதிகமாக அவர்களுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், ஜெபிக்கணும், அவளுக்காக பிரயாசம் எடுக்கணும். தீங்கு காலம் வந்துட்டே இருக்கு, நெருங்கி வருது. ஆமென்,
2: ஆமென்.
1: தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே சிருஷ்டிகரனை நினைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
2: Hallelujah.
1: So the first evil day is the day when you will become old and you lose your strength.
2: முதலாவது அங்க இருக்கிற தீங்கு நாட்கள் என்று சொல்வது எந்த காலம் என்று கேட்டால், உங்களுடைய சரீரங்கள் முதிர் வயதாகி பலவீனம் அடைகிற காலம்.
1: Number 2, there is another evil day.
2: இரண்டாவது இன்னொரு தீங்கு நாள் சொல்லப்படுகிறது.
1: Ephesians 6:13.
2: எபேசியர் 6 அதிகாரம் 13 வசனம்.
1: Therefore take up the whole armor of God that you may be able to withstand in the evil day and having done all to stand firm.
2: ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: First I said the first evil day is the day when you become old and lose your strength.
2: நான் முதலாவது சொன்னேன், உங்களுக்கு முதிர் வயதாகும் பொழுது வருகிற அந்த பலவீன நாட்கள் முதலாவது உங்களுடைய தீங்கு நாட்கள்.
1: Here again you read another evil day.
2: இங்கே இரண்டாவது முறையாக நாம் படிக்கிறோம், இன்னொரு தீங்கு நாளை குறித்து நாம் படிக்கிறோம்.
1: What is this evil day?
2: இந்த தீங்கு நாள் எப்படிப்பட்டது?
1: A day where you have to withstand the enemy of your soul, Satan.
2: உங்களுடைய ஆவியினுடைய ஆத்துமாவுடைய எதிராளியாகிய பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டிய தீங்கு நாள்.
1: That is what you read in verse 11 to 12.
2: அதுதான் 11ஆம் 12ஆம் வசனங்களிலே நீங்கள் படிக்கிறீர்கள்.
1: Put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil.
2: நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள்.
1: It says your fight is not with flesh and blood.
2: உங்களுடைய அந்த யுத்தமானது மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல.
1: Verse 12 it says it's against principalities, powers, rulers of darkness of the age, spiritual hosts of wickedness in heavenly places.
2: 12வது வசனத்திலே துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: So you must understand that there is an evil day that as every believer we have to face.
2: ஒவ்வொரு எந்த விசுவாசியாக இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த தீங்கு நாட்க்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும்.
1: Other words I would say,
2: இன்னர் வார்த்தையிலே சொன்னால்,
1: every one of us has an appointment with the devil.
2: நம்ம ஒவ்வொருவருக்கும் பிசாசானவனோடு ஒரு நேரம் இருக்கு.
1: Nobody is exempt from that.
2: யாரும் அதுல இருந்து தப்ப முடியாது. யாருக்கு அதுல இருந்து விதிவிலக்கும் கொடுக்கப்படவில்லை.
1: You may not go and fight with him, but he will come and fight with you.
2: நீங்கள் அவனோடு சண்டை போட போறது இல்லைங்க, ஆனா அவன் உங்களோட சண்டை போட வருவான்.
1: Why?
2: ஏன் தெரியுமா?
1: In 1 Peter 5:8 you read.
2: 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நான் படிக்கிற பொழுது,
1: the adversary, the devil is prowling around like a roaring lion whom he can devour.
2: கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் சுற்றி திரிகிறான் என்று அவர் எழுதுகிறார்.
1: யாரை விழுங்கலான்னு சுற்றி திரிகிறான். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். You may stay put in one place. எனக்கு வம்பே வேணாம்னு you can be sitting.
2: நீங்க எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல அமர்ந்திருக்கலாம்.
1: But he will come after you.
2: ஆனால் பிசாசானவன் உங்களை தேடி வருவான்.
1: He is keeping you as a target. He wants to destroy your soul.
2: காரணம் அவங்களை அழிக்க வேண்டும் என்ற இலக்கை அவன் உங்களை குறித்து வைத்திருக்கிறதுனாலே உங்களை அழிப்பதற்கான முயற்சியை அவன் எடுப்பான்.
1: He knows that you have treasure inside.
2: நீங்கள் உண்மையாகவே ஒரு விலை மதிக்கப்பட்ட காரியத்தை உள்ள வச்சிருக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியும்.
1: And therefore he comes to steal, kill and destroy.
2: ஆகவே அவன் கொல்லவும் அழிக்கவும் வருவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான்.
1: அதனால there is an appointment with the devil for all of us.
2: நம்ம எல்லோருக்கும் பிசாசோட ஒரு காலம் இருக்கு.
1: That is the day of evil.
2: அதுதான் அந்த தீங்கு நாள்.
1: You see, throughout the Bible I can show you so many instances that nobody is exempt from this.
2: இந்த காரியத்திலே யாரும் விலகி இருக்கவில்லை என்பதை வேதத்திலிருந்து பல உதாரணங்களாலே நான் காட்ட முடியும்.
1: It started from our first parents Adam and Eve.
2: ஆதாம் ஏவாள் என்கிற நம்முடைய ஆதி பெற்றோருடைய காலத்திலேயே அது ஆரம்பித்தது.
1: He came and met Eve and tried to deceive her.
2: அந்த ஏவாளை வந்து சந்தித்து அவளை அவன் ஏமாற்றுகிறான்.
1: And it continues on from there.
2: அந்த வஞ்சனையானது தொடர்ந்து நடந்துட்டே வருது.
1: It takes different forms and shapes.
2: அவன் வித்தியாசமான வழிகளிலே வித்தியாசமான முறைகளிலே அவன் அதை செய்கிறான்.
1: It came to Job, who a man was righteous and blameless before God.
2: தேவனுக்கு முன்பாக சன்மார்க்கனும் உத்தமனாய் இருந்த யோபிடத்துக்கு அவன் வருகிறான்.
1: And he tries to destroy his property, his children and incite his wife against him, you know, bring up his friends to discourage him.
2: அவனை அவனுடைய சரீரத்தை முதலாவது அவனுடைய சொத்துக்களை அழித்தான், அவனுடைய பிள்ளைகளை அழித்தான், அவனுடைய சரீரத்தை சுகத்தை அழித்தான், அவனுடைய மனைவி அவனுக்கு எதிராக திருப்பினான், அவனுக்கு நண்பர்கள் அவனுடைய விசுவாசத்தை குலைப்பதற்கான ஆலோசனைகளை சொல்ல வைத்தான்.
1: All these things he was bombarding him.
2: இது எல்லாமே இந்த யோபுவின் மேலே வந்து விழுந்து கொண்டே இருந்தது.
1: Look at Moses.
2: மோசேயை பாருங்க.
1: A great leader.
2: அவன் மிகப்பெரிய தலைவன்.
1: The Bible says at one point he raised up people to murmur for not having enough water and this man became so angry he struck the rock with his stick with his staff when God told speak to the rock.
2: ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசேயே இந்த கன்மலையை பார்த்து நீ பேசு என்று சொன்ன பொழுது அவன் கோபத்திலே தன்னுடைய கையில் இருந்த கோலினாலே அந்த கன்மலையை அடித்தான்.
1: You see the devil inciting people to murmur and make him angry.
2: இந்த பிசாசானவர் ஜனங்களை முறுமுறுக்க வைத்து அதனாலே மோசேக்குள்ளே கோபத்தை உண்டு பண்ணினான்.
1: You can see this everywhere throughout the lives of people.
2: நீங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டே வரவில்லானா இதை நீங்கள் படித்துக் கொண்டே வர முடியும்.
1: In Samson's life you can read it.
2: இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும்.
1: You can see it in the life of David.
2: தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும்.
1: A man who said that I have the Lord before me, because he is at my right hand, I shall never be moved.
2: In devanaya kathraye nokki kondirukkiren avan enude valad pakkathil irukkirapadiyal naan asaikkapaduvadillai endru sonna manidhan.
1: The same man fell into the sin of adultery.
2: Avan vivachara paavathile vilundu poguran.
1: Incited by one sight.
2: Yen endrema oru paarvayinale undana ichchayinale pisaasu thoondapattu avan vilundu poguran.
1: Joseph, a righteous man, comes under attack through Potiphar's wife.
2: Indha Joseph endru solugira neediyulla manidhan அந்த போத்திபார் என்ற அவனுடைய மனைவியினாலே அவன் சோதிக்கப்படுகிறான்.
1: You know, if you come to Luke 22 verse 31 to 32.
2: நீங்கள் லூக்கா 22 அதிகாரம் 31 முதல் 32 வரை உள்ள வசனங்களை கவனிப்பீர்களானால்,
1: In Tamil I like that verse very much.
2: தமிழிலே மிக அழகாக அந்த வசனங்கள் போட்டிருக்கிறது.
1: He said, the Lord said, Simon, Simon, indeed Satan has asked for you that he may sift you as wheat.
2: சீமோனே சீமோனோ, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான்.
1: இதுல எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை சீமோனே சீமோனே, பிசாசு உன்னை புடைக்கிறதுக்குன்னு போடல, உங்களை மொத்த கேங்குக்கும் என்னதான் சோதனை தான். Everyone, not one is exempt.
2: ஒருவர் மாத்திரமல்ல, எல்லோருக்கும், யாரும் விலகாதபடிக்கு.
1: Listen,
2: நன்றாக கவனிங்க.
1: If Satan came to tempt Jesus after his 40 day fast,
2: ஆண்டவராகிய இயேசு 40 நாள் உபவாசம் இருந்ததற்கு பின்பு பிசாசானவன் அவரையே சோதிக்க வந்திருப்பானே ஆனால்,
1: you and I cannot be exempt.
2: நீங்களும் நானும் ஏமாத்துறங்க.
1: Hallelujah. But you must understand something.
2: ஆனா ஒன்றை நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும்.
1: This day of evil is for all of us, and there is a very unique way he comes and meets us.
2: In the teenga naal endru nam ellorukkum irukkirathu, anal nammai sandhikka varuvadharku avan ovvoruvarkkendru thani thani valiya vechirpan.
1: You see, it is not the same test and temptation for everyone.
2: Ellorukkum ore vidhamana paruchayo sodhanaiyo avan vekka poradilla.
1: See, listen,
2: nalla kavuninga.
1: Some areas someone can be very strong, but there will be one area in their life which will be a soft corner, and Satan will keep on hitting that one spot again and again until you break down.
2: உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற பொழுது, ஒரு வாழ்க்கையுடைய சில பகுதிகளிலே நீங்க மிக திடகாத்திரமாக இருப்பீர்கள். ஆனா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி பலவீனம் உள்ள பகுதியாக இருக்கும். இந்த பிசாசானோ அந்த பலவீனம் உள்ள பகுதியை தான் திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்துவோம்.
1: I can show you so many examples from the Bible.
2: இந்த வேதத்திலிருந்து ஏராளமான எடுத்துக்காட்டுகளை என்னால் காண்பிக்க முடியும்.
1: Everybody does not fall for every temptation.
2: எல்லா சோதனைக்கும் எல்லாரும் விழுந்து போனது இல்லை.
1: No.
2: இல்ல.
1: For example,
2: உதாரணமா
1: think about David.
2: தாவீதை பாருங்க.
1: He did not fall for revenge. When it came to him, he could have taken revenge on Saul the king. He did not do that.
2: பழிவாங்குற காரியம் என்று வந்தபொழுது அந்த பழிவாங்குற சோதனையில அவன் விழுந்து போகல. அங்க சவுலை பழிவாங்குவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்தும் அவன் பழிவாங்கல.
1: He said, I will not put my hand, I will not stretch my hand against the Lord's anointed.
2: தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என்னுடைய கைகளை போட மாட்டேன் என்று சொல்லி அந்த சோதனைக்கு அவன் விலகினான்.
1: Not once, many times.
2: ஒருமுறை அல்ல, பலமுறை அவன் விலகினான்.
1: But the same hand which said, I will not put my hand on the Lord's anointed, the same hand stretched out and touched his faithful soldier's wife.
2: எந்த கையினாலே நான் அபிஷேகம் பண்ணவரை தொட மாட்டேன் என்று சொன்னானோ அதே கையினாலே தனக்கு விசுவாசமாய் உழைத்த ஒரு போர் வீரனை கொல்லுவதற்கு அவன் தயங்கவில்லை.
1: His wife, he touched his
2: மனைவியை தொட்டான்.
1: பாத்தீங்களா? Don't think that Bathsheba was the first temptation for David.
2: இந்த தாவீதுக்கு பத்சேபாள் தான் முதலாவது சோதனை உண்டாக்கின பெண்மணின்னு நினைக்காதீங்க.
1: That's not.
2: அது அல்லங்க.
1: If you read his life continually, this is one area he is weak.
2: நீங்க அவனுடைய வாழ்க்கை சரிதத்தை சரியாக படிப்பீர்களானால் அவனுக்கு பலவீனப்பட்ட பகுதி ஒன்று இருக்குமானால் இதுதான் அவனுடைய பலவீனப்பட்ட பகுதி.
1: You know, almost all his wives were not his wives but some other's wives.
2: அவனுடைய மனைவிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவனுடைய மனைவிகள் எல்லாம் இன்னொருவனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தவனுடைய மனைவிகள்.
1: கவனிச்சிருக்கீங்களா அந்த லைஃப்? தொடர்ந்து அதே இடம் தான் அவனுக்கு அடி விழும். Look at Samson.
2: நீங்கள் சிம்சோனை பாருங்க.
1: Delilah is not the first, you know, first temptation for him.
2: இந்த தெலீலாள் என்ற பெண்மணியாலே தான் முதல் முதலாக அவன் சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை.
1: The same form of temptation, especially women, came to him before.
2: இந்த பெண்களினால வருகிற சோதனையானது அவனுக்கு இதற்கு முன்பும் வந்திருக்கிறது.
1: He fell there, he fell here.
2: அவன் அங்கேயும் விழுந்தான், இங்கேயும் விழுந்தான்.
1: அது ஒரு ஒரே இடம் தான், வேற எதுவும் அவனை கட்ட முடியாது. பச்சை கயிறு கட்டாது, காஞ்ச கயிறு கட்டாது, கதவு நிறுத்தாது, எது நிறுத்தாது. இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் அவர் வீக்கா இருப்பார். கவனிச்சிருக்கீங்களா? Think about Moses.
2: மோசேயை கவனிச்சு பாருங்க.
1: Do you think that's the first time he got angry and hit something?
2: முதல் முறையாக கோவப்பட்டு ஒரே ஒரு முறை தான் அவன் கோவப்பட்டு அந்த கோலினால கண்மலை அடிச்சானா?
1: இல்ல. No. This beating habit has been with him when he was even 40 years old.
2: 40 வயதாக அவருக்கு இருக்கும் பொழுதே இந்த அடிக்கிற பழக்கம் இருந்துருக்கு.
1: What? He bet an Egyptian and killed him and buried him.
2: அந்த எகிப்தியனை கொண்டு புதைச்சே போட்டான்.
1: புரியுதுங்களா சொல்றது உங்களுக்கு என்னன்னு? அந்த ஏரியால வீக்னஸ் இருந்தா அதே தான் சோதனையா திருப்பி வரும். விடமாட்டான் பிசாசு, நம்மள உடைக்கிற வரைக்கும் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். Think about Judas Iscariot.
2: யூதா இஸ்கரியோத்தை யோசிச்சு பாருங்க.
1: This man will not fall for anything else but for money.
2: அவனை வேற எதனாலும் விழுத்த முடியாதுங்க. ஒரே ஒரு காரியம் அவன் விழுத்துறதுக்கு உண்டு, பணம்.
1: Don't think that he was first tempted with money by the chief priests.
2: அங்கே பிரதான ஆசாரியன் கொடுப்பதாக சொன்ன பணம் தான் அவனுக்கு முதல் முறையான சோதனை என்று நினைக்க வேண்டாம்.
1: Few days ago you can read it many times. You can see this man carrying the money bag.
2: இதற்கு முன்பாகவும் அவன் பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தான்னு பார்க்கிறோம்.
1: A lady comes and breaks the alabaster box and pours it at the feet of Jesus. This man instantly calculates, man, this can be sold for 300 pence and given to the poor.
2: ஒரு பெண் வருகிறாள், ஆண்டவராகிய இயேசுவுக்காக தன்னுடைய அன்பின் நிமித்தம் நலதனம் என்ற தைலத்தை எடுத்து அவருக்கு பூசும்படி வருகிறாள். இவன் உடனே உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறான், இதை வித்தா 300 பணம் வருமே என்கிற கணக்குக்கு போறான்.
1: This man did not have a problem with women, his problem is money.
2: இவனுக்கு பெண்கள் ஒரு பிரச்சனை அல்ல, இவனுக்கு பிரச்சனை பணம்.
1: You understand what I'm saying?
2: நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
1: Everybody has one soft corner in their life.
2: யாருடைய வாழ்க்கையா இருந்தாலும் பலவீனப்பட்ட பகுதி என்று ஒன்னு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு.
1: That is the area of attack. It will come to you again and again.
2: அந்த இடத்துல தான் திரும்பி திரும்பி உங்களுக்கு தாக்குதலும் நடக்கும்.
1: That is the evil day, the day of evil.
2: அதுதான் உங்களுடைய பொல்லாங்கான நாட்கள், அது தீங்கு நாட்கள்.
1: எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் எத்தனை பணம் கோடி கொடுத்தா கூட கொஞ்சம் கூட அசரவே மாட்டாங்க. பணத்தெல்லாம் ஒரு பொருட்டே எடுத்து போட்டால் அதில் உண்மையாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட அந்த பணத்தில் திருடணும், ஒதுக்கணும், அதிலெல்லாம் அவங்கள நீங்கள் எதுலேயுமே அசைக்க முடியாது, உண்மையாக இருப்பாங்க. ஆனால் வேறு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் ஆடிடுவாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? பேதுரு வந்து பணத்தெல்லாம் கொடுத்து அவர் வாங்க முடியாது. அவர் பிரச்சனை வந்து வாய் தான். ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வாய் அடங்காத வாய். நீங்கள் அவனை பற்றி எங்கே வேணால் படிங்க, எல்லா கூடாரம் போட்டுடலாம். நடக்கட்டுமா ஆண்டவரே, தண்ணீர் மேல் நடக்கட்டுமா? இந்த வாய் அடங்காமல் அடங்காமல் அவனோட தானே இருந்தால் சபிச்சு சத்தியம் பண்ண ஒரே அடி போ. பிரேக்கிங் பாயிண்ட். ஈச் ஆஃப் அஸ் Satan targets us with one thing that he keeps coming back again and again.
2: பிசாசானவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல தான் அந்த தாக்குதலை நடத்திட்டே இருப்பான்.
1: And how can you win and come out of that evil day?
2: அந்த பொல்லாங்கான நாட்களில இருந்து நீங்க எப்படி வெளியே வர முடியும்?
1: The Bible says.
2: வேதம் சொல்லுகிறது.
1: Ephesians 6:13.
2: எபேசியர் 6 அதிகாரத்துடைய 13 வசனத்திலே,
1: Take up the whole armor of God.
2: தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்.
1: தமிழ்ல சொல்லணும்னா சர்வ ஆயுதத்தை எடுத்து, சர்வ ஆயுதம் அல்லதுன்னு சொன்னா எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிடுங்க, ஒன்ன கூட விட்டுறாதீங்க. எல்லா ஆயுதத்தையும் எடுத்துக்கிடுங்க, ஒன்னையும் விட்டுறாதீங்க. ஒன்னை மிஸ் பண்ணீங்க அது அவனுக்கு போதும், அங்கே அடிச்சிருவான் அவங்கள. எதையும் விட்டுறாதீங்க. பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு பாருங்க அங்க. ஹி ஜஸ்ட் இட்ஸ் ஆக்சுவலி அன் எக்ஸாக்ட்லி அ ரோமன் சோல்ஜர்ஸ் கார்மெண்ட் இஸ் கம்பேர்ட் வித் ஸ்பிரிச்சுவல் ஆர்மா.
2: இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரோம போர் வீரனுடைய போர் ஆடைகளை கொண்டுதான் இந்த காரியத்தை அவர் விளக்குகிறார்.
1: Come to Ephesians chapter 6 please.
2: நீங்கள் எபேசியர் 6வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
1: so beautifully he says, we have read that but it's okay.
2: இதை நீங்கள் படிப்பீர்களானால் மிக நலமாக இருக்கும்.
1: Ephesians chapter 6.
2: எபேசியர் 6வது அதிகாரத்தை பாருங்கள்.
1: And there it says the armor of God. What all is there in that armor?
2: அந்த போர் ஆடைகளிலே என்னவெல்லாம் இருக்கிறது?
1: If you see, it says, it starts in verse 14, it says, start with your waist.
2: முதலாவது கச்சை, அதாவது உங்களுடைய இடுப்பிலே போடப்படுகிற பெல்ட்ல இருந்து ஆரம்பிக்குது.
1: He says, have the truth as your waist, you know.
2: உங்களுடைய சத்தியம் என்ற கச்சையை அறையிலே கட்டினவர்களாக.
1: பெல்ட் நம்பர் 2.
2: இரண்டாவதாக
1: பிரஸ்ட்பிளேட், ரைச்சஸ்னஸ்,
2: மார்க்கவசம் என்பது நீதியான மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக.
1: காஸ்பல் ஆஃப் பீஸ், which is your shoes.
2: உங்களுடைய சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற பாதரட்சையை தொடுத்தவர்களாக.
1: ஹேவ் த ஷீல்ட், which is your faith.
2: உங்களுடைய விசுவாசம் என்கிற அந்த கேடகத்தை பிடித்தவர்களாக.
1: புட் த ஹெல்மெட் ஆன் யுவர் ஹெட், which is the salvation of your soul.
2: ரட்சணியம் என்ற தலைச்சீராவை அணிந்தவர்களாக.
1: Take the sword in your hand, which is the spirit, the word of God.
2: வேத வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்தவர்களாக.
1: So in other words, head to toe be covered.
2: அதுடைய உண்மையான அர்த்தம் என்ன? தலை முதல் பாதம் வரை ஒரு இடத்திலும் இடைவெளி இல்லாமல் எல்லாமே பாதுகாக்கப்பட்டதாக.
1: In other words,
2: இன்னொரு வார்த்தையிலே,
1: you see, the simple thought I want to give you is this.
2: இதிலே நான் சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான கருத்து,
1: the evil day is coming.
2: உங்களுடைய தீங்கு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
1: What is that?
2: அது என்ன?
1: The temptation of the devil.
2: அங்கே பிசாசினுடைய சோதிக்கிற நாட்கள்.
1: That is the evil day.
2: அதுதான் உங்களுடைய தீங்கு நாட்கள்.
1: When you come to the evil day,
2: அந்த தீங்கு நாட்கள் வருகிற பொழுது,
1: be ready with the whole armor of God. That's number 2.
2: எல்லா விதமான ஆயுதங்களையும் தரித்தவர்களாக நீங்கள் அந்த நாளிலே நிற்க வேண்டும்.
1: Be ready.
2: நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டும்.
1: What does it mean?
2: அதுடைய அர்த்தம் என்ன?
1: Don't leave your helmet at home and walk to the battlefield.
2: நீங்கள் யுத்த களத்துக்கு போகும் பொழுது உங்களுடைய தலைச்சீராவை வச்சிட்டு போயிடாதீங்க.
1: Don't leave your belt and think it's a small thing.
2: அங்க இடுப்பிலே கட்டுகிற அந்த கச்சையானது ஒரு சிறிய காரியம் தானே என்று அதை விட்டு விட்டு போய்விடாதீர்கள்.
1: Don't leave your shoes and go.
2: உங்களுடைய பாதரட்சையை விட்டு விட்டு போய்விடாதீர்கள்.
1: Don't leave your sword or shield and go.
2: உங்களுடைய கேடகத்தை விட்டு விட்டு, உங்களுடைய பட்டயத்தை வைத்து விட்டு யுத்த களத்துக்கு போய்விடாதீர்கள்.
1: The whole armor of God.
2: நீங்கள் சகல விதமான ஆயுதங்களையும் தரித்தவர்களாய் போங்கள்.
1: In other words,
2: இன்னொரு வார்த்தையிலே,
1: totally depend on the Lord and ask him to cover you totally.
2: தேவனாகிய கர்த்தர் உங்களை முழுமையாக மூடும்படி அவரை நம்பி இந்த யுத்தத்தில் நில்லுங்கள்.
1: Do not give place to the devil at any moment.
2: எந்த இடத்திலும், எந்த காரணத்திலும், எந்த காலத்திலும் கொஞ்சமேனும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்.
1: Totally cover yourself.
2: முழுமையாய் நீங்கள் மூடப்பட்டவர்களாய் நில்லுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I am the soldier of Jesus Christ.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாக.
1: From head to toe I will be in full uniform.
2: நான் தலையிலிருந்து கால் வரையிலே எல்லா படை அணிகளையும் தரித்திருக்கிறேன்.
1: No compromises.
2: இதுல எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் இல்லை.
1: I will stay in my salvation.
2: நான் என்னுடைய விசுவாச, என்னுடைய ரட்சிப்பிலே உறுதியாக இருக்கிறேன்.
1: I will be strong in faith.
2: என்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேன்.
1: I will stay in my truth.
2: நான் என்னுடைய உண்மையில் உறுதியாக இருக்கிறேன்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I will always hold the word of God.
2: நான் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பற்றிக் கொண்டிருப்பேன்.
1: I will always be ready.
2: நான் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக இருப்பேன்.
1: Always be ready.
2: நான் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக இருப்பேன்.
1: See, Satan cannot touch us if we are fully armored.
2: நாம் முழுவதுமே அந்த ஆயுதங்களை தரித்தவர்களாக இருப்போமே ஆனால் பிசாசானவன் நம்மை தொட முடியாது.
1: He cannot.
2: அவனால முடியாதுங்க.
1: That is why the Paul says full armor, put the full armor.
2: அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுற பொழுது சொல்கிறார், முழு அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் தரித்தவராக நிற்க வேண்டும்.
1: Many years ago,
2: பல ஆண்டுகளுக்கு முன்பதாக,
1: late prime minister இந்திரா காந்தி was shot by her own bodyguards.
2: நம்முடைய முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய சொந்த பாதுகாவலர்களாலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்.
1: And the incident happened right within the compound of her house.
2: அவருடைய வீட்டிலே இருக்கிற அந்த வீட்டினுடைய வளவிலே தான் இந்த காரியம் நடந்தது.
1: How?
2: எப்படி?
1: Every day the Prime Minister Indira Gandhi would

0: இல்லாமல் கொஞ்சம் தூரம் தானே நடக்க போறோம்னு அதை வீட்டில் வச்சுட்டு அவங்க நடந்துட்டாங்க.
1: That's all. And that day was the day the man was waiting to strike her.
0: அந்த நாள் தான் அவளை அழிக்கிறதற்காக காத்திருந்தவனுக்கான சரியான நாளா இருந்து.
1: She could never escape.
0: அதுல இருந்து அவள் தப்பவே இல்லை.
1: This morning.
0: இந்த காலை வேளையிலே.
1: You want to step out of the day of evil?
0: தீங்கு நாளிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டுமானா?
1: Be ready with the whole armor of God.
0: தேவனுடைய சகல சர்வாயுத வர்க்கத்தையும் எப்பொழுதும் தரித்து கொண்டவராய் நில்லுங்கள்.
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா.
1: லாஸ்ட்லி,
0: கடைசியாக,
1: வாட் இஸ் தி தேர்ட் டே ஆஃப் ஈவல்?
0: மூன்றாவது இந்த தீங்கு நாள் எங்க இருக்கிறது?
1: எபேசியர் 5:15-16 again.
0: எபேசியர் 5 அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் மீண்டும் பார்ப்போம்.
1: See that you walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil.
0: ஆனபடியால் நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: Here again you see the word, the day of evil.
0: திரும்பவும் இந்த இடத்துல நாட்கள் பொல்லாதவைகள் என்ற தீங்கு நாளை குறித்து நாம் பார்க்கிறோம்.
1: What does it talk about?
0: இது எதை குறித்து பேசுகிறது?
1: It says, because this day of evil is there, you have to redeem the time. Redeem the time.
0: உங்களுடைய காட்கள் தீங்கு நாளாக இருக்கிறபடினாலே காலமதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: It is like this.
0: இது இப்படிப்பட்டதாக.
1: When a ship or an airplane is caught in a storm,
0: ஒரு பிளேனா இருக்கலாம் அல்லது ஒரு கப்பலா இருக்கலாம், அது எப்பொழுதுமே ஒரு புயலிலே சிக்கிக் கொள்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
1: And no, when it is getting stuck in a storm,
0: அது ஒரு புயலிலே சிக்கிக் கொள்கிறது.
1: The time that the captain or the pilot has to navigate that plane or the ship out of that storm, the time is very crucial.
0: அந்த ஆகாய விமானமாக இருந்தாலும் சரி கப்பலாக இருந்தாலும் சரி, அந்த மாலுமிக்கோ அல்லது அந்த பைலட்டுக்கோ அவனுக்கு இந்த வழியில இருந்து இந்த புயல்ல இருந்து தப்புவதற்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு.
1: He has to take some very very wise decisions, very swift decisions.
0: அவன் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும், சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும், மிக விரைவாக அவன் அதை எடுக்க வேண்டும்.
1: Every second counts.
0: அவனுடைய ஒவ்வொரு நிமிடமும் அங்கே கணக்கு பண்ணப்பட வேண்டும்.
1: If he wastes any time or is careless, disaster will strike.
0: அவன் கவலையீனமாக இருந்து காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்தாவிட்டால் அழிவு காத்திருக்கிறது.
1: Apostle Paul says the days of evil are coming.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் நாட்கள் பொல்லாதவைகள் வந்து கொண்டிருக்கிறது.
1: What you should do is to counter that, redeem the time, redeem the time, redeem the time.
0: நீ அதிலிருந்து விலக வேண்டுமானால் இப்பொழுதுள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்.
1: In other words,
0: இன்னொரு வார்த்தையில் சொன்னால்,
1: if you look at an ant,
0: நீங்கள் ஒரு எறும்பை பாருங்க.
1: The day of evil is the season of winter for the ant.
0: இந்த எறும்புகளுக்கு அந்த குளிர்காலம் வருகிறது பாருங்கள், அந்த குளிர்காலம் தான் அதனுடைய தீங்கு நாட்கள்.
1: What it will do?
0: அது என்ன செய்யும்?
1: It will redeem the time in summer and gather food for the winter.
0: அது கோடை காலத்திலே வருகிற குளிர் காலத்துக்காக சேமிக்க வேண்டியவளை சேமித்து வைத்துடும்.
1: But what is Paul talking about? Redeeming the time.
0: இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எதை குறித்து பேசுகிறார்?
1: You have to understand the meaning when you read Colossians chapter 4:5-6.
0: நீங்கள் கொலோசியர் 4 அதிகாரம் 5-6 வசனங்களை கவனிக்கிற பொழுது இதை உங்களாலே புரிந்து கொள்ள முடியும்.
1: There he writes,
0: அவர் சொல்கிறார்,
1: walk in wisdom towards those who are outside, redeeming the time.
0: புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: Let your speech always be with grace, seasoned with salt, that you may know how you ought to answer each one.
0: அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக.
1: What is he talking about?
0: அவர் எதை குறித்து பேசுகிறார்?
1: When he says redeeming the time in this evil time,
0: இந்த தீங்கான நாட்களிலே உங்கள் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால்.
1: What does that evil time talk about?
0: இங்கே சொல்லப்படுகிற இந்த தீங்கான நாட்கள் எப்படிப்பட்டவை?
1: He is saying the doors to propagate the gospel of Jesus is closing.
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அறிவிக்கிற காலம் மூடப்படுகிற காலம்.
1: There is an evil time, a time of darkness when nobody can work.
0: ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ரா காலம் என்று ஒன்று வருகிறது.
1: There is a time when open doors are closing.
0: நமக்கு முன்பாக உள்ள திறந்த வாசல்கள் அடைபடுகிறதா?

0: பலத்த ஒரு நாட்கள் வருகிறது.
1: He says, redeem the little time you have and give an answer to everyone who is asking about your faith and bring them to the knowledge of Jesus.
0: இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த திறந்த கொஞ்ச காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லத்தக்கவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்.
1: Use every opportunity to share the gospel.
0: தேவனாகிய கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்துங்கள்.
1: Apostle Paul says, I am sitting in this prison. I am being prisoned.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது நான் சிறைச்சாலையிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
1: But you redeem the time, you redeem the time.
0: ஆனால் நீங்களோ காலத்தை தயவு செய்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: Redeem the time.
0: உங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க.
1: Maximize the opportunities.
0: எவ்வளவு சந்தர்ப்பங்களை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்க.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: I tell you, this spreading the gospel, leading people to Christ, using these opportunities begins with our own house first.
0: முதலாவது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவது, நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய வீட்டிலே முதலாவது ஆரம்பிக்க வேண்டும்.
1: It starts with our own family, our own children.
0: நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இது ஆரம்பிக்க வேண்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The Bible says when they are sitting down, when they are getting up, when they are walking, when they are sleeping, you know, teach them the law of the Lord.
0: வேதம் சொல்லுகிறது, நீ உட்கார்ந்திருக்கும் படுத்திருக்கும் பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் அவர்களோடு நடக்கும் பொழுதும் அவர்களுக்கு கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை குறித்து பேசி.
1: And you have to constantly give them what they need at that time.
0: அவர்களுக்கு அது எப்பொழுது தேவையோ அப்பொழுது அவர்களுக்கு அதை நீ தொடர்ந்து கொடுத்து கொண்டே வர வேண்டும்.
1: The Bible says, train up a child in the way it has to go. When it is becoming old, it will not depart from it.
0: ஒரு பிள்ளை சிறுவயதாய் இருக்கும் பொழுது அவனை நடக்க வேண்டிய வழிகளிலே அவனை நடத்த, அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாது இருப்பான்.
1: Why is the Bible getting, you know, giving us this urgency?
0: இந்த காரியம் மிக மிக அவசியமும் அவசரமான காரியம் என்று வேதம் ஏன் நமக்கு சொல்கிறது?
1: Because very soon children will fly away from your nest.
0: காரணம், உங்களுடைய கூட்டிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் பறந்து போகிற காலம் மிக விரைவாக வந்துவிடும்.
1: It looks like they celebrated their first birthday now. But in a few years you see them grown up above your shoulders.
0: நீங்க பாருங்க, இப்போதான் அவனுக்கு முதலாவது பர்த்டே கொண்டாடற மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள்ல பார்த்தா தோளுக்கு மேல வளர்ந்து நிக்கிறான்.
1: Time is running so fast.
0: அவன் காலம் அப்படி பறந்து போயிட்டு
1: இருக்கு. You don't have a lot of time to spend with them.
0: அவர்களோடு செலவு பண்ணுவதற்கான காலம் உங்களிடத்துல இப்ப இல்ல.
1: Before other people start influencing their life.
0: அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மற்றவர்கள் செல்வாக்கு செலுத்துவதற்கு முன்பதாக
1: redeem the time.
0: நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும்.
1: Hallelujah. Many Christian families, they are not taking up this responsibility.
0: பல கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்கிறதில்லை.
1: In many Christian homes, you see children 1 year old, 5 months old, for anything, give them a mobile, watch anything you want, and then feed them.
0: இப்ப பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, 5 மாசம் 1 வயசு குழந்தைய கூட மொபைல் போனை கொடுத்து நீ பார்த்து விளையாடிட்டு இருன்னு சொல்றான்.
1: சாப்பிடணும்னா மொபைல், உட்காரணும்னா மொபைல், அதுகிட்ட 10 நிமிஷம் பேசுறது கிடையாது, எல்லாமே என்னதுதான் மொபைல். அது பார்த்தாதான் சாப்பிடும், பார்த்தாதான் குடிக்கும், பார்த்தாதான் எழும்பும், பார்த்தா தான் தூங்கும். இன்னும் கொஞ்ச நாளில் அம்மாவே வேணாம், மொபைலே கட்டிக்கிறேன்னு. நாளைக்கு நீங்கள் ஒரு பைப்பை மட்டும் ஒன்று செட் பண்ணிட்டு, பால் குடிக்கிற மாதிரி ஒரு பைப்பை செட் பண்ணிட்டு மொபைலை கொடுத்துட்டீங்கன்னா நீ வெளியே போ, நான் பார்த்துக்கிறேன்றோம். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு? இவங்களுக்கு என்னென்னா, அப்பா ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக இருக்கலாம், என்னத்தையாவது பார்த்துட்டு போ. அது தடவுது, உட்காந்து தடவி தடவி தடவி 10 நிமிஷம் அதுகிட்ட பேசுறதுக்கு அம்மாவுக்கு விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி, எல்லாரும் ரொம்ப பிஸி. அதுக்கு யார் இப்போ டீச்சரு, யார் அதுக்கு ட்ரெயினர்னா, இங்கி பிங்கி பாங்கி தான். அந்த ஃபோனில் வர்றது தான் அதுக்கு தெய்வம், அதுதான் அதுக்கு அப்பா, அதுக்கு தான் அம்மா, எல்லாமே அதுதான். அதனால அதுக்கு ட்ரெயின் பண்ணுறக்கு ஆளே இல்லை. யாருக்கும் விருப்பமும் இல்லை, யாருக்கும் நேரமும் இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்? சிறு வயதில் ஆண்டவரே அந்த பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நான்
0: நடத்தணும்,
1: நடத்தணும்ப்பா. டோர் மூட போகுது இன்னும் கொஞ்ச நாளில். அந்த வாசல் திறந்திருக்கும் போது காலத்தை பிரயோஜனப்படுத்திடுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அலேலூயா,
0: அலேலூயா.
1: காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க,
0: அலேலூயா.
1: அசட்டையாக இருக்காதீங்க, அசட்டையாக இருக்காதீங்க. நீங்கள் அதனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அடிமையாயிடுறாங்க. இந்த கேம் தான், கேம் கேம் கேம், எப்போ பார்த்தாலும் கேம் தான். அந்த கேம்ஸ்லேயே அவன் அடிமையாகி கடைசியில் அவன் விடுபெற முடியாமல் இருக்கான் பாருங்க. எங்கப்பா வளர்ந்த? கிறிஸ்தவ வீட்டில் தான் வளர்ந்தேன், தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் வளர்ந்தேன், ஆனால் ஒன்றும் தெரியல. அவன் எப்படி நாளைக்கு ஒரு குடும்பத்தை கட்டுவான், எப்படி தேவ பயத்தில் வளருவான் தெரியல. நடத்துறதுக்கு ஆளே இல்லை இன்னைக்கு. சோ பிஸி, சோ பிஸி. நாட்கள் பொல்லாததுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: Now we are in lockdown season.
0: இப்பொழுது நாம lockdown காலகட்டத்தில் இருக்கோம்.
1: What are you doing to engage your child and teach them the ways of the Lord?
0: உங்களுடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு அவர்களுக்கு கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுங்கள்.
1: What are you doing?
0: நீங்க என்ன செய்றீங்க?
1: What is the interest you are taking?
0: நீங்கள் அவர்கள் மேல என்ன காரியத்துல அவர்களுக்கு சுவாரஸ்யத்தை உண்டு பண்றீங்க?
1: What are you encouraging them in?
0: அவர்களை எந்த காரியத்துல உற்சாகப்படுத்துறீங்க?
1: How much time you spend quality time with them?
0: நீங்கள் அவர்களோடு தராதரம் மிக்க என்ன நல்ல நேரத்தை செலவு பண்றீங்க?
1: Do you watch their spiritual growth?
0: அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கவனிக்கிறீங்களா?
1: Or are you just leaving them without any kind of control?
0: எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாம அவங்களை அப்படியே விட்டுட்டீங்களா?
1: The days of evil are coming.
0: தீங்கு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
1: Days of evil are coming.
0: தீங்கு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
1: Train them up in the way of the Lord.
0: தேவனுடைய வழிகளிலே அவர்களை பயிற்றுவியுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: If you keep feeding them, teaching them now.
0: இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இப்பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுப்பீர்களானால்
1: they will be like savory salt for the earth.
0: அவர்கள் இந்த பூமிக்கு சாரமிடப்பட்ட உப்புகளை போல இருப்பார்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: They will shine like lights in the universe.
0: அவர்கள் அந்த இடத்திலே மலை மேலே வெட்ட தீபங்களை போல எரிவார்கள்.
1: Time is running out.
0: காலம் போய் கொண்டே இருக்கிறது.
1: We have very less time.
0: நமக்கு மிக குறைவான காலமே இருக்கிறது.
1: What should you do?
0: நாம் செய்ய வேண்டியது என்ன?
1: Redeem the time.
0: நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள
1: வேண்டும். Redeem the time.
0: காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Evil times are coming.
0: அந்த தீங்கு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
1: What is the first evil time?
0: முதலாவது அந்த பொல்லாத நாள் என்ன?
1: சொல்லுங்க, என்ன evil time? முதலாவது பொல்லாத காலம் என்னது? இல்லையே, முதல்ல என்ன காலம்? வயதின் நிமித்தமாக ஏற்படும் சரீர பலவீனம். எழுதுனீங்களா இல்லையா? வயதின் நிமித்தமாக சரீரத்தில் ஏற்படும் பலவீன காலம் தான் என்னது? தீங்கு நாள் வருவது. ரெண்டாவது தீங்கு நாள் என்ன? பிசாசினுடைய சோதனையின் நாள், போராட்டத்தின் நாள். மூன்றாவது காலம் என்ன? சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிற தீங்கின் நாள். இந்த மூணு நாளை எப்படி எதிர்கொள்ளணும்? முதலாவது, வயதினால் நம்முடைய சரீரம் பலவீனப்படுறதுக்கு முன்னால என்ன செஞ்சிடணும்? சிருஷ்டிகரை
0: நினைக்கணும்.
1: எல்லாரும் சொல்லுங்க, எதை செய்யணும்? ரிமெம்பர் யுவர் கிரியேட்டர். ரெண்டாவது என்ன செய்யணும்? ரெண்டாவது தீங்கு நாள் என்னது? பிசாசினால் வரும் சோதனையின் நாள். அதற்கு முன்பாக என்ன செய்யணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். பி ரெடி வித் ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். அதை ஆயத்தமா இருக்கணும் நீங்க. மூன்றாவது, சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்படுற நாள், அந்த தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னால் என்ன பண்ணிடணும்? காலத்தை சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. காலத்தை என்ன பண்ணணும்?
0: பிரயோஜனப்படுத்திக்கணும்.
1: காலத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். காலம் மட்டும் யாருக்கா நிற்காது, வேகமாக ஓடுது, அது ரொம்ப வேகமாக ஓடுது, காலி ஆகுது. அது நம்ம கையில் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. ஆனால் பிசாசு பாருங்கள், பயங்கர உஷாராக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறானா,
0: அறிந்து
1: அவன் தீவிரமாக வேலை செய்கிறான். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கொஞ்ச காலங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: See, usually we make the mistake of how we calculate time.
0: நாம பொதுவா செய்யற தவறுகள்ல ஒண்ணு, காலத்தை சரியா கணிக்காது.
1: You see, we have learned to count our life based on years.
0: நம்முடைய நாட்களை வருடத்தை வைத்துக் கொண்டு தான் நாம கணக்கு பார்க்கிறோம்.
1: But you know how Bible counts?
0: ஆனா வேதம் எப்படி கணக்கு பார்க்குது தெரியுமா?
1: Not by years.
0: நம்முடைய ஆண்டுகளை வைத்து அல்ல.
1: The Bible says, Lord, give me the wisdom to number my days.
0: என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை தாரும் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது.
1: not to count my years but count my days.
0: என்னுடைய வருஷங்களை அல்ல என்னுடைய நாட்களை எண்ணுகிற அறிவை தாரும்.
1: Every single day is an opportunity.
0: ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பத்தின் நாட்கள்.
1: Every day is a time to redeem.
0: ஒவ்வொரு நாளும் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய நாள்.
1: Redeem your family.
0: உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டிய
1: நாள். Redeem your children.
0: உங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய நாள்.
1: Teach them the way of the Lord.
0: தேவனுடைய வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நாள்.
1: Bring them up in the sound wisdom of God.
0: அவர்கள் தேவனுடைய காரியங்களை அறியும்படி தேவ ஞானத்தை அவர்கள் பெறும்படி அவர்களை நிறுத்த வேண்டிய நாள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The evil days are coming.
0: நம்முடைய தீங்கான நாட்கள் வருகிறது.
1: But two words.
0: ரெண்டு வார்த்தைகள்.
1: Be wise.
0: நீங்கள் ஞானமுள்ளவர்களாக இருங்க.
1: Be careful.
0: கவனமாக இருங்க.
1: சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஞானமாக இருக்கணும்,
0: கவனமாக இருக்கணும்,
1: கவனமாக இருக்கணும். கொரோனா வந்துட்டு இருக்கு, வருது, ஞானமாக நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், கவனமாக சொல்கிறாங்கல்ல. அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும், தீங்கு நாள் வருது, ஞானமாகவும் இருந்துக்கிடுங்க, கவனமாக. அப்போ தீங்கு நாளிலிருந்து தப்பிக்க கருத்து இருக்கிறவை தருவார்.
0: ஆமீன்.
1: எல்லாரும் எளிமை நிற்போம். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: Thank you, mighty Jesus.
0: ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே.
1: Lord.
0: ஆண்டவரே.
1: When the evil day is coming.
0: தீங்கு நாட்கள் வருகிற பொழுது.
1: Let me not be moved by those evil days.
0: இந்த தீங்கு நாட்களிலே அடிபட்டு போகிற ஒருவனாக நான் இராக்க கூடாது. ஆண்டவரே.
1: Lord.
0: ஆண்டவரே.
1: Let me redeem my time.
0: என்னுடைய காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும்.
1: Let me redeem my time. ஆண்டவரே
0: என்னுடைய காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Shall we lift up our hands and look to the Lord and pray.
0: நாம் செய்து கரங்களை உயர்த்தி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்.
1: Thank the Lord for the word that God gave us.
0: ஆண்டவராகிய தேவன் இந்த காலையிலே கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Lord, help me to remember my creator.
0: ஆண்டவரே என்னுடைய சிருஷ்டிகரை நினைக்க எனக்கு கிருபை தாரும்.
1: Help my children to remember their creator.
0: ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய சிருஷ்டிகரை அவர்களை நினைப்பதற்கு வேண்டிய கிருபையை தாரும்.
1: Let their youth be a fruitful youth.
0: ஆண்டவரே அவருடைய வாலிப காலம் கனி கொடுக்கிற நல்ல காலங்களாக இருக்கட்டும்.
1: Help them to find their purpose.
0: அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அறியட்டும். ஆண்டவரே.
1: Lord, prepare them even when they are young.
0: அவர்கள் இளவயதாக இருக்கும் பொழுதே அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக.
1: Every young child, lift your hand and pray.
0: அங்கே இருக்கிற ஒவ்வொரு வாழ்வரும் தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க.
1: Lord, show me your purpose.
0: ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என்ன என்பதை எனக்கு காண்பி.
1: Prepare me.
0: ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும்.
1: Prosper me.
0: ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில என்னை
1: செழிக்க பண்ணும். I will remember you, Lord, in my youth.
0: என்னுடைய இளங்கலத்திலே நான் உம்மை நினைத்திருப்பேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The evil day where the temptation of the devil hard against us is coming.
0: ஆண்டவரே தீங்கு நாள் என்று சொல்லுகிற பிசாசின் சோதனை நாட்கள் எங்களை நெருங்கி வருகிறது.
1: Let me not be careless.
0: ஆண்டவரே அந்த இடத்திலே நான் கவனம் இல்லாதவனாய் இருக்க வேண்டாம்.
1: Help me to put on the full armor of God.
0: உம்முடைய முழு ஆயுத வர்க்கத்தை தரித்தவனாக நான் நிற்க எனக்கு உதவி செய்யும்.
1: The days of evil are coming.
0: ஆண்டவரே தீங்கு நாட்கள் வருகிறது.
1: When the gospel cannot be preached.
0: கர்த்தருடைய வார்த்தையாய் நற்செய்தி அறிவிக்க முடியாத ஒரு காலம் வருகிறது.
1: Help us to redeem the time that is left.
0: ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற காலத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள
1: கிருபை தாரும். Help us to redeem the time that is left.
0: ஆண்டவரே இப்பொழுது மீதி உள்ள காலத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும்.
1: Maybe we lost a few hours.
0: ஆண்டவரே இந்த சில நேரங்களை நாங்கள் தொலைத்திருக்கலாம்.
1: Maybe we lost a few days, few months, few years.
0: சில நாட்களை, சில வருடங்களை, சில மாதங்கள் எங்களை கையை விட்டு போயிருக்கலாம்.
1: Maybe we were careless, we were not cautious.
0: ஆண்டவரே சில காரியங்களை நாங்கள் கவனமற்றவர்களாக, அவதானமற்றவர்களாக இருந்திருக்கலாம்.
1: We despised the opportunities.
0: இந்த நமக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் அசட்டை பண்ணி இருக்கலாம்.
1: But today we come back to you.
0: ஆண்டவரே திரும்ப உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம்.
1: Help us to redeem the time that is left.
0: ஆண்டவரே மீதியாய் இருக்கிற காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள
1: வேண்டும். Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: There's a saying in English.
0: ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு.
1: Better late than never.
0: பின்பு செய்கிறது இனிமேல் செய்கிறதை செய்யாமல் இருப்பதை காட்டிலும் இப்பொழுது செய்வது நல்லது.
1: தாமதித்தாலும் பரவாயில்ல, செய்யாம இருந்துடாதீங்க. தாமதமாயிருச்சு, இழந்தாச்சு, ஆனா கொஞ்சம் மீதி இருக்கு, அதையாவது பயன்படுத்திக்கோ. பெட்டர் லேட் தென் நெவர். செய்யாம இருக்கிறத பார்க்கலாம், தாமதமா செய்யறது கூட பரவாயில்ல. இன்னைக்கு கர்த்தர் ஒருவேளை நமக்கு எச்சரிப்பை தந்திருப்பாரு. கொஞ்சம் கவன இடமா விட்டுட்டேன் நானு, எல்லாத்தையும் செட்டரைட் பண்ண நான் விரும்புறேன். இந்த பொல்லாத காலங்கள்ல இருந்து என்னை, என்னுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே

கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க, கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பொல்லாத நாட்கள் எங்களுக்கு முன்பாக நிற்குது, தீங்கு நாட்கள் எங்களுக்கு முன்பாக நிற்கிறது. தப்பித்துக் கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே, மீட்டுக் கொள்ள கிருபை தாரும், நன்மையை காண கிருபை தாரும். வசனத்தை கொடுத்த தேவனை நிறைவேற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலன் தாரும், கிருபை தாரும், ஞானம் தாரும், உணர்வை தாரும், கவனத்தை தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட்.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசிக்க முடியாது இந்த உலகத்திற்கு வந்தவரே.

இது நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவரே, ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே, தாய் மறந்தான்

மக்கள் நடுவே நீர் அசை வாடுவீராக. ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்றாலே வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசை வாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசை வாடுவீராக.

நம்முடைய கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, நீங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. You are, oh Lord, we surrender, we submit, oh God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, oh God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பேரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவது.

As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah, hallelujah, oru pakkathile sudandhara dinathai kondada irukkira, hallelujah, indha naatkalile, amen, innum adimai thanathile, innum irulin aadikkathile, innum paavathile, innum satharudaiya thandrangalinaale, sirkundi, nasukkappatta nilaiyile, valadhu kaikkum idathu kaikkum vyathyasam theriyaatha ethaniyo janangal undu. Hallelujah, கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவதாக கைகளை உயர்த்தி எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக எங்கள் தலைவர்கள் எங்களை ஆளுகிறவர்கள் ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களை தொடுவீராக கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சியாயிருக்கும் நீதி ஹல்லேலூயா ரைச்சஸ்னஸ் ஹல்லேலூயா வில் எக்ஸால்ட் தி பீப்பிள் ஜனத்தை ஹல்லேலூயா உயர்த்தும் தேசத்தை உயர்த்தும் ரெண்டு கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி நீதியுள்ள நியாயாதிபதி ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக உம்முடைய கரம் உம்முடைய ஞானம் இறங்கி வரட்டும் ஹல்லேலூயா உங்கள் தேச தலைவர்களுக்காக உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே இந்த நேரத்தில் ஹல்லேலூயா நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும் அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தின் இருளை மாற்றுவதாக ஹல்லேலூயா சத்ருவின் ஆதிக்கங்கள் முறிவு அடிக்கப்படுவதாக கர்த்தர் ஆளுகை செய்வீராக ராஜா ஆளுகை செய்வீராக ஓ ஹல்லேலூயா என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது ஆண்டவர் சொன்னாரே ஹல்லேலூயா தங்கள் கொள்ளாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது ஹல்லேலூயா அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக நம்முடைய சபைகளிலே நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்துமாக்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சபை கதவுகளை வந்து தட்டுவார்களாக எங்களுக்கு அச்சபம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுக்கு சுகம் தேவை எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தேடி வருகிற நாட்கள் ஹல்லேலூயா தேவன் இந்த நாட்களை செய்வீராக ஹல்லேலூயா அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே நற்சாட்சிகளாய் எழுப்புவீராக ஜீவனுள்ள கற்களாய் ஜீவனுள்ள சாட்சிகளாய்

தேவ சித்தத்தை செய்வதற்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன்.

பேதுருவே என் பின்னை வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்தில் குத்துண்டவர்களாய். ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, Hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? Hallelujah, Hallelujah. அநேகர் ரட்சிக்கப்பட்டு Hallelujah, திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் கைகளை உயர்த்தி Hallelujah, நம்பிக்கை பிறக்கட்டும். Oh yes Lord, thank you. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும், எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்டில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்ன வார்த்தை உங்களிலும் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக, கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கிரங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வமாக தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதாக ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

தந்தை இறந்த உடனே தன்னுடைய தாயை என்ன செய்யறதுன்னு மகன் யோசிச்சான். மனைவி வேலைக்கு போறா, தன்னுடைய தாயை வீட்டுல வச்சு கவனிக்க யாரும் இல்லை. அதனால முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டான். மாசத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய தாயை அங்க போய் பார்த்துட்டு வருவான். பல வருஷங்கள் ஆயிட்டது. அவனுடைய தாய் ரொம்ப முடியாம இருக்கிறதா தகவல் வந்துச்சு. மகனும் உடனடியா தன்னுடைய தாயை பார்க்க போனான். தாய் இறக்கும் தருவாயில இருந்ததா பார்த்தான். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான். அதுக்கு தாய், இந்த முதியோர் இல்லத்துல மின் விசிறிகள் இல்லை, காற்று இல்லாமலையும் கொசுக்கடியிலையும் நான் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கேன். இங்க தரும் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாம பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன். அதனால இந்த இல்லத்துக்கு சில மின் விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் வச்சிருக்க ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுப்பியான்னு மெல்லிய குரல்ல கேட்க மகனுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மா, பல மாசமா நான் உங்களை பார்க்க இங்க வர்றேன். ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறைய நீங்க என்கிட்ட சொல்லலையே, இப்போ மட்டும் இதை ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த தாய் அவனை ஏறிட்டு பார்த்து, மகனே, இங்க மின் விசிறி இல்லாம கொசுக்கடிய தாங்கிக்கிட்டு தூங்க நான் பழகிக்கிட்டேன். பசியையும் துன்பங்களையும் என்னால பொறுத்துக்கிட முடியும். ஆனா உன்னுடைய பிள்ளைங்க உன்னையே இந்த இல்லத்துக்கு அனுப்பும் போது உன்னால இதெல்லாம் தாங்கிக்கிட முடியாது. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்ல மகன் வாயடைச்சு நின்னான். ஆமாங்க, வாழ்க்கையில காயப்படுத்தும் விஷயங்கள் தான் கற்றுக் கொடுக்கவும் செய்து. நம்முடைய வயது சென்ற தாய நம்ம வீட்டுல வச்சு அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் கவனிப்போம். அதைத்தான் கடவுள் விரும்புறாரு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாயிருக்கிறது.

ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 8. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீமோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிதாக்களாகிய இஸ்ரவேல் புத்திரர் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடிவர செய்தான். இஸ்ரவேல் மனுஷரெல்லாம் 7 மாதமாகிய ஏத்தானி மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுக்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருவீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருவீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் இரண்டு செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னாக பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த இரண்டு கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு அப்பொழுது சாலமோன் காரருளே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியா இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்பத்தின் கனியாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை.
தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கின்ற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிவிடத்திற்கு முன் வந்தால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துர்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும், நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததின் நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்முடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிலேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளை இடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும், கொள்ளை நோய் உண்டாயிருக்கிற போதும், வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாயிருக்கிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்திலுள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில்
அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும் படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியனும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலம் ஆகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும் படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய யாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும் போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைபிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது உமது வாசஸ்தலம் ஆகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகத்தையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறப்பிடித்து கொண்டு போனவர்கள் அவர்களுக்கு இரங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அவர்கள் எகிப்தென்கிற இரும்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார்களே. அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும் போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுக்கிறே என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்காற்படியிட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம்
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் தம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. ஆதலால் இந்த நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். பின்பு ராஜாவும் அவனோடே இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதாயிருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோடே இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேறே 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8-ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள்.

வந்த பின்னாடி என் பேர் டேவிட் ஜெரேமியா. என்னுடைய சாட்சி உங்களுக்கு முன்பாக நான் பகிர போகிறேன். இது நிறைய இருக்குது, பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய தாய் தகப்பனுடைய பேர் வந்து வாசுகி, என்னுடைய அப்பா பேர் வந்து ராஜேந்திரன். நான் ஒரு இந்து தெலுங்கு ஃபேமிலியில் பிறந்த பையன். என்னுடைய லைஃப்பில் வாணிம்படின்ற ஊரில் நான் பிறந்தேன். வளர்ந்ததெல்லாம் அந்த ஊரில் தான். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரையும் நான் வாணிம்படியில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய அப்பா வந்து சைக்கிள் ஷாப் வச்சுருந்தார் வாணிம்படியில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அங்கே தான் எங்கள் அப்பா சைக்கிள் ஷாப் வச்சுட்டு, ஒரு தெலுங்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் தான் நான் வளர்ந்து, ஒரு ஆத்தரட்டிக் தெலுங்கு ஃபேமிலி, அதில் தான் வளர்ந்து பிறந்து 6th ஸ்டாண்டர்ட் வரையும் வாணிம்படியில் தான் நான் படிச்சுட்டு வளர்ந்தேன். என்னுடைய தாய் தகப்பன் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்த ஒரு ஃபேமிலி. என் தாத்தா வந்து ஒரு மிலிட்ரி ஆர்மி ஃபேமிலி, எங்களுடைய ஃபேமிலி அப்படி தான் எங்களை வந்து வளர்த்தாங்க. என்னுடைய அப்பா அம்மா வந்து நல்ல ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஒரு பொய் சொல்லாத, ஒரு இந்து பேக்ரவுண்டில் இருந்தாலும் நல்ல ஒழுக்கமான இதில் தான் வளர்ந்தாங்க. எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அம்மாவும் சரி. எங்கள் அப்பா வந்து ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டப்பட்ட ஒரு தகப்பன். பஸ் கழுவி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் அரைப்படி ஒருபடி தான் சம்பளம் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு இராணுவ அதிகாரியுடைய பையனாக இருந்தாலும் அவர் வந்து பஸ் கழுவி அந்த மாதிரி லைஃப் தான் முன்னேறி முன்னேறி வந்தார் எங்கள் டேடி. அப்படி தான் எங்கள் லைஃப்பில் எங்கள் அப்பா ஒரு ரொம்ப கஷ்டவாளியான ஒரு தகப்பன், என்னுடைய தகப்பன். அதில் வந்து யாருடைய துணை இல்லாமல் சைக்கிள் ஷாப் வச்சு எங்கள் அப்பா வந்து எங்களை படிப்படியாக வளர்ந்தார். ஒரு 10 சைக்கிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா அந்த காலத்தில் சைக்கிள் தான் எல்லா வியாபாரிகளும் கொண்டு போவாங்க. அப்போது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு 100 சைக்கிள் வச்சுட்டு ஒரு மாணிமடையில், இப்போ கூட போய் அந்த காலத்தில் இருக்கிறவங்க கேட்டால் குணா சைக்கிள் ஷாப் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா என் பேர் குணா சேகரன், அதனால் என் பேரில் தான் எங்கள் அப்பா வந்து குணா சைக்கிள் ஷாப்புன்ற ஒரு கடையை ஸ்தாபித்தார். அது பெரிதாக வளர்ந்துச்சு, நல்ல வசதி வாய்ப்புகள் வந்துச்சு. எல்லா மனுஷருக்கும் ஒரு வசதி வாய்ப்பு வரும்போது ஒரு தடுமாற்றம் வரும். அதுபோல் தான் எங்கள் அப்பாவுடைய லைஃப்லேயும் ஒரு தடுமாற்றம் வந்தது. எங்கள் அப்பாவுடைய லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸுங்களால எல்லாம் ஒரு குடிக்க மாட்டார், சிகரெட் அடிக்க மாட்டார், எந்த கெட்ட பழக்கம் எங்கள் அப்பாவுக்கு கிடையாது. அப்படி இருக்கச்ச வேற ஒரு தவறான லைஃப்னால் அவர் வந்து லைஃபெல்லாம் போச்சு. என் தாய் தகப்பன், என் அப்பா வந்து என்னை விட்டுட்டு எங்களை விட்டு போயிட்டார். அந்த கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க. 3 பிள்ளைங்க, நான், என்னுடைய தங்கை இலக்கியா, என்னுடைய இன்னொரு தங்கை பேர் உமா மகேஸ்வரி. இவங்க 3 பேரை தான் எங்கள் அம்மாவை வைச்சு கொண்டு அந்த வயசில் நாங்கள் ஒரு 6 வயசு 5 வயசு இருக்கோம். 6வது படிக்கிற வயசுன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வயசுலேயும் எங்கள் அம்மா வந்து எங்களை வச்சுட்டு பொறுப்பாக எங்களை வழி நடத்துனாங்க, எங்களை இது பண்ணாங்க. அப்போது அப்பா எங்களை விட்டு போயிட்டாருன்னு 6th ஸ்டாண்டர்டு என்னோட லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது நான் தான் கடையை பார்த்துப்பேன். அந்த வயசுலேயும் எங்கள் அப்பா வந்து எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு ரோல் மாடல் என்னென்னா எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். எனக்கு சைன் போட தெரியாது, சைன் போட சொல்லிக் கொடுத்தார். அந்த வயசுலேயே 6th 5th படிக்கும் போதே நான் போயிட்டு எங்கள் அப்பா இந்த ஃபைனான்ஸெல்லாம் விடுவார், அப்போ சைன் போடுவேன். அந்த ஒரு ரோல் மாடல் மாதிரி தான் எங்கள் டேடி எனக்கு. ஏன்னா எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தது எங்கள் அப்பா தான். இருந்தாலும் தகப்பன் கண்டிக்கிறது அப்போவே எனக்கு பிடிக்காது. சும்மா கண்டிப்பார், அடிப்பார், செய்வாருன்னு நான் அப்போ தெரியாது. அப்பா வந்து சும்மா நம்ம மேலே வெறுப்பு காமிக்கிறாருன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், கிறிஸ்துவுக்குள்ள வந்தால் நான் தாய் தகப்பன் எதுக்கு அதெல்லாம் செஞ்சாங்கன்ட்டு. அது வர வர நான் சொல்ல போகிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா ஒரு தாய் தகப்பனுடைய கண்டிப்பில் நம்ம வளரும்போது தான் நல்ல ஒரு பிள்ளையாக வளரும். அப்படி தான் எங்கள் அப்பா எங்களை வளர்த்தாங்க. பொய் சொல்ல பிடிக்காது. நான் ஒரு பெண்களை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், தலை குனிச்சிட்டு தான் இருப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சான நிமிந்து பாருடா என்ன அப்படின்னு தான் எங்களை வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் கெஞ்சுவாங்க நான் நிமிந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா தலையை கீழே போட்டு தான் நடப்பேன், தலையை கீழே போட்டு தான் பேசுவேன். அந்த மாதிரி ஒரு பிள்ளையாக தான் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க. 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே எங்கள் அப்பா எங்களை விட்டு போன பின்னாடி திரும்ப வந்தார். வந்த பின்னாடி திருப்பூர் நாங்கள் கன்வெர்ட் ஆகி திருப்பி வந்து நாங்கள் வந்து திருப்பத்தூர் என்ற ஊருக்கு நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவும் வரோம். ஏன்னா எங்கள் லைஃப்பில் இருக்கிற சொத்தெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பணம் வச்சுருந்தோம் எங்கள் அப்பா. அப்போது பெங்களூர் போகலாமா, வேறு எங்கேயும் போகலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பூர்ன்ற இடத்துக்கு எங்களுடைய கிராண்ட்மா அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு எங்கள் அப்பாவை திருப்பி கூட்டி

திட்டுவான் அந்த ஆள். திருப்பூர்ன்ற இடத்துல நான் வரும்போது என் லைஃப்பில் அப்போது நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். ஒரு ஆறாவது திருப்பி டிஸ்கன்டினியூட்டி பண்ணிவிட்டு பாஸ் ஆகி திருப்பி ஆறாவது ஏழாவது படிக்கிறதுக்கு திருப்பத்தூரில் வந்து பாய்ஸ் செக்ஷன் ஸ்கூல்னு இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து படிப்பை திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் அப்பா அங்கே வந்துட்டு ஒரு துணி விற்கிற வியாபாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறார், சைக்கிள்லேயே ஸ்டார்ட் பண்ணுறார். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எப்போவுமே ஜீரோலேருந்து ஆரம்பித்து தான் அவர் படிப்படியாக மேலே ஏறுவார். ஏன்னா அவர்கிட்ட தான் அதை நான் கற்றுக்கணும். லைஃப்பில் நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒரு 10 ரூபா வச்சு கூட லைஃப்பில் கஷ்டப்பட்டால் மேலே வரணும்னு எங்கள் அப்பா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார், துணி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி எங்களை திரும்ப அந்த எல்லா லைஃப்பையும் கொஞ்சம் பணத்தை வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி திருப்பத்தூரில் திருப்பி எங்கள் அப்பா வந்து பெரிய ஒரு அப்படியே சைக்கிளில் ஸ்டார்ட் பண்ணார், அப்புறம் டூ வீலரில் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பின்னால் அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு யாரோ ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா கஷ்டவாளிகளுக்கெல்லாம் எப்போவுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கும், வேலையை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. தள்ளு வண்டியில் மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணார். அது ரொம்ப விசித்திரமாக இருக்கும் பார்க்குறவங்களாம், என்னையா தள்ளு வண்டியில் மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு தள்ளு வண்டியில் ரேக்கரெல்லாம் உள்ளே அடிச்சுட்டு சின்ன பவுலில் அரிசி பருப்பு துவரம் பருப்பு அதில் ஸ்ப்ரிங்கலில் கட்டிட்டு அந்த ஷாம்பு பாக்கெட்டெல்லாம் வச்சு அதிலே சிகரெட் பாக்கெட் வச்சு சின்ன மினி ஒரு மளிகை கடையை ஸ்டார்ட் பண்ணார். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எங்கள் லைஃப் எல்லாம் அப்படியே முன்னேறிட்டே வருது. எங்கள் லைஃப்பில் அதை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒருத்தர் வந்து கடை கொடுக்குறாரு, தம்பி நீ இவ்வளோ இதிலே பண்ணுறேன்னா நீ அட்வான்ஸும் கொடுக்காத கடை கொடுக்குறாரு, வசதி வாய்ப்புகளாக ஏறிச்சு. அப்போது நான் அங்கே ஆறாவது படிக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு சேரி பசங்க மாதிரி இருக்கும். அங்கே பழக்கம்லாம் ஆகும்போது என்னுடைய ஹேபிட்டெல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்போ தான் நண்பர்கள் கரெக்டாக நண்பர்கள் இருந்தால் நாம் கரெக்டான பாதையில் நடப்போம். ஏன்னா என் லைஃப் சேஞ்ச் ஆகுது. தலையே பெண்களே வந்து தலையே நிமிந்து பார்க்காத பையன் என்ன ஆக ஆரம்பிக்கிறேன்னா சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. முதல்ல இந்த துண்டு பீடியெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதை அடிக்க ஆரம்பிக்கிறேன், சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறேன், தவறான புக்குகள் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த என்னுடைய நண்பர் சரௌண்டிங் அப்படி ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் தேவையில்லாத ஸ்கூல் கட்டடிக்க ஆரம்பிக்கிறேன், ரவுடி பசங்களோட பழக ஆரம்பிக்கிறேன். இப்போது 7th படிக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7th படிக்கும்போதே சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறேன், தவறான புக்குகள் படிக்க ஆரம்பிக்கிறேன், அப்புறமா கட்டடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது என்னென்னா பசங்களோட சேரும்போது இந்த ரவுடி பசங்களோடலாம் சேரும்போது என்னாகன்னா ஒரு பந்தா வரும். என்னன்னுட்டு நாம்ளும் ரவுடி ஆகிட்டா நம்மளை எல்லோரும் பயப்படுவாங்க, நம்ம ஒரு எம்எல்ஏக்கில் இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஆகிடலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா எங்களுக்கு சூழ்நிலை அப்படி ஆகிடுச்சு. நிறைய பணங்களை பார்த்து இருந்து பயந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா நான் 6th படிக்கும்போது பெட்டுக்குள்ளெல்லாம் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். நான் அப்படி தான் வளர்ந்த பையன். எங்கள் அப்பா எங்களை செல்லமாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டங்கள் வரும்போது சில பணத்தை பார்த்த கை என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு பசங்களோட சேரும்போது என் லைஃப் இன்னும் மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. 8th ஸ்டாண்டர்ட் போகிறேன், இன்னும் மோசமாக ஆகிறேன், சினிமாவை கட்டடிக்கிறேன், படிப்பு லைஃபெல்லாம் போகுது, எனக்கு படிப்புன்றதே பிடிக்காமல் போயிடுது. இந்த தவறான புக்ஸ் படிக்கிறது அது சினிமாவை பார்க்குறதா போயிடுச்சு, தவறான சினிமாக்கள் பார்க்குறதுக்கு போகிறது, அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் போகுது. எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சிருக்கிறாங்க, வீட்டில் நல்ல பையனாக தான் இருக்கிறான்னு நினச்சிட்டாங்க. வீட்டுக்கு போனால் வேறு மாதிரி இருப்பேன், ஸ்கூலுக்கு வந்துட்டால் நான் வேறு மாதிரி இருப்பேன். தம் அடிக்கிறது நிறைய, அப்போவே அந்த 7th 8th படிக்கும்போதே நான் நிறைய தீய பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டேன். அப்படி அடிமையாகும்போது தான் ஸ்கூலெல்லாம் கட்டடிச்சிருவேன். அப்படி ஸ்கூலெல்லாம் கட்டடிச்சிட்டு புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கட்டடிச்சிருவேன். வீட்டில் இந்த சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போய் அடமான வச்சுட்டு எங்கன்னா ஓடி போட பிளான் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய முறை ஓடி போயிட்டேன். என் தாய் அழுவாங்க. என்னுடைய ஒரே பிள்ளை, எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவோம், ஒரே பையன், நம்ம இருக்கிற ரெண்டு போட்ட பொண்ணு, ஆனால் இருக்கிறது நம்ம ஃபேமிலிக்கே அந்த ரெண்டு பாரம்பரியத்துக்கு ஒரே பையன் நான். அப்படிங்கும்போது தாய் எங்கள் அம்மா அழுவாங்க, எப்படியாவது அவனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா எப்படியாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. அடிக்கடிக்கு ஒசூரெல்லாம் ஓடி போயிடுவேன், தேடி கண்டுபிடிச்சி திருப்பி வச்சுப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்தாவே ஒரு இனிமை மாதிரி தான் போவேன். ஏன்னா அந்த காலத்து அது புரியாது, தாய் தப்புன்னு புரியாது. அந்த மெச்சூரிட்டி 8th படிக்கும் போதெல்லாம் இந்த பசங்களோட பழக்கம் சேர்ந்து என் லைஃப்பில் எங்கள் அப்பாவை கண்டாவே பிடிக்காது. லைஃப்பில் ஏதாவது அந்த வயசுலேயே லவ்வெல்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த வயசில் ஒரு லவ் பண்ணுவேன், லவ் பண்ணி நிறையா பேர் இந்த ரவுடி சில ரவுடிஸோடைய அவங்க பிள்ளைங்களை லவ் பண்ணி எங்கள் சைக்கிளை பிடிங்க வச்சு நிறையா பேர் என்னை அடித்தாங்க ரவுடிஸ் எல்லாம்.
அங்கேருந்து எங்கள் அப்பா தலை குனிஞ்சி மீட்டு எடுத்து வந்தார். எங்கள் அப்பாவுக்கு எப்படி எப்படியோ பேசுனாங்க, எங்கள் அம்மாவெல்லாம் பேசுனாங்க, அவ்வளோ தலை குனிவெல்லாம் நான் உண்டு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எங்கள் குடும்பம் இயேசு அறியாத குடும்பம் தான். இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பப்போ அந்த காலத்தில் வந்து வீட்டுக்கிட்ட சொல்லுவாங்க இயேசுவை பற்றி, அவங்க ஏற்றுக்கொள்ளலை, புரியும் ஆனால் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா எங்கள் தகப்பன் வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்று சொன்னார், அவர் அந்த காலத்திலே வந்து கிறிஸ்துவ நாடகத்தில் மெய்ப்பன் வேஷம் போட்டாருன்னு எனக்கு சொல்வார். அந்த தொடுதல் எப்பயோ இருந்திருக்கு கொஞ்சம் ஆனால், ஆனால் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த தெலுங்கு ஃபேமிலின்றதுனால வீட்டில் அதெல்லாம் விட மாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க அந்த இதுலேயே வளர்ந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த அளவு சால்வேஷனுடைய தேவனுடைய ரட்சிப்பின் அந்த தொடுதல் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் அப்படி தானே வளர்ந்தேன். ஆனால் இயேசுன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அவர் சிலுவை அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நான் அதிகமாக இயேசுடைய டிராயிங் தான் வரைவேன். ஆனால் இயேசுன்னு தெரியும், ஆனால் இவர் கடவுள் தான் தெரியும், எல்லோரும் போல் இவரும் ஒரு கடவுள்ன்றதான்னு நினச்சிட்டு தான் நானும் இருந்தேன். நாட்கள் போச்சு, அப்படியே வளர வளர வளர என் லைஃப்பில் இன்னும் நைன்த்து போனேன். டென்த்து ஃபெயில் ஆகும்போது டென்த்து ஃபெயில் ஆகிட்டேன், நடுவில் திருப்பி திருப்பி ஓடிடுவேன், திருப்பி திருப்பி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவார், எங்களை தேடு கண்டுபிடிப்பாங்க, அழுவாங்க, செய்வாங்க. டென்த்து ஃபெயில் ஆகிட்டுன்னுமே ரிசல்ட் பார்க்க போகிறேன், எங்கள் டேடி சொல்வார், எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துக்கு எதாவது கத்தின்னு தான் தெரியாது, எனக்கு முள்ளுன்னாவே கத்தின்னு தான் நினச்சிப்பேன். என்ன பண்ணுவேன், முள் எடுத்து கையில் கிரிக்கிச்சுன்னு, அப்பா நீ கிட்டே வந்தனா நான் அறுத்துக்குவேன் அப்படின்ட்டு பார்த்தேன், முள்ளில் அறுத்துட்டு பார்த்தேன் கையெல்லாம் அறுத்துக்கினேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து மிரட்ட ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு சின்ன பையன் தெரியும், எதுவும் பண்ணிக்காதரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்புறம் டியூஷன் சென்டரெலாம் சேர்த்து படிக்க வச்சாங்க. அதுலேயும் படிப்பு ஏறலை. நான் எங்கள் அப்பா கிட்டே போய் டைரெக்டாக ஒன்று சொன்னேன், டேடி எனக்கு வந்து படிப்பு ஏறாது, நீங்கள் வந்து எனக்கு கஷ்டப்படுத்து உங்கள் மணியை வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து சரி படிப்பு தான் ஏறலை அப்படின்னும் போது எங்கள் அப்பா இப்போ மளிகை கடை வச்சுட்டார், ஸ்டார்ட் பண்ணிட்டார். முன்னே சொன்னது போல் ஒருத்தர் கடை கொடுத்தாரு, அட்வான்ஸ் இல்லாமல் பெரிய கடையாக ஸ்டார்ட் பண்ணார். அந்த கடையிலே விட்டுருவார், அந்த கடையிலே பொறுப்பு இல்லாத பையனாக தான் இருப்பேன் நான். ஏன்னா என் தாய் தகப்பன் எப்படியாவது இவனை ஒரு கரெக்ட் பண்ணாலும் சொன்னாலும் நான் அதை பொறுப்பட்டிருப்பேன். கடைக்கு போய் எதுக்கு உட்காரோன்னா அங்கே இருக்கிற திங்க் பண்ணுறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அப்போல்லாம் வந்து ஜூஸ்னால் இந்த லவோ இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் குடிக்கிறதுக்கு. அப்பா போயிட்டு முன்னே தெரியாமல் பாக்கெட்டில் பணம் எடுத்து போட்டுக்குவேன். ஏன்னா செலவுக்கு, ஏன்னா தண்ணி அடிக்கிறதெல்லாம் பழகம் கற்றுக்கினேன் இல்லைங்களா. சிகரெட் பாக்கெட்டெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சிகரெட் பாக்கெட் கொடுத்து நான் இவ்வளோ லக்ஸுரியாக இருக்கிறேன் பாரு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இல்லை, எங்கிட்ட தேவைக்கு தான் பழகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் அவங்களுக்குள்ளேயே நான் கெட்ட பையன்றது தான் தெரியும். அப்படி தான் இருந்துட்டு என் லைஃப் போச்சு. அந்த குறுகிய சின்ன வயசுலேயே சிகரெட்டு, ட்ரங்க்ஸு, ரவுடிசம் இந்த மாதிரி என் லைஃப்பை போய் கெடுத்துக்கொண்டே போச்சு. ஏன்னா என்னை ஆண்டவர் அறியாத அந்த காலகட்டத்தில் நான் இருந்தேன். ஏன்னா ஒரு 8 வயசுனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 8வது படிக்கிறேன்னாவே ரொம்ப சின்ன வயசு தான். அந்த வயசுலேயே என் வாழ்க்கை ரொம்ப வேஸ்ட்டு பண்ணிக்கினேன். ஏன்னா நான் ஆண்டவர் அறியாத காலகட்டங்கள், அது இயேசு கிறிஸ்துவ அறியாத காலகட்டங்களில் அப்படியே வளர்ந்து கொண்டே வரேன். திருப்பி எங்கள் சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில், திருப்பத்தூரில் எங்கள் அப்பாவுக்கு திருப்பி ஒரு சரக்கடி விழுது. எங்கள் அப்பா நிறையா சீட்டெல்லாம் போட்டு லைஃப்பில் திருப்பி ஒரு சரக்கடி விழுது, எல்லா சொத்துக்களும் வீணாக போகுது. என் தகப்பன் எங்களை விட்டு போயிட்டாங்க. அப்போயும் திருப்பி என் தாய் தான் அவரை போல்டாக இருந்து எங்கள் அம்மா வந்து எங்களை திருப்பி காப்பாற்றுறாங்க. தங்கைகள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா தான் எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க. ஒரு தகப்பன் இல்லாத அந்த சூழ்நிலை எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் தாய், கஷ்டப்படுறாங்க. அப்புறம் நானும் கூலி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறேன், போயிட்டு இந்த பாலிஷ் வேலைலாம் கற்றுக்கிறேன். ஒரு பாய்கிட்ட போய், முஸ்லீம்கிட்ட போய் கூலி வேலைலாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து திரும்பவும் எங்கள் அப்பா அந்த சென்டரில் ஓடி போயிட்டு திருப்பி வர்றாரு. எங்கள் அப்பா வரும்போது கொப்பன்ற ஊரில் போய் திருப்பி அங்கே வேலை செய்கிறார். எங்கள் அப்பா அங்கே வேலை செய்யும்போது அங்கே தான் நான் வந்து இஸ்லாத்தை தழுவுற தருணம். ஏன்னா நாங்கள் கொப்பத்துக்கு போகும்போது என்ன ஒரு வேலையில் சேர்க்கறதுக்கு மாறிக்கு போகணும், ஆந்திராவில் கொப்பன்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துல தான் என்னை இஸ்லாத்தை தழுவுறதுக்கான முஸ்லீமுக்கு அந்த மதத்துக்கு போகத்தக்கதான ஒரு ஊண்டுதல் வருது. அங்கே போய் நான் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபார்மில் ஒர்க் பண்ணுற வேலை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அங்கே பிடிக்காமல் அப்புறம் இந்த டெலிஃபோன் பூத்தில், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூத்தில் போயிட்டு நம்ம ஃபோன் பேசுனா பில்லு வரும், பணம் கொடுக்கணும்.
அந்த மாதிரி பூத்தில் ஒருத்தர் வந்து எப்படின்னா ஒரு பூத் வச்சுடுவார், சிகரெட் பாக்கெட் இந்த மாதிரிலாம் வச்சு அங்கங்கே பிரான்ச் வச்சுட்டு ஒரு பசங்களை போட்டுருவார். அவருடைய வேலையாக அதுதான். அப்போ அங்கே ஒரு வேலைக்கு செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் இருக்கிற இடத்த ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் மசூதி இருக்குது. அதுக்கு ஏன்னா பள்ளிவாசல் முடிச்சுட்டு அவங்க வரும்போதெல்லாம் இங்கே தான் வந்து சிகரெட் அடிப்பாங்க, அப்புறமா சிலர் வந்து ஃபோன் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னை வந்து அவங்க ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து என் லைஃப்பில் வந்து நான் வந்து இந்த லவ் இதெல்லாம் இருக்கும்போது நான் திருப்பத்தூரில் வந்து ஆசிட் குடிச்சிட்டேன். ஒரு பெண்ணுனால தான், ஒரு பொண்ணுடைய லவ் இருந்ததுனால அவங்க எங்கேயோ ஊருக்கு போகிறேன்னாங்க. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் நானும் போகிறேன்னும்போது விடமாட்டேன்னுட்டாங்க. சண்டை போட்டுட்டு என்ன பண்ண, வீட்டில் போயிட்டு எங்கள் அப்பா அந்த மளிகை கடை வச்சு இதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சு, இந்த ஆசிடெல்லாம் அதை எடுத்து ட்ரிங்க் பண்ணி கட கட கடன்னு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு ஒரே ரத்த வாந்தி, ரத்த வாந்தி எடுத்து இந்த வாய் புண்ணு குடலெல்லாம் வெந்து போச்சு. ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுறேன், பிளட்டு வாமிட் பண்ணுறேன். யாரும் என்ன காப்பாற்ற வரல, எங்கள் வீட்டிலலாம் இவன் ஆக்டிங் பண்ணுறான். ரத்த வாந்தி எடுத்தோன்னுமே எங்கள் பெரியப்பா கூட்டிகிட்டு போகிறார், மனோகரன் அவர் பேர். ஏன்னா அவர் லைஃப்பில் மறக்க முடியாது. அன்றைக்கி அவர் ஆண்டவர் வந்து ஒரு ஏஞ்சலாக வச்சு என்னை வந்து காப்பாற்றினார். காப்பாற்றிட்டும் போது மூச்சு திணறல் வரும், சும்மா டஸ்ட்டு பெருக்கும் போது எனக்கு மூச்சு திணறல் எடுக்கும். இந்த லங்ஸ் எல்லாம் எல்லாம் வெந்து போச்சு. அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே காப்பாற்றின, அங்கேயே எனக்கு ஒரு ஆண்டவரோட இந்த தொடுதல் இருக்கும்போது காப்பாற்றப்படுறேன். காப்பாற்றப்பட்டு அப்போ போகும்போது இதனால என் உடம்புல பாதிப்பான தொட்டு திருப்பி வந்து அந்த கொப்பத்தில் போது இப்படி வேலை செஞ்சு கொண்டே இருக்கும்போது தான் என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. அந்த முஸ்லீம்ஸ் அவங்க இது மதத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு லைக் ஆகுது. நம்ம இவ்வளோ கேவலமாக இருக்கிறோம், நம்ம லைஃப்பில் கெட்ட பழக்கம் இருக்குது, வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறோம், இன்னும் நம்ம லைஃப் மாறலை அப்படின்னும்போது நான் கடவுளை தேட ஆரம்பிக்கும் போது தான் சரி இவங்க மதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த தொப்பி போடுறது, உருவம் இல்லாமல் வழிபடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு. ஆனால் நானும் வரட்டுமா மசூதிக்கு அப்படின்னும்போது, உனக்கு பிடிக்குமா அப்படின்னா எனக்கு பிடிக்கும், நாங்கள் கம்பல் பண்ணப்பா, நாங்கள் கூப்பிட மாட்டோம், உன் இஷ்டம் தான் வா அப்படின்னா நான் போகும்போது தான் அவங்க பார்க்க அவங்கள பார்த்தே கற்றுக்கிட்டேன். அவங்க நான் கை கழுவுறது, அந்த ஒசு பண்ணுறது, அந்த தொப்பி போட்டுக்கிறது, நமாஸ் பண்ணுறது, அவங்கள பார்த்து பார்த்து நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். செய்ய ஆரம்பித்து கண்டினியூ பண்ணுறேன், திருப்பியும் இதுக்கு மசூதிக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். அங்கே நான் போகும்போது அவங்க கேட்குறாங்க, என்னப்பா நீ, நாங்களும் பார்த்துட்டுக்குறோம், நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னும்போது அவங்களும் அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க. அங்கேயும் ஒரு பேப்டிசம் மாதிரி எடுக்க வைக்கிறாங்க, தண்ணி ஊற்றி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அங்கேயும் எனக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேருன்னா அப்துல் ரஹமான் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. நான் பேர் வச்சு அப்படும் கண்டினியூவாக அங்கேயும் ஒரு முஸ்லீம் கூட அஞ்சு வேளை தொழுக மாட்டான் அந்த மாதிரி கரெக்டான, என்ன நான் மற்றவங்கள குறை சொல்லலை, சிலரெல்லாம் விட்டு விட்டு போவாங்களே அந்த மாதிரி அதுலேயும் இருப்பாங்களே. ஆனால் நான் கண்டினியூ அஞ்சு வேளை தொழுகிற பையனாக இருக்கிறேன், நல்லா தொழுகுவேன், நோன்பு வைப்பேன், எல்லாம் கண்டினியூ பண்ணுவேன். சரி இதெல்லாம் வாட்ச் பண்ணாங்க இவங்க, வாட்ச் பண்ணிட்டு இவன் கரெக்டாக இருக்கிறானேன்ட்டு எனக்கு அசரத்து, அதாவது நம்ம இதில் சொல்ல போனால் ஒரு பூசாரி, கிறிஸ்துவத்தில் சொன்ன ஒரு பாஸ்டர், அந்த மாதிரி என்னை அசரத்தாக படிக்க வைக்கிறதுக்கு ஆம்பூரில் உம்ராபாத் என்ற ஒரு பள்ளிசாலைக்கு எனக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு, குரானை படிக்கிறதுக்கு. அங்கே போகிறேன், அங்கேயும் போயிட்டு ரொம்ப நாளெல்லாம் இல்லை, படிக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கிறேன், கற்றுக் கொடுக்குறாங்க, நமாஸ் போகிறேன், வரேன், செய்கிறேன், கற்றுக்கிறேன். அப்போ அங்கே இருக்கு, அங்கேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். எங்களுடைய அப்பாவுடைய தம்பி, அவர் அவர் பேர் ரமேஷ், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டார் எப்படியோ வந்து அங்கே கரெக்டாக பண்ணி நான் எம்எல்ஏ வச்சு கரெக்டாக அதெல்லாம் பண்ணிவிடுவேன், பொலிட்டிக்கல்லாம் இருக்கிறேன்னு வந்து சொல்லி எங்கள் சித்தப்பா தேடி வந்துட்டு என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ மாடி மேலேருந்து திருப்பி அவர்கிட்ட தப்பிச்சுன்னு கீழே வந்து குதிக்கிறேன். அப்புறம் எல்லாம் பிடிச்சிட்டு திருப்பி போகிறாங்க. அங்கே உம்ராபாத்தில் ஆம்பூரில் வந்து ஒரு பெரியவங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கரெக்டாக பண்ணுறாரு. அவங்க சொல்கிறாங்க, அடே தொப்பி போட்டால் தான் முஸ்லீமான, தொப்பியெல்லாம் கழட்டி போடுறாங்க, போட்டோன்னே நான் அழுகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு ஒரு பிடிப்பு வரணும், லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு என் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது, என் தாய் தகப்பன் வளர்த்தது வேறு, நான் இருக்கிறது வேறு. ஏன்னா குடிக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் ரவுடிசத்தில் இருக்க ஆரம்பித்தேன், ஒரு சமாதானம் இல்லாத லைஃப் எனக்கே எனக்கு பார்த்தா பிடிக்கல. அந்த மாதிரி லைஃப்பில் இருக்கணுன்னா இங்கே போனாலும் எனக்கு என்னாச்சு, ஒரு பிடிமானம் இல்லை. ஏன்னா என் லைஃப் இன்னும் சேஞ்ச் ஆகலை, அதே இச்சை பழக்கங்கள், அந்த அதே சிகரெட்டு, அது சிகரெட்டெல்லாம் விட்டுருந்தேன், இருந்தாலும் இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருந்தேன். எனக்குள்ளே ஒரு மாறுதல் வரலை, சமாதானம் இல்லை. ஏன்னா லைஃப்பில்
நம்ம பைபிளில் ஒரு வேர்டு இருக்குது, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு ஆண்டவர் சொல்வார். அந்த சமாதானம் இல்லாத லைஃப்பில் தான் நான் இருந்தேன். ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் நான் கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கடவுள்னா பேசணும், அந்த மாதிரி கான்சியஸ்னுக்குள்ளே என்னுடைய சிந்தனை வந்துடுச்சு. அந்த மாதிரி அப்படி நான் தேடிக்கொண்டு இருக்கும்போது தான் என் லைஃப்பில் திரும்பவும் என்ன ஆகுதுன்னா, அங்கெல்லாம் முடித்து அங்கேருந்து வந்துட்டுன்னு பின்னால் திருப்பி திருப்பத்தூர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சருக்கடி விழுந்து இங்கே வந்து வேலை செஞ்சுட்ருக்கிறோம். இங்கே ஒரு சருக்கடி, எங்கள் அப்பாவுக்குடைய லைஃபே திருப்பி சின்ன பின்னமாகுது. அப்புறம் திருப்பவும் நாங்கள் வந்து சேலம் கன்வெர்ட் ஆகிறோம். சேலம் ஊருன்ற ஊருக்கு போகிறோம். அங்கே போகிறோம். அங்கேயும் எங்கள் அப்பா சிறு தொழில்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. அங்கேயும் மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வராங்க. வரும்போது எல்லாம் ஃபேமிலியாக அங்கே போயிட்டு நாங்கள் இருக்கிறோம். அங்கே இருக்கும்போது என் தங்கை வந்து நல்ல வளர்த்த ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. என் தங்கை மளிகை கடைக்கு வேலைக்கு போகிறாங்க. இன்னொரு தங்கையை நல்லா படிப்பாங்க, அதனால் படிக்க இது பண்ணுறாங்க. ஏன்னா சின்ன தங்க பெரிய தங்கச்சி வந்து படிப்பு அவ்வளோவா ஏறாது, அதனால் அவங்கள வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்றாங்க. நானும் ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போகிறேன். நல்லா கஷ்டப்படுறோம். அங்கேயும் போய் நிறைய கஷ்டங்கள் படுறேன். கஷ்டப்படும் போது நிறைய வேலை செய்கிறேன் மளிகை கடையில். படிப்படியாக அங்கேயும் வேலையில் முன்னேறேன். ஓனருக்கு நம்பிக்கையான பாத்திரமாக ஆகிறேன். சேலத்தில் வந்து அஸ்தம்பட்டின்ற இடம், அந்த இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணேன். அஸ்தம்பட்டி ஆனந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்ற இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு போது அங்கே போகும்போது எனக்கு புதிய ஆட்கள்லாம் பழக்கமாகறாங்க. எங்கள் பெரியப்பா பசங்கள்லாம் அங்கே இருக்க ஆரம்பிச்சு சொந்தக்காரன். அவங்க மூலியமாக நாங்கள் வந்து அங்கே வந்து புதிய புதிய ஆட்கள் பழக்கம். அங்கேயும் போய் என் லைஃப் என்ன ஆகுது, ரவுடிங்களுக்கு கூட தொடர்பு ஏற்படுது. எப்போவுமே வந்து வாலிப பசங்கள்னா ரவுடி இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பெரிய ரவுடி, நான் அடிச்சிருவேன் அப்படி தான் எனக்கு அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். அப்படி காமிக்கும்போது இவன் மின்னியெல்லாம் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறான் போல இருக்கு, நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது அங்கேயும் ஒரு பசங்க கூட பழக ஆரம்பிக்கிறேன். திருப்பியும் கெட்ட லைஃப். மசூதிக்கும் போவேன், ப்ளஸ் கோயிலுக்கும் போவேன், ப்ளஸ் ரவுடிசம் தண்ணி அடி இப்படியே போகும்போது அங்கே இன்னும் மோசமான லைஃப்பாக மாறுது என் லைஃப். அந்த அழகு குத்திக்கிறது, திரிசூலம் முதுகில் குத்திக்கிறது, இந்த சேலத்துலலாம் ஒரு கலாச்சாரம் இருக்கும், இந்த சூழலாம் குத்திப்பாங்க, குக்கி குத்திட்டு தலைகீழ தொங்குவாங்க இப்படி. அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோன்னே சரி நம்மளும் இது செய்யலாம் போல இருக்குது. அது கூட எதுக்கு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கெத்து மாதிரி அப்படியே ஓ சூழலாம் குத்திக்கிறானா, சரி ஒரு லைஃப் ஸ்டைல் மாறும், தீ மிதிக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் மோசமாக தான் போகுது என் லைஃப். தீ மிதிக்க ஆரம்பிக்கிறேன், அழகு குத்திக்கிறேன், எல்லாம் போனால் என் லைஃப் மாறலை. அங்கே போய் என்ன பண்ணுறேன், கஷ்டப்படுறேன், மூட்டை தூக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். அங்கே போனதுமே இன்னும் நல்லா ஜிம்மெல்லாம் இப்போ போய் உடம்பெல்லாம் ஏற்ற ஆரம்பிக்கிறேன். இன்னும் ஏற்றணும், உடம்பு வந்தனுமே எனக்குள்ள திமிர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஆசிட் குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பாடி ஃபில்டர் மாதிரி இருப்பேன், உடம்பு போச்சு. திருப்பி அங்கே ஜிம்மெல்லாம் போய் நான் செய்யும் போது இன்னும் பாடி ஃபில்டர் ஆகிற ஜிம்மர் மாதிரி என்னுடைய ஜிம்மில் வந்து என்ன தான் சொல்லி காமிப்பாங்க, இந்தந்த இக்யூப்மெண்ட்ஸ் பண்ணால் இப்படி தான் உடம்பெல்லாம் ஏறும் அப்படின்னு என்ன இந்த சேலத்தில் இருக்க ஒரு ஜிம்மில் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் ரவுடிஸ் இருக்கிறாங்க, பழக்கமாகறாங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கீழே நான் போய் அடியாளை சேர்றேன். இப்படி சேரும்போது என் லைஃப்பில் அடியாளனா எப்படின்னா இந்த வேலையெல்லாம் விடுறேன். பொலிட்டிக்கல் லீடர் எல்லாம் பழக்கம் ஆகிற போது ஒரு லீடர் ஸ்தானத்தில் வைக்க போகிறேன் அப்படின் போது, அப்போல்லாம் வந்து நம்ம விஜயகாந்த் கட்சி அவங்க அந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர் கட்சியெல்லாம் புதுசு, அப்போ தான் ஸ்டார்டிங். அந்த மாதிரியெல்லாம் பழக்கம் ஆகிறாங்க எனக்கு, நிறைய பொலிட்டிக்கல் லீடரெல்லாம் பழக்கம் ஆகும்போது சேரும்போது எனக்கு ஆசை வந்துடுச்சு, சரி இதெல்லாம் செட் ஆகுது மளிகை கடைன்ட்டு சிடி கடைக்கு வேலைக்கு போகிறேன். சிடி கடைக்கு வேலைக்கு போகிறேன். அங்கே போனால் போலீஸ் வந்து ரைட் பண்ணுறாங்க, என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எங்கள் ஓனரை அதை விடலை, சரி அவரே அதெல்லாம் பேசி இது பண்ணுறாரு. சிடி கடையிலேருந்து திருப்பியும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி பெட்ரோல் பங்கு வேலைக்கு போகிறேன். பெட்ரோல் பங்கு போனோமே ஃபுல் தண்ணி அடி தான், ஏன்னா டிப்ஸ் வரும், வேலை செய்வேன், நல்லா தண்ணி அடிப்பேன், பஸ் கழுவேன், எக்ஸ்ட்ரா செலவு வேணும்னு பஸ் எல்லாம் கழுவேன். இப்படி நாட்கள் போய் கொண்டு இருக்கும்போது இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டு கொண்டே இருக்கிறேன். நிறைய ரவுடிகள் பழக்கம் ஆகிறாங்க. எண்ணெய் கடைக்கு வேலைக்கு போகிறேன். இந்த சேலத்தெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா பேக்கெட் எண்ணெய் இல்லை, ட்ரம்மிலிருந்து எண்ணெய், 15 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி எண்ணெய் கடைக்கு வேலைக்கு போகிறேன். அங்கேயும் பணம் சம்பாதிக்கிறேன். நிலையான ஒரு பிடிமானம் இல்லாத அழிஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்படி இருந்தால் எந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிடிக்கும், என் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காத எண்ணெய், என்னடா பெற்றுட்டுமேன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு மோசமாக தாய் தகப்பனை விட்டு என்ன பண்ணாங்கன்னா ரவுடிசம் வந்து எனக்கு மோகத்தை கொடுத்துச்சு. பயப்படுவாங்க, கஷ்டப்படாமல் சம்பாதிக்கலாம்,
தண்ணிக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க, போய் பாருங்களில் போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வரணும். அந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட இருக்கும்போது அப்படி கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணியிருந்த பணம் அவர் கலெக்ட் பண்ணுறவரோட கீழே ஒரு அடியாளாக தான் நான் இருந்தேன். ஃப்ரீயாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சாப்பாடு ஃப்ரீ. அவர் கீழே அவர் வீட்லேயே என்னை வச்சுக்கினார், நல்லா தண்ணி அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. வீட்டில் இதெல்லாம் இல்லை, கண்டிஷன் தானே. அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மா அழுகிறாங்க. அப்போயும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் அவமானத்தை தான் கொடுக்குறேன், ஏன்னா வீட்டில் ரெண்டு பொட்ட பொருள் இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு என்னுடைய என்ஜாய்மெண்ட்டு, என்னுடைய ஜாலி, என்னொரு லைஃப்பில் வேணும். ஏன்னா எனக்கு சினிமா மோகமும் இருக்கும், இந்த சினிமாவில் டைரக்டர் ஆகணும்ன்ட்டு. அங்கே போய் சேலத்தில் போய் தான் எனக்கு ஒரு ஆசை வருது. கதையெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறேன். கதை எழுத ஆரம்பித்து சினிமா டைரக்டருங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் மெட்டி ஒளி இந்த சினிமாலாம் நாடகெல்லாம் சீரியல்லாம் வந்துட்டுருக்கோம். அப்போ அந்த சீரியலுக்கெல்லாம் வந்து ரத்தத்திலலாம் லெட்டர் எழுதுவேன், ஐ லவ் சினிமா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பி ஃபோட்டோலாம் பிடிக்க ஆரம்பிக்கிறேன், அந்த மாதிரி அனுப்ப ஆரம்பிக்கிறேன். அப்படியே என் லைஃப் போயிட்டே இருக்குது. அங்கே போயிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா விட்டு போகிறேன். போனனுமே இன்னும் ரவுடிசத்தில் மோசமான நிலைமைக்கு ஆகிறேன். இந்த ரவுடிசத்தில் போகும்போது தான் திடீர்னு எங்கள் அப்பா அம்மா விட்டு போயிட்டு லைஃப் முடிஞ்சு போகுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் தான் என் லைஃப்பில். அங்கேயே எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருப்பி ஒரு சறுக்கடி. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கடவுளை அறியாத லைஃப் அந்த லைஃப். எங்கள் அப்பாவுக்கு திருப்பி ஒரு சறுக்கடி. அங்கேயே இருக்க முடியல எங்கள் அப்பா. அப்போது நான் வந்து அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து இங்கே இருந்தால் இங்கே கெட்டு போயிடுவான்னுட்டு சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ரொம்ப சின்ன வயசு தான் அப்பயும், சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி பையனுக்கு யார் தான் பொண்ணு கொடுப்பா, கொடுக்க மாட்டாங்க. எங்கள் மர பொண்ணு எங்கள் அப்பாவுடைய தங்கை மகளை கல்யாணம் பண்ணதுக்கு இது பண்ணுறாங்க. அவங்களும் பேக் அடித்து என்ன வேணான்னுட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு டிப்ரெஷன் ஆயிடுறேன். ஏன்னா நாளை கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு இன்றைக்கி அவங்க போயிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளை யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க ஒன்று. அப்போது என் லைஃப் அப்படி போகும்போது சரி எங்கள் அப்பா இப்போ இங்கே இருந்தாலும் இது இந்த ப்ராப்ளம் ஒன்று ஆகிடுச்சு. கல்யாணம் பண்ண போகிற ஆளும் போயிட்டாங்க. இன்னும் நான் வேறு மாதிரி போயிடுவேன்ட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அண்ணா வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய தங்க அக்கா பசங்க அவங்கெல்லாம் நல்லா படித்தாங்க, நல்லா டிகிரி முடித்தாங்க, அதனால் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட சேர்க்க போகிறாங்க. சரி பெங்களூர் அப்போ தான் நான் என்ட்ரி ஆகிறேன் திரும்ப. அப்போ எனக்கு ஒரு வயசு, நான் ஒரு 19-20 பக்கம் இருக்கும். அப்போ பெங்களூர் என்ட்ரி ஆகும்போது பெங்களூரில் வந்து ஒரு லேத்து கம்பெனியில் ஒர்க்குக்கு சேர்றேன். எனக்கு லேத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. எங்கள் அண்ணா வந்து லேத்து கம்பெனியில் சேர்த்துறாரு. எனக்கு சம்பளம் வந்து வெறும் 3000 ரூபாய் சேல்ரி. எங்கள் ஓனர் வந்து சொல்வார், இவனுக்கு லேத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, படிப்பும் இல்லை, அதனால் 0 தான், இவர் வந்து ஒரு ஹெல்ப்பர் மாதிரி தான் இருக்கணும், ஹெல்ப்பருக்கு இவ்வளோ தான்ப்பா தர முடியும் அப்படின்னு. அல்சூர்ன்ற பெங்களூரில் அல்சூர்ன்ற இடத்துல வந்து லேத்து ஃபேக்டரியில் கோமதி இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு லேத்து ஃபேக்டரியில் வேலைக்கு சேர்றேன் 3000 ரூபாய்க்கு. அங்கேயும் கஷ்டம்தான் லைஃப்பில் எனக்கு கஷ்டன்றது அங்கே தான் இன்னும் தெரிய ஆரம்பிக்குது. கொண்டு வந்து சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அப்படியே ஃபேக்ட்ரியில் ஓடிட்டு இருக்கிறேன். லைஃபு போகுது. சாப்பாட்டு கஷ்டம். காலையில் ஒரு டீ ஒரு பன்னு தான், 10 ரூபா. எங்கள் அண்ணா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, 10 ரூபா தான் தருவார். அந்த 10 ரூபாவில் ஒரு டீ பன்னு குடிச்சிட்டு பஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு போகணும். நைட்டு சாப்பாடு செஞ்சுருப்பாங்கள்ல, அந்த சாப்பாட்டை தான் நான் என்ன பண்ணுவேன், வந்து நைட்டு ஊசி போன சாப்பாடு தான் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போவேன். இப்படியே லைஃப் போகுது. இந்த 10 ரூபா கொடுக்கறதுலாம் நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அது அந்த காசை மீத்துனா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னுட்டு இந்த வெறுக்கடலை வாங்கிக்கிட்டு அல்சூர்லேருந்து எப்பாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ கிலோமீட்டர் இந்த வறுக்கடையில் சாப்பிட்டுக்கினே நடந்து போயிடுவேன். ஏன்னா இந்த காசை மீத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்கும் எனக்கு. அப்படி லைஃப்பில் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறேன். எங்கள் அண்ணன் பார்க்குறேன் அதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாப்புல. அதுக்கு முன்னாடி நான் இந்த ஆசிட் குடித்தேன் இல்லையா, அது வந்து எனக்கு வயிறு ப்ராப்ளம் ஆகிடுது. ப்ராப்ளம் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, லைஃப்பில் கடவுளை அறியலைன்னா நம்ம லைஃப் எவ்வளோ டேஞ்சர், ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் ஒரு டேஞ்சர் ஜோனில் போயிடுது நம்ம லைஃப். அதுதான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்குறேன். அப்போது ஆசிட் குடிச்சிருந்துமே அந்த சாப்பாடு சரியாக இல்லாமல் பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்றது, அந்த கோதுமை எனக்கு செட் ஆகலை, வயிறெல்லாம் புண்ணாகிட்ருக்குது இல்லையா. அதனால் என் லைஃபு ரத்த வாந்தியெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். திருப்பியும் எனக்கு இந்த பெங்களூர் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரே மழையாக இருக்கும், கிளைமேட்டே ஒரு வேறு மாதிரி இருக்கும், துணியெல்லாம் காயாது. பயந்துட்டு ஓடி போயிட்டது பெங்களூர் விட்டு. திருப்பியும் பெங்களூர் விட்டு போயிடுறேன்.
சரி, திருப்பி அப்பா அம்மா திருப்பி பெங்களூருக்கு அனுப்புகிறாங்க, வரேன். சரி, எப்படியாவது சேலம் தான் செய்யணும், லைஃப்பில் கஷ்டப்படணுன்ட்டு. ஏன்னா அங்கேருந்தால் கெட்டு போயிடுவோம் இல்லையா, சேலத்துலேருந்தான். திருப்பி அப்பா அம்மாவுக்கு அங்கே ஒரு சருக்கடி வந்தோன்னு திருப்பி அப்பா அம்மாவுக்கு கூட்டிகிட்டு வரேன், எங்கே, பெங்களூருக்கு. பெங்களூர் கூட்டிகிட்டு வந்து இங்கேயும் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு, ஒரு தொழில் செய்கிறாரு, கஷ்டப்படுறாரு. அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து விட்டுறது ஓகே, நான் தான் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு இந்த சேலத்தின் மோகம் இருக்குது பார்த்திங்களா, ரவுடிசம் இது என் மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இங்கே வந்தால் காலையில் ஃபேக்ட்ரிக்கு போகணும், 6 மணிக்கெல்லாம் ஃபேக்ட்ரியில் போய் கஷ்டப்படணும், எல்லா வேலை செய்யணும், சாப்பாடுக்கு இல்லை, அந்த மாதிரி கஷ்டப்படுறப்போ எனக்கு இந்த பெங்களூர் இந்த ரவுடிஸ் இருக்கிறதே என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திருப்பி எனக்கு சேலம் போகணும் போகணும் தோணல் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப துணி இல்லாமல் அழுக்கு துணியை போட்டுட்டு இது பண்ணுறேன். சரி, அப்புறம் எங்கள் அண்ணெல்லாம் சேர்ந்து ரூம் எடுக்கிறோம், ஜாயினாக இருந்து சமைக்க ஆரம்பிக்கிறோம், செய்கிறோம். ஆனால் நிறைய கஷ்டப்பட்டேன். ஓனர் இந்த ஊசி போன சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவாங்க எங்களுடைய சீனியர்லாம். அப்புறம் ஓனர்கிட்ட சொல்லி டெய்லி ஒரு 22 ரூபா, அப்போது 22 ரூபா 25 ரூபா தான் இருக்கும் ஃபுல் மீல்ஸ் பெங்களூரில், அதை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அப்படியே லைஃப் போகுது, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரேன். இந்த மைண்டில் ஓடிட்டே இருக்குல்ல, சேலத்தில் ரவுடியாக இருக்கிறது, நோ ஜாலியாக உக்காந்தா சாப்பாடு, கூட போகலாம், ரவுடிசம் பண்ணால் சாப்பாடு, தண்ணி வாங்கி தருவாங்க, என்ஜாய்மெண்ட். நிறைய பேர் பார்த்து போய் போய் இது என் மைண்டு ஓடிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்குது. இந்த லைஃபுக்குள்ளே நான் போகணுன்ட்டு என் மைண்டு இங்கே சொல்லிகிட்டே இருக்குது. திடீர்னு அப்பா அம்மா கிட்டேருந்து துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு சேலம் போயிடுறேன். சேலம் போயிட்டு திருப்ப பழைய ரவுடிங்கிட்டலாம் போய் பழக்க வைக்க ஆரம்பிக்கிறேன். அங்கே போயிட்டு தங்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் பஸ்லே பெட்ரோல் பங்கில் வேலைக்கு சேர்றேன். பெட்ரோல் பங்கில் ஒரு பஸ்லே படுத்துக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே வேலை போகுது, திருப்பி பழைய ரவுடிங்கெல்லாம் சேர்றாங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு என் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறுது. பெட்ரோல் பங்க் வேலையை விட ஆரம்பிக்கிறேன். விட்டு திருப்பி ஃபுல்லாக ரவுடிசத்துக்குள்ளே போயிடுறேன். அங்கே போகும்போது தான் சரி, அந்த ரவுடிசங்கிட்டலாம் ஒரு விஷயம் என்னன்னா, அண்டர் கிரவுண்ட் ரவுடிஸ்ன்னு இருப்பாங்க, அவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, பண்ணுவாங்க தெரியாது, தெரியாமல் அண்டர் கிரவுண்ட்லேயே பண்ணிகிட்ருப்பாங்க சிலதெல்லாம். அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறேன். பழக ஆரம்பிக்கும்போது ஒரு கேஸ்னால் என்னை வந்து, நான் அவ்வளோ பெரிய ரவுடியர்லாம் இல்லை, அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு கேஸ் வந்ததுனால என்னை கூட்டிகிட்டு போயிடுறாங்க எங்கே வெளியூர் அப்சண்ட் ஆகிறதுக்கு, மறைமுகமாக தங்கியிருக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது போய் சொல்கிறாங்க, உன்னையும் போட்டு இது பண்ணேன், ஏன்னா நான் அவ்வளோ தப்பெல்லாம் பண்ணலாம், அவங்க கூட போவேன், சுத்துவேன், செய்வேன், அவங்க கொடுக்குறது செய்ய இது பண்ணுவேன், அப்படி தான் சுற்றிருந்தோம். அவ்வளோ பெரிய ரவுடிஸெல்லாம் நம்ம பண்ண கிடையாது, போலீஸுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ரவுடியெல்லாம் நமக்கு கிடையாது, சும்மா ரவுடிஸும் கூட சேர்ந்துன்னு அப்படியே அவங்க கூட மாட வேலை செஞ்சிட்ருந்தேன். அப்படி செஞ்சிட்ருக்கும் போது தான் அங்கே சென்னை வர ஆரம்பிக்கிறேன். சென்னையில் வந்து ஒரு பெரிய மால், இந்த விலாஸ் கட்டுவாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பெயிண்டிங்களை பட்டி பார்க்குற வேலை எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. என்னடா அது, அங்கே வந்து சேலத்தில் வந்தால் தான் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்தால் இங்கே பட்டி பார்க்க விட்டாங்களே. சரி, கொஞ்ச நாள் வந்து பட்டி வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு பட்டி வேலையே தெரியாது, ஆனால் ஒரு வருஷம் அங்கேயே என் லைஃப் போகுது. அந்த ஒரு வருஷம் பட்டி பார்க்குற வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன், நல்லா பட்டி பார்க்குறது, தேய்க்கிறது, பெயிண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கும் போது அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கிறேன். அப்போது ஒரு பிளான் பண்ணுறாங்க, இந்த ரவுடிஸுங்களாம் பெரிய ரவுடி ஆகணும்னு அவங்களுக்கு ஆசை வரல, அப்போது ஒருத்தர் கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி இது பண்ணும்போது, அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, இந்த A1 A2 பண்ணும்போது இவங்களும் ரகசியமாக பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ தப்பெல்லாம் பண்ணதில்லை, கூட இருப்போம், அவங்க கொடுக்குறது வாங்கி சாப்பிடுவோம், கூட போய்ட்டு அப்படியே சத்தம் போடுவோம், அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருந்தோம். நம்ம இந்த கத்தி பிடிச்சி இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தா தைரியமாக பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சதில்லை. அப்படி இருக்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன A1 பண்ணிடலான்னு பிளான். அப்போ A1 என்னன்னு கேட்கும்போது, விசாரிக்கும் போதுன்னா, லைஃப் ஸ்டைல் இவங்களை விட தண்டனை அவங்களுக்கு தான் ஜாஸ்தி, வெளியிலேயே வர முடியாது, எவ்வளோ நாள் தண்டனை வைக்கிறாங்களோ அவ்வளோ தண்டனை தான் உள்ளே இருக்க ஜெயிலில் இருக்கணும். எனக்கு பயம் வந்துடுச்சு, எனக்கு பயம் வந்துட்டு சரி இங்கேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும்னா நம்ம லைஃபே போயிடும், ஒரு கொலை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டால் நம்ம லைஃபே போயிடும், நம்ம அந்த அளவுக்குலாம் தைரியசாலி கிடையாது, ரவுடிசன்னா பண்ணுவோம் ஆனால் உள்ளவெல்லாம் அந்த பயம் இருக்கும். அப்படி இருக்கிற இது லைஃப் ஸ்டைலில் எப்படியாவது வெளியே போயிடணுன்ட்டு நான் சொல்கிறேன். அண்ணே வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா வந்து ஏதோ சனீஸ்வரன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிவிட்டு இந்து சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறாங்கண்ணே அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு போய் சொல்லிவிட்டு சொல்கிறேன். அவர் கண்டுபிடிச்சிட்டார், அவங்க எவ்வளோ பெரிய ரவுடிஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்துன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும்
வந்துடுவியா அப்படின்னா வருவேனே அப்படின்னா இந்த கான்ட்ராக்டெல்லாம் முடியுது, ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குது, அப்போது நான் வேலை செஞ்ச காசோடு சேர்த்து ஒரு 30,000 பக்கம் இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் வச்சு, ஏன்னா நான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இவருக்கு, நான் அந்த வேலையில் உண்மையாக இருப்பேன். அப்போது அவங்க ஏன்னா அப்பா அம்மா அப்படி தான் நான் வளர்த்தாங்க, அந்த உண்மைத்தனம்லாம் அப்படியே இருந்துச்சு என் லைஃப்பில். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறாரு, நேராக பஸ் ஏறுறேன். அப்பயும் கெட்ட பழக்கம் தான், ட்ரங்க்ஸ் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், தண்ணி வாங்கி ஊற்றிட்டு அடிச்சுட்டு அப்படியே போகிறேன். சேலத்துக்கு போயிட்டு திருப்பி ஒரு பையனை விட்டுட்டு அங்கேருந்து திரும்ப திருப்பத்தூருக்கு எங்கள் பாட்டி வீருக்கு வர ஆரம்பிக்கிறேன். அழுறாங்க எல்லாம், கண்ணீர் விட்டு பாட்டி எல்லாம் அழுறாங்க. தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் படுறத ரொம்ப கெட்டு போயிட்டான் தம்பி, தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் படுத்துட்டுருக்குறான், அவன் லைஃபே வீணாக போயிடுச்சு, எப்படியெல்லாம் ஒரே பையனை வளர்த்தோம் அப்படின்னு ஊருக்கு சேலத்துக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. அண்ணன்னா யாரா எங்கள் பெரியப்பா பசங்க. அப்போது எங்கள் பெரியப்பா பசங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிடுறாங்க, ஏன்னா ஒரு லைஃப்பில் வந்து நல்லா ஜாலியாக எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி பெரிய பசங்களே, அப்பா அம்மாவுடைய ஜென்ரேஷனில் அக்கா தங்கச்சி எங்கள் ஃபேமிலியில் நான் தான் கடைசிக்கு முந்தைய பையன். இன்னொரு தம்பி இருக்கிறான், அவனும் நல்லா படிச்சிருக்கிறான், எல்லாம் நல்லா டிகிரி படிச்சிருக்கிறாங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க. நான் தான் அப்படி இப்படி இருந்தாலும் என் கேரக்டர் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சினிமா ஸ்டைல்லாம் பண்ணிக்கின்னு சினிமா நடிகரெல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியெல்லாம் உடம்பை வச்சுக்கின்னு வீட்டில் நான் ஒரு தனி ரகமாக இருப்பேன். அங்கே கம்பளெல்லாம் குத்திட்டு அப்படியெல்லாம் இருக்கும்போது வீட்டிலே சொல்லுவாங்க, தம்பி ஒரு அவன் ஒரு ஸ்டைல்மா விட்டுறமா, எங்கள் பெரிய பசங்கள்லாம் அம்மாவுடைய தங்கச்சி அக்கா பசங்கள்லாம் அவர் ஒரு தனி ரகமாக விட்டுருமா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் படுத்துட்டுக்கிறத பார்த்துட்டு இது பண்ணாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பெங்களூரில் என்ன பண்ணுவார்னா பேப்பர் அடிக்கடிக்கு பார்ப்பார், தமிழ்நாடு பேப்பர்லாம் எங்கே கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானோ ஒரே பையன் அப்படின்ட்டு. அப்புறம் இங்கே வந்து சொல்லும்போது வந்துட்டான்னா எப்படியாவது அவனுக்கு பெஸ் பெங்களூர் கூட்டிகிட்டு வந்துருக்கான் போது சொன்னாங்க, நம்ம தான் தெரியும் எல்லாம் ஒதுக்கிட்டு வந்தது, என்னன்னா நம்ம வீட்டில் நம்ம தரகுறவாக நினச்சிருவாங்கன்ட்டு அதை மெயின்டைன் பண்ணுறேன் என்னுடைய லெவலை. அப்போ மெயின்டைன் பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா இல்லை இல்லை இல்லை நான் போயிடுவேன், நீங்கள் என்ன இல்லைப்பா அவனு எதுவும் பண்ணுறதில்ல நீ வா, ஏன்னா வயசு ஆகிடுச்சு அப்போது ஒரு 23-24 வயசு பக்கம் ஆகிடுச்சு இல்லையா, சரி வா மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னும் போது சரி லைஃப்பில் ஒரு புனிமானம் இல்லை போகலாம் அப்படின்ட்டு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. திரும்பி பெங்களூர் போகிறேன், எங்கள் அப்பா எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா உங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்ட்டு. ஏன்னா என் லைஃப்பில் இதெல்லாம் ஆண்டவர் அறியாது என் லைஃப் அப்படியே போயிட்டுருக்குது. பெங்களூர் போகும்போது தான் திருப்பி பழைய ஃபேக்ட்ரிக்கே நான் வேலை செஞ்ச ஃபேக்ட்ரிக்கே கூப்பிட்றாங்க. அங்கேயும் போனால் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன்னா அங்கேயே மெயின்டைன் பண்ணுறேன், நான் ரவுடியாக இருந்தேன் அப்படி இப்படின்னு இன்னும் பெரிய ரவுடியாக இருந்த மாதிரிலாம் ஒரு லெவல் காமிச்சிக்கிறாங்க. அவங்க அதுக்கு பயந்துட்டு அப்படியே கொஞ்சம் வேலையெல்லாம் கொடுத்துட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்னை அப்படியே மெயின்டைன் பண்ணி நடத்திட்டே போகிறாங்க. வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அப்படியே போகிறேன் வீட்டுக்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரா டியூட்டியெல்லாம் பண்ணுவேன், லைஃப் போயிட்டே இருக்குது. அங்கே போகும்போதும் தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க. சரி மாறிடுவோம் அப்படின்னு தருணம் கொடுக்குறாங்க. எனக்கு தருணம் கொடுக்கும்போது நிறையா திருப்பி இங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாகுது, திருப்பி குடிக்க ஆரம்பிக்கிறேன், கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் மோசமாக தான் போச்சு லைஃப், கஞ்சா ஏன்னா குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுட்டு இருந்தேன், இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தீய பழக்கம் என்கிட்ட வருது, என்னது தெரியுங்களா, கஞ்சாக்கு அடிமையாயிட்டேன். நல்லா கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறேன், வீட்டுக்கு தெரியாது அதெல்லாம், வீட்டுக்கு தண்ணி அடிக்கிறதே தெரியாது. ஒரு முறை அடிச்சுட்டு வந்து படுத்தேன், வீட்டில் திட்டுறாங்க, ஆனால் மறைமுகமாக தண்ணி அடிச்சுட்டு அதுக்கான ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக சிலதெல்லாம் சாக்லேட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வந்து வீட்டில் சைலண்டாக படுத்துருவேன். ஆனால் அங்கேயே வீட்டில் என்ன மெயின்டைன் பண்ணுறேன்னா அப்பயும் ஒழுக்கமானதாக வீட்டுக்கு போவேன், ஃபேக்ட்ரிக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், இப்படியே தான் போகுது. திருப்பி அவங்க இங்கே ரவுடி பழசுங்க பழக்க ஆகிறாங்க. நம்முடைய சரௌண்டிங் கரெக்டாக இருந்தாவே நம்ம லைஃப் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, கடவுள் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம லைஃப் மாறும். அது என் லைஃப்பில் குறைவாக இருந்துச்சு, ஆண்டவர் அறியாததுனால என் லைஃப் அப்படியே இன்னும் மோசமான நிலைமைக்குள்ள தான் போக ஆரம்பிக்கிறேன். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு இன்னும் தீய பழக்கங்கள், இன்னும் ட்ரக்ஸ், தண்ணி அடிக்கா மோசமான தண்ணி அடி. எப்படின்னா ஒரு ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுன்னா நெக்ஸ்ட் ஒயின் ஷாப் போகிறதுக்குள்ளே திருப்பி போய் தண்ணி அடிப்போம், அடுத்த ஒயின் ஷாப்பில் திருப்பி போய் தண்ணி அடிப்போம், அவ்வளோ தண்ணி அடி. கஞ்சா அடிக்கிறது, ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்டு அவனும் இந்த பெங்களூரில் ஒரு சின்னதாக ரவுடி மாதிரி, அவனும் என்னை கொண்டு போகிறான், கஞ்சா அடிக்க கற்றுக் கொடுக்குறான்,
ரவுடிங்கெல்லாம் பழக்கப்படுத்துகிறான். அப்படியே என்னை அப்போ கஷ்டப்பட்டு செல்ஃபோனெல்லாம் வாங்குகிறேன். இங்கேயும் வந்து கஷ்டப்படுறேன், ஃபேக்ட்ரியில் கஷ்டப்படுறேன். எக்ஸ்ட்ரா அந்த பாலிஷ் வேலை கற்றுக்கணும் இல்லைங்களா சின்ன வயசில். அந்த பாலிஷ் வேலையில் போயிட்டு நான் சேரும்போது இங்கே எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்ணிவிட்டு வந்து இந்த பாலிஷ் டோருக்குள்ளே பாலிஷ் பண்ணுற வேலை செய்கிறேன். செய்யும்போது இன்னும் கஷ்டப்படுறேன். நானே கஷ்டப்பட்டு ஒரு ஃபோன் வாங்குகிறேன், அந்த ஃபோனெல்லாம் குடிக்காக விற்கிறேன். என் லைஃபே பெரும் மோசமாக போகுது, மோசமான லைஃப். அப்புறம் பெண்கள் சவாசம் அப்படியெல்லாம் என் லைஃப் போகுது. பெண்கள்லாம் ரொம்பலாம் இல்லை, லைஃப்பில் அப்படியே போகுது. அந்த மாதிரி போகும்போது லவ்வு, அவங்களோட பேசுறது செய்கிறது இந்த மாதிரிலாம் போகும்போது லைஃப் இன்னும் மோசமாக தான் போகுது. அப்படி போகும்போது தான் ஒரு நாள் வந்து தண்ணி அடிச்சுட்டு ரோட்லேயே விழுந்து கிடக்குறேன். வாமிட் பண்ணிவிட்டு எல்லாமே ரொம்ப என்ன கேட்டால் எனக்கே பிடிக்கல, என்னடா அது தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறோம், இது ஒரு லைஃபா அப்படின்ட்டு தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிக்கிறேன். விட ஆரம்பித்தாலும் அந்த கஞ்சா பழக்கம் எனக்கு இழுக்குது, அது விட முடியல. கஞ்சா வந்து பைத்தியம் பிடிச்சிருது எனக்கு. கஞ்சா இல்லைனா என்ன ஆவாதன்ற சூழ்நிலைக்கு ஆகிட்டேன். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கஞ்சா வந்து நம்மளை லைஃப்பே மாத்திரும் போல இருக்குன்னுட்டு அந்த கஞ்சா பழக்கத்தையும் விட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே லைஃப் போக போக போக போக போக போக ஒரு அன்ஃபேர் ஒரு ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு இதாகும்போது தான் அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு தேவனுடைய தொடுதல் உண்டாகுது. அங்கே இருக்கிற ஒரு சின்ன பசங்களாம் வந்து எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாதப்போ போங்க அலேலே பார்ட்டி, நீங்களாம் இப்படி தான் சொல்லுவீங்க, நான் இந்துவை பார்த்துட்டேன், முஸ்லீமை பார்த்துட்டேன், ரோமன் கதையில் பார்த்துட்டேன், எங்கிட்டே வந்து நீங்கள் கடவுளை பற்றி எல்லாம் சொல்கிறீங்களா, எந்த கடவுளும் இல்லை அப்படின்ட்டு. அந்த டைமில் கடவுளே இல்லாத சுச்சுவேஷனுக்குள்ளே நான் போக ஆரம்பிச்சிட்றேன். போக ஆரம்பித்தோன்னே என் லைஃப் ரொம்ப இன்னும் மோசமாக தான் போக ஆரம்பிக்குது. அப்போது திருப்பும் முதராட்சி கொட்டெல்லாம் போட்டுக்கிறேன், போயிட்டு டெம்பிளுக்கெல்லாம் போகிறேன், கடவுள் தான் என்னோட பேசுங்கன்றேன், பேசலை. இங்கே தான் இந்த பிள்ளைங்க எனக்காக ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள கேவலப்படுத்துகிறேன். சரி, ஒரு நாள் வந்து இந்த மொபைல் கடையை வந்து லீஸுக்கு எடுக்கிறேன். நான் இங்கே பெங்களூரில் வந்து மொபைல் கடையை லீஸுக்கு எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அரிசி வியாபாரம் பண்ணுறேன், அதுலேயும் லாஸ். எங்கள் அப்பா வந்து லாஸ் பண்ணி அந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாரு. தோல்வியில் திருப்பி எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிடுறேன். போயிட்டு ஒரு வீட்டில் நான் தங்கியிருக்கும் போது தான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருக்கும் போது தான் என் லைஃப்பில் அங்கே ஒரு பிள்ளைங்கள்லாம் வந்து எனக்கு காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தொடுதல் உண்டாகுது. தொடுதல் உண்டாகி என் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும்போது திடீர்னு இந்த மொபைல் கடை வச்சிட்ருக்கிறதுல லாஸ், எனக்கு ஒரு லாஸ் வர ஆரம்பிக்குது. எனக்கு பண தேவை. பண தேவைப்படும் போது நான் ஜெபிக்க ஆரேன். நான் எல்லாரையும் கேட்டு பார்க்குறேன், நைட்டெல்லாம் கேட்டு பார்க்குறேன், எங்கேயும் கொடுக்கல, யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்போ இவங்க ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த சின்ன குழந்தைங்க எனக்கு ஆண்டவரை பற்றி. அப்போ இவங்களை கேலி பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு மட்டும் இந்த இயேசுக்கிட்ட ஏன் நம்ம கேட்கக்கூடாது? ஏன்னா நைட்டெல்லாம் எல்லாருக்கிட்டையும் பணம் கேட்குறேன், எனக்கு பணம் இப்போ தேவை, ஒரு 3000 ரூபா தேவை. அந்த 3000 ரூபா கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்போது நைட்டு எனக்கு தோணல் வருது, இந்த இயேசுக்கிட்ட கேட்கலாமே, ஒரு முறை ஜெபம் பண்ணி பார்க்கலாமே. என்னே அறியாமல் போய் நான் முட்டி போட்டு, நீங்கள் கடவுள்னா எனக்கு இவ்வளோ நைட்டெல்லாம் நான் பணம் கேட்டேன், யாரும் கொடுக்கல, எனக்கு எப்படியாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் 3000 ரூபா கேட்டேன். எனக்கு காலையில் அந்த ஜெபம் பண்ணி முடித்து கொஞ்ச நேரத்தில் விடிகாத்தில் எனக்கு 3500 ரூபா 300 ரூபா எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா பணம் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நான் இங்கேயும் பணத்துக்காக தான் இந்த இயேசுவை தேட ஆரம்பிக்கிறேன். தேட ஆரம்பிக்கும்போது அப்படியே தேடிட்டு லைஃப்பில் போகும்போது சரி பணத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர்ன்ற ஒரு தொடுதல். அப்பயும் பணத்துக்காக தான் போகிறேன், பணத்துக்கு கொடுத்தாருன்றதான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். சர்ச்சுக்கு போகிறேன், ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறேன், எல்லாம் போகிறேன். அப்போயும் தண்ணி விடலை, பான் ப்ராக் போடுறேன், தண்ணி அடிக்கிறேன், அதே கெட்ட படங்கள் தான் இருக்குது. ஜெபிப்பேன், நல்லா ஜெபிப்பேன், ப்ரேயருக்கு போவேன், விஷனெல்லாம் கூட பார்ப்பேன், ஆனால் தண்ணி அடிப்பேன், பான் ப்ராக் போடுவேன், அதே வாழ்க்கை தான். ஆனால் சர்ச்சுக்கு போகிறேன், பேருக்கு தான் கிறிஸ்துவேன், சர்ச்சுக்கு போவேன், எல்லாம் செய்வேன், ஆனால் தண்ணி அடிப்பேன், பான் ப்ராக் போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்படி போகும்போது இங்கே வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் டிடிஹெச், அப்போல்லாம் ஏர்டெல் டிடிஹெச் சன் டைரக்ட் வேலையெல்லாம் வருது, அந்த வேலைக்கு சேர ஆரம்பிக்கிறேன். அங்கேயும் போய் வேலை செய்கிறேன். எங்கள் அங்கே என்ன ஒரு இன்ஜினியர், ஒரு
ஹெல்பர், நான் ஹெல்பராக போகிறேன், இன்ஜினியர் கூட போகும்போது அவர் ஃபுல் ஸ்மோக்கர், அவருக்கு போய்ட்டு இன்னும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறேன், நிறையா ஸ்மோக்கிங் பழக்கம் இன்னும் ஜாஸ்தியாகிடுது. அப்பயும் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா பழக்கமும் இருக்குது. அப்போ ஒருத்தர் திரும்பவும் சொல்கிறாங்க, ஏன்பா சர்ச்சுக்கெல்லாம் போகிற, ஏன்பா பான்ப்ராக்கு போகிற, தண்ணி அடிக்கிற அப்படின்றாங்க. ஏப்போ அல்லையிலேயே பாட்டி உனக்கு என்ன தெரியும் அப்படின்றேன். அப்போ கேள்வி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ தான்ப்பா ஆண்டவருக்காக போக போகிறேன், நான் பாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு வந்து சொல்கிறேன், நீ தான் ஆண்டவருக்காக ஓடு போகிற, ஏப்போ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றேன். சொல்லி முடித்த பின்னாடி அவங்க ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷன் சொப்பனை வருது. அந்த சொப்பனத்தில் பரலோகத்தையும் நரகத்தையும் எனக்கு ஆண்டவர் காமிக்கிறார். அந்த சொப்பனது அப்படி தான் இருக்குது, எனக்கு பரலோகமும் பார்க்குறேன் நரகம் பார்க்குறேன். நரகத்தில் ஒரு சின்ன ஒரு காரியங்களை காமிக்கிறாங்க, அங்கே காமிக்கும்போது எனக்கு பயம் வந்துடுது. திருப்பி நான் பூமியில் இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது, ரெண்டு மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு சொப்பனம். அப்போ பரலோகத்தில் தூதர்களாக பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, இவர் என்ன பாவம் பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் அந்த அளவுக்கு இல்லை, தீமையான பாவங்களில் அது மாதிரி ஏதோ டிஸ்கஸ் நடக்குது ஏஞ்சல்ஸ்குள்ளே. அப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, இந்த ஏஞ்சல் பார்த்தா அவங்களும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இந்த சொம்பனை பார்க்கும்போது நரகத்தை பார்த்தோன்னே தான் எனக்கு பயம் வந்துடுது. பயம் வந்தோன்னுமே நான் வந்து திருப்பி பூமிக்கு எத்து வந்து விடப்படுறேன். அப்போது முழிச்சுண்டுமே எனக்கு பயம் வந்துட்டு அழ ஆரம்பிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இந்த தீய பழக்கத்தை என்னால் விட முடியாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அதான் ஃபஸ்ட் டைம் நான் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே மூணே நாள் எவ்வளோ பான்ப்ராக் போடுறேன், சரசரமாக பான்ப்ராக் போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், மூணே நாள் அந்த ஸ்மெல் என்னை விட்டு போயிடுச்சு. ட்ரிங்க் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடுச்சு, பான்ப்ராக் போடுறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட தான் உதவி கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறேன், இந்த ஸ்மெல்லு எல்லாம் என்னை விட்டு போயிடுது. அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, காசுக்காக தான் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். இந்த பெங்களூரில் டின் ஃபேக்ட்ரின்ற ஒரு இடத்துல ஒரு சர்ச் இருக்குது. அப்போது நான் அந்த சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பாஸ்டிங் ப்ரேயர், அன்றைக்கி பார்த்து யாருமே இல்லை சர்ச்சில், அங்கே எல்லாம் அங்கங்கே மூலையில் நின்றுட்டு ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க, அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர், சென்ட்ரலில் யாருமே இல்லை என்னை சுற்றி. நான் ஜபிக்கும்போது கண்ணை மூடி ஜபிக்கிறேன், யாரோ என் முன்னாடி நடந்து வராங்க, ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்கள, அப்படி மெய்ப்பன் இடத்துல முன்னாடி வராரு, வந்து அவர் நிற்கிறாரு, ஐ வித்யூன்றார். இது யாரா ஐ வித்யூ சொல்கிறாங்களேன்ட்டு சத்தம் மட்டும் வருது, ஆளை இல்லை. திரும்ப நான் கண்ணை மூடுறேன், ஐ வித்யூன்னு ஒரு சவுண்டு, இது யாரா பேசுறது, திரும்பி யாராவது கத்திட்டு போகிறாங்களோ, திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை, அவங்கவுங்க அங்கே அந்த மூலையில் இருக்கிறாங்க, என் கிட்டே யாரெல்லாம் சுற்றி முற்றி என்ன சரௌண்டிங்களே யாரும் இல்லை. திருப்பியும் ஐ வித்யூன்னு ஒரு சத்தம் வருது, நான் கண்ணு முழிச்சு பார்க்குறேன், மூணாவது முறையாக சத்தம் வர்றப்போ என் முன்னாடி மெய்ப்பெண் இடத்துல இயேசு கிறிஸ்து நடந்து வரார். நான் பார்த்தோன்னுமே அப்படியே நான் சரண்டர் பண்ணிட்டேன் என் லைஃபை, ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி என் லைஃப்பை மாற்றுங்க ஆண்டவரேன்னு நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த என்கவுண்டர் என் லைஃப்பில் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே கெட்ட பழகும் போது அதான் நரகம் பரலகம் போயிட்டு வந்த பின்னாடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த சிகரெட் ஸ்மெல், ட்ரங்க்ஸ் அடிக்கிறது, எல்லா பழக்கத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டார். அப்படியே என் லைஃப்பில் நாளாட போகுது. நான் பாட்டெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறேன் ஆண்டவருக்கு. இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் பாடலாம். நான் முதல்ல எழுதின பாடல் வந்து யூடியூப்பில் இருக்குது. நான் இந்த பரலோகம் பாதாள அனுபவம் நரக அனுபவம் போகும்போது அந்த அனுபவத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதுனேன், பரலோகம் பாதாளம் நீ எங்கே போகிற முடிவு நீயே செஞ்சுக்க அப்படின்னு ஒரு பாடல் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்புறம் சின்ன சின்னதாக இந்த சண்டே கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் பாடல் எழுதுறோம், சின்ன சின்ன பனிமலை, பெரியதுமலை, உயரத்தை தாண்டி செல்வார், கரம்பற்றுவார், இயேசு கரம்பற்றுவார், இப்படியெல்லாம் பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிக்கும். எனக்கு பாட்டு எழுத தெரியாது, இதெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு ஞானம் கொடுத்தாரு. அந்த பாட்டெல்லாம் எழுதணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாட்டெல்லாம் எழுதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா ப்ராஃபட் டேவிட் ஜெரேமியான்னு போட்டிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் என்னுடைய பாட்டு இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அப்படி தான் இந்த லைஃப் ஸ்டைல்லாம் போயிட்டுருக்கும்போது அப்படியே போயிட்டே இருக்குது, நாலடவில் போயிட்டே இருக்குது. என் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம், அதை சொன்னால கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தேன்ட்டு, பெண்கள் விஷயத்தில் எனக்கு ஒரு ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றத்துலேருந்து திருப்பி வீட்டுக்கு போகிற சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்க, வீட்டில் கிட்டே சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த மாதிரி பிள்ளை யாருக்கு தான் பிடிக்கும், யாரை தான் சேர்த்திப்பாங்க. அப்போ போயிட்டு எல்லார் காலம் பிடிச்சிக்கிறேன், அப்பா அம்மா காலை பிடிச்சிக்கிறேன், தங்கை காலை பிடிச்சிக்கிறேன், எல்லா காலை பிடிச்சிக்கிறேன். என் தங்கச்சி பசங்களெல்லாம், என் பெரிய தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ரெண்டு பசங்க, அவங்க காலெல்லாம் பிடிச்சிக்கிறேன், பிடிச்சிக்கிட்டு அழுறேன், யாரும் சேர்த்திக்க மாட்டேறாங்க. கடைசியாக ஒன்று சொன்னேன்,
ப்ளீஸ் உங்கள் வீட்டில் இந்த ஓரமாக படுத்துக்கிறது எனக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்றேன். அவங்க சரி ஓ இங்கே தான் படுத்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இடம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா நான் முன்ன மாதிரி இல்லை, லைஃப் ஸ்டைலெலாம் போயிட்டு ஆளெல்லாம் மெலிஞ்சு போயிட்டேன், என் உடம்பு போச்சு, என்னுடைய லைஃபே சுத்தமாக ஸ்பாயில் ஆகிட்டேன். ஆனால் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன், அது எங்கள் வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் பேப்டிசம் எடுக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன், வீட்டுக்கு ஒத்துக்கலை இருந்தாலும் நான் பேப்டிசம் எடுத்துகிட்டு வந்து தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு தொடுதல் வந்தோடனே நானே போய் பேப்டிசம் எடுக்கிறேன். பேப்டிசம் யார் சொந்தக்காரெல்லாம் கிடையாது, நானே ஒரு துணிவு பண்ணி எடுத்துகிட்டு இங்கே FGH பால்தேங்க இப்போ சர்ச்சின்னு இருக்குது, அந்த சர்ச்சில் தான் நான் போய் பேப்டிசம் எடுக்கிறேன். அப்படியே என் லைஃப் போகுது. ஏன்னா என் லைஃப் போகும்போது அப்படியே இருக்கும்போது அங்கேயும் என் லைஃப்பில் அப்படியே ஏதோ ஏனோ கிறிஸ்தவனை தான் இருக்கிறேன். ஸ்மெல் போனாலும் நான் சர்ச்சுக்கு போனாலும் ஏதோ தானம் போவேன், ஜெபிப்பேன், செய்வேன், அப்படியே தான் இருக்கிறேன். அப்படி எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படியே போகும்போது என் லைஃப் ஸ்டைலில் வீட்டுக்கு வந்தோடனே அப்போ தான் என்ன ஆகுதுன்னா என் லைஃப்பில் இந்த தனிமையை உணர்றேன். எல்லாரும் வெறுக்கிறத உணர்ந்துட்டு ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டார், நல்லா ஜெபிக்கிற பழக்கம்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ ஒரு சர்ச்சுக்கு என்னை கொண்டு போய் விடுறாங்க ஒரு சிஸ்டரு, அவங்க பேர் வந்து சந்திரான்னுட்டு. அவங்க தான் என்னை முதல் முதல்ல ஒரு மெஸ்ஸியம்மான்னு ஒரு என்னுடைய ஆவிக்குரிய தாய், அவங்க பேர் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவங்க தான் என்னை வந்து லைஃப்பில் என் டேர்னிங் பாயிண்ட், இந்த என்னுடைய காலிங் ஒரு தொடுதல் வந்து அங்கே தான், நான் பரிசுத்தாவின் உணர்வை நான் அங்கே தான் உணர்றேன் நான். ஏன்னா நான் போயின்னு இந்த சர்ச்சில் கூட அவ்வளோவா உணர மாட்டேன். எனக்கு தெரியும் தொடுதலில் தெரியும், அந்த ப்ரசன்ஸ் வெப்பம் தெரியும், அவ்வளோதான் தெரியும். தர விஷன்லாம் பார்ப்பேன், அந்தளவு ஒரு நாலேஜபிள் எனக்கு இல்லை. அவங்கள ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ண கொண்டு போகிறாங்க. அந்த பையன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறான் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் போகிறேன். அவங்க என் தலைமையில் கை வச்சு செபிக்கும் பொழுது நான் பரிசுத்தாவை நான் நிரப்பப்படுறேன், துள்ளி குதிக்கிறேன். அன்னைக்கு நைட்டே நான் ப்ரேயர் முடிச்சுட்டு போகிறேன். நான் பார்க்குறவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச பாவங்களெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆண்டவர் என்கிட்ட பேச, ஒரு மனுஷன் நான் பார்த்தேன்னா அவங்க செய்கிற பாவங்கள் அவங்கள பற்றி டீட்டெயிலாக என்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அவங்க பாவங்களை குறித்து அவங்க லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அது எனக்கு தீர்க்கதரிசனம் வரணும், தீர்க்கதரிசனம் தெரியாது. ஏன்னா ஆண்டவர் பேசுகிறாரு, அப்படியே என் லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா வீட்டில் அவங்க கொடுத்த இடத்துல தான் படுத்துக்குவேன். எனக்குன்னு தனி தட்டு, தனி டம்ளர், தனியான துணி மூட்டை அவங்க கூட சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை. தேவனை அறியாத தருடத்தில் எங்கள் தாய் தகப்பன் இருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். எங்கள் அப்பாலாம் திட்டுறாங்க, அப்பா ஒன்று அம்மா ஒன்று, உனக்கு மட்டும் எப்படி ரெண்டாப்பா, அப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நான் எங்கள் யார் தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அதெல்லாம் பொருட்படுத்துறதில்ல, எனக்கு ஆண்டவர் என்னை தொட்டார், என் லைஃப்பை மாற்றினார் ஆண்டவர்ன்றதுனால நான் அதை வந்து அவங்களுக்கு சொன்னால் புரியாது, தொடுதல் வரணும், அவங்களுக்கு தானாக ஆண்டவர் தொடுவார்ன்ட்டு நான் அவங்க சொல்கிறதெல்லாம் காதல் வாங்கிட்டு. ஏன்னா இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இங்கே போயிட்டு நான் போய் நீங்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நம்மளுக்கு தேவை இடம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆண்டவர் அவங்கள தொடுவார்ன்ட்டு அவங்க கொடுத்த இடத்துல. அது எப்படி இடம்னா வீட்டுக்கு போகிற ஒரு சந்தில் தான் இடம் கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரியாளர் இடத்துல படுத்துட்டு அங்கே என் துணி தனியாக இருக்கும், எனக்குன்னு எல்லாம் தனியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டு லைஃப் போயிட்டே இருக்குது. என் லைஃப் போயிட்டு இருக்கும்போது நல்லா ஜபிப்பேன். தீர்க்கதர்சனம் அதுதான், தீர்க்கதர்சனம் அப்போ தெரியாது. ஆண்டவர் பேசுகிறத எல்லாருக்கும் சொல்லுவேன், அது அப்படியே நடக்கும், அவங்க லைஃப்பில் நடக்கிறது சொல்லுவேன். அந்த மாதிரி காரியங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் என் லைஃப்பில் தனிமையை வளர ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா அம்மா அப்பயும் கொஞ்சம் கோபங்கள் அதெல்லாம் இருக்கும்போது என்னுடைய தப்பு தான், என்னுடைய சின்ன தங்கச்சியை வந்து ஏதோ பேசிட்டாங்கன்னு அடிச்சிட்டேன். வேலைக்கு செய்ய மாட்டேன் அவ்வளோவா, வீட்டில் ப்ரேயர் ப்ரேயர்னு போயிட்டுக்கிறானே என்னட்டு வீட்லேயும் வெறுப்பு. அப்போது ஏன்னா என் உடம்பு எல்லாம் கொஞ்சம் இந்த ஆசிட் குடித்ததுனாலெல்லாம் மெலிஞ்சு போய் ஒரு பலவீனமாக இருந்தேன். அதனால அவ்வளோ வேலை செய்ய முடியாது, அது இவங்களுக்கு சொன்னால் புரியாது. புரியாத சூழ்நிலையில் அப்படியே இருக்கும்போது என் சின்ன தங்கச்சி அடிச்சோன்னுமே, ஏன்னா அவங்க தான் வீட்டில் சம்பாதிக்கிறாங்க, நல்லா டிகிரி முடிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள அடித்து தொட்டு அவங்களுக்கும் அது தப்பு தானே. ஒருத்தர் வீட்டில் சும்மா சாப்பிட்ருக்குறோம், அடிச்சிட்டோம், ஆனால் அவங்க மூலியமாக வீட்டிலேருந்து தள்ளப்படுறேன், துரத்து அடிக்கப்படுறேன். அவங்க ஏதோ சொல்லி அவங்களும் ஆண்டவர் அறியாதவங்க. அப்போது அவங்களால் வீட்டை விட்டு நான் தள்ளப்படுறேன். வீட்டை விட்டு தள்ளப்பட்டு எங்கள் அப்பா இல்லைப்பா வேண்டா நீ போயிடு அப்படின்றாங்க. நான் எங்கள் அப்பாக்கிட்ட அழுகிறேன், நான் எங்கே போவேன்,
என்னை எப்படியாவது இது பண்ணிக்கோங்க அப்படின்றேன். அவங்க முடியாது அப்படி இப்படி சொல்கிறாங்க. அப்படியே லைஃப் ஸ்டைல் போகும்போது என்கிட்ட ஒரு ரூபா பணம் இல்லை, எப்படி போவேன்? ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டா நீ போ அப்படின்றாரு. பணம் கொடுக்குற பாடம் இல்லை. சரி என்ன பண்ணுவேன், காலில் ஸ்லிப்பர் இல்லை, பேண்ட்டு துணிமணியெல்லாம் எங்களுக்கு அவ்வளோவா இருக்காது, நாலு பேண்ட்டு மூணு ஷர்ட்டு அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். சரி எப்படி போகிறதுன்னு தெரியாமல் என்னுடைய ஆவிக்குரிய அண்ணாக்கள் இருப்பாங்க, ஆரோக்கியராஜ், ஆல்பர்ட் ராஜ், அவங்க தான் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை. எனக்காக ஜெபித்த ஒரு ஃபேமிலின்னா அவங்க தான். நான் கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு ஜபம் செய்தவங்க முன்னாடி அவங்க தான். அவங்க நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்காக ஜெபித்த ஃபேமிலி. அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்கண்ணா இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜெபிக்கிருப்பா, நீ ஆண்டவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரோ. நானும் தொடர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது தான் எங்கள் அப்பா அம்மா ஒரு பணமும் கொடுக்கல, சாப்பிடல, காலையிலேருந்து பசியாக இருக்கிறேன், போய்ட்டு அவங்க வீட்டில் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா அவங்க கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஐயோ ஒரு பையன், இவ்வளோ பெரிய பையன் வந்து பசின்றானேன்னு சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டேன். நீ ஜெபி சாயந்தரக்குள்ள ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் பண்ணுவாருன்னு. அப்போது பால் தேங்காய் சர்ச்சிலேருந்து அவங்க இப்போ கூட இருக்கிறாங்க, ஒரு லீடர் அவங்க பால் தேங்காய் பாஸ்டருக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டர் எனக்கு தெரியாது அப்போது அவங்க பணம் கொடுத்தாங்கன்னு பின்னாடியோ சொன்னாங்க. அவங்க எனக்கு ஒரு அமௌண்ட் பணம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு பாஸ்டர் அதே சர்ச்சில் இருக்கிறவங்க எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஸ்தாபனங்களில் அவங்க இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் பெரியப்பா அண்ணன் என்னுடைய அம்மாவுடைய அக்கா பையன் அவர் கொஞ்சம் பணம் ஹெல்ப் கொடுத்தார். ஏன்னா நான் சொல்லுவேன், இது எதுக்கு சொல்கிறேன்னா, லைஃப்பில் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் கைவிட மாட்டார். அவர் வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருபோதும் வெக்கப்பட்டு போகுதுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போது நான் வந்து என் லைஃப்பில் அவங்க ஜெபிக்க ஜெபிக்கும் போது என்கிட்ட பணம் வர ஆரம்பிக்குது. ஒரு ரூபா பணம் இல்லை, சாயந்தரம் நான் ஊருக்கு போகணும்னு நினைக்கும் போது என் கையில் கிட்டத்தட்ட ஒரு 9000 ரூபா 10000 ரூபாய்க்குள்ளே பணம் இருக்குது. காலை ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தாங்க, பெல்ட்டு வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் போட்டுட்டு திரும்ப துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு, சரிப்பா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷனில் விடுன்றேன். அப்பா விடலை. எப்படி இருக்கு லைஃப் ஸ்டைல் சொல்லுங்கள். 22 வருஷமாக வளர்த்த டேடி மம்மி உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் கூட வந்து விடலைனா தனிமை அலற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என் லைஃப் இப்படி போச்சு, என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, கண்ணீர் விட்டு அழுற ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னேன். அன்றவரை இன்றைக்கி நான் பெங்களூர்ந்து என்னை எல்லாரும் கைவிட்டு தனிமையில் நான் போகிறேன். நான் திரும்ப பெங்களூருக்குள்ளே வரணும்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு நான் ஜெபிச்சுட்டு அழுதுகிட்டே போகிறேன். போயிட்டு அப்புறமா திரும்ப எங்கள் அண்ணாவே திரும்ப வந்து விடுறா ரயில்வே ஸ்டேஷனில். நான் போயிட்டு ரயில் ஏறி நேராக கேரளா போகிறேன். இந்த கேரளா போக சொன்னதே ஒரு பால் தேங்காய் பாஸ்டர் தான். அவர் தான் என்னை வந்து கேரளா போ, சாலக்குடின்ற இடத்துல ப்ரேயர் நடக்கும் அங்கே, ரோமன் கத்தலிக் சர்ச், அங்கே ட்ரினிட்டி பற்றி பிதாகுமார் பரிசுத்தாவியனர் எல்லா டீச்சிங் இருக்கும், நீங்கள் அங்கே போங்க, அங்கே ப்ரேயரில் கொஞ்சம் வளர்றவங்க போங்கன்றாங்க. அங்கே நான் போகிறேன், போனால் அங்கே ப்ரேயருக்கு தான் போகிறேன். போனால் அங்கே ஹாஸ்டலில் சேர்ந்துலாம் தான் அவங்க பிளான் கொடுத்து சொன்னாங்க எனக்கு. நான் போயிட்டு 7 நாள் ப்ரேயரில் இருக்கிறேன். நான் வாழ்க்கையை தொலைச்சிடணும், மறிச்சிடணும், வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறேன். ஆண்டவர் எத்தனாலும் இப்படியெல்லாம் பண்ணால் யார் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் போகும்போது சரி எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஓகே போப்பா போய் நீ செய்வே அங்கே போயிடுன்னு இது பண்ணப்போ, சரி அங்கே போய் எப்படியே இருப்பா நீ உன் லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கொன்றாங்க. நாங்கள் போகிறேன், அங்கே போயிட்டு ப்ரேயரில் இருக்கிறேன், நல்லா பலப்படுறேன், வார்த்தையில் பலப்படுறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுன்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஓப்பு எனக்கு அங்கே உண்டாகுது. அங்கே உண்டாகணுமே திருப்பி அங்கே போய் கேட்குறீங்க தங்கமணிமானா இல்லை, அங்கே சொல்கிறாங்க அங்கெல்லாம் ஐருந்துன்னு சொல்லுவாங்க பாசஸ், உங்கள் ஐயர்கிட்ட போயிட்டு நீ ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரணும், யார் எனக்கு கொடுப்பா, நான் யாரோ ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், அதில் கூட அங்கே கொஞ்ச நாள் தான் போயிட்டுருந்தேன், அதனால் கொடுக்க முடியாதுன்னு. சரி நீ ஊருக்கு போய் வாங்கிட்டு வாங்கிறாங்க, சரி வா போகலான்ட்டு வரேன். இப்போ வீட்டிலே சேர்த்தலை, நம்ம எங்கே போகணும், போக முடியாதுல்ல, எங்கள் அப்பாவுடைய தங்க எனக்கு அத்தை, அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். போகும்போது ஒரு பெரிய வாழைப்பழம் அல்வா எல்லாம் வாங்கிட்டு போகிறேன், அங்கே சேர்த்துறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோமே ஏதோ அண்ணன் பையன் வந்திருக்கிறான் அப்படின்னுமே அங்கே போயிட்டு சொல்கிறேன், சரி இங்கே இறான்றாங்க, கையில் இருக்கிற பணம்லாம் செலவாகுது, எல்லாம் வச்சுக்கிறாங்க, சரி அவங்களும் சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் கவனிக்கிறாங்க. அங்கேயே எனக்கு நெருக்கடி,
என்னால் இந்த உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு இல்லையா, பலவீனமாக இருந்தேன் இல்லையா, வேலை செய்ய முடியல, யார் தான் வேலை செய்யலாம், சும்மா சாப்பாடு போடுவாங்க, அங்கேயும் நெருக்கடி, எங்கள் அம்மா வராங்க, நான் அழுறேன், அம்மா ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன். திரும்பி எங்கள் அம்மா பார்த்துட்டு, சரி வா எப்படியாவது அப்பாக்கிட்ட பேசி இது பண்ணலான்ட்டு கூப்பிட்றாங்க. திருப்பி போகிறேன், திருப்பி போனால் திருப்பி எல்லாம் ஆறு காலை பிடிச்சி அழுறேன், அழுந்துட்டு கண்ணீர் விடுறேன், என்னை எப்படியாவது சேர்த்திக்கோங்க அப்படின்றேன். சரி சேர்த்திக்கிறாங்க.

ஆரம்பித்து லைஃப் ஸ்டைல் மாறுது, நல்லா விஷன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க எங்கள் அப்பாவுடைய பொருளாதாரம்லாம் சேஞ்ச் ஆகுது. கர்த்தர் ஒருத்தர் தொட்டார்னா ஃபேமிலியை தொடுவார்ன்றது இந்த தொடுதல் வந்து எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க வீட்டில் நான் ஜெபிக்கிறது இருக்கிறதுனால வீட்டிலலாம் பொருளாதாரம் மாற ஆரம்பிக்குது. எங்கள் அப்பா எந்த வண்டி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு எங்கிட்ட தான் ஜெபம் பண்ணிப்பார். அவனை ஜெபம் பண்ண சொல்லணும், அம்மாட்ட சொல்லுவார். அம்மா அப்பா சொன்னாரும் காமிச்சிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணிடுறானோ ஜெபிப்பேன். எல்லாம் ஒவ்வொரு ரெண்டு வண்டி, ரெண்டு டூ வீலரு, அது மூணு டூ வீலர் ஆகுது. ரெண்டு வேனு, தண்ணி வேன், தண்ணி 25 லிட்டர் தண்ணி எடுக்கிற வேனு ரெண்டு வேன் ஆகுது. மளிகை கடை ரெண்டு மளிகை கடை ஆகுது. அப்படி பொருளாதாரம் மாறுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது அப்புறம் நான் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு, இன்னும் தெளிவான ஒரு சர்ச்சுக்கு, அவர் பேரையும் நான் சொல்கிறேன், பாஸ்டர் தன்ராஜன்ட்டு, கிங்டம் ஃபேமிலி சர்ச்சுன்ட்டு பெங்களூர் வச்சுருக்கார். அவருடைய பரீட்சை எனக்கு வர ஆரம்பிக்குது. அது எப்போ ஆகுதுன்னா என் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு பின்னால். அந்த கல்யாணம் எப்படி ஆகுதுன்னா, லைஃப் ஸ்டைல் அப்படியே போகும்போது திருமணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க, நிறைய பெண்களும் பார்க்குறாங்க. நான் பார்க்குறேன், சரி இந்து பெண் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆண்டவர் பற்றி சொல்லி அவங்களையும் ஒரு ரட்சிப்புகள் கொண்டு வரலான்னு பார்க்குறேன். அதுவும் இதாகுது. அப்படியே போகும்போது என் லைஃப் ஸ்டைல அப்படியே மாற்றங்கள் சம்பவிச்சுட்டு இருக்குது. ஒவ்வொரு பொண்ணாக பார்க்குறோம், ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் சொன்னெல்லாம் ஆவிக்குரிய அண்ணாக்கள், ஆரோக்கியராஜ், தன்ராஜ் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி நீ ஜெபி உன் மேரேஜுக்காக அப்படின்றாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் சொல்கிறேன், என்ன இவ்வளோ அர்ஜென்ட் உனக்கு மேரேஜ்னா, ஆனால் எங்கள் வீட்டில் என்னை வந்து என்னுடைய இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. எனக்குன்னு ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப், நானாக லைஃப் தனியாக வாழ்ந்துக்குவேன் அப்படின்ற போது சரி அப்படின்றாங்க. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே பார்க்கும்போது ஒரு இடத்துல நான் தனிமையாக சோகமாக இருக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து என்னை பார்த்துட்டு, என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்கிறேன் என் லைஃப்னா, இது மாதிரிலாம் என் கதையை சொல்லும்போது, ஒரு பொண்ணு இருக்கா இந்த மாதிரி ஹாஸ்டல் இருக்குது, நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின் போது சரி பாருங்கன்றேன். ஒவ்வொரு பொண்ணாக போயிட்டு நான் மேரேஜ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்கும்போது எந்த பொண்ணும் எனக்கு செட் ஆகலை, எந்த பெண்ணும் எனக்கு செட் ஆகலை. பெண் பார்க்குறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செட் ஆகலை. ஒரு பொண்ணு செட் ஆகுது, அவங்க பணம் மூட்டையிடு, அதுவும் ஜெபிக்கிறேன், அதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்புறம் யாருமே செட் ஆகலைன்னுட்டு திருப்பி இன்னொரு பொண்ணு காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும்போது அவங்கள பார்க்கும்போது என் ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது, ஏன்னா அப்பா அம்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா பூஜை, இந்த தெலுங்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபேமிலி இல்லையா, செட் ஆகாதுன்னுட்டு நான் அப்படியே சரி அவங்கள வேணான்றேன். அப்போ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு கேரளாவில் ஒரு பொண்ணு இருக்குது, அது கேரளா போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஹாஸ்டலில் வளர்ந்தவங்க, தாய் தகப்பன் இல்லாமல் ஹாஸ்டலில் வளர்ந்தவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போவாங்க. அப்படி என் மனைவி வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்குறேன்னும் போது நான் சொல்கிறேன், எனக்கு அவங்க சொன்னோன்னே ஒரு உணர்வு வருது, அவங்க ஓகே சொல்லுவாங்கன்னுட்டு எனக்குள்ளே இந்த ஒரு சத்தம். அப்போது நீங்கள் சொல்லுங்கள் அந்த பொண்ணு ஒத்துக்குன்னா, என்னப்பா பொண்ணே பார்க்கல நீ ஓகே சொல்லுவான்னு சொல்கிறேன், நீ அவளை கம்பல் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு வேணான்னுட்டா அப்படின்றாங்க. நான் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நீ வந்து வேணான்னு சொல்லிட்டா விட்டுறணும் போது சரிங்கன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்க நீங்கள் வேணான்னு சொல்லிட்டா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு வரட்ட ஊர் இருந்துன்ட்டு சொல்லிவிட்டு என்னை அமிச்சிட்றாங்க. அப்படி அவங்களும் என்னை நோட்டேட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வேணான்னா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே. ஏன்னா அவங்க பிஹேவியரில் பார்க்குறாங்க நான் கரெக்டாக ஜெபிக்கிறேன். அப்போ நான் எப்படின்னா அந்த பாவத்தை குறித்து வெறுக்கிற, நல்லா பாவத்தை இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு வாழணும், அந்த பக்தி வைரங்கள்லாம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. நான் வேலை செஞ்சுட்டு ஊழி செஞ்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அவங்களும் ஓகேன்றாங்க. அப்போ என் பற்றி என் மனைவிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நான் வந்து பையனை பார்த்தா ஓகே சொன்னால் தான் ஓகே, இல்லைன்னா என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்படி மனைவி வந்து இது பண்ணுறப்போ எங்கள் அப்பா அம்மாலாம், எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணுறது இஷ்டம்லாம் கிடையாது, அவர்களெல்லாம் ஓப்பன் இல்லை. எங்கள் மம்மிக்கிட்ட நான் ஒன்று சொன்னேன், என்னன்னு சொன்னேன்னா, எனக்கு மேரேஜ் மட்டும் பண்ணி வச்சுருங்க, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன்னு. எங்கள் அம்மா, சரி இங்கே தான் இவனுக்கு இப்படி இருக்கு, சரி மேரேஜ் பண்ணிவிட்டா அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான், நீ தனியாக போயிடணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஓகேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா தான் எனக்கு பிடிமானம், இப்போ கூட எங்கள் அம்மாவுடைய சப்போர்ட் தான் எனக்கு. அவங்க சரின்னுட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அவங்க சொல்கிறேன்னு இருக்கிறாங்க, அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க அப்படின்னும் போது எங்கள் மனைவி வந்தோடனே, என் மனைவி வந்து நான் நினச்சது எல்லா பொண்ணும் பார்த்துட்டோம், எப்படி இருந்தால் பரவாயில்ல, அது அழகாக இல்லைனாலும் பியூட்டி பார் போயிட்டு சரி பண்ணிக்கலாம், கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல
அது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி

0: இருக்கலாம், அவங்க என்ன மாதிரி இருந்தாலும் ஓகே. எனக்கு நல்ல ஒரு ஆண்டவரை அறிஞ்ச பொண்ணாக இருந்தாலும் அறியாத பொண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம இது பண்ணிக்கலாம்னாலுமே என் மனைவி கொஞ்சம் சண்டே கிளாஸ் எல்லாம் போவாங்க, அந்த ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தாய் தகப்பனெல்லாம் அவங்க ஹாஸ்டலில் வளர்ந்தாங்க. நான் சொன்னேன், யார் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். என்னுடைய எண்ணம் அதுவாக தான் இருந்துச்சு, எனக்கு அது ஒரு பிடிச்சிருந்துச்சு. சரி, அவங்களுக்கு யார் இல்லைனாலும் நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஊருக்கு வந்தனுமே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிங் கால் விடுறாங்க, நம்பர்லாம் கொடுத்துருந்துமே கால் விடுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க என் மனைவி எல்லா பழையும் பொழுவா இவன் அப்படின்னு. டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் வந்து யாரா இது, இன்னும் நைட்டு ஒரு 7 மணி 6 மணி அப்படி இருக்கும். நான் அப்போல்லாம் வந்து இந்த கிராச்சஸ் பண்ணுற ரீசார்ஜ் தான் இருக்கும், எங்கிட்ட காசு இல்லை. எங்ககிட்ட போயிட்டு காசு வாங்கிட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணி கால் பண்ணுறேன், ஹலோ சொல்கிறாங்க. நான் யாருங்கன்னு பயப்படுறேன். அதிலே கொஞ்சம் யோசிச்சோன்னே அவங்க தெரிஞ்சிச்சு நல்லா பையன்தான்ட்டுன்னு. உடனே சிரிக்கிறாங்க பக்கத்துலலாம். அப்போது இல்லை, நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், நீங்கள் ஃபஸ்ட் ரிங்லேயே எடுத்துருவீங்களான்ட்டு, ஆனால் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு. அப்போது அலோன்னு சொன்னோடனே நான் ஒரே வார்த்தை சொன்னேன் எங்கள் ஒய்ஃப் கிட்ட. அப்புறம் அவங்க கொடுத்தாங்க, அந்த சிஸ்டருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க ஹாஸ்டல்லேருந்து ஒருத்தர் கொடுத்தாங்க. அவங்க பேசும்போது நான் ஒன்று சொன்னேன், நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அவங்க அலோ சொன்னும்போது எனக்குள்ளேருந்து தேவன் பேச ஆரம்பித்தார், இதுதான் உன் மனைவின்னு சொன்னார் எனக்கு ஆண்டவர். அவர் சொன்னோன்னுமே நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ கருப்பாக இருப்பியோ வெள்ளையாக இருப்பியோ குட்டியாக இருப்பியோ நட்டியாக இருப்பியோ எனக்கு தெரியாது, எனக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னார், நீ தான் என் மனைவின்னுட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரே ஷாக். நான் எப்படி இருப்பேனே உனக்கு தெரியாது, எப்போ நீ சொல்லனா, எனக்கு ஆண்டவர் சொன்னார், அதனால தான் நான் ஓகே சொன்னேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த வார்த்தை. எல்லோரும் வந்து ஃபேஸை பார்ப்பாங்க, இதான் கடவுளுக்குள்ளே இருந்தாலும் அழகாக இருக்கிறாங்களா படிச்சிருக்கிறாங்களா எல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு யாரோ அப்பா அம்மாவும் இல்லை, பேக்ரவுண்டு யாரெல்லாம் தான் எனக்கு சொன்னாங்க, அவங்க ஃபேஸும் நான் பார்த்ததில்லை. எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, நம்ம பார்க்கவே ஓகே சொல்லிட்டானே, ஆண்டவர் சொன்னாருன்னுட்டு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இதுதான் மனைவின்னு சொல்லிட்டார். நாங்கள் ஃபேஸை பார்க்காம ஓகே சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்ப என்னை பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனோடனே கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க போகிறேன். போகும்போது நான் இப்படி தான், இப்போ ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அப்படி தான் இருப்பேன். அப்போல்லாம் நல்லா ட்ரிம்மெல்லாம் பண்ணிக்கின்னு கொஞ்சம் வயசு குறைச்ச மாதிரி காமிச்சிக்கின்னு. அப்போ எனக்கு வயசு ஒரு 28 29 வயசு, என் மனைவிக்கு 19 வயசு. சரி, நான் பொண்ணு பார்க்க போகிறேன், அவங்க அங்கே சுடிதார் நின்றுக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் தான் நம்மக்கிட்ட பேசுகிறார் இல்லையா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிட்கேட் சாக்லேட் வாங்கிட்டு போ, அந்த பொண்ணுக்கு பிடிக்குன்றார். நாலு கிட்கேட் சாக்லேட் வாங்கிக்கின்னு கையில் வச்சுட்டு போகிறேன். போயிட்டு நின்றும்போது ஹாஸ்டல் ரூமில் அங்கே அப்போ அங்கே நல்லா, இந்த பெங்களூரில் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அவங்க வந்து நல்லா சிம்பிளாக ஹோம்லி கேர்ள் மாதிரி நீட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க உட்காந்துருக்குறாங்க. என்ன, அவங்கள பார்க்கல, இங்கே உக்காந்துட்டுக்கிறேன். அந்த ஹாஸ்டல்லலாம் பொறுப்பு கொடுத்துப்பாங்களாம் இருப்பாங்க. அப்போது அவங்க மெயின் லீடர் வந்து ஒரு லேடியாக வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நான் பேசுகிறேன், என் பேக்ரவுண்ட்லாம் சொல்கிறேன். அவங்களுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருச்சு, பேசுகிறதுல கடவுளுக்குள்ளெல்லாம் ஊழியம் பண்ணுறேன்னு பிடிச்சிருந்தோமே. அவங்க என்னை அங்கேருந்து பார்த்தோன்னே எங்கள் ஒய்ஃபுக்கு என்னை பிடிச்சிச்சு. ஏன்னா நைட்டு நான் சொல்லிட்டு இல்லையா, ஃபேஸை பார்க்காமே உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு. அதனால் அவங்க முன்னும் பார்க்கும்போதே அந்த மேலே ஒரு லவ் வந்துருச்சு அவங்களுக்கு. சரி, இஷ்டாச்சு. சரி, ரெண்டு பேரும் அவங்க ஹாஸ்டலில் வந்து பேசட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்ட்டு ரெண்டு பேரும் பேச அனுப்புகிறாங்க. பேச அனுப்பும்போது நான் உங்கள்கிட்ட சாக்லேட் கொடுத்தனுமே, எனக்கு கிரிக்கெட் பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவர் தான் எனக்கு சொன்னார் உனக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னுட்டு. அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, என் கை பேசிகிட்டே போகும்போது என் கையை பிடிச்சாங்க. அப்போவே நான் புரிஞ்சுக்கினேன், அவங்களும் தனிமையை ரொம்ப தனிமையில் இருக்கிறாங்க நான் புரிஞ்சுக்கினேன். ஏன்னா அப்பா அம்மா இல்லை, ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா வளர்ந்தவங்கன்ற அந்த ஒரு இது புரிஞ்சுக்கணுன்னுமே நான் அப்படியே. அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் குமார் அண்ணன், அவங்க நல்லா ஆவிக்குரிய ஒரு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி போகும்போது தான் நான் அங்கேயே சொல்லிட்டேன், ஓகே அவங்களுக்கே என்ன பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் வீட்டில் பேச ஆரம்பிக்கிறேன். பேச ஆரம்பித்தோன்னு பேசுகிறதுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இது மாதிரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு. எப்பறம் அவங்க அனுமதிப்பாங்களோ நான் ஹாஸ்டலில் பர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஒய்ஃப் அவங்க ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க ஹாஸ்டலுடைய மேனேஜர் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் என்கிட்ட இல்லாத கேள்வியில் கேட்குறாரு, இப்போ திடீர்னு ஒன்று கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டா, அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறாரு. அவங்க என் ஒய்ஃப் சிரிக்கிறாங்க, பையன் ஓடி போயிட்டு போகிறான், நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டா அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் பர்மிஷன் கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட காமிக்கிறேன். சொல்கிறேன் இவங்க பேக்ரவுண்ட்லாம். இவங்க வந்து எனக்கு நான் ஒரு வார்த்தை முன்னாடி என் மனைவி பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், பார்க்காம என் ஆண்டவர் எதுவுமே பெஸ்ட்டாக தான் தருவாருன்னு. நான் நினச்சேன் ஏதோ சாதாரணமான பண்ணு, எனக்கு தமிழே தெரியா வராது, என் வீட்டில் தெலுங்கு அதுவும் அரபர் தான், கன்னடா சுத்தமாக வராது. ஆனால் என் ஒய்ஃபு இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, மலையாளம் தெரியும். நல்லா ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடித்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டு முடித்தவங்க. எனக்கு அவங்க சொல்லும்போதே நான் ஆண்டவர் துதித்தேன், ஆண்டவரே நான் நினச்சேன் ஏதோ ஒரு 5வது 6வது 8வது 10th படித்த பொண்ணு தான் எனக்கு கிடைக்கும்னுட்டு. ஆனால் இவங்க பார்த்தா என்னை விட நாலேஜபிளாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு இங்கிலீஷே வராது அவ்வளோவா, ஆனால் அவங்களுக்கு 5 லாங்குவேஜ் தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் நான் நிற்க வைக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, என்ன பேக்ரவுண்டுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இவங்க வந்து இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எங்கள் ஹோட்டலில் வந்து 5-star ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டீவோடா அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறப்பனான்னு ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா இவங்க பேக்ரவுண்ட் அப்பா அம்மா இல்லை, யாரும் இல்லை, சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா ஒரு நிமிஷம் முடியும் பார்த்தாரு, பார்த்துட்டு ஏன்னா நான் இப்போ ஜெபிக்கிறதுனால தீர்மானம்லாம் இப்போ நான் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் என் வீட்டில் வந்துடுச்சு, சரி ஏதோ நல்ல முடிவு தான் எடுத்திருப்பாங்கட்டு. வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் ஓகேன்ட்டாங்க, எங்கள் அப்பா தான் வேணான்ட்டார். என்ன சொல்லலாம், ஹோட்டலில் செஞ்ச பொண்ணுங்க வேலை செய்கிற பொண்ணுங்களாம் கரெக்டாக இருக்க மாட்டாங்க, ஒரு தப்புப்பான அபிப்பிராயம் வந்துச்சு. நான் ஒன்று சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் கரெக்டாக இருப்பாங்கன்னா நான் தேடி கண்டுபிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனால் என் மேரேஜ் பண்ணிக்கிறப்போ கரெக்டாக இருக்கிறாங்களா எனக்கு அது போதும், அவங்க நல்லவங்கள தான் இருப்பாங்கன்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வர்ஷன் பண்ணுறேன். சரி ஓகேன்னு மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு பின்னாடி சரி எல்லாம் போய் பேசுகிறோம் எல்லாம் ஆச்சு, எங்கள் அப்பா வரமாட்டேன்னாரு, எங்கள் அம்மா தான் வந்து சம்மந்தம் பேசுகிறாங்க. அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்க, பொண்ணுக்கு எதுவுமே தரமாட்டோம், எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். சரி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இங்கே வந்த பார்த்தா எங்கள் அப்பா அவர் ஒத்துக்கவே இல்லை, 1 வருஷம் போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணுறேன்றாங்க. இங்கே எங்கள் அம்மா ஓகேன்றாங்க, எங்கள் அம்மாவும் மாறிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் திரும்பியும், ஆண்டவர் என் வீட்டில் எல்லாம் சமாதானம் பண்ணுங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் என்னுடைய மனைவி அவங்கள பேசிட்டு வீட்டிலலாம் காமிச்சு முடிச்சுட்டு திருப்பி 2வது முறை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். அப்போ வீட்டிலலாம் சாப்பாடு போட்டுறாங்க, எல்லாம் போகும்போது எங்கள் அப்பா கிட்ட அவங்க அப்பா அப்பா தான் கேட்க ஆரம்பிக்கிறார், நீ அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா எல்லாம், அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னே எங்கள் அப்பா கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அழுந்துட்டு சொன்னார், நான் உனக்கு அப்பா அம்மா நாங்கள் 2 பேர் இருக்கிறோம் கவலைப்படாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பியும் டேட் கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆகுது. நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அவங்க ஹாஸ்டல்லேருந்து ஒரு 2 பேர், என் வீட்டில் எங்கள் அம்மா தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும், சரி அம்மா மட்டும் போதும், வேறு யாராவது ஃப்ரெண்டு பார்க்கலாம், போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நான் பிளான் பண்ணுறேன். அங்கே போனால் இல்லை, ஒரு நாங்கள் எனக்கு தெரியாது, எங்கள் ஒய்ஃபை வந்து ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஹாஸ்டல்லாம் வந்து தத்தெடுத்து வளர்த்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக படிக்க வைக்கிறது எல்லாம் பார்ப்பாங்க சார் ஃபாரின்ஸில். அந்த மாதிரி ஒரு நல்லவங்க அவங்க எங்கள் ஒய்ஃபுக்கு இருந்திருக்கிறாங்க, ஒரு மென்டர் மாதிரி. அவங்க வந்து அப்போ ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஃபாரின்லேருந்து வரப்போகிறாங்க உனக்கு உங்கள் கல்யாணத்துக்குனுமே. நான் நினச்சேன் கல்யாணம் ஏதோ சிம்பிளாக நடத்தலான்ட்டு, இங்கே தான் ஒரு ஆண்டவர் எப்படி மாத்துறாரு தெரியுங்களா, ஃபாரின்லேருந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க என் கல்யாணத்தை பார்க்க, 2 லட்சரூபா 3 லட்சரூபா செலவு பண்ணிவிட்டு, நான் நினைக்கிறேன் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணணுன்ட்டு. இவங்க வந்து இல்லை மண்டபம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு. 1 வருஷம் போட்டுருந்தார். நான் அப்புறம் என்ன பண்ணேன், நானே போயிட்டு சரி கோயில் இருந்தால் ஓகேவான்ட்டு, ஏன்னா இப்போது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், எங்கள் ஒய்ஃப் வந்து சர்ச்சுக்கு போவாங்க, ஹாஸ்டல்னால் எல்லாமே வழிபடுவாங்களோ அந்த மாதிரி, ஆனால் ஆண்டவருக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி நான் ஒன்று சொன்னேன், சரி இப்போத்துக்கு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் வந்து கோயிலில் தான் பார்த்துருக்குறேன், ஒரு நீ நானும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தாலி கட்டலாம், வேறு சூழ்நிலை இல்லைன்னா எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார், எங்கள் அப்பாவுக்காக நான் அது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக வந்துச்சு, ஏன்னா என் சூழ்நிலை இப்போ எனக்கு மேரேஜ் ஆகணும், நான் தனியாக லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கணுன்றது மைண்டு மட்டும் எனக்கு இருந்துச்சு. சரி ஆண்டவர் எப்படியாவது உதவி செய்வாருன்ட்டு ஒரு இந்து கோயிலில் ஒரு விநாயகர் கோயிலில் போயிட்டு நான் வந்து பேசி சின்னதாக பண்ணலான்ட்டு பேசிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். இது ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆனாலுமே எனக்கு பணம் கொடுக்குறாங்க, பணம் ஹெல்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பேசி முடிச்சுட்டு மட்டும் வந்துட்டேன். அப்போது எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன், எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுமானா, எங்கள் அம்மா சரி அப்பா தான் ஒத்துக்கலை, நான் வட்டிக்கு எங்கே பணம் வாங்கி தரேன்ட்டு 10,000 வாங்கி கொடுத்தாங்க. 10,000 வாங்கி கொடுத்தோன்னுமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். எங்கள் அப்போ தான் எங்கள் சொந்தக்காரர்கள்லாம் சொல்ல அனுப்பிக்கிறாங்க, எங்களுடைய அம்மாவுடைய அம்மா வந்து தாலி வாங்கி கொடுக்குறாங்க, பட்டு சேலை ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் நான் இந்த வட்டிக்கு எங்கள் அம்மா பணம் வாங்கி கொடுத்ததில் எங்கள் ஒய்ஃபுக்கு சேரீ எடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்படியே எல்லாம் ஒவ்வொரு கல்யாண வேலையெல்லாம் நடக்குது. சரி, எப்படி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா, என் தங்கச்சியுடைய வீடு இருந்துச்சு, அது ஒரு ஷீட் வீடு, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இடம் இருக்கும். நான் ஒரு பிளான் பண்ணேன், சரி இங்கே ஃபுல்லாக டென்ட் அடிச்சிடலாம், டென்ட் அடிச்சுட்டு இங்கே சேர் போட்டு சாப்பாடு போட்டுடலான்னு டென்ட் அடிச்சுட்டு அது ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன ஹோட்டல், கையந்தி பவன் மாதிரி ஒரு ஹோட்டலில், ஹோட்டலில் வந்து நான் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இட்லி, போண்டா, பூரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா சூப்பரான லஞ்சு. நான் நினச்சேன் சின்னதாக தான், ஏதோ ஒரு 50 பேர் 60 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சேன். அப்போது நான் ப்ரே பண்ணுறேன், ப்ரே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ப்ரே பண்ணுறேன், ஆண்டவரே என் கூட இருங்க, என் லைஃப் திருமணம் எப்படியாவது நடக்கணும், கரெக்டாக நினைக்கிறேன். அப்படி நடக்கும்போது திடீர்னு கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆக கிட்ட சமயத்தில் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்திரிக்கை கேட்குறாங்கன்றாங்க. இவங்க என்னடா இப்போ பத்திரிக்கை கேட்குறாங்களேன்னுட்டு, சரி போயிட்டு நான் பத்திரிக்கை அடிமைய ஆரம்பிக்கிறேன். அவங்க ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு 15 நாள் தள்ளி கேட்குறாங்க கல்யாணம், 15 நாள் தள்ளி போகுது. திருப்பி பத்திரிக்கை அந்த டேட்டுக்கு அடித்து கொடுக்குறேன். அழகாக ஒரு பேக்கெட் பத்திரிக்கை அடித்தேன், சிம்பிளாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்க ஆண்டவர்னு. ஆண்டவர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த ராக்கி எல்லோரும் கையில் கட்டுற ராக்கியை பின் பண்ணிவிட்டு அங்கே நீர் போடு அப்படின்னு, அது ஒரு டிசைனாக பண்ணி கொடுத்தார் எனக்கு ஆண்டவர். எல்லா பத்திரிக்கை அடிக்கிச்சு. நான் நினச்சி சிம்பிளாக தான் வருவாங்கன்ட்டு என் கல்யாணத்துக்கு கிட்டட்டு 100 பேர் வந்தாங்க. அந்த சின்ன கோயிலில் தான் நடந்துச்சு, 100 பேர் வந்தாங்க. ஃபாரின்லேருந்து ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு பார்த்திங்கனாவே அவங்க நல்லா இந்த நல்லா படித்தவங்க இல்லையா எங்கள் ஒய்ஃபு, அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை காலேஜிலேருந்தெல்லாம் படித்தவங்களாம் கூடலாம் வந்தாங்க. நிறைய பேர் வந்து எங்களுக்கு மேரேஜே வேறு மாதிரி ஆச்சு. என் திருவிழாலாம் ஒரு மாதிரி ஜெபிப்பான் அப்படி தான் நினைப்பாங்க, எல்லா லைஃபே போயிடுச்சுன்னு தான் நினச்சிருந்தாங்க. என் ஒய்ஃபு பார்த்துனுமே எங்கேயும் பணக்கார பொண்ணு எங்கேயும் தூக்கின்னு வந்துட்டு இருக்கிறாங்கலாம் பேச ஆரம்பித்தாங்க தெருவெல்லாம். ஏன்னா அவ்வளோ ரிச்சாக இருந்தாங்க, ஃபாரின்லேருந்து வந்து ஒருத்தர் வந்துருக்கிறாங்கன்னு கொஞ்சம் லெவலெல்லாம் எங்கள் தெருவில் பேசுகிற லெவலெல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது சொன்ன இந்த விநாயகர் கோயிலில் ஸ்டார்ட் ஆனாலுமே அவங்க வராங்க, இந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்க ஓகே இது பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் வந்தோடனுமே அவங்க நான்லாம் ரெடி ஆகிறேன். என் கல்யாணத்தில் ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா, எல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி, சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். மாப்பிள்ளை தான் ஃபஸ்ட்டு போகணும், நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். சீரியஸாக போயிருந்தால் ஒரு காமெடி மாதிரி சொல்கிறேன், இதுவும் ஒரு காமெடி தான் நடந்துச்சு. என் கல்யாணத்தில் எல்லா சொந்தக்காரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வீட்டில் மாப்பிள்ளையை வந்து எழுப்பாங்க, நான் தான் போய் எழுப்புறேன் என் வீட்டில் இருக்கிறவங்களாம், ஏ எனக்கு கல்யாணம் எழுங்க, எல்லாம் எனக்கு கல்யாணம் எழுங்க, தூங்கி நிற்கிறீங்களேன்னு சிரிக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து எழுப்புறவளோ நம்ம தூங்கி நிற்கணுமா அப்படின்றாங்க. அப்புறம் போனால் கல்யாணத்தெல்லாம் ரெடி ஆகி போனால் எங்கள் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம், நான் நினச்சேன் ஏதோ ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100 பேர் அந்த விநாயகர் கோயிலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அங்கேயும் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவங்க தாலி எல்லாம் வாங்கி மனைவிக்காண்ட விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போது நான் சொன்னேன் என் ஒய்ஃப்கிட்ட, நீ நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு மாலை மாற்றிக்கலாம், தாலி கட்டலாம் அப்படின்போது எங்கள் ஐயர் மந்திரம் சொன்னார் இந்த விநாயகர் கோயிலில். நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ இந்த ஸ்னாப் ஃபோட்டோ எடுப்பாங்க பசங்கள்லாம், இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது என்னாச்சுன்னா, நாங்கள் ரெண்டு பேர் மாலை மாற்றும் போது நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு தான் மாலை மாற்றுறேன், நான் அந்நிய பாஷை பேசிகிட்டே மாலை மாற்றுறேன். அப்போது என் ஃபோட்டோக்கு நேரம் மட்டும் அந்த மேகத்துலேருந்து ஒரு மாலை வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்னாப் ஷாட் அங்கே விழுந்துருந்துச்சு. அது எனக்கே தெரியல, அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நினச்சேன், என்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. எல்லா காரியங்களும் நம்ம நினைப்போம் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டால், நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிகிற தேவன். நம்ம தான் நினைப்போம் ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் சும்மா இருக்க மாட்டார். அவர் எப்போவுமே ஒன்று சொல்கிற பாருங்கள், நம்மளை விட, நம்மளை பெற்றவங்களை விட நம்மளை இன்ச்சு பயிச்சா அறிந்தவர் யாருன்னா தேவன் தான்.
1: நீங்கள் கேட்க போவது
2: இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18. ஜாக் பென்சன் என்பவர் சீன தேசத்திலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர். ஒரு சில கொள்ளையர்கள் அவரை வழிமறித்து அவருடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் மிஷினரியின் தலைக்கு நேராக துப்பாக்கியை நீட்டி நடு ரோட்டில் முழங்கால் படியிட சொன்னார்கள். மேலும் அவர்கள், நாங்கள் உன்னை சுட்டுக் கொள்ளப் போகிறோம் என்றார்கள். பென்சன் அவர்களுக்கு முன் மிகவும் அமைதியாக முழங்கால் படியிட்டார். கொள்ளையர்கள் அவரை பார்த்து, நாங்கள் உன்னை சுடப்போகிறோமே, உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டனர். அதற்கு பென்சன், எதை குறித்து பயப்பட வேண்டும், நான் என் தேவனை தானே சந்திக்கப் போகிறேன் என்றார். அவர் அப்படி சொன்னவுடன் கொள்ளையர்கள் அவரை சுட்டுக் கொன்றனர். ஜாக் பென்சனுடன் ஊழியம் செய்த ஈகை சாமில்டன் என்ற உடன் மிஷினரி இவ்வாறு எழுதினார். எதை கண்டு பயப்பட வேண்டும்? ஆவி சரீரத்தை விட்டு சந்தோஷமாக பிரிவதை நினைத்தா பயப்பட வேண்டும்? கஷ்டங்கள் நிறைந்த உலகத்தை விட்டு சமாதானம் நிறைந்த தேசத்துக்கு போவதை நினைத்தா பயப்பட வேண்டும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் நிறைவடைவதை பார்த்தா பயப்பட வேண்டும்? பின் எதை குறித்து பயப்பட வேண்டும்? நம் இரட்சகர் முகத்தை பார்க்க போவதை நினைத்தா பயப்பட வேண்டும்? இரட்சகர் இயேசு நம்மை வரவேற்க எழுந்து நிற்கப் போகிறாரே, அதை நினைத்தா பயப்பட வேண்டும்? பரலோக இளைப்பாறுதலில் பிரவேசிக்கப் போவதை குறித்தா பயப்பட வேண்டும்? இப்பூமியில் தேவனை சேவித்தோம், அங்கே அதை விட சிறப்பாக அவரை ஆராதிக்கப் போகிறோம், அதை நினைத்தா பயப்பட வேண்டும்? பின்பு எதற்காக பரலோகம் செல்ல பயப்பட வேண்டும் என்று எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, பரலோகம் என்பது கண்ணீர் கவலை இல்லாத ஒரு ராஜ்யம். அங்கே நம் நேசருடன் நாம் யுகாயுகமாக குடியிருக்கப் போகிறோம். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று கூறினார். இந்த பூலோகத்திலே குறைவுகளும் வெறுமைகளும் ஏமாற்றங்களும் தான் மலிந்து காணப்படுகின்றன. கண்ணமிட்டு திருடுகிறவர்கள் அநேகர், கொலைபாதகர்கள் அநேகர். தீட்டுள்ளதும் அசுத்தத்தை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் மட்டுமே அங்கே பிரவேசிக்க முடியும். இவ்வுலகத்தில் நாம் தேவனுக்காக வாழ்ந்து அவர் நிமித்தம் சிலவற்றை இழந்தாலும் தேவன் நமக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் பாடுகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அவை இனிவரும் மேன்மைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல.

0: ஊழியர் ஜேக்கப் மனோகரன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: ஆண்டவர் ஆபிரகாமை சோதிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறார். முதல் வசனத்தையும் இரண்டாம் வசனத்தையும் வாசிக்கலாமா?
2: இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சோதிக்கிறவரா? இந்த சோதனை என்றதான இந்த பதத்தின் ஆழ்ந்த அர்த்தங்களை கர்த்தருக்கு சித்தம் பண்ணால் இன்னொரு நாள் செய்தியாக கொடுக்க நான் விரும்புகின்றேன். ஆனாலும் இன்றைக்கு அப்படி மேலோட்டமாக தொட்டு சென்று இந்த பகுதியை கொஞ்சம் தியானம் செய்யலாம் என்று விரும்புகின்றேன். டெஸ்ட் God tested Abraham. Test. The test comes from God. The temptation comes from the devil. Test என்பது பரீட்சை, சோதனை அல்ல. Temptation என்பது சோதனை. சோதனை எதற்காக வருகிறது, யாரால் வருகிறது? சோதனை நாம் விழுந்து போகும்படியாய் வருகிறது, சாத்தானால் வருகிறது. பரீட்சை ஏறும்படியாய் வருகிறது. இந்த இடத்திலே டெஸ்ட் பண்ணினார், சோதித்தார் என்பதை பொதுவான வார்த்தையாக சோதனை என்று போட்டிருந்தாலும் அதை பரீட்சை என்று நாம் பார்க்க வேண்டும். இதோ சீயோனிலே விலையேறப்பட்டதும் பரீட்சிக்கப்பட்டதுமாகிய கல்லை வைக்கிறேன். அந்த கல் யார்? ஆண்டவர் இயேசு. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, நாங்கள் பரீட்சிக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு மனிதன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் ஒரு என்ஜினியர் ஆக வேண்டுமென்றால் அவனுக்கு அரசாங்கம் கல்வித்துறை பரீட்சைகளை வைக்கிறது. அந்த பரீட்சை வைப்பதன் நோக்கம் அவன் சோதிக்கப்பட்டு ஃபெயில் ஆக வேண்டும் என்றல்ல, அவன் சோதிக்கப்பட்டு பாஸ் பண்ணி அவன் விரும்புகிற அந்த வேலையை அதற்கு தகுதியான நிலைமையிலே அவன் தயாராகி போக வேண்டும். ஆண்டவர் சோதித்தார் என்று சொன்னால் இன்னும் வேதவசனம் சொல்கிறது, தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று. அப்போ தேவன் சோதித்தார் என்றால் இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனுடைய ரெண்டு பொருள் அதில் இருக்கிறது, ரெண்டு வகை இருக்கிறது. ஒன்று பிசாசினிடத்திலிருந்து வருகிறது, அது டெம்ப்டிங் டெம்டேஷன். இன்னொன்று தேவனிடத்திலிருந்து வருகிறது, அது எக்ஸாமினேஷன், அது பரீட்சை, அது டெஸ்ட். சரி, இதில் நான்கு வார்த்தைகள் இருக்கிறது, அதை சொல்லிவிட்டு நான் வேகமாய் போகிறேன். நாஷா, எபிரேய பதத்தில் சோதனை என்பதற்கு டெஸ்ட் என்பதற்கு நான்கு வார்த்தைகள் இன்னும் இருக்கிறது. ஆனால் நான்கு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். நாஷா என்று சொன்னால் டு ட்ரெயின், பயிற்சி கொடுப்பதற்காக. நிசாயோன், டு சேலஞ்ச், டு ரேஸ் அப், உயர்த்துவதற்காக. சவால்களை அவனுக்கு முன்னே கொண்டு வந்து நிறுத்தி அந்த சவால்களை முறியடித்து அவன் உயர்வதற்காக. பெக்கினா, மூன்றாவது பெக்கினா, டு எக்ஸமைன், டு லிஃப்ட் அப் அ பேனர், டு பிரிங் ஃபோர்த் மிரக்கல், டு டிஸ்பிளே ஆஸ் அ விக்டர். நீங்கள் எல்லாரும் ஆங்கிலத்தில் தேறினவங்களா இல்லைன்னு எனக்கு தெரியும், ஒரு சிலருக்கு புரியும். ஆனாலும் நான் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன். டு எக்ஸமைன், அதாவது பரீட்சை வச்சு அவனை தேரச் செய்வது. பெக்கினா, ஒரு வெற்றி கொடியை அவன் தலையில் மேலே காட்டுவது. வெற்றி பெற்றவன் கொடி பிடிக்கிறான்ல, போய் ஜெயிச்சு போர் புரிந்துட்டு அந்த மலையின் உச்சியில் அந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்டில் பழைய கொடியை, தேசத்து கொடியை எடுத்துட்டு இவன் கொடியை வைக்கணும், வெற்றி கொடி. டு லிஃப்ட் அப் அ பேனர், டு ஷோ மிரக்கிள், தனது அற்புதத்தை காட்டுவதற்காக சோதிக்கிறார். அடுத்தது டு டிஸ்பிளே ஆஸ் அ விக்டர், வெற்றி பெற்றவனாக அவனை வெளியே கொண்டு வந்து உலகத்துக்கு காண்பிப்பது. இவன் தோல்வி அடைகிறவன், இவனுக்கு பலன் இல்லை, ஆனாலும் கூட நான் அவனை சோதித்து அந்த சோதனைக்கு ஏற்ற சக்தியை கொடுத்து, அப்படித்தானே வேதம் சொல்லுது, சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு போக்கையும் கட்டளையிடுவார். அந்த ஹெல்ப்பையும் பண்ணி பரீட்சை நடக்கும் போது சில நேரங்களில் சில நல்ல ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, என்னடா மொழி முழின்னு முடிச்சிட்டு இருக்கிற, தண்ட ஆன்சர் புரியலையா, அப்படின்னு யாருக்கும் தெரியாம காதல் சொல்லிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிரேஸ். பரீட்சை எழுதியாச்சு, பேப்பர் நம்ம விட்டு போயிடுச்சு, பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு காத்துட்டு இருக்கோம். அந்த பேப்பர் யார் கையில் போய் சேருதோ அதை வச்சு தான் நம்ம தலை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய எதிர்காலம் போற ஒரு ஆள்கிட்ட, அவன் ரொம்ப கடவுளுக்கு பயந்தவன் மாதிரி, அரசாங்கத்துக்கு பயந்தவன் மாதிரி இருக்கிறபடியே மார்க் போட்டுட்டான்னா பாஸ் பண்ண முடியாது. ஆனால் பாவம் பிள்ளை, நமக்கும் மகன் இருக்கான், நமக்கும் மகன் இருக்கா, ரெண்டு மார்க்கு குறைஞ்சிருச்சு. இந்த ரெண்டு மார்க்கு நான் குறைவோட போட்டேன்னா அவன் எதிர்காலம் வீணாமல் போயிடுமே என்று சொல்லி ஆசிரியைகள் உள்ளத்திலே, ஆசிரியர்கள் உள்ளத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு கிருபையை கொடுத்து அந்த ரெண்டு மார்க்குக்கு அவங்க ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்னரையா போட்டதை ரெண்டா போட்டு, ஒன்னே முக்காலா போட்டதை ரெண்டா போட்டு, அப்படி கூட்டி கீட்டி ரெண்டு மார்க்கு போட்டு 35 மார்க், அப்பா பாஸ் பண்ணியிருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு மகனை போல மகளை போல நினைக்கிற நல்ல ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ஆகையினால இந்த காரியத்தை குறித்து சொல்ல போனா மெர்சி, இரக்கம், கிருப, தயை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆகையினால ஆண்டவர் சோதிக்கிறார், சோதிக்கிறார், ஏன் என்ன அப்படி சோதிக்கிறாருன்னு நம்ம சொல்ல வேண்டாம். சோதிக்கிறதுக்கு காரணமே சோதனையில வந்து ஹெல்ப் பண்றதுக்காக. ஹல்லேலூயா. உன்னை ஒரு வெற்றி வீரனாக வெளியே காட்டுவதற்காக. நான்காவது மியூச்சான் ட்ரையல், குவிஸ், செக்அப். அதாவது ஒரு முன்னோட்டமாக ஒரு பயிற்சி கொடுத்து ஒரு ட்ரையல், அதுக்கு என்ன சொல்றது, ஒரு பிராக்டிஸ், ஒரு ரிகர்சல். சோதனை வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் சோதிக்கிறாரு அவ்வளோதான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு ட்ரையல் பண்ணுறாரு, ஒரு முதல்ல முயற்சி பண்ணுப்பா அதெல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கடவுளே நமக்கு அனுகிரகம் பண்ணி அதை சான்ஸாக கொடுக்குறாரு. அப்போ அதில் நம்ம பலப்பட்டுட்டு அடுத்து வந்தானே செய்கிறோம், பார்த்துக்கோண்டா அது ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு துணிவு உண்டாகுது. இது ஒரு ட்ரையல். அந்த ட்ரையலுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஃபைனல். எடுத்ததே ஃபைனல் கிடையாது, ஃபைனலே ட்ரையல்லே ஃபைனல் வச்சுட்டாருன்னா நம்ம எல்லாருமே போயிடுவோம். ஆனால் ட்ரையலில் ஆண்டவர் ஃபைனலாக வைக்காம ட்ரையலில் என்ன தப்பு பண்ணாலும் சீர்படுத்தி ஃபைனலாகிடுவார். இங்கே யாராவது டெய்லர் இருக்கீங்களா? இல்லை. ஆ இருக்கீங்களே, ட்ரையல் நிறைய டெய்லர்ஸ் இருக்கீங்க. அது ஆண்களை குறித்து தான் எங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் சொல்ல வரோம். எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பேண்ட்ஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் தச்சுட்டு நீங்கள் ட்ரையலுக்கு வாங்க சார் அப்படிம்பாங்க. எனக்கு நேரமே இருக்காது, அந்த ட்ரையலுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, தச்சிருப்பாங்க, ஆனால் நூலால் அங்கங்கே ஒவ்வொரு தையல் போட்டிருப்பாங்க, மிஷினில் ஓட்டியிருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு மறுபடியும் போட்டுட்டு, இந்த இடத்துல கொஞ்சம் லூஸாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் டைட் பண்ணணும், இங்கே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார், சரியாக இருக்கா, இது ட்ரையல் தான், பயப்படாதீங்க, ஃபைனல் பின்னாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்சு தச்சு ஆயன் பண்ணி நல்ல பையில் போட்டு அப்புறம் கொடுப்பாங்க. வீட்டில் வந்து போட்டு பார்த்தா அவ்வளவு ஃபிட்டிங்காக இருக்கும். இதெல்லாம் இந்த சின்ன வயசில், இப்போல்லாம் அழுத்து போச்சு. அப்போது ஒரு ஒரு பேண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ஷர்ட்டுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், சரியாக இருக்கான்னு தவிச்சிக்கிட்டு இருப்போம். இந்த விதத்துலையும் குறைவா அப்போ அந்த வயசில் மனசு ஏற்றுக்காது. இப்போ என்ன வேணாலும் போட்டுட்டு திரிகிறோம், கத்திரிக்க ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், ட்ரையல் வேற ஃபைனல் வேற. உனக்கு சோதனை என்பது ஃபைனல் அல்ல, அது ட்ரையல். சொல்கிறாரு செக்அப். செக்அப்னா எங்கே போவோம், டாக்டர்கிட்ட போவோம். அங்கே போய் ஒரு ஹோல் செக்அப், பாடி செக்அப். சும்மா ஒரு 1500 கொடுத்தா தலை முதல் கால் வரல உள்ளேயும் வெளியும் எல்லாத்தையும் செக்அப் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு விடுவாங்க. அந்த ட்ரையலில் ஒன்றும் கத்திய வச்சிட மாட்டாங்க, அந்த ட்ரையலில் ஒன்றும் கத்திரிக்கோளை போட்டுற மாட்டாங்க, அந்த ட்ரையலில் ஒன்றும் ஊசி குத்த மாட்டாங்க. அந்த ட்ரையலுக்கு பேர் மெடிக்கல் செக்அப். இவர் சொல்கிறாரு மியூச்சான், எபிரேய பதத்தில் மியூச்சான் என்று சொன்னால் செக்அப்பு. நீ ஜெயிப்பியா, நீ தோப்பியா, உனக்கு பலன் இருக்கா, உனக்கு பலன் இல்லையா என்பதை ஆண்டவர் அதை அனுமதிச்சு அதுக்கு தகுந்ததை பின்னாடி கொடுக்க போறார். அதற்குள்ள நம்ம அவசரப்பட்டு கொய்யோ முறியோன்னு கத்திட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருப்போம். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆமென். ஆண்டவர் கொடுத்தால் நன்மைக்காகத்தான் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சோதிக்கிறவரா, பரீட்சிக்கிறவர். அவர் சோதிக்கிறவர் அல்ல, பரீட்சிக்கிறவர். ஆமென். பரீட்சை எதற்காக, பாஸ் பண்ணுவதற்காக. இப்ப சொல்லுங்க, டெஸ்டா டெம்டேஷனா? டெஸ்ட்டு டெம்டேஷன் இல்லைல்ல. டெம்டர் யாரு, சோதனைக்காரன். இயேசுவையே சோதித்தவன், அவன் நம்மள்கிட்ட வர்றதுக்கு 1000 இடங்களை தாண்டிட்டு தான், கர்த்தருடைய அனுமதியை கேட்டுட்டு தான் நம்மள்கிட்ட வரணும். நம்ம அப்பா என்ன பண்ணுறாரு, ட்ரைனிங்காக, ட்ரையலுக்காக, செக்கப்புக்காக, நல்ல வளர்வதற்காக, வெற்றிக்காக சில காரியங்களை கொடுத்து அப்படியே உன்னிப்பாக பார்த்து கற்றுக் கொடுத்து தேர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ வாங்க இந்த பார்வையோடு நேராக ஆபிரகாமினுடைய நிகழ்ச்சிக்கு போவோம். ஆபிரகாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார், வாக்குத்தத்தங்களை பெற்றார். இன்னும் வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறலை. ஒன்னே ஒன்று தான் நிறைவேறி இருக்கு, ஈசாக்கு என்ற ஒரு அருமையான பையனை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவனுக்கு ஏற்கனவே எலியேசர் உண்டு, இஸ்மவேல் உண்டு. அவர்களை நோக்கி ஆபிரகாம், இவர்கள்தான் என்னுடைய சந்ததியோ என்று நினைக்கும் போது, இல்லையப்பா இல்லையப்பா, ஈசாக்கின் வழியாகத்தான் நான் உனக்கு சொன்ன அத்தனை ஆசீர்வாதமும் நிறைவேற்றப் போகிறேன். உனக்கு நான் என்னென்னலாம் சொன்னேனோ, கிட்டத்தட்ட 7 ஆசீர்வாதங்களை 12 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 7 ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, உன் சந்ததியாக ஈசாக்கின் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு என்ற அழகிய மகனை, ஈசாக்கு என்ற ஏகசுதனை, ஈசாக்கு என்ற அந்த அருமையான புத்திரனை கொஞ்சி மகிழ்ந்து சந்தோஷமா இருக்காரு. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, பல பயணங்கள் அவருக்கு சம்பவிக்குது. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் வராரு. ஆண்டவர் வந்தாலே ஆபிரகாமுக்கு சந்தோஷம்தான். ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, ஆபிரகாமே நான் சூரியனும் கேடகமுமாய் இருக்கிறேன், நான் உன் பலமாய் இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படிலாம் சொல்லுவார் இல்லையா, கடவுளே தோன்றி இப்படிலாம் சொல்லும் போது அப்படிப்பட்ட தரிசனத்தை எவன் தான் விரும்ப மாட்டான். ஹா, இன்னொரு முறை ஆண்டவர் வந்துட்டாரா, ஐயோ கர்த்தர் என்ன சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு மகிழ்ச்சியா, தெய்வமே அப்படின்னு ஆபிரகாம் நிற்கிறார். நிற்கும் போது இப்போ டிஃபரண்டா இருக்கு. என்ன இருக்கு, இப்பொழுது நீ 3 காரியங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், உன் புத்திரனும், 2 உன் ஏகசுதனும், 3 உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை அவனை அவனை ஆபிரகாம் அவனை ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவனை கொண்டு போய் அவனை ஒரு பெரிய ராஜாவாக முடிசூட்டு அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவனை பலியிடுனாரு. பலியிடுவதும் எப்படி, தகன பலியாக எனக்காக செலுத்தினார். தகன பலினா என்னன்னு தெரியுமா, படிச்சிருக்கீங்களா, படிச்சவங்க யாரு, தகன பலியை எங்கே படிக்கலாம், எந்த புஸ்தகத்தில் படிக்கலாம், லேவியர் ஆகமத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தருக்கான தகன பலியை எப்படி செலுத்த வேண்டும், கொன்று இரத்தத்தை சிந்திவிட்டு அந்த மிருகத்தை தோலை உரித்து அந்த மிருகத்தினுடைய எலும்பு நரம்பு சதை உள் அவயவங்கள் அனைத்தையும் துண்டு துண்டு துண்டு துண்டாய் வெட்டி குவியலாக வைத்து அதன் மேல அக்கினியை போட்டு அது சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாய் போகிறவர்களும் தகன பலி. யாரை யாரை, ஈசாக்கை. ஈசாக்கை யார், 3 காரியங்களை ஆபிரகாமுக்கு ஆண்டவரே நினைவுபடுத்தினார். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எல்லாருக்கும் இருக்கிறதான மகன் போல அல்ல, ஆபிரகாமுக்கு 99 வயசுல பிறந்த பையன், ஒரே கர்ப்ப பிறப்பு. அவனை குறித்து 3 காரியங்களை கர்த்தர் சொன்னாரே, அது எவ்வளவு உண்மை தெரியுமா, அது ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர் பேசும்போது ஈசாக்கின் மேல ஆபிரகாமுக்கு என்ன நினைவு இருந்தது, என்ன உரிமை இருந்தது, என்ன பாசம் இருந்தது என்பதை விளக்கமாய் சொல்கிறார். ஆபிரகாமும் புரிந்து கொண்டார். நீ உன் புத்திரன் இஸ்மவேலை பலியிடு என்று சொன்னாலும் கஷ்டம்தான், அவனும் புத்திரன்தான், ஆபிரகாமினுடைய வித்து தான், ஆனாலும் அதுவே கஷ்டம் அவருக்கு. எலியேசரை பலியிடு என்று சொல்லியிருந்தாலும் அவன் அவருடைய புத்திரன் அல்ல, அவர் வீட்டிலே பிறந்த ஒரு வேலைக்காரன், வேலைக்காரர்களுக்கு தலைவனாய் மாறினவன். அருமையானவர்களே, இங்க என்ன சொல்றாரு, யுவர் சன், ஓம் மகன், நான் யாருக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், யாரை கொண்டு உனக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களிலும் நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லி வைத்திருந்தேனோ அவனை, இஸ்மவேலை அல்ல, எலியேசரை அல்ல, உன் புத்திரனை, எல்லாத்த விட கஷ்டமான ஒரு சோதனைக்குள்ளே உலகத்திலே இருக்கிற எந்த மனுஷனிலும் எந்த பக்தனிலும் ஆபிரகாம் கடந்து சென்றார். காரணம், சொந்த மகனை, புத்திரனை, சரியா, அவன் எப்படிப்பட்ட புத்திரன், ஏக புத்திரன், நோ அதர் சான்ஸ். ரெண்டு பிள்ளைங்க இருந்தா பரவாயில்ல, ஒரு பிள்ளைய கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான், இன்னொன்னு இருக்கே இல்லையே. போ, அதையும் சுட்டி காட்டுகிறார், உன் ஏக சுதன், உன் புத்திரன், உன் ஏக சுதன். அதோட போயிடுச்சா, மூன்றாவது உன்னுடைய நேசகுமாரன். தன்னுடைய பாசம், நேசம் முழுவதையும், தன் கனவு, தரிசனம், தன் ஆசை, விருப்பம் எல்லாவற்றையும் நல்ல தகப்பனாகிய ஆபிரகாம் ஈசாக்கின் மேல் வைத்திருந்தான். ஈசாக்கின் ஒவ்வொரு அசைவையும் பார்த்து ரசித்து ருசித்து கொஞ்சி குலாவி கொண்டிருக்கிற அந்த நேசகுமாரனை, இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய உள்ளத்துக்குள் வந்த வரப்போகிற சோதனை அது, பிதாவின் உள்ளத்தில் வரப்போகிற பரீட்சை அது. அவருக்கு ஒரே சுதன், ஒரே புத்திரன், நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பிதாவுக்கு வந்த சோதனைங்க, வரப்போகிற சோதனைய அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு, திருவிளையாடலாய் காண்பிக்கிறார். ஆமேன். அது தேவனுக்கு வேணா பெருசா இருக்கலாம், ரொம்ப எளிதாக இருக்கலாம், மன்னிக்கணும், நான் மனுஷனுக்கு பெருசு, மனிதன் எல்லாவற்றையும் விடலாம். அதனால் சொந்த இரத்தத்தை, தனது கர்ப்ப பிறப்புகளை, மனுஷன் மாத்திரம் இல்ல, எந்த மிருகமும் கூட விட்டு கொடுக்காது. பார்த்துருப்பீங்களே, பலனற்ற சாதாரண பசு மாடுகள் தனது கன்றை சிங்கம், புலி அடித்து கொண்டு போகும்போது வீரத்தை காட்டும். பார்த்துருக்கீங்களா? சில வேளையில எனக்கே ஆச்சரியம், பைபிள் சொல்லுது ஒன்றுக்கும் பின்வாங்காத, பின்னடையாத சிங்கம்னு. சில காளைகள், சில தாய் பசுக்கள், தாய் எருமைகள் தனது சொந்த கன்றை கவர்ந்து கடித்து கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது வந்து முட்டி தூக்கி எறிந்ததெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். வரும் வேகம் இன்னும் பாருங்களேன். கோழி அற்பமான பறவை, அவ்வளோ தூரத்துக்கு மேலே பறக்க முடியாது. அதனால தான் போன்னு அது வா வான்னு வரும். ரொம்ப மதியினமான ஒரு பறவை அது. போ போ போமிங்க, நீங்க அது என்ன செய்யும், பக்கத்தில் வரும், போன்னு தான் சொல்கிறானே, போய் தப்பிச்சுக்கோ அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இது என்ன செய்யும், வா வான்னு சொல்கிறான்னு நம்பி போவோம். அன்னைக்கு போட்டு சிக்கன் பிரியாணி தான், புரிஞ்சிச்சிங்களா? அவ்வளவு ஒரு சாதாரணமான எளிமையான பறவை. கழுகு பருந்து வந்து தன் குஞ்சை தூக்கும் போது பார்த்துருக்கீங்களா? எங்கேயோ வேப்ப மரத்துக்கு மேலே பறந்து அடிச்சு பிடிச்சி தப்பிச்சுட்டு வந்துடும். ஜீவனுள்ள, உயிருள்ள எந்த இனமும் தனது குஞ்சை, தன்னுடைய மகவை, தனது குழந்தையை, தனது சிசுவை விட்டு கொடுக்காது. தேவன் சொல்லுகிறார், உன் நேசகுமாரனை தகன பலியாக எனக்கு செலுத்துன்னு. சாதாரணமான சோதனைங்கிறீங்களா? சாத்தானுடைய சோதனையே பரவாயில்லையப்பா, இந்த ஆண்டவர் அதை விட பெரிய சோதனையில் வைக்கிறாரு. சாத்தான் என்ன சோதிப்பான், இந்த காசை வாங்கிக்கோ, ஒரு கள்ளக்கணக்கு எழுது, இந்த சினிமாவை பாரு ஜாலியாரு அப்படின்னு சொல்கிறான் சாத்தான். கடைசியில் அழுத்தி நரகத்தில் கொண்டு போய் போட்டுருவான், அது நமக்கு புரியாது. ஆனால் பார்வைக்கு சாத்தான் கொடுக்குற சோதனையை காட்டிலும் தேவன் கொடுக்குற சோதனை பயங்கரமாக இருக்குதே. யாரால கூடும், எந்த நல்ல தகப்பனால் கூடும், எந்த தாயால் முடியும்? ஒரே குமாரன், சொந்த மகன், நேசகுமாரன், அவனை சொந்த கைகளினால் வெட்டி வெட்டி, சந்து சந்தா வெட்டி சுட்டரிக்கணும். பயங்கர சோதனைங்க, தேவன் வைத்த சோதனை. நல்லா நான் சொல்றத தெளிவாக கேட்குறீங்க, கத்திரக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்ன முன்னுரையை இதோடு இணைத்து பார்த்தீங்கன்னா புரியும். இவ்வளவு பெரிய கடுமையான சோதனை எதற்கென்றால், அவன் அழிந்து போவதற்காக அல்ல, ஈசாக்கு மடிந்து போவதற்காக அல்ல, ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை இழந்து போவதற்காக அல்ல, தேவனுக்கும் அவனுக்கும் பகை வந்து விடவில்லை, அவனுக்கு உயர்வை கொடுப்பதற்காக, அவனை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் ஒரு நாடகம் போல் செய்கிறார். தேவன் தன் உள்ளத்துக்குள் பாசத்தை மறைத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு புரியாததை சொல்லுகிறார். ஆனால் தேவனை குறித்து நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, அவர் நீதிபரர். ஆபிரகாம் எப்படி அதை தாண்டினார், ஆபிரகாம் எப்படி அதை ஏற்றுக்கொண்டார், ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தார், ஆபிரகாமுக்கு எப்படி அது செயலுக்கு கொண்டு வர முடிந்தது என்பதுதான் எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாய், வேத பகுதிகளிலே உலகமே வியக்கக்கூடிய ஒரு பகுதி என்றால் இதுதான். ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்காக உலகத்தார், சத்தியத்தின் துரோகிகள், மத வெறி பிடித்தவர்கள் எப்படி பார்க்கிறார்கள். நரமாமிசத்தை சாப்பிடக்கூடிய தெய்வம், நரபலியை கேட்கிற தெய்வம், என்று அதை படிக்கிறார்கள். குற்றப்படுத்தலாம் என்று படித்துக் கொண்டே போகும்போது வாயை பொத்திக் கொள்கிறார்கள். நரபலியை கேட்கவில்லை, அவனை மீட்டெடுக்கிறதை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பகுதியை முதல்ல வாசிக்கிற எவனுடைய உள்ளமும் அசையும். சில அருவறுப்புகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, அது கூட முதல் பார்வையிலே தப்பாயிருக்கும். பின்னே நிதானித்து படிக்க படிக்க இப்படிப்பட்ட பாவங்கள் உலகத்தில் இருக்கின்றன, அப்படிப்பட்டவர்களுக்கு என்னென்ன தண்டனை என்று ஆண்டவர் அங்கே முடித்திருப்பார். அதை நீங்களும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்கிறோம். அரைகுறையாய் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு குற்றப்படுத்துகிறவனுக்கு புரியாது. சரி, இப்பொழுது இந்த பகுதிக்கு வருவோம். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் அந்த சோதனையை ஆபிரகாமுக்கு வைக்கும் போது தகன பலி வரையிலும் நான் சொல்லிவிட்டேன், அதை செய்வதற்காக ஆபிரகாம் புறப்பட்டு போகிறாரே, அவர் மன நிலைமை எப்படி இருந்திருக்கும், அவர் எப்படி புறப்பட்டார், எப்படி அதை நிறைவேற்றினார், எப்படி அந்த சரித்திரம் முடிந்தது, எப்படி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், அதை குறித்து வேகமாய் சொல்கிறேன். ஒன்று, அவர் மனைவிக்கு அதை சொல்லவில்லை. மனைவிக்கு அதிலே பங்கில்லையோ? மகனிடத்துக்கு மகனுக்கும் தகப்பனுக்குத்தான் சொந்தமோ, தாய்க்கு சொந்தம் இல்லையோ? ஆபிரகாம் அவனை கொலை செய்துவிட்டு திரும்ப வந்திருந்தால் இந்த சாராளுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? சாராளுக்கு மறைத்து, சாராளுக்கு சொல்லாமல் புறப்படுகிறார். சில வேளைகளிலே தேவனுடைய சத்தத்தையும் சித்தத்தையும் நாம் செய்ய வேண்டுமானால் சொந்த கணவனிடத்திலும் சொந்த மனைவியிடத்திலும் சில காரியங்களை மறைத்துத்தான் ஆக வேண்டும். வீட்டிலே பிரிவினையை நான் உண்டு பண்ணவில்லை, இது ஒரு பரம ரகசியம். தேவனுக்கானவைகளை செய்யும் போது, எல்லாவற்றையும் செய்யும் போது அல்ல, அந்த ரங்கத்தில் தவறான பாவத்தை செய்கிறவர்கள் புருஷனுக்கு சொல்லி செய்ய மாட்டார்கள், மனைவிக்கு சொல்லிவிட்டு செய்ய மாட்டார்கள். நான் அதை குறித்து இங்கே பேசவில்லை என்பதை நீங்கள் நன்றாய் தெரிந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறது, தன்னை உண்டாக்கின சிருஷ்டிக்கர்த்தா ஒரு காரியத்துக்கு நமக்கு சொல்லி இருக்க, நாம் செய்ய எதிர்பார்க்க, ஆலோசனையை மாம்சத்தோடு, ஆலோசனையை சரீரத்தோடு, ஆலோசனையை மனைவியோடு, ஆலோசனையை பிள்ளைகளோடு, ஆலோசனையை புருஷனோடு, ஆலோசனையை சொந்தக்காரர்களோடு நாம் கேட்போம் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற முடியாது, தடை உண்டாகும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இந்த சொத்தை நான் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்து விட வேண்டும், இந்த நிலத்தை ஆண்டவருக்கு என்று நான் எழுதி வைத்து விட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் திட்டமிட்டால் அதை போய் கேட்டால் யார்தான் ஒத்துக்கொள்வார்கள்? ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சரி, எழுதியாச்சு, பின்னாடி பிரச்சனை வராதா? வரும். எல்லாருக்கும் தெரிந்து செய்திருந்தால் பிரச்சனை வராது. எப்படி செய்வது? ஆகையினாலே இவைகளுக்கெல்லாம் மிகுந்த ஞானம் வேண்டும். எதை சொல்ல வேண்டும், எது வரையில் சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் அதை மறைக்க வேண்டும் என்றெல்லாம் தேவ ஞானத்தோடு செயல்பட்டு கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பாயானால், தேவனுக்கு முதலிடம் கொடுப்பாயானால் அதை யாருக்கும் அறிவித்தால் தடை நிச்சயம் உண்டாகும். அறிவிக்காமல் அந்தரங்கத்தில் தேவனுக்காக போட்ட பொருத்தனையை, தேவனுக்காக செய்ய நினைக்கிற தியாகத்தை, திருச்சபைக்காக செய்கிற தியாகத்தை, ஊழியத்துக்காக செய்கிற தியாகத்தை, வலதுகை செய்வதை இடதுகைக்கு அறியாமல் செய்து முடித்து விட்டால் கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு மிகுந்த சந்தோஷம். சோதனை என்றால் என்ன சோதனை? முதலாவது சோதனையை இவ்வளவு விவரித்து சொன்னேன். அவருக்கு அடுத்த சோதனை என்ன தெரியுமா? மனைவி ஒரு சோதனை. இந்த மனைவிக்கு தெரிந்து எப்படி செய்வது? இந்த மனைவிக்கு மறைத்துத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்காமல் இருந்திருப்பாரா? எடுத்ததினால்தான் சாராளுக்கு அவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, எலியேசருக்கு சொல்லவில்லை. The official of the house, the authority of the servants, and all the possession of Abraham. எலியேசரை குறித்து வேதம் சொல்லுகிறது, தனக்கு உண்டான எல்லாவற்றின் மேல் அவனை அதிகாரியாக வைத்திருந்தானாம். இப்ப எலியேசருக்கு சொல்லாம எலியேசர் தானே போய் என்ன செஞ்சார்? ரெபேக்காளை கொண்டு வந்தார். ரெபேக்காள் வழியாகத்தானே ஈசாக்கு உண்டானார். மன்னிக்கணும், இந்த எலியேசர் வழியாகத்தானே ஈசாக்கு ரெபேக்கால் இணைக்கப்பட்டார்கள். அதன் பிறகு யாக்கோபு ஏசா பிறந்தார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எலியேசர், ஹல்லேலூயா, வருங்காலங்களில் வெளிப்படுறார். அடுத்த ரெண்டு அதிகாரத்தில் வெளிப்படுறாரு, 24 அதிகாரத்தில். அவர் என்ன பொசிஷன்? இந்த ரெண்டு அதிகாரம்னா எவ்வளவு காலத்துக்குள்ள பாருங்க, அந்த எலியேசர் அங்கதான் இருக்காரு. எலியேசருக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இந்த உலகத்தோடு, உலகத்தின் அதிகாரத்தோடு, நம்முடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட, நமது அதிகாரிகள் கூட ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளவே கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு புரியாது. மனைவிக்கு புரியுதோ இல்லையோ அவனுக்கு புரியவே புரிய, பைத்தியம்னு சொல்லிடுவான். ஆகினால ஆலோசனையை எலியேசருக்கு அவர் மறைத்து விட்டார். செய்யப்போகிற காரியம் பெரிய தியாகம். அந்த தியாகத்தை ஒருவேளை ஆபிரகாம் அப்படிலாம் நடக்காது, கர்த்தர் காப்பாற்றி இருப்பார், விடுவார் என்று நம்பினாரோ இல்லையோ அதெல்லாம் வேதம் வெளிப்படையாய் சொல்லலைங்க. ஆனாலும் கூட எலியேசரிடத்துல அதை பகிர்ந்து கொள்ளாத காரணம், செய்யறது ஒரு படுகொலை, தேவனுக்கென்று செய்ய போகிற ஒரு பெரும் தியாகம். அந்த தியாகத்தை குறித்து எலியேசர் சொன்னா, ஆபிரகாம் நீ பைத்தியமாயா, ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு, அவனை வச்சுதான் அவளை ஆசீர்வதிக்க போறாரு, அவரா சொல்லியிருப்பாரு, சாத்தான் சொல்லியிருப்பான், எலியேசர் பெரிய பக்தன், பிசாசு சொல்லியிருப்பான் அப்படின்னு கூட சொல்லி தடுத்திருக்கலாம் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணாருங்க, சொல்ல உங்க எல்லாத்தையும் ரகசியத்தெல்லாம் போய் உங்க பஞ்சாயத்துக்காரன் அரசியல்வாதி நண்பன் எல்லாம் சொல்லக்கூடாது, தேவனுக்கும் நமக்கும் மாத்திரம்தான். ஆமேன். டேய் இனிமேல நான் சினிமா பார்க்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா தூக்கிட்டே போயிடுவான், உள்ளார கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டே உள்ள கொண்டு போயிடுவான். நீ செய்யாத, நீ போகாத, நீ கிழக்க போனவன் மேற்க போ, திரும்பு, உன் வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் ஓடட்டும். அல்லேலூயா. ஆலோசனையை கேட்டுட்டு இருக்காது, அல்லது அவன் ரட்சிப்புக்கு வருவானான்னு பாரு, இல்லைனா விட்டுட்டு. மூன்றாவது, ஈசாக்குக்கும் சொல்லவில்லை. யாருக்கு சொல்லல, சொன்னாரா, அவர் தான் பின்னாடி கேட்பாரு பாருங்க. ஈசாக்குக்கும் சொல்லவில்லை. ஈசாக்கு அப்பா புறப்படு, எங்கப்பா, வாயை பொத்திட்டு வா, அவ்வளவுதானே சொல்லியிருப்பார். அதுக்கு மேல ஏதாவது பேசியிருப்பாரா? பேசவில்லை என்பதற்கு வழியிலே நடக்கிற கான்வர்சேஷன் சொல்லும். சரி, இப்ப ஈசாக்கை வாமகனே மோரியா மலைக்கு போறோம், சரிங்கப்பா, என்ன இப்பொழுது எடுத்துக்கொண்டு போக வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பான். அப்போ ஒரு சட்டியில நெருப்பை போட்டுக்கோ, அணையாத நெருப்பு, எத்தனை நாளும் அது தக தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கும், அப்படிலாம் அந்த காலத்துல பண்ணாங்க. விறகுகளை பிளந்துகொள், மரத்தை விறகாக பிளந்துகொள். ஆபிரகாமும் ஈசாக்கும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. இப்போ அதையும் எடுத்துக்கொண்டு, என்னுடைய பார்வை, வேலைக்காரங்களாம் வந்தாங்க இருந்தாலும் என்னுடைய பார்வை, இடது கையில அக்கினி சட்டி, யார் கையில, ஈசாக்கு கையில, வலது கையிலே தலையிலே அவனை கொளுத்த போகிற விறகு, அவனை கொளுத்த போகிற அக்கினி சட்டி. இதோடு ஈசாக்கு அப்பா பின்னாடி போயிட்டே இருக்கிறாரு. ஒரு வார்த்தை கூட தேவ ரகசியத்தை தன் பிள்ளையிடத்தில் சொல்லவில்லை. அதாவது தேவ ரகசியமாகிய பக்தி விருத்திக்கு ஏதாவது இதுவானதை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆனால் தேவனுக்கென்று செய்கிற அர்ப்பணங்களை பிள்ளையிடத்துல சொன்னா என்ன செய்யும், பைத்தியக்காரா, இஷ்டத்துக்கு நீ அதை எழுதி வச்சிருவியா, அப்ப எங்க காரியம்லாம் என்ன வருது, எங்க எதிர்காலம் வருது, நீ பாட்டுக்கு அந்த நிலத்தை எழுதி வச்சிருவியா, நீ பாட்டுக்கு அந்த பணத்தை எடுத்து காணிக்க பட்டியல போட்டுருவியா. இந்த பிள்ளைங்க நிச்சயமா போராடும், பிள்ளைங்க நிச்சயமா தடை செய்யும், பிள்ளைகள் நிச்சயமா நம்மளை வெறுக்கும். தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே யாரும் வரக்கூடாது, மனைவியும் வரக்கூடாது, ஸ்டாஃபும் வரக்கூடாது, அஃபெக்ஷனேட் சில்ட்ரனும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட தீர்மானத்தை ஆபிரகாம் எடுத்திருந்தார், அதனால தான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தேவனிடத்திலும் ஏன் என்று கேட்கவில்லை. படிப்படியா பாக்குறீங்களா, முதல்ல என்ன, மனைவியினிடத்தில் சொல்லவில்லை, எலியேசரிடத்தில் சொல்லவில்லை, மூன்று மகனுக்கு சொல்லவில்லை, நான்கு தேவனிடத்திலேயே ஏன் என்று கேட்கவில்லை. எப்படியா இந்த ஆபிரகாமுடைய லிப்ஸ், அந்த வாய் அப்படி ஜிப்பு போட்டுருந்துச்சுன்னு தெரியல. நானா இருந்தால் ஊரையே கூட்டி இருப்பேன், அப்படித்தானே, நீங்களா இருந்தா லப லப லபன்னு அடிச்சு, என்னடா தெய்வம் இப்படி என்ன கேட்டுட்டாரு. ஒப்பாரி வச்சு, இன்னொரு நிகழ்ச்சி பைபிள்ல இருக்கு, எப்தா நிகழ்ச்சி, ஒப்பாரி புலம்பெல்லாம் வச்சு ட்ரம் எல்லாம் அடிச்சு அந்த காரியம் முடிஞ்சது. அது ஆண்டவர் கேட்கல, அதனால ஆண்டவரும் தடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவனுடைய அறிவினும் மதியினும் நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இதெல்லாம் பெரிய பாடம், நீங்க தான் கேட்குறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் நிகழ்ச்சிக்கு வருவோம். இப்போ ஆபிரகாம், ஆண்டவரே நீங்க சொன்னீங்க சரி, ஏன் ஆண்டவரே, எதற்காக ஆண்டவரே, ஒரு ஆடு போதாதா, உங்களுக்கு வேணா 100 ஆடு தரேன், அவ்வளவு இருக்கு அவர்கிட்ட, உங்களுக்கு வேணா 100 ஆடு தருகிறேன், ஏன் என் மகன், வை மை சன், உனக்கு புரியாது, கேட்டிருந்த கூட சொல்லியிருப்பாரு, உனக்கு புரியாதுப்பா, வை மை சன் சொல்றீல்ல, அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலாம், வை மை பிளவட் சன், ஏன்பா என் மகன் அப்படின்னு கேட்கறீல்ல. பிதா சொல்லியிருப்பாரு ஆபிரகாமுக்கு பதில் சொன்ன, ஏன் என் மகன் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இந்த உலகத்தார் மீட்கப்படுவதற்காக என்னுடைய ஒரே குமாரனை நான் கொடுக்க போகிறேன், அதற்கு நிகழாகத்தான் ஆபிரகாமே இதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையாக ஒரு அலீலியா சொல்லுவோம் பாருங்க. இவன் ஏன் என்று கேட்டிருந்தால் அன்றைக்கே இந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கும். ஆனாலும் கூட ஆபிரகாமுக்கு தெரியாதா, அவன் ஒரு ப்ராஃபட்னு ஆண்டவரே சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்க தரிசிங்கிறாரு. அதனால ஆபிரகாமுக்கு தெரிந்தும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஒருவேளை அறியாத பருவமாய் இருந்தால் என் வார்த்தைகள் அதுக்கு பொருத்தமாய் போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்திலும் ஏன் என்று நீ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. கொடு அப்படின்னு நான் சொன்னா கொடுத்துடணும், செய் என்று சொன்னால் செஞ்சிடணும், தூங்காதே விழிக்கணும், ஜெபி ஜெபிக்கணும், போய் சொல் சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு இரவு தூங்கிக் கொண்டிருக்கிறேன், 2:30 மணி, என்னுடைய பிரின்சிபல் வருகிறார், பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறேன், அப்படியே டார்ச் லைட்டை சின்னதாக அடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த டார்மெட்ரியில் வருகிறார். அங்கே வந்து கடைசியில் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, கண்டுபிடிச்சி லைட் அடிக்குதுன்னு அப்படி திரும்பி பார்க்குறேன், செக்அப் செக்அப். வெளியே வந்தோடனே என்னோட வரியா, ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்படத்தலை கொடுத்தார். இங்கே ஒரு தெரு இருக்குது, அங்கே ஒரு வீட்டு இலக்கம் இருக்குது, நம்பரை சொல்கிறாரு, அங்கே ஒரு மனுஷனுடைய பேரை சொல்கிறாரு, அவன் சாக கிடக்கிறான், அவனுக்காக போய் ஜெர்மன்னு அப்படின்னு கர்த்தர் சொன்னார். யாரை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று நான் கேட்டேன். காரணம் அவருக்கு மொழி தெரியாதுல்ல, ஆங்கிலேயர் நியூசிலாண்டர். அதனால் யார், என் மகன் ஜேக்கப்பை அழைச்சிட்டு போன்னு கர்த்தர் சொன்னார், நீ வருவியா அப்படின்னாரு. அவ்வளோ ஒரே குதி குதிச்சு எழுந்தேன், விடுவிடுன்னு ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு அவர் பின்னே போனேன். அவர் சொல்லுகிறார், இந்தியாவில் வந்து அவர் சொல்கிறாரு, இங்கே போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போ, தோ அந்த வீடு தான் கரெக்டாக காமிக்கிறார். அங்கே போனால் ஒரு மனிதன் மரித்து கொண்டு இருக்கிறான், செத்து. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கூட்டிட்டாங்க சொந்தங்கள்லாம், லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அடுத்து சாக போகிறார், அவரை சுட்டரிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய பிரின்சிபலும் நானும் உள்ளே போய் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி அவருக்காக ஜெபித்து நான் மொழிபெயர்த்து அவர் உயிர் பெற்று விட்டார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். நீ மனுஷன்ட்ட போய் கேட்டுட்டு இருந்தீனா ஒருபோதும் உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. தேவன் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்திலும் ஏனென்று கேட்கவில்லை. 5வது, 3 days ஜேர்னி, 3 நாள் பயணம். ஏறத்தாழ நான் கணக்கிட்டு பார்த்தேன், 50 கிலோமீட்டர்கள் நேராக போனா, பிளைன்ஸில் போனா, காரில் போனா வேறு, ஆனால் அவங்க கால்நடையாக போகிறாங்க. அந்த கால்நடையாகி போகிறவங்க அந்த 50 கிலோமீட்டரை ஏறத்தாழ 50 கிலோமீட்டரை அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாதுங்க. பள்ளம், மேடு, மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், காட்டுவாசிகளின் காலம், எந்த நாகரிகமும் இல்லாத காலம். அவர்கள் இப்பொழுது 3 நாள் பயணமாக போகிறார்கள். எப்பேற்பட்ட ரிஸ்க்கு. நீங்களும் நானும் இந்த மாதிரி கர்த்தருக்காக பயணப்படுகிறோமா, கஷ்டப்படுகிறோமா, கண் விழிக்கிறோமா, தியாகம் செய்கிறோமா, மாம்சத்தினுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, இளைப்பாறுதலை கெடுத்துக்கொள்ள ஆயத்தமா, விட்டு கொடுக்க ஆயத்தமா, நித்திரையை விட்டு கொடுக்க ஆயத்தமா? கர்த்தர் தான் நம்மோடு பேசுவாராக. ரொம்ப ஈஸியாக நம்ம ஆண்டவரை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நமது முன்னோர்கள் அவ்வளோ ஈஸியாக பின்பற்றலை. ஆமென். கடினமான பாதைகள் வழியாக கடந்து போனார்கள். உள்ளத்திலே தவிப்பு, உள்ளத்திலே பாச கொந்தளிப்பு, உள்ளத்திலே பயம் நடுக்கம், உள்ளத்திலே தேவனுக்காக கீழ்ப்படுகிறோம் என்றாலும் என்ன, போய் ஒரு 500 ரூபா பணத்தை கொடுத்துட்டு வர போகிறோமா, அல்லது ஒரு 5 லட்ச ரூபாயை

0: ஒரு இடத்துல நிறுத்திட்டாரு.
1: ஆபிரகாம் கண்ணேறிட்டு பார்க்கிறார், கர்த்தர் குறித்த மலை வந்து விட்டது. மோரியா தெரியுமா உங்களுக்கு? அந்த மோரியா மலையில தான், அருகாமையில தான், கொல்கதா மலையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த மோரியா மலையில தான் இப்பொழுது இருக்கிற அலெக்சா என்கிறதான மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மசூதிக்கு பக்கத்தில் தான் அந்த நிற்களத்திலே தாவீது கண்ட, தேவதூதனை கண்ட, கர்த்தரை கண்ட அந்த அர்னோவா என்பவனுடைய அந்த நிற்களத்திலே தான் தேவாலயம் சாலமோன் கட்டினார். பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் யாக்கோபு, இந்த கல் கர்த்தருக்கு தூணாகும். அங்கதான் பெத்லகேம் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இயேசு பிறந்தது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, இயேசு உயிர்த்தெழுந்தது, எல்லாம் பழைய ஏற்பாடு தொடர்பு உடையது. ஆமென். ஒன்று கூட சாதாரணமா நடக்கல. இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில உங்களுக்கு சொல்லுவோம், இனிமையாக இருக்கும். இந்த ஒரு மணி நேரத்துல நிறைய சொல்ல முடியாது. மனதில் இருக்கிறதெல்லாம், அறிந்ததெல்லாம் சொல்ல துடிக்கிறது, ஆனாலும் நேரம் நம்மை தடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், மகனோடு தனி பயணம் செய்கிறார். ஒரு வார்த்தை கூட ஆபிரகாம் பேசல. சிம்சோன் வாயை திறந்து கெட்டு போனான், ஆபிரகாம் வாயை மூடி தப்பி விட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் மூன்று நாள் பயணத்திலையும் வந்தாச்சு மலையடிவாரம், அது வரையிலும் வேலைக்கார இடத்துல, இளைய சேத்திரம் மாத்திரமல்ல வேலைக்கார இடத்துல, இப்பொழுது அக்கினி சட்டியை சுமந்து தலையிலே விறகை சுமந்து வருகிற ஈசாக்காகிய ஏழு சுதனிடத்திலையும் வாயை திறந்து ஒண்ணுமே பேசல. பேச ஆரம்பிச்சது யாரு? ரொம்ப நேரம் கழிச்சு, அப்பா என்ன மகனே, நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி. எப்பேற்பட்ட கேள்விங்க. அவர் சாதாரணமா கேட்டுட்டாரு, ஆட்டுக்குட்டியை கொண்டு வரலையே அப்படின்னு கேட்டுட்டாரு. இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டின்னு அவருக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? ஆபிரகாமுக்கு தெரியும். இந்த வார்த்தை ஆபிரகாம் உள்ளத்துல எப்படிங்க, எப்படி பிரதர் மோசஸ் சொல்லுங்க ஐயா, எப்படி இருந்திருக்கும் ஆபிரகாம் உள்ளத்துல? எப்படி இருந்திருக்கும்? ஈட்டியா குத்திருக்காதா? டேய் நீ தாண்டாது, உன்னை தாண்டா நான் வெட்ட போறேன். துட்டிச்சிருக்காதா? நீங்களாம் பாசம் உள்ள தகப்பன்மார் தானே, பாசம் உள்ள தாய்மார்கள் தானே. அந்த பிள்ளையை தான் பிடிக்க போறாரு. அவன் கேட்கறான், எங்கப்பா ஆட்டுக்குட்டி? ஆட்டுக்குட்டியாடா கேட்கற, உன்னை தாண்டா வெட்ட சொல்லிட்டார் ஆண்டவர். உனக்கு எனக்கும் இருக்கிற உறவு போச்சுப்பா, உன்னை நான் அழிக்க போறேன், உன்னை சாம்பலாக்க போறேன் அப்படின்னு ஒரு மனசுல வந்திருக்குமா இல்லையா? இவைகளெல்லாம் மேற்கொண்டு ஆபிரகாம் சொல்லுகிறார், மகனே, கர்த்தர் தமது தகன பலிக்கு ஆன ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதற்கு பேர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்தில் ஏகோவாயீரே. சொல்லுங்க எல்லாரும், ஏகோவாயீரே. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அவர் ஒன்று சொன்னார்னா அதில் அர்த்தம் இருக்கும். அவர் ஒன்று கேட்டார்னா ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் நியாயம் செய்வார், அவர் ஒரு அற்புதம் செய்வார். அவர் ஒருவேளை உன்னை கொன்னதுக்கு பின்னு கூட உன்னை உயிரோடு கொண்டு வரலாம். இதெல்லாம் அவர் உள்ளத்தில் இருந்ததா இல்லையா தெரியாது. வேதத்தில் சொல்லப்படவில்லை. மறைபொருள்கள் நாம யோசித்து பார்க்கிறோம், சிந்தித்து பார்க்கிறோம், நாம தியானித்து பார்க்கிறோம். ஓ, ஆபிரகாமுடைய மனசு, அந்த சின்ன இருதயம், தகப்பனாயிருந்து கொண்டு துடியாய் துடிக்கின்ற, சாதாரணமாய் சாமானியமாய் ஓடுகிற அந்த இருதயம், 150-200 மைல்கள் ஒரு மணிக்கு ஓடுகிற அளவில் வேக வேக வேகமாய் துடித்திருக்கும். துடியாய் அது துடித்திருக்கும். வெளியே கண்ணீரை காணவில்லை, அவன் இருதயம் அழுது கொண்டிருந்திருக்கும். எப்பேற்பட்ட சோதனை, எப்பேற்பட்ட பரீட்சை ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது என்பதை எனக்கு சிந்திக்கவே முடியல. அதை குறித்து பேசுவதற்கு 3 மணி நேரங்கள் எனக்கு தேவை என்று நான் நினைக்கின்றேன். அதை ஆராய்ந்து பார்த்து, ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலா, ஒரு பக்தனுக்கு இப்படிப்பட்ட விசுவாசமா, ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் இப்படி பேச முடியுமா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரு மனுஷன் கேட்கத்தான் முடியுமா, அவர் கேட்ட நோக்கம் என்ன, எதை சொல்ல வருகிறார் என்று சிந்திக்க சிந்திக்க ஆழங்கள் நமக்கு விளங்குகிறது. பெரிய ரகசியத்தை இதில் வைத்துத்தான் கர்த்தர் செய்கிறார். அருமையானவர்களே, இப்பொழுது என்ன ஆகிறது? ஒரு வார்த்தையும் பேசல. 7வது, மகன் கேட்ட கேள்விக்கு அவர் இருதயம் குத்தி கொள்ளுகிறது. 8வது, இந்த நிலைமையில இந்த பரிதபிக்கும் இருதயத்தோடு இந்த பய

0: களைப்போடு இந்த மூன்று நாள் நடந்த நடையோடு கர்த்தருக்காக அந்த இருதயம் துடித்து கொண்டிருக்கிறதுனால் இப்பொழுது மலை மேல் ஏற வேண்டும். வேலைக்காரர்கள்லாம் தூரம் வச்சாச்சு, எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். ஒரு இடத்துல ஆபிரகாம்னு கால் தடுமாறுனுச்சுன்னா ஒரு வேலைக்காரன் வந்து பிடிப்பான். இப்போ மகன் பிடிப்பானா? மகன் தலையில் என்ன இருக்கு? விறகு. கையில் என்ன இருக்குது? அக்கினி. ஆபிரகாம் கீழே விழுந்து எட வேண்டும். ஈசாக்கு அப்படி கீழே விழுந்து எழுந்திருப்பாரா? நிச்சயம் எழுந்திருப்பார். ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசு சிலுவை என்ற மரத்தை சுமந்து போகும்போது விழுந்து விழுந்து எழுந்தார். அல்லேலூயா. ஆகினால் அந்த மலையின் மேல, அந்த கடின பாதையிலே, அந்த கற்பாறையிலே, அந்த வழுக்கு பாறையிலே உச்சிக்கு அவர்கள் போகிற வேளையிலே அவர்கள் ரெண்டு பேரும் எத்தனையோ முறை தடுமாறி இருக்க வேண்டும். அந்த தடுமாற்றங்கள் எல்லாம் சகித்து ஆபிரகாம் முன்னேறுகிறார். 9, திடீரென இடத்துக்கு போன உடனே ஒரு பலி பீடத்தை அவர் கட்டுறார். அதே பலிபீடத்தில் அவர் கட்டி கொண்டிருக்கும் போது இந்த ஈசாக்கின் பிஞ்சு கைகளும் அந்த பலிபீடத்தை கட்டியிருக்கும். ஒரு இடத்துல ஒரு கல் குறைவாக இருக்குதுன்னா யார் தான் கொண்டு வந்திருப்பா? வேலைக்காரன் தான் இல்லையே, யார் தான் கொண்டு வந்திருப்பா? ஈசாக்கு தான் ஓடி அந்தப்பா பாப்பா இந்தாங்கப்பா இந்த கல்லை வைங்கப்பா, ஏ அதை போடுறா, இந்த கல்லை கொடுறா அப்படின்னு அந்த கல்லெல்லாம் வச்சு அதுக்கு மேலே சாந்த அல்லது சேரெல்லாம் பூசிக்கிட்டு இருக்கும்போது ஈசாக்கின் கையும் தனக்கே குடிபறித்து கொண்டிருக்கிறது. தன்னை கொள்ளுவதற்காக, தன்னை பலியிடுவதற்காகத்தான் அவர் செய்கிறார் என்று அறியாமல் அப்பாவுக்கு உதவியாக செய்கிறார். இது பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிறதான கான்ட்ராக்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிதாவுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியாது. அப்படிதானே பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, என் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? புரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பாரா? புரிஞ்சிருக்கு. 100%க்கு 100% புரியல. 1% மனுஷிகத்தில் இயேசுவுக்கு சில டவுட் இருந்துச்சு. ஆமென். சாத்தானுக்கு 100% புரியல, யூதர்களுக்கு 100% புரியல, இயேசுவுக்கு 100% புரியல. 99 புரிஞ்சிருந்துச்சு. ஒன்று மாத்திரம் புரியலங்கிறதுக்கு சிலுவையிலே அவர் போடுகிற சத்தம். எங்கப்பா குட்டி? ஈசாக்கு கேட்ட கேள்வி, இயேசு கேட்ட கேள்வி என்ன? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நீ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் நீ அடிக்கப்படுகிறாய் என்று ஆண்டவர் பதில் சொல்லியிருக்க வேண்டும். அங்கேயும் பதில் சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக மலை மீது ஏறி பலிபீடத்தை கட்டி 9, அவனை பிடிச்சிட்டாரு. திடுக்கிடுகிறான் ஈசாக்கு. அவனை பிடித்த உடனே முன்னாடியே கயிறெல்லாம் கொண்டு போயிருக்காரு பாருங்க. மலையில கயிறு கிடைச்சிருக்குமா? அவனை கட்டுறதுக்கு, அவன் தப்பி போகாம இருக்கிறதுக்கு ஏற்ற கயிறுகளை வீட்டிலேயே தயார் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டார். எடுத்துனவனை பிடிச்சு கட்டி, இயேசுநாதரை பிடித்து கட்டி அவர்கள் அங்கே அரண்மனைக்கு அனுப்பினார்கள். பிரதான ஆசாரியரிடத்திலும் அனுப்பினார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஈசாக்கை பிடித்து கட்டுகிறான், கட்டுகிறார் ஆபிரகாம். அப்போ கூட இந்த ஈசாக்கு என்ற ஆடு வாய் திறக்கவே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை குறித்து சொல்லுகிறது, அடிக்கப்பட போகிற ஆட்டை போல அவர் வாய் திறவாமல் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு அப்படியே அமைதலாய் கையை கட்டும்போது கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுதுப்பா, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டேன்ல, நான் தானே அது. அப்பா நீங்க இப்படி செய்யலாமா? அப்பா இப்படிதான் இயேசுநாதர், இப்படிதான் பிதா, இப்படிதான் கடவுள் கேட்பாரப்பா? யோசிக்க கூடாதப்பா. என்னப்பான்னு அவன் கண்களால் பேசி கொண்டிருக்கிறான். அவன் வாய் திறக்கவில்லை. அவனுடைய முகம் ஆபிரகாமின் முகத்தை உற்று நோக்கி பார்க்கிறது. ஆபிரகாமின் கண்கள் ஈசாக்கின் கண்களை உற்று நோக்கி பார்க்கிறது. கட்டும்போது, இருக கட்டும்போது, அவனை பிடிக்கும் போது, அவன் பார்க்கும்போது இந்த பாசமுள்ள அழகிய நேசகுமாரன், ஏகசுதன், ஒரே புத்திரன், அவனுடைய புத்திரன் இப்பொழுது அப்பாவை திகைப்போடு ஆச்சரியத்தோடு, கொலை செய்வியாப்பா என்னையே என்று அவன் பார்க்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அவன் கண்களை பார்த்து, அதை விட ஆண்டவரை நான் நேசித்து விட்டேன் என்று சொல்லி தன் கண்களை தன் மகனை விட்டு எடுத்து ஆண்டவர் முகத்தை பார்க்க ஆபிரகாம் தலையை உயர்த்தி இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
1: அதை சகிக்க முடியாமல், அது இந்த பாசத்தை தாண்ட முடியாமல், அதை விட பெரிய பாசம் எனக்கு கடவுள் மேல இருக்கு என்று சொல்லி தன் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுத்துத்தான் தன்னுடைய மாம்சத்தை, தன் இருதயத்தை, தன் பாசத்தை எல்லாம் அடக்கி கொண்டு அவனை கட்டி தூக்கி பலிபீடத்தின் மேல வச்சிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: பத்தாவது, கத்தியை ஓங்கி விட்டார். கத்தியை ஓங்கிட்டார். ஆபிரகாம் திருவிளையாடல் செய்யல, தேவன் கூட திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமோ கடவுளை நம்பின பக்தர்களிலேயே உயர்ந்தவர். ஆமென். அவர் நாடகம் செய்யவில்லை, அவர் நடிக்கவில்லை, அவர் யதார்த்தமாயிருக்கிறார். அவர் ஆண்டவருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அவர் ஆயத்தமாகிவிட்டார். தியாகத்தின் உச்சி ஆபிரகாம், தியாகத்தின் சிகரம் ஆபிரகாம். நான் ஒன்று சொல்லுவேன், மொரியாமலை சிகரத்தின் மேல ஆபிரகாம் ஏறவில்லை, ஆபிரகாம் ஏறியது தியாகத்தின் சிகரத்தின் மேல. அல்லேலூயா. நீ ஆண்டவரை நேசிச்சினா எதையும் தூக்கி எறிவ. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். ஏனென்றால் மதவெறி அல்ல, இவர் நல்ல தேவன், இவர் நியாயமுள்ள தேவன், இவர் நீதி உள்ள தேவன், இவர் தகுதியான தேவன். அவ்வளவு எனக்கு செஞ்சிருக்கிறாரு. ஆமென். அவருக்காக நான் எதையும் கொடுக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்தியை ஓங்கி விட்டார். கர்த்தர் தடுக்காமல் இருந்தால் எத்தனை செகண்டுங்க? விஷயம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, அப்படி ஓங்கியாச்சு கீழே விழுறதுக்கு எத்தனை செகண்டு? எங்கள் வீட்டில் ஒரு பைப்பு இருக்கு, அதில் தண்ணி திறந்தால் உடனே வராது. அது என்ன நம்பி? கரெக்டாக 10 செகண்ட் ஆன உடனே தான் அந்த பைப்பில் தண்ணி வருது. கொஞ்சம் ஏதோ அடைப்பு இருக்கு போல. பாருங்க, இந்த 10 செகண்ட் கூட கிடையாதுங்க. கையை ஓங்கி வச்சு கீழே இறக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் பிரதர்? நீங்கள்லாம் போடுங்க பார்க்கலாம். 1 செகண்ட். எத்தனை செகண்டு? ஒரே வினாடியில் ஒரு சதக்குன்னு ஒரு குத்து கழுத்தை நோக்கி துடியாய் துடித்து ஈசாக்கு மரித்து போயிருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அந்த ஒரு நொடியில் வரையிலும் இந்த ஆண்டவர் பேசுகிறானே, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாவர்? ஏங்க, கத்தியை எடுக்கும் போதே பேசியிருக்கலாம், கட்டும் போதே பேசியிருக்கலாம். என்ன சோதனையாது? பரிச்சை வச்சாருன்னா சரியாக வைப்பார். ஆமென். என் ஆண்டவர் பரிச்சை வைக்கிறத போல இந்த உலகத்தில் எவனும் வைக்க முடியாது. ஆமென். அவர் வைக்கிறார் பாருங்க, ஒரே ஒரு செகண்ட் தான். ஓங்கின கையை ஆபிரகாமேன்னு சொல்லி தடுத்தார் பாருங்க. அப்படி பார்க்குறாரு. நான் நினைக்கிறேன் ஆபிரகாமே அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் ஈசாக்கேன்னு சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஈசாக்கேனா இவர் போட்டிருப்பாரு, அல்லது ஈசாக்கு என்ன பண்ணியிருப்பாரு? ஆண்டவர் ஈசாக்கேன்னு என்ன ஆண்டவரேன்னு பிறண்டு இருந்தாருன்னா மலையிலேருந்து உருண்டு கூட ஓடி இருக்கலாம். அல்லது அவர் பிடிக்கும் போதே கிள பயல அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளி மலையிலேருந்து உருட்டி மண்டை உடஞ்சி சாவு. என்னையா பார்த்த அம்மா அம்மா சாராம்மா அப்படின்னு வீட்டுக்கு ஓடி போயிருப்பான் இந்த காலத்து பையனாக இருந்தா. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஆபிரகாம சொல்றதா, ஈசாக்க சொல்றதா, என் ஆண்டவரை சொல்றதா எனக்கு ஒன்றுமே புரியலை. நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் ஏற்ற வேளையிலே பேசுகிறவர். ஆமென். முன்ன ஒரு செகண்டும் பேச மாட்டார், பின்ன ஒரு செகண்டும் பேச மாட்டார். முன்ன ஒரு செகண்டும் வேலை செய்ய மாட்டார், பின்ன ஒரு செகண்டும் வேலை செய்ய மாட்டார். சரியான நேரத்திலே சரியான வினாடியிலே சரியாக பேசுகிறவர் என் ஆண்டவர். கைகளை கொட்டி கர்த்தரை துதிப்போம். ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல உன் கையை, கத்தியை போடாதுன்னு சொன்னாரா கையை போடாதுன்னு சொன்னாரா? அதனுடைய அர்த்தம் என்ன? கத்தி கொலை செஞ்சிருச்சுன்னு கோர்ட்டில் என்ன செய்ய மாட்டாங்க? கத்திக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. ஐயா, யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க? கத்தி கொலை செய்யறதுக்கு யார் காரணம்? கத்தியை எடுத்தவன் காரணம், அவனுக்கு தான் தண்டனை இல்லைங்களா? அதனால தான் உன் கையை நீ குற்றவாளியாக போகாதபடிக்கு உன் முன் மேலே கையை போடாதப்பா என்று சொன்னார். அதனால தான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாலும் இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்சது யாரு? சொந்த ஜனங்களாகிய யூதர்கள். ஆண்டவரே அடிக்கலை, ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். விடுதலையும் செய்யலாம், கொலையும் செய்யலாம். இதுதான் வேதத்தின் தாற்பரியம். நீ பாவமும் செய்யலாம், ஆண்டவருக்காக பரிசுத்தமும் நடக்கலாம். நன்மையும் அங்கே உண்டு, தீமையும் அங்கே உண்டு. நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனி என்று அங்கே பார்க்கிறோம். ஆகினால நாம் எல்லாரும் இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாமல் போகலாம். நாம் கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். நாம் ஜெபிக்கலாம், ஜெபிக்காமல் போகலாம். ஆனாலும் நாம் எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை செய்துவிட்டால் வெற்றி அடைந்து விட்டோம், பாஸ் பண்ணிவிட்டோம், சோதனையில் ஜெயித்து விட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கு இப்பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டானா? ஆபிரகாம் தான் கேட்டாரா? ஆபிரகாமேன்னு சொன்னார்ல. அப்போ ஆபிரகாம் காதில் மாத்திரம் விழுந்துச்சா, ஈசாக்கு காதில் விழுந்துச்சா? நீங்கள் புதிய ஏற்பாட்டை சோதித்து பார்த்தாலும் தெரியும், இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லுகிற சத்தத்தை இயேசுவும் மறுரூப மலையிலே கேட்டார். அவரோடு கூட இருந்த மூன்று சீஷர்களும் கேட்டார்கள். அதை பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், நாங்கள் கண்டதும், நாங்கள் கேட்டதும், நாங்கள் தொட்டதுமாகிய அந்த மகிமையை குறித்தே சொல்லுகிறோம். ஈசாக்கு பக்தியிலே வளர்வதற்கு முதலாவது காரணம் சாராள், ரெண்டாவது காரணம் ஆபிரகாம். அதை விட கர்த்தருடைய சத்தத்தை முதல் முதலாக ஈசாக்கு கேட்டது பலிபீடத்திலே. ஆமென். அவன் தன்னை அர்ப்பணித்த போது கர்த்தருடைய சத்தத்தை ஆபிரகாமை கூப்பிட்டதுனால அந்த சத்தத்தினால் கவர்ந்து இழுக்கப்படவில்லை என்று சொல்ல முடியாது. ஆமென். ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன், அவருடைய நீதி, அவருடைய கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் இந்த ஈசாக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனெங்கே, தேவனெங்கே என்று பார்த்து கொண்டிருக்கிறார். முன்ன இருந்த நிலைமை வேற, இப்ப பலிபீடத்துல கட்டப்பட்டிருக்கிற நிலைமை வேற. அவன் கண்கள் மூடப்படவில்லை, அவன் கண்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறது. அவன் காதுகள் மூடப்படவில்லை, அவன் காதுகள் எல்லாவற்றையும் கேட்கிறது. ஆபிரகாம் கத்தியை ஓங்கிவிட்டார். ஈசாக்கு, சரி நான் தொலைந்தேன் என்று சொல்லும் போது ஆபிரகாமே என்று சொன்னார். அந்த சத்தத்தை கேட்ட ஈசாக்கு, அந்த இனிய சத்தத்தை கேட்ட, அந்த ஏற்ற காலத்து வார்த்தையை கேட்ட, சரியான நேரத்தில் பேசின தேவ சத்தத்தை கேட்ட ஈசாக்கு இப்பொழுது அடுத்தபடியாய் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் பிள்ளையாண்டான். ஆண்டவருக்கு ஆபிரகாமை குறித்து மாத்திரம் கவலை இல்லை, ஈசாக்காகிய என் மேலேயும் கவலை இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது, அவர் என்னை நேசிக்கிறார் என்று பலிபீடத்திலே கற்றுக்கொண்டார் ஈசாக்கு. ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன். அன்றைக்கு தான் அந்த பயமும் பக்தியும் ஈசாக்குள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. மகிமை ஆண்டவருக்கு உண்டாகட்டும். ஈசாக்கு தேவனுடைய சத்தத்தை முதன் முதலாக கேட்டார். இரண்டாவது, பனிரெண்டாவது, புதரில் சிக்கிய ஆடு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசல, அப்புறம் பின்னாடி பேசுறாரு. நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க சாப்டர் வாசிச்சு பாருங்க. கையை போடாதன்னு அவ்வளவுதானே, கையை போடல, அதோட உற்ற வேண்டியதானே கட்டை வெளுத்துட்டு. ஆனால் இப்பொழுது ஆபிரகாம் கண்ணீரிட்டு பார்த்தபோது தனக்கு பின்னாக முட்புதரிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்க கண்டான். அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து இப்பொழுது என்ன செய்கிறார்? இவனுக்கு பதிலாக தகன பலி இடுகிறார். இப்ப அவனும் அதுல சேர்ந்திருப்பான், ஈசாக்கும் கட்ட விழுக்கப்பட்டு எல்லாம் சேர்ந்திருப்பான். இப்போ நடக்கிற சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடு, இந்த ஆடு எப்போ அங்க போனுச்சு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆடு முதல் நாள் காலையிலிருந்து மதியம் அந்த மலைப்பகுதியிலே மேய்ந்து கொண்டிருந்தது. எல்லா ஆடுகளோடு மேய்ந்து கொண்டே இருக்கும்போது முட்புதரில் போய் தன்னுடைய கொம்புனால் அப்படி என்னமோத்த சாப்பிட வாயை நீட்டின போது கொம்பு நெசிஞ்சிருச்சு, சிக்கிடுச்சு. அதோடு வந்த அத்தனை ஆடுகளும் வீடு திரும்பிட்டன. இந்த ஆடு மாத்திரம் அங்கே இப்பொழுது சிக்கி கொண்டது. நல்லா கவனிக்கணும். ஈசாக்கு சத்தமிடவில்லை, அந்த ஆடாவது சத்தம் போட்டுச்சா? சொல்லுங்க, ஏன் சத்தம் போடல தெரியுமா? சத்தம் போட்டு சத்தம் போட்டு சத்தம் அடங்கி விட்டது. சத்தம் போட்டு சத்தம் போட்டு சத்தம் அடங்கி விட்டது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அது மதியம் ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ அங்க சிக்கி இருக்கலாம், ஏன் மாலையில கூட சிக்கி இருக்கலாம். ஆனால் அது கடந்து கத்தி கத்தி, நீங்க ஆடு கத்தி நீங்களாம் வளர்த்துருப்பீங்களே, சில நேரத்தில் கடைசியில் என்ன செய்யும், தொண்டை அப்படியே அடைச்சிட்டு கத்தவே முடியாது. எந்த மிருகமும் அப்படிதான், குருவியா இருந்தாலும் அப்படிதான். இந்த ஆடு கத்தாமல் இப்பொழுது இரவெல்லாம் பலவீனப்பட்டு இழுத்து இழுத்து பார்த்து கடைசியில் சோர்ந்து அங்கே இருக்கிறது. அதனால தான் அது சத்தம் போடலை. அது முன்னாடியே சத்தம் போட்டிருந்தா கூட ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது அதுவரையில் சத்தம் போடலை, தொண்டை அடைச்சிருச்சு, அது முழு பலமும் போயிடுச்சு. ஆண்டவரே அதனுடைய ஜீவனை அங்கே சிக்க வைத்திருந்தார். இதற்கு நாள் நான் என்ன சொல்லுவேன் என்று சொன்னால், உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்களாக வந்து உட்காரலை. அது இன்னைக்கு காலையில் ஏற்பட்ட சிந்தனை அல்ல, அது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் உனக்கு தந்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா, விசுவாசம். அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு ஆட்டுக்கடா வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் 1000 ஆடுகளிலே ஒரு ஆட்டை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அதனுடைய கொம்பை அங்கே சிக்க வைத்து அதுவரையில் காணாமல் இருந்த அந்த ஆபிரகாமின் கண்கள் அதை காணும்படி செய்து இப்பொழுது போய் அதை பிடிக்கிறார். பிடிக்கிறார் என்று சொல்லும்போது அதிலேயும் ஒரு தியானம் நாம் செய்ய வேண்டும். எவ்வளவுதான் ஒரு மிருகம் சோர்ந்திருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு மிருகம் கட்டப்பட்டிருந்தாலும், சிக்கியிருந்தாலும், ஒரு அந்நியன் வந்து அதுக்கு உதவி செய்ய அந்த கொம்பை எடுத்துவிட உதவி செய்யும் போது எந்த மிருகமாவது ஒத்துழைக்குமா? இவன் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கிற மரண பயம் தான் அதுக்கு இருக்கும். அதனால ஆபிரகாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆடை பிடிச்சிருப்பார். கொம்பை எடுத்ததுக்கு அப்புறம் அது என்ன செய்யும்? அவருடைய கையை விட்டு மீறி ஓடிடும். நீங்க நிறைய பார்ப்பீங்க யூடியூப்ல எல்லாம், எந்த ஒரு பூனையை கூட, எந்த ஒரு நாயை கூட அவ்வளவு சீக்கிரத்தில் சிக்கி இருக்கிறது காப்பாற்ற முடியாது, கடிக்க பார்க்கும். இப்பொழுது அந்த ஆடு அவருடைய கைகளிலே விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கும் போது ஓடி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்தவர் ஆபிரகாம் மிக பலமாக அதை பிடித்துக் கொண்டார். நான் சொல்லட்டுமா, ஈசாக்கையே பலமாக பிடிக்கக்கூடியவர் ஆட்டை பலமாக பிடித்திருக்க மாட்டாரா? ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசித்திருக்கலாம் 14 அதிகாரத்தை. அவர் போய் 5 ராஜாக்களை முறியடித்து திரும்பின ஒரு போர் வீரன். ஆகையினாலே அந்த ஆட்டை பிடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆட்டை பிடித்து இப்பொழுது அந்த ஆட்டை தகன பலி செலுத்தும் போது ஈசாக்கும் ஆபிரகாமும் சேர்ந்து அதை தோல் உரித்து செய்யும் போது ஈசாக்கு அப்படியே நடுங்கிருப்பான் இல்லையா, இது நமக்கு நடந்திருக்க வேண்டியதுடா, இப்படித்தான் என் தோலை உரிச்சிருப்பாங்க, எங்க அப்பா இப்படித்தான் என் தோலை உரிச்சிருப்பாரு, எங்க அப்பா இப்படித்தான் என்ன, ஐயோ கண்டம் கண்டமா வெட்டாரு, இப்படிதான் என்ன வெட்டி இருப்பாரு. கர்த்தர் மாத்திரம் ஆபிரகாமின் கூப்பிடலன்னா, என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, என் ஆண்டவரே எனக்கு உயிர் தந்தவரே ஸ்தோத்திரனு அவன் உள்ளம் அங்கேயே ஜபிக்க ஆரம்பித்திருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அலியலியா சொல்லி கரங்களை கொட்டி ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நரகத்துல வேக வேண்டியவங்க. கர்த்தர் இயேசு தியாக பலியாக தன்னை ஒரு ஆட்டுக்கடாவாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, சிலுவை என்பது இயேசுவின் சிலுவை அல்ல, சிலுவை என்பது ஜேக்கப் மனோகருடைய சிலுவை. எல்லாரும் சொல்லுங்க, சிலுவை என்பது இயேசுவின் சிலுவை அல்ல. சொல்லுங்க, சிலுவை என்பது இயேசுவின் சிலுவை அல்ல. சிலுவை என்பது உங்க பேரை சொல்லுங்க, சிலுவை என்பது உங்க சிலுவை, நீங்க தான் அப்படி அடிபட்டு இருக்கணும். அதை ஈசாக்கு நினைச்சு பார்க்கிறாரு. நினைச்சு பார்த்துட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக 13 தகன பலியை செய்கிறதெல்லாம் ஈசாக்கு பார்க்கிறார். இறுதியாக 14, ஆபிரகாம் சொன்னது போலவே பிள்ளை ஆண்டவனோடு திரும்பி வருகிறதை வேலைக்காரர்கள் பார்த்தார்களே அன்றி வேலைக்காரர்களுக்கு ஒன்றும் தெரியாது. நல்லா கவனிங்க, சாராளுக்கு ஒன்றும் தெரியாது, எலியேசருக்கு ஒன்றும் தெரியாது, இடையிலே ஈசாக்குக்கும் ஒன்றும் தெரியாது, அதற்கு பின்பு வேலைக்காரர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. வேலைக்காரர்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆபிரகாம்கிட்ட. ஆபிரகாம் இடத்துலேருந்து என்ன சொல்கிறாரு? நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். போனாங்க, தொழுது கொண்டு திரும்ப வந்திருக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு மறுபடியும் மார்ச் லெஃப்ட் ரைட்னு போயிருப்பான். அவனுக்கெல்லாம் வெளிப்பாடு இல்லை. வெளிப்பாடு இல்லாத அநேகர் நம்மோடு இருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. கடவுளுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்பது புரியாது. எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்து ஒரு காரியத்தை செய்து என்னுடைய சொந்த ரத்தமே என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டது. வெளிப்பாடு யாருக்கு? வெளிப்பாடு ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு இல்லாத காலங்கள் ஈசாக்கு இருந்துச்சு. ஈசாக்கு வெளிப்பாடு புரிஞ்சிருச்சு. இப்பொழுது வேலைக்காரர்கள் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியாது. தோத்திரனா என்னன்னு புரியாது, அல்லேலூயானா என்னன்னு புரியாது, ரட்சிப்புனா என்னன்னு புரியாது, அபிஷேகனா என்னன்னு புரியாது, தரிசனம்னா என்ன புரியாது, தீர்க்க தரிசனம்னா என்னன்னு புரியாது, தேவசத்தம்னா என்ன புரியாது, சொப்பனம்னா என்னன்னு தெரியாது,
1: கர்த்தருக்காக வாழ்கிறது என்னன்னு தெரியாது, வைராக்கியம்னா என்னன்னு தெரியாது, தியாகம்னா என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஜீவியம்னா என்னன்னு தெரியாது, தேவனுக்கு கொடுப்பது என்றால் என்ன என்று தெரியாது, ஆராதனை என்றால் என்ன என்று தெரியாது. ஆனாலும் ஊழியக்காரர்கள், ஆனாலும் பாஸ்டர், ஆனாலும் பிஷப், ஒன்றும் தெரியாது. ஒரு தொடர்பும் ஆண்டவர்கிட்ட இருக்காது, கர்த்தருக்கும் அவர்களுக்கும் எந்த நெருக்கமும் இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு நெருக்கமானவர்களிடத்தில் நெருங்கி தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஊழியத்தினால் போதிக்கப்படுகிற, போதிக்கிற இந்த ஊழியத்தினாலே கிடைக்கின்ற லாபத்தை பார்த்து பாஸ்டர் என்று வந்தவன் 90 பேர் இருக்கிறான், 100 பேர்ல. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் மாட்டிட்டு முடிக்கிறான், பாட்டு பிரமாதமா இருக்கு, ஆனால் தலைமறைவாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? தாளந்து எல்லாருக்கும் இருக்கு, மனிதனாய் பிறந்த எல்லாருக்கும் இருக்கு. நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், சோதி தெரிந்து பாடல்களை பாடுங்க. எல்லா பாடல்களையும் திருச்சபையில் பாடாதீங்க. பாடலா இல்லை, வாழ்க்கை இல்லாதவன், சாட்சி இல்லாதவன் சிறப்பான பாடல்களை பாடுகிறான் என்று சொல்லி அந்த பாடல்களை பாட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எனக்கு உண்டு. அவர்கள் மேல் பகை இல்லை, அவர்களுக்காக ஜெபிப்போம். தேவனிடத்தில் அவர்கள் வந்து மன்னிப்பு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி கர்த்தருக்காக இன்னும் வல்லமையாக பயன்படுவாங்கன்னா நம்ம விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இல்லை. ஆனால் தவறான ஒரு முன்மாதிரியை, தவறான ஒரு வழிகாட்டுதலை செய்கிறவர்களை நாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது, நம்முடைய சந்ததிகள் கெட்டு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்றது நியாயம்தானா? நான் சொல்றது நியாயம்தானா? பாடலே இல்லையா? அற்பமான பாடல் கூட நமக்கு இல்லையா? பாடலாம், ஆனால் இப்படிப்பட்ட சினிமாத்தனமான பாடல்களை, சினிமா பாடல்களே பாடுகிற சபைகள்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை அங்கே கொண்டு போய் விடக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், இருக்கிறார்கள் ரெண்டு கூட்டம், ஒரு கூட்டம் தரிசனம் பெற்ற கூட்டம், இன்னொன்று வயிற்று பிழைப்புக்கு வந்த கூட்டம். வேலைக்காரர்களுக்கு இந்த சம்பவங்கள் ஒன்றுமே தெரியாது. காத்துட்டு இருந்தாங்க, வேலையை முடிச்சுட்டு திரும்பினாங்க. பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கு, பெரிய சரித்திர நிகழ்ச்சி நடந்திருக்கு, பெரிய வெளிப்பாடு கிடைச்சிருக்குது, தேவ சத்தம் மோரியா மலையிலே கேட்டு இருக்கிறது, ஆபிரகாமுடைய காதுகள், ஈசாக்கின் காதுகள் அதை அனுபவித்து இருக்கிறது. கீழே இருக்கிறவனுக்கு ஒன்றுமே புரியாது. சொல்லட்டுமா? மத்தேயு 17 மேலே இருக்கிற 3 சீஷர்களுக்கு தேவ சத்தம் கேட்டது, கீழே விடப்பட்டிருக்கிற மீதி 8 சீஷர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் சொல்றது கரெக்டா? லூக்கா 9 மத்தேயு 17 2 அதிகாரங்களும் எடுத்து வீட்டில் வாசிச்சு பாருங்க. இந்த பெந்தகோச சபைகளுக்குள்ளே, இந்த ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிறதுக்குள்ளே வெளிப்பாடு இல்லாதவன் நிறைய பேர் இருக்கிறான், தேவ சத்தம் தெரியாதவன் நிறைய இருக்கிறான். அவனுக்கு பேர் வேலைக்காரன், அவனுக்கு பேர் பாஸ்டர், அவனுக்கு பேர் எவாஞ்சலிஸ்ட், அவனுக்கு பேர் பாடகன், அவனுக்கு பேர் எழுப்புதல் பிரசங்கி, அவனுக்கு பேர் தீர்க்கதரிசி. இந்த வேலைக்காரர்களோடு நான் முடிக்கிறேன். இன்னும் தியானம் பண்ண இங்கே ஏராளம் கொட்டி கிடக்கிறது. கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Holy Spirit.

0: அல்லேலூயா.
1: அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாளும் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

தில்லை என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டுடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடப் போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் எனக்கு கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

செலுத்துகிற துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். ஆண்டவரே செய்த நன்மைகளெல்லாம் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே ஹாலலூயா, இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

தந்தை இறந்த உடனே தன்னுடைய தாயை என்ன செய்யறதுன்னு மகன் யோசிச்சான். மனைவி வேலைக்கு போறா, தன்னுடைய தாயை வீட்டுல வச்சு கவனிக்க யாரும் இல்லை. அதனால முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டான். மாசத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய தாயை அங்க போய் பார்த்துட்டு வருவான். பல வருஷங்கள் ஆயிட்டது. அவனுடைய தாய் ரொம்ப முடியாம இருக்கிறதா தகவல் வந்துச்சு. மகனும் உடனடியா தன்னுடைய தாயை பார்க்க போனான். தாய் இறக்கும் தருவாயில இருந்ததா பார்த்தான். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான். அதுக்கு தாய், இந்த முதியோர் இல்லத்துல மின் விசிறிகள் இல்லை, காற்று இல்லாமலையும் கொசுக்கடியிலையும் நான் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கேன். இங்க தரும் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாம பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன். அதனால இந்த இல்லத்துக்கு சில மின் விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் வச்சிருக்க ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுப்பியான்னு மெல்லிய குரல்ல கேட்க மகனுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மா, பல மாசமா நான் உங்களை பார்க்க இங்க வர்றேன். ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறைய நீங்க என்கிட்ட சொல்லலையே, இப்போ மட்டும் இதை ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த தாய் அவனை ஏறிட்டு பார்த்து, மகனே, இங்க மின் விசிறி இல்லாம கொசுக்கடிய தாங்கிக்கிட்டு தூங்க நான் பழகிக்கிட்டேன். பசியையும் துன்பங்களையும் என்னால பொறுத்துக்கிட முடியும். ஆனா உன்னுடைய பிள்ளைங்க உன்னையே இந்த இல்லத்துக்கு அனுப்பும் போது உன்னால இதெல்லாம் தாங்கிக்கிட முடியாது. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்ல மகன் வாயடைச்சு நின்னான். ஆமாங்க, வாழ்க்கையில காயப்படுத்தும் விஷயங்கள் தான் கற்றுக் கொடுக்கவும் செய்து. நம்முடைய வயது சென்ற தாயை நம்ம வீட்டில் வச்சு அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் கவனிப்போம். அதைத்தான் கடவுள் விரும்புறாரு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது.

கொலோசேயர் 3 அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் வச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளில் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூக்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்புணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதலுள்ளவளாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனிட்டு போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமானங்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகளாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை.

சாத்தானை முறியடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பிரிவினை பிசாசு, The Divisive Devil. வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 2:11. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாத படிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் இடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படைந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன்.

பரிசுத்தவான்கள் நடுவில் என்றாலும் சரி, சமுதாயத்தில் என்றாலும் சரி, உறவு பிரச்சனைகள் யாவற்றிற்கும் மூல காரணன் சாத்தான் தான். பொய்யனும் பொய்க்கு தந்தையுமான அவன் இல்லாத ஒன்றை நம்பும்படி மக்களை ஏவி அவர்கள் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தேகிக்க செய்கிறான். இவ்வித போராட்டத்தில் நாம் அவனை எப்படி முறியடிக்கலாம் என்று தமது வசனத்தில் கடவுள் தெளிவாக போதித்துள்ளார். அவற்றில் மூன்று வசன பகுதிகளை இன்று தியானிப்போம். முதலாவது எபேசியர் 4:26-27. கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நெடுநேரம், அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் கூட கோபத்தை வைத்து கொண்டிருப்பது, அது நியாயமான கோபமாயிருந்தாலும் பிசாசிற்கு இடம் கொடுப்பதாகும். ஆண்டவருடைய கோபம் கூட, சங்கீதம் 35 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய கோபம் கூட ஒரு நிமிடம்தான். அவரது கோபத்தினால் சாயங்காலத்திலே அவர் நம்மை ஒருவேளை அள வைக்கலாம், ஆனால் அவர் தயவினால் விடியற்காலத்திலேயே மகிழ்ச்சியை அனுப்பிவிடுவார். நாம் கடவுளை விட பரிசுத்தவான்களோ? அவரை விட நாம் பெரியவர்களோ? இன்னொரு வசனம், 2 கொரிந்தியர் 2:10-11, நாம் இப்பொழுது வாசித்த பகுதி. நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன். நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன். இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே. இதனுடைய விளக்கம் தெரியுமா? கொரிந்து சபையில் ஒருவன் தனது மாற்றாந்தாயோடு முழுக்க முழுக்க உபசாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பவுலடியார் சபையாருக்கு அறிவுறுத்தினார். அவனது உடல் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை, அவனது ஆன்மா ரட்சிக்கப்படும்படி அவனை சாத்தானிடம் ஒப்புக்கொடுங்கள் என்றும் அவர் அவர்களுக்கு எழுதினார். 1 கொரிந்தியர் 5 அப்போஸ்தலனது உத்தரவை எழுத்தின்படியே சபையார் பின்பற்றினார்கள். ஆனாலும் பவுலுக்கிருந்த தந்தையுள்ளம், பாவம் செய்த அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போவதை காண சகிக்காது. விசுவாசிகள் தங்களது அன்பை மனந்திரும்பி அவனுக்கு மறுபடியும் காட்ட தாமதித்திருந்தால் சாத்தான் அச்சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி இருப்பான். கண்டிப்பு வேண்டும், அதே சமயத்தில் கருணையையும் கரிசனையையும் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு திருவசனம், சத்தியம் பிரிக்கத்தான் செய்யும், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்பவே இயேசு வந்தார் என்று மத்தேயு 10:34 சொல்லப்பட்ட வசனம் கிறிஸ்தவ வட்டாரங்களில் மிகவும் தவறாய் பயன்படுத்தப்படும் வாசகங்களில் ஒன்றாகும். சபைகளில் பிரிவினை உண்டாக்குவோர் இந்த வாசகங்களையே சொல்லிக்கொண்டு தாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று சாதிப்பார்கள். நாம் சத்தியத்தை பேச வேண்டும், உண்மைதான், ஆனால் சத்தியத்தை அன்பினால் பேச வேண்டுமே. எபேசியர் 4:15 மட்டுமல்ல, இயேசு குறிப்பிட்ட பிரிக்கும் பட்டயம் என்பது அவரது பிள்ளைகளுக்கு நடுவே அல்ல, கடவுளின் அழைப்பிற்கு கீழ்ப்படிய விளைபவர்களுக்கும் அதை எதிர்ப்பவர்களுக்கும் இடையே செயல்படும் பட்டயத்தையே அவர் பேசினார். அதை எங்கே சொன்னார் என்றால் அந்த வாசகத்தை மத்தேயு 10 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்று 34 சொன்னார். அதன் பொருள் என்னவென்று அடுத்தே சொல்லுகிறார். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாய்க்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஏன் அப்படி சொல்லுகிறார்? தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நற்செய்தி பணிக்காக மிஷினரி அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ஒருவர் முன் செல்ல வேண்டும்.

என்று தீர்மானித்திருக்கும் பொழுது தந்தையாவது தாயாவது உடன் பிறந்தோராவது அதை தடுத்து நிறுத்துவார்கள் என்றால், சொல்லி சொல்லி பார்த்தும் பயனில்லை என்றால், பிரிக்கும் பட்டயம் அங்கே செயல்படும் என்பதுதான் அதனுடைய பொருள். மற்றபடி பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று சொல்லி விசுவாசிகளுக்கிடையே, பரிசுத்தவான்களுக்கிடையே, சபைகளுக்கிடையே, தம்முடைய தேவ மக்களுக்கிடையே பிரிவினை உண்டாக்குவது வசனத்தை திரித்து சொல்லுவதாகும். ஏனென்றால் ஆண்டவர் தானே நமக்கு போதித்துள்ளார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. அப்படி சொன்ன ஆண்டவர் எப்படி சமாதானத்தை குலைத்து போட நமக்கு போதிப்பார்? சாத்தானின் தந்திரங்கள் பிரியமானவர்களே நமக்கு தெரியாதவைகள் அல்ல. மிகவும் கவனமாக இருந்து, மிகவும் கண்மொழிப்புடன் இருந்து, வசனங்களை எடுக்கும் பொழுது கூட மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து, நம்முடைய உறவுகளை நாம் மிகவும் நெருக்கமாக காத்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு சற்றேனும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறீர். அந்த வார்த்தையை நாங்கள் எப்படி வியாக்கியானிக்க வேண்டும் என்றும் நீர் ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சாத்தானும் வசனத்தை கர்த்தாவே மேற்கோள் காட்டுவான். இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவன் காட்டுகிற வசனத்திற்கு மேலாக விளக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனக்கண்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உறவு பிரச்சனைகளிலே கர்த்தாவே திருவசனத்தை நாங்கள் தவறாய் மேற்கோள் காட்டாதபடி, எல்லா மனிதரோடும் நாங்கள் சமாதானமாக இருக்க நாட நீர் எங்களுக்கு உதவி தாரும். எங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாங்கள் எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். பிரிவினையே தன்னுடைய குறிக்கோளாய் கொண்டிருக்கிற பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி, அவன் பின்வாசல் வழியாக கூட நுழைந்து விட நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி, கர்த்தரை எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யாரோடு நாங்கள் இன்னும் சரியான ஒரு உறவில் இல்லையோ அவர்கள் எல்லாரோடும் கர்த்தாவை நாங்கள் ஒரு சுமூகமான உறவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்வீராக. சமாதானத்தை நாடி, சமாதானத்தை உருவாக்கி, சமாதானம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் என்பதே எங்களுடைய கடமையாக, அதுவே எங்களுடைய அழைப்பாக, அதுவே எங்களுடைய பணியாக எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

சொல்லுவோம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ரசைவாடும்படியாக நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. We welcome you into our midst. எங்கள் மத்தியிலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை பலப்படுத்தும்படியாக, எங்களுக்கு போதிக்கும்படியாக, எங்களை நடத்தும்படியாக உடைய சமூகத்திலே ஆண்டவரே அழைக்கிறோம் சுவாமி. இந்த இடத்திலே அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். We give you thanks, we praise you Lord. நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. Thank you Father. நீர் பெரிய காரியத்தை எங்களுக்கு செய்வீர், அதற்காக நன்றி. சொல்லுங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. You will do great things for us. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மாபெரும் காரியங்களை செய்ய சுத்தமா இருக்கிறதுனாலே உமை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு நிமிஷமும் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரென் அடைக்கலம் என்று நான் சொல்லுவேன். உன்னதமானவரின் மறைவில்

கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம். கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய, லார்ட் யூ ஆர் மை ரெஃப்யூஜ், நீரே என்னுடைய அடைக்கலம். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தரை பார்த்து ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம், ஆண்டவரே சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த அளவுக்கு சங்கீதக்காரத உணர்ந்திருந்தாலும் இப்படி பாடியிருப்பான் பாருங்களேன், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், நான் கர்த்தரை நோக்கி நீரே என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை. I look at the Lord and tell him, Lord, you are my refuge. Niren adaikkalam endru sollakudiya andha anubavam namma enna nenikiro, ivanga enak udavi seivanga, avanga enak udavi seivanga, illa kathare enak adaikkalamai irukkar. Amen.

கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீரே என்னுடைய அடைக்கலம் சொல்வீங்களா? நீரே என்னுடைய அடைக்கலம் சுவாமி, நீரே என்னுடைய கோட்டை. ஆண்டவரே எனக்கு விரோதமாய் மனிதர் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் பிரச்சனைகள் எழும்பும் பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய சிறகிலே நான் வந்து தஞ்சம் அடைவேன். ஆண்டவரே I will come under the shadow of your wings. I will come under the shadow of your wings, Lord. ஆண்டவரே மனிதரனை கைவிடலாம், ஆண்டவரே உற்றார் உறவினரனை கைவிடலாம், பெற்ற தாயும் என்னை கைவிடலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் ஒருபோதும் என்னை கைவிடாத தேவனாய், ஒருபோதும் என்னை விட்டு விலகாத தேவனாய், ஒவ்வொரு நாளும் என்னை தாங்குகிறவராய் தப்புவிக்கிறவராய் இருப்பதற்காக உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய நாமம் இயேசு, அவருடைய நாமம் இயேசு. அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.

அமேன். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போனாங்க. போகிற வழியில அவர்கள் ஒரு முடவனை பார்த்தார்கள். அந்த முடவன் அவரிடத்திலே பிச்சை கேட்டான். அவர்கள் சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்திலே இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் சில்வர், ஐ டோன்ட் ஹாவ் கோல்ட். ஆனால் அதைவிட விலையேற பெற்ற இயேசுவின் நாமம் என்னோட கூட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பொண்ணும் வெள்ளியும் உள்ளவங்க பெரியவங்க கிடையாது. இயேசுவின் நாமம் யாரிடத்திலே உள்ளோ அவர்கள் தான் பெரியவர்கள். ஆமென், ஹல்லேலூயா.

ஆமென். ஒருவேளை பலவீனத்துல யாராவது வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வேளையில சொல்ல போகிறோம், இயேசுவின் நாமம் எனக்குள்ளே உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் சுகம் எனக்கு உண்டு, அந்த இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். சொல்ல போற சரீர வியாதிகளை குணமாக்கும் இயேசுவினுடைய நாமம், சரீர வியாதிகளை குணமாக்குகிற இயேசுவின் நாமம். Whatever be your sickness, whatever be your disease, எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் இந்த வேளையிலே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிறதான இந்த வேளையிலே கர்த்தரனை தொட்டு சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என் சரீரத்துல பலவீனமா இருக்கிற எல்லா பகுதிகளிலும் பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா.

ஆமென். ஒரு சிலருடைய வாழ்க்கையில பயம், சத்ரு இப்படி பண்ணிருவானோ, சாத்தா அப்படி பண்ணிருவானோ. Some people are afraid, maybe Satan will do this in my life. We will do that in my life. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். The name of Jesus is above every other name. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். ஆமென். ஏன் திரும்ப திரும்ப பாடுறோம் சரிமா? ஒருவேளை மருத்துவர் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை நீங்கள் விசுவாசித்து உண்மையாய் அவர் சுகமாக்குகிறவர், அவர் யெகோவா ராஃபா என்று விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது அவசியம் இல்லை, கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18. ஜாக் பென்சன் என்பவர் சீன தேசத்திலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர். ஒரு சில கொள்ளையர்கள் அவரை வழிமறித்து அவருடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் மிஷினரியின் தலைக்கு நேராக துப்பாக்கியை நீட்டி நடு ரோட்டில் முழங்கால் படியிட சொன்னார்கள். மேலும் அவர்கள், நாங்கள் உன்னை சுட்டுக் கொள்ளப் போகிறோம் என்றார்கள். பென்சன் அவர்களுக்கு முன் மிகவும் அமைதியாக முழங்கால் படியிட்டார். கொள்ளையர்கள் அவரை பார்த்து, நாங்கள் உன்னை சுடப்போகிறோமே, உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டனர். அதற்கு பென்சன், எதை குறித்து பயப்பட வேண்டும், நான் என் தேவனை தானே சந்திக்கப் போகிறேன் என்றார். அவர் அப்படி சொன்னவுடன் கொள்ளையர்கள் அவரை சுட்டுக் கொன்றனர். ஜாக் பென்சனுடன் ஊழியம் செய்த ஈகை சாமில்டன் என்ற உடன் மிஷினரி இவ்வாறு எழுதினார். எதை கண்டு பயப்பட வேண்டும்? ஆவி சரீரத்தை விட்டு சந்தோஷமாக பிரிவதை நினைத்தா பயப்பட வேண்டும்? கஷ்டங்கள் நிறைந்த உலகத்தை விட்டு சமாதானம் நிறைந்த தேசத்துக்கு போவதை நினைத்தா பயப்பட வேண்டும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் நிறைவடைவதை பார்த்தா பயப்பட வேண்டும்? பின் எதை குறித்து பயப்பட வேண்டும்? நம் இரட்சகர் முகத்தை பார்க்க போவதை நினைத்தா பயப்பட வேண்டும்? இரட்சகர் இயேசு நம்மை வரவேற்க எழுந்து நிற்கப் போகிறாரே, அதை நினைத்தா பயப்பட வேண்டும்? பரலோக இளைப்பாறுதலில் பிரவேசிக்கப் போவதை குறித்தா பயப்பட வேண்டும்? இப்பூமியில் தேவனை சேவித்தோம், அங்கே அதைவிட சிறப்பாக அவரை ஆராதிக்கப் போகிறோம், அதை நினைத்தா பயப்பட வேண்டும்? பின்பு எதற்காக பரலோகம் செல்ல பயப்பட வேண்டும் என்று எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, பரலோகம் என்பது கண்ணீர் கவலை இல்லாத ஒரு ராஜ்யம். அங்கே நம் நேசருடன் நாம் யுகாயுகமாக குடியிருக்கப் போகிறோம். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று கூறினார். இந்த பூலோகத்திலே குறைவுகளும் வெறுமைகளும் ஏமாற்றங்களும் தான் மலிந்து காணப்படுகின்றன. கண்ணமிட்டு திருடுகிறவர்கள் அநேகர், கொலைபாதகர்கள் அநேகர். தீட்டுள்ளதும் அசுத்தத்தை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் மட்டுமே அங்கே பிரவேசிக்க முடியும். இவ்வுலகத்தில் நாம் தேவனுக்காக வாழ்ந்து அவர் நிமித்தம் சிலவற்றை இழந்தாலும் தேவன் நமக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் பாடுகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அவை இனிவரும் மேன்மைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:7 நாம் தியானிப்போம். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். இங்கே மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மோசே கட்டளையிட்டதை குறித்து இங்கு குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இந்த திருமண காரியத்தை குறித்தும் திருமண பந்தத்தினுடைய விலகலை குறித்தும் இங்கே டிஸ்கஷன் நடக்கும்போது சீஷர்களும் மற்றவர்களும் ஆண்டவரிடத்தில் மோசே இப்படி சொல்லியிருக்கிறானே, தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று. என்ன மோசே சொன்னார், தள்ளுதற் சீட்டுனா என்ன, மோசே எந்த இடத்துல சொல்லியிருக்கிறார் இந்த காரியத்தை குறித்து அப்படின்னா, தள்ளுதற் சீட்டுனா விவாகரத்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா தள்ளுதற் சீட்டு, அது தூய தமிழில் இருக்குது. நம்முடைய நடைமுறை தமிழில் அது வந்து விவாகரத்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆங்கிலத்தில். இப்படி அந்த டைவர்ஸ் நோட்டீஸை தான் தள்ளுதற் சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீட்டு தள்ளி, நான் உன்னை தள்ளி வைக்கிறேன், உன்னை விவாகரத்து பண்ணுறேன்னு சொன்னாக்க முடிஞ்சு போச்சு. ஆனால் முஸ்லீம் மதத்தில் வந்து இந்த சீட்டுக்கிட்டலாம் தர தேவையில்லை. 3 தலாத்து தலாத்து தலாத்து அப்படின்னு சொன்னாலே போதும், அது வந்து விவாகரத்து ஆனதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சட்டம் சொல்லுது, அவங்களுடைய திருமண சட்டம். ஒருத்தன் கனவுல அந்த மாதிரி தலாத்து தலாத்துன்னு சொல்லிட்டான், ஒரு மனைவி கிட்ட பார்த்து கனவுலே சொல்லிட்டான் தலாத்து தலாத்துன்னு. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அன்பான்ல இது உலகத்தில் நடக்கிற சம்பவம், கனவுல கூட சொல்லக்கூடாது அந்த தலாத்து தலாத்து தலாத்துன்னு. அப்படி அவங்களுடைய சட்டங்கள். ஆனாலும் இந்த இடத்துல மோசே எங்கே சொன்னார், ஏன் சொன்னார், எப்படி சொன்னார், அந்த சூழ்நிலை என்ன அப்படின்றத நாம் கொஞ்சம் பார்த்துட்டு இங்கே வருவோம். நம்ம உபாகமம் 24:1-4 இங்கே மோசே இதை குறிப்பிட்டிருக்கிறார். உபாகமம் 4, உங்கள் பழைய ஏற்பாடு புத்தகத்தில் பாருங்கள். ஒருவன் ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவளிடத்தில் இளச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலில் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவியாகலாம். அந்த இரண்டாம் புருஷன் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிட்டாலும் அவளை விவாகம் பண்ணின அந்த இரண்டாம் புருஷன் இறந்து போனாலும் அவன் தீட்டுப்பட்டபடியினால் அவன் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்ப அவளை மனைவியாக சேர்த்து கொள்ளக்கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக அருவறுப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணுவாயாக. பாருங்க அன்பாவே, இந்த 4 இப்படியாக மோசே சொல்லியிருக்கிறார். உனக்கு பிடிக்கல அப்படின்னா இளச்சையான காரியத்தை கண்டு. அது என்னங்க, அது இளச்சையான காரியத்தை கண்டு, அவளிடத்தில் இளச்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதற் சீட்டை எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். இளச்சையான காரியம். அப்போ கணவனுக்கு பிடிக்காத காரியம்னு பொதுவாக சொல்லிட்டார். இளச்சையான அல்லது மனசுக்கு சங்கடமான காரியங்கள் அல்லது மனசுக்கு அவன் மனதுக்கு ஒவ்வாத காரியத்தை அவள் செய்தாள் என்றால் அவளுக்கு தள்ளுதற் சீட்டு விவாகரத்து சீட்டை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மை என்ன, அவன் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்கா இங்கே அதுக்கு விளக்கம் ஏசாண்டர் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இங்கே இது நிமித்தம் பாருங்கள், 4 அதாவது மத்தேயு 19:4 படிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக மூணாவது கேள்வி, மூணாவது வசனத்தில் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். எந்த முகாந்திரம்னா, எந்த எனி காரணம், சின்ன சின்ன சின்ன குழம்புல உப்பு போடலன்னு வச்சு எனக்கு பிடிக்கல, குழம்பு வைக்கிறது பிடிக்கலன்னாலும் தள்ளி விடலாமா, எந்த காரணத்தின வேணாலும் தள்ளலாமா. அப்போ மனசுக்கு சங்கடமாய் கணவனுக்கு சங்கடத்தை கொடுக்குற எந்த காரியத்தில் வேணாலும் தள்ளலாமான்னு கேட்குறாங்க. ஆனால் அங்கே அது பதில் சொல்கிறார் ஏசாண்டவர், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக தான் உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ இங்க வந்து மோசேயை காட்டிலும் ஆண்டவர் யாரை குறிப்பிட்டு சொல்றாருன்னா, தேவாதி தேவனையே குறிப்பிட்டு சொல்றார். அந்த சராசரத்தையும் படைத்த, ஆதாமேவாளை படைத்த கர்த்தரை, யெகோவாவை இவர் குறிப்பிட்டு சொல்றாரு. ஏப்பா மோசே சொன்னது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும், இன்னைக்கு ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டிப்பாகி ஆதாம் ஏவாளையும் படைத்த இறைவன் யெகோவா தேவன் என்ன சொன்னாருனாக்கா, அவன் புருஷனானவன் தன் தாய் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையான்னு குறிப்பிடுறார். அடுத்து என்ன சொல்றாரு, இப்படி இருக்கிறபடியால், எப்படி இருக்கிறபடியால், ஒரே மாமிசமாய் இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். பிரிக்கவே கூடாதுன்ட்டார். தேவன் இணைத்ததை என்ன செய்யக்கூடாதா, மனுஷன் பிரிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு அவர் இப்போ திரும்பி கேட்குறாங்க, அப்படியானால் தள்ளுதல் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே சொல்லியிருக்கிறானே, மோசே கட்டளையிட்டான். நான் ஏற்கனவே சொன்ன நியாயப்பிரமாணத்தை குறித்து நம்ம ஒரு மெசேஜ் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமையில். இந்த நியாயப்பிரமாணம் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த 10 கற்பனையோட கூட இவர் என்னென்னலாம் சேர்ந்து என்ன செஞ்சார், ஒரு லாவை அமைச்சு என்ன செஞ்சார், கொடுத்துருக்கிறார் இஸ்ரேவேல் மக்களுக்கு. அந்த லா அது ரொம்ப கஷ்டமான லா, அந்த லா அந்த யூதர்களின் அடிப்படையிலே கொண்டு வந்த லா. அநேகர் அதுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏசாண்டவர் புதிய ஏற்பாட்டை சொன்ன கற்பனைகள் கட்டளைகள் எல்லாமே இறைவன் வாயால் வந்த கட்டளைகள், அதுக்கு நாம் கீழ்படிந்தே தீரணும். அதுதான் இன்னைக்கு மோசேயினுடைய லாவை யாராலும் என்ன செய்ய முடியல, நடக்க முடியலன்னு தான் அது வந்து நமக்கு வந்து சாபத்தையும் பாவத்தையும் கொண்டு வந்ததுன்னு பார்க்குறோம். அதிலிருந்து விடுதலை ஆக்கிறது தான் ஏசாண்டவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், இரத்த சாட்சியாய் மறித்து நம்மளை வந்து என்ன செஞ்சார், மீட்டெடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தின் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்று சொல்லப்படுகிறார். அன்பால இன்னைக்கு பாருங்க, இந்த மோசே என்ன செஞ்சாரு, அவங்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, அன்னைக்கு இருக்கிற டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சார், சட்டத்தை போட்டாரு, கட்டளைகளை இட்டார். அதான் அவர் சொல்றார், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று. இங்க பாருங்க 8வது வசனம் ரொம்ப அழகா சொல்றாரு ஏசாமி, மத்தேயு 19:8, அதற்கு அவர் உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை, ஆதி காலத்திலிருந்து அப்படி இல்லை. ஏசாண்டவர் அழகா சொல்றாரு, பிதா அப்படிப்பட்ட லாவை கொடுக்கல, மோசேதான் உங்க இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமும் உங்களுடைய இச்சை நிமித்தமும் உங்களுடைய காரியத்தின் நிமித்தம் அப்படி சொன்னாரு. ஆதி முதல அப்படி இல்லை, ஒருத்தர் இருவரும் ஒரே மாமிசமா இருக்கிறாங்க, அவங்க தாயின் தாப்பனை விட்டு மனைவியோடு இசைந்து இருக்கணும், அவங்க ஒரே மாமிசம் என்று சொல்லி அந்த ஏக அந்த பத்தினி விரதத்தை ஆண்டவர் யெகோவா சொன்னாருன்னு தான் திரும்ப அவர் சொல்றார். ஆகைய ஆதலால் எவனாயிலும் தன் மனைவியே வேசித்தனம் முகாந்திரத்திலின்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினா அது விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான். அப்ப அந்த விவாகரத்தை குறித்து உண்மையான சத்தியத்தை இங்கு இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னாக்கா, உண்மையான அர்த்தம் என்ன விவாகரத்து எப்போ பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மனைவி கணவன் இருக்க வேறொரு ஆடவனோடு வேறொரு புருஷனோடு அவள் தன்னுடைய கர்ப்பை இழக்கிறாள் என்றால், தன்னுடைய சரீரத்தை விற்கிறாள் என்றால், அல்லது அவள் சோரம் போகிறாள் என்றால், அது பேர் வேசித்தனம் அப்படின்னு சொல்றார். அந்த வேசித்தனத்தின் நிமித்தம் அவளை அவன் விவாகரத்து பண்ணலாம். வேசித்தனம் நிரூபிக்கப்பட்டால், இவள் வேசித்தனம் பண்ணினாள் என்பதை அவன் நிரூபித்தான் என்றால், அல்லது சாட்சியோட நிரூபித்தான் என்றால், அப்போ அவனை விவாகரத்து பண்ணலாம் என்று தான் இயேசு சாமியும் பைபிளும் இடம் கொடுக்குது, வேதமும் நமக்கு இடம் கொடுக்குது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் விவாகரத்து பண்ணுறாங்க. இன்னைக்கு அதுலேயும் ஒரு கொடுமை என்னன்னாக்கா, ஒரு ஹைகோர்ட் லாயர் எனக்கு ஃப்ரெண்டு சொன்னார், கேசவன் இந்த ஹைகோர்ட்டில் இந்த விவாகரத்தினுடைய கேஸு கிட்டத்தட்ட 80% கேஸு கிறிஸ்தவர்களுடைய கட்டு தான் அதிகமாக இருக்கிறது பெண்டிங்கில், மீது 20 தான் புறஜாதியார் வந்து விவாகரத்து பண்ணுறாங்க. இன்றைக்கி அதிகமாக விவாகரத்து பண்ணுறது யார் அப்படின்னாக்கா, 80% பேர் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். அன்பா இல்லை, வேதனைக்குரிய விஷயம். இதுக்காக ஜெபியுங்கள். பிசாசானவன் கிறிஸ்தவர்களை வேதத்தின்படி நடக்க முடியாதபடிக்கு வஞ்சித்து கடைசி காலத்தில் நரகத்துக்கு கொண்டு போகிறான். நேற்று அதுதான் நான் நைட் ப்ரேயரில் நாங்கள் தியானித்தது. என்ன தியானித்தோம்? இன்னைக்கு பாருங்க, ஒரு என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர். அது பரலோகத்துக்குரியது. அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தேடுங்கள்னு சொல்கிறாரு. முதலாவது வச்சு தேடு, பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அப்படின்றார் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒருவித அக்கறை இல்லாமலே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம செத்து போனால் எங்கே போவோன்ற நிலை இல்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு படிக்கிறது கூட முக்கியத்துவம் கொடுக்குறோம். எல்கேஜிலேருந்து படித்து ஒரு டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும், ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணுன்றதுக்கு அப்படிலாம் நேரத்தை செலவு பண்ணுறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இம்மைக்கு இந்த படிப்பு இந்த இதெல்லாம் செத்து போனால் கூட வருமானாக்கு வராது. ஒன்று நேற்று சொன்னேன் அழகா, நம்ம முதலமைச்சர் எத்தனையோ வருஷமாக அந்த முதலமைச்சர் சீட்டை எப்படியாவது நம்ம போய் அந்த அதில் அரியாசனம் ஏறணும் என்று அவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்காக பிரயாசப்பட்டு உழைத்து என்னென்னவோ செஞ்சு இந்த போஸ்டிங் இப்போ வந்துட்டார், முதல்வராக வந்துட்டார். இப்போ பாருங்கள், அவருக்கு செம்ம டார்ச்சர். இங்கே ஒரு பக்கம் அந்த இடத்துல கொரோனா, அந்த இடத்துல ஊரடங்கு, அது இதுன்னு ஒவ்வொருத்தன்னு சொல்லிட்டு இருக்கிறான். பாரு, இப்படியோ பிரச்சனைகள் உரிய இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு அம்மாம் பிரயாசப்பட வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொருத்தங்க அவ்வளோ பிரயாசப்பட்டு இந்த ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய அரசை பிடிக்கிறதுக்கு, தேவனுடைய அரசாட்சியில் போய் நம்ம வாழ்வதற்கு எவ்வளோ பிரயாசப்படணும், எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ நம்ம தேத்தணும். அதனால இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், இன்றைக்கி வேதத்தை இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தில் யாரெல்லாம் பிரவேசிப்பாங்க, யாரெல்லாம் பிரவேசிக்க மாட்டாங்கன்றது தெளிவாக போட்டிருக்கிறார். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஊடறிவி பாருங்கள். இந்த லாக்டவுன் பீரியடில் கண்டதையும் படிக்காதீங்க, ஃபோனில் செலவு பண்ணாதீங்க, வெட்டியாக டிவியில் உட்காந்து செலவு பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம செத்து போயிட்டோம்னா, இந்த கொரோனா வியாதி வந்தோ அல்லது இயற்கையாகவோ அல்லது ஆண்டுடைய வருகை வந்தோ வந்தாக்கா பல்லவ ராஜ்யத்தில் நம்ம போக முடியுமான்றதுக்கு என்னென்னலாம் வழி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் பல்லவ ராஜ்யத்துக்கு வருவான்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கி ஒரு உதாரணம் சொல்கிறேன், குழந்தையை போல மாறாவிட்டால் பல்லவ ராஜ்யத்துக்கு வர முடியாதுன்றார். அப்போ நீ குழந்தையை போல மாறுறதுக்கு ஒப்பு கொடு. அடுத்து என்ன சொல்கிறாரா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பல்லவ ராஜ்யம் வர முடியாதுன்றார். அப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது எப்படின்னு நீ கற்றுக்கோ. இப்படி ஒவ்வொன்றும் ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியம், பல்லவ ராஜ்யம் அவர்களுடையதுன்றார். இப்படி மத்திய 5:20 என்ன சொல்கிறார், வேதபார் பரிசேரை காட்டிலும் அதிக நீதி நீ செய்யாவிட்டால் பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்றார். அப்போ வேதபார பரிசேரை விட அதிக நீதி நான் என்ன தேடணும் அப்படின்றத நீ தேடணும், நம்ம நடக்கணும். இதெல்லாம் தான் நாம் முயற்சி எடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆவலோடு முயற்சி எடுக்கிறோமா? அன்பா இல்லை, இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அவங்கெல்லாம் இன்னைக்கு ஆதி முதல் அப்படி இல்லை. இன்னைக்கு அவனுடைய கடின இருதயத்து நிமித்தம் அப்படி சொன்னாங்க. விவாகம் ஆவலால் தன் மனைவி வேசித்தனம் முகாந்திரத்தினால அன்றி வேற எதனாலையும் தள்ளாதன்றார். இன்னைக்கு விவாகரத்து இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அல்ப சுல்பமாக நடத்துகிறாங்க. ஒரு பொண்ணு என்கிட்டே சொன்னான், தேபா நீ பாஸ்ன்றதுனால உங்ககிட்ட பேசுகிறேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். அந்தால் நான் ஏமா இந்த மாதிரி எழுதியிருக்குதுமா, நம்ம வேதத்தில் சொல்லியிருக்கு விவாகரத்து பண்ண, ஒன்றுமே இல்லை, ஒரு முகாந்திரமும் இல்லாமல், ஒரு முகாந்திரம் இல்லாமல் அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லிட்டு, எனக்கு அவனுக்கு விவாகரத்து வேணும், எனக்கு பிடிக்கல அவன் கூட வாழறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பாருங்க, இன்னைக்கு அட்வைஸ் கொடுத்தா கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டிக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லை என்பாங்க. ஏன் இன்னைக்கு வேதத்தை வாசிப்பதில் குறைவுபட்டிருக்கிறார்கள், சத்தியத்தின்படி வாழணும்னு நினைக்கிறதே இல்லை. இன்னைக்கு உலகத்தான் மாதிரி வாழணும்னு சொல்லி உலகம் இன்னைக்கு உள்ளே வந்ததுனால இன்னைக்கு நமக்கு ரொம்ப பெரு நஷ்டமாக இருக்கிறது. அன்பாவில் இன்னைக்கு அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்கிற இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ கற்றுக்கொள்வோம், கட்டாயம் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் என்னென்னலாம் ஆண்டவர் சொல்லிட்டு போனாரோ, எப்படிலாம் வாழ வேண்டும் என்று சொல்லிட்டு போனாரோ, அப்படி வாழறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே அவருடைய வருகையிலே நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவாராக. இன்றைக்கி நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பைபிள் சொல்லுதோ அதெல்லாம் படிப்போம், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் செய்யாமல் இருப்போம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். இந்த மாதத்தினுடைய ஆரம்ப நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாக, உமக்கு பிரியமான பிள்ளையாக நாங்கள் வாழ என்னை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மளை வழி நடத்துவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசினதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த விவாகரத்தை குறித்து இன்றைக்கி அநேக காரியங்கள், கான்ட்ரவர்ஷன்ஸு, அநேக ஆண்டவரே கொள்கைகள் ஆண்டவரே இன்றைக்கு கிறிஸ்துவத்தில் இருக்குது. அதையெல்லாம் நீர் எடுத்து போடுங்க. விவாகரத்தை குறித்து அழகாக பவுல் அழகாக சொல்கிறார் சுவாமி ஆண்டவரே ஒன்று கொரிந்தியரில். அதையும் நாங்கள் ஆண்டவரே படித்து, 7 அதிகாரத்தை படித்து அதன்படி வாழ உதவி செய்யுங்க. நீர் சொன்ன ஆண்டவரே வார்த்தையின்படி வாழ ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்துவர்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த விவாகரத்தை குறித்து ஆண்டவரே காரியத்தில் பிசாசானவன் இந்த கிறிஸ்துவர்களை வஞ்சிக்காதபடிக்கு நீர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க நாங்கள் என்ன செய்யணுமோ அதை தேடுவதற்கு உதவி செய்யுங்க. நீர் கிருபை காட்டுங்க, கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்படியே செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே, ஆமென்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆதியாகமம் 32 அதிகாரம் அதனுடைய 29 வசனம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் நாம் அறிந்ததே, யாபோ காட்டின் கரையிலே யாக்கோபு தனித்திருக்கும் போது கர்த்தர் அங்கே வருகிறார். அப்பொழுது இவன் அவரோடு போராடுகிறான். அவனுடைய போராட்டம் என்ன என்பதை ஓசியா 12:4 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி அவன் அழுது கெஞ்சினான். பொழுது விடுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விடு, நான் போகட்டும் என்று. அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார் 26 வசனத்திலே, நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன். அப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன? அப்பொழுது யாக்கோபு சொல்லுகிறார், யாக்கோபு என்று. அதற்கு கர்த்தர் சொல்லுகிறார் 28 வசனம், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இங்கே யாக்கோபு ஆசீர்வாதத்தை கேட்கிறான், போராடி கேட்கிறான், அழுது கேட்கிறான். அவன் கேட்டபோது கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் பார்த்தீர்களா? அவனுக்குள்ளே மாற்றத்தை கொடுத்து, யாக்கோபு என்ற வார்த்தை, யாக்கோபு என்ற பெயர் அவன் தரித்திருக்க மட்டும், அவன் எந்த அடையாளத்தினால் அறியப்பட்டான் தெரியுமா? எத்தன் ஏமாற்றுகிறவன். உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் மாறுவதல்ல. இது நன்மை. நம்முடைய ஜீவ காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நமக்கு என்ன தேவையோ அதை அவர் அறிந்து தருகிறார். ஆனால் ரியல் பிளெஸ்ஸிங், உண்மையான ஆசீர்வாதம் என்பது நமக்குள்ளே உண்டாகிற மாற்றம். ஒரு தேவ பிள்ளை இதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்படுகிறான். அதன் பிறகு அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனாய் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிறவனாகவும் இருந்தான். எகிப்துக்கு போன போது பார்வோன் வருகிறான். எல்லாரும் பார்வோனுக்கு கீழே இருந்தாங்க. ஆனால் பரதேசியாய் யாக்கோபு எகிப்திலே சஞ்சரித்த நாட்களிலே பார்வோனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். இந்த நிலையில் அவன் உயர்த்தப்பட காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். பல நேரங்களிலே உலக பொருட்கள், உலக காரியங்களை வைத்து நம் ஆசீர்வாதத்தை எடை போடுகிறோம். ஒரு நாள் அதை செய்யக்கூடாது. இங்கே பாருங்கள், யாக்கோபு ஏசாவும் 20 வருடம் கழித்து சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது நமக்கு தெரியும், யாக்கோபு 20 வருடத்துக்கு முன்னாடி ஏசாவின் ஆசீர்வாதங்களை தான் அப்பா கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டு வந்திருப்பார். இப்பொழுது ரெண்டு பரிவாரங்கள். யாக்கோபுடைய சாட்சி என்ன? உங்களுடைய கண்களில் கிடைத்த தயவினாலே எனக்கு இந்த ரெண்டு பரிவாரங்கள். ஏசா அதனால் ஒன்றும் இல்லாமல் வந்தாரா? இல்லை, ஏசா 400 பேரோடு வருகிறான். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 33:9 வசனத்தில் ஏசாவின் வார்த்தையை கேளுங்கள், என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும், எனக்கு போதுமானது உண்டு. அப்படி என்றால் யாக்கோபு தேவதைவால் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றால் நான் ஏசாவை வெறுத்தேன் என்றெல்லாம் வாண்ட சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏசா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்? இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ரியல் பிளெஸ்ஸிங்கை உலக காரியங்களை வைத்து எடை போடக்கூடாது. தேவன் யாருன்னு கேட்கிறவனுக்கும் பெரிய வீடு இருக்குது, நிறைய கார்கள் இருக்கிறது, இதை வைத்து எடை போடாதிருங்கள். இங்கே என்ன வித்தியாசம் என்றால், ஏசா கடைசி வரை ஏசாவாகவே இருந்து மறைத்தான், யாக்கோபோ இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டான். இஸ்ரவேலாய் மாற்றப்பட்டவன் யஷூரன் என்று அழைக்கப்பட்டான். அந்த யஷூரனுக்காக கர்த்தர் வருவார் என்று உபாகமம் 33 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென்.

நம்மை அப்படியே நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினது போல ஆண்டவரே, பாவி, பலவீனன், துரோகி, சத்துரு என்ற அடையாளங்களில் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளைகளாய், அப்பா பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் மாற்றின உங்கள் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி வரை நன்றியுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கான வார்த்தையும் வாழ்வின் தலைப்பு எளிதாய் ஜெயிக்கலாம். அதற்கான வார்த்தை, அப்பொழுது காலே மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளுவோம் என்றார். எண்ணாக்கம் 13:30. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து நீங்கள் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்கிறார். வனாந்தரத்தில் மோசே பக்தன் 12 பேரை தேர்ந்தெடுத்து கானானை சுற்றி பார்த்து வரும்படி அனுப்பினார். அந்த 12 பேரில் ஒருவர் ஜோஷுவா, மற்றவர் காலேத். இந்த இரண்டு பேரும் நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். நாம் உடனே போய் கானானை சுதந்திரித்துக் கொள்வோம், பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதமான தேசம் அது, கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியால் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார்கள். காலேப் ஜோசுவாவை போல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையையும் வாக்கு தத்தத்தையும் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாகவே அதை அவர் நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை உங்களுடைய சுய பலத்தோடு நீங்கள் எதிர்நோக்காமல் கர்த்தருடைய பலத்தோடும் ஞானத்தோடும் எதிர்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். கானானிலே 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் இருந்தார்கள். உண்மைதான், அங்கே அரணிப்பான மலைகளும் ஏனோக்கின் புத்திரரை போல ராட்சச பிறவிகளும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரோடு எதிர்த்து நிற்க முடியவில்லை. இன்றும் கூட கர்த்தர் பரத்த பராக்கிரமசாலியாய் உங்களோடு வருகிறார். அவர் உங்களுக்காக வழக்காடி சுத்தம் பண்ணுவார். ஆகவே அவருடைய கிருபையால் நீங்கள் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஜோஷுவாவோடும் காலேப்போடும் சென்ற மற்றவர்கள் தங்களை பார்த்தார்கள், தங்களுடைய சுயபலனை பார்த்தார்கள். இது முடியாது, நடக்காது, அந்த ஜனத்தை எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெயத்தை சுதந்திரிக்க உங்களை பார்க்காதிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை பாருங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கை எண்ணி பாருங்கள். ஆகவே விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், ஜெயத்தை பற்றி பேசுங்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமொழிகள் 18:21. கர்த்தரை காணாமல் மற்றவர்களை காண்பவர்கள் பயந்து நடுங்குத்தான் செய்வார்கள். ஒரு கோலியாத் இஸ்ரவேல் வீரர்களை பயமுறுத்தினான். சவுலும் அவன் படைத்தலைவனாகிய அப்னேரும் கோலியாத்தை சந்திக்க பெலனற்றவர்களாய் நடுநடுங்கினார்கள். ஆனால் தாவீதின் பார்வை வேறாயிருந்தது. விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவனை எளிதாய் ஜெயித்து விடலாம் என்றார். இப்படி கர்த்தரை நோக்கி பார்த்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். எலிசாவின் வேலைக்காரன் சீரிய ராணுவத்தை கண்டு பயந்தான். ஆனால் எலிசாவோ கர்த்தரையும் அவர் நிறுத்தியிருக்கிற அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் கண்டார், ஜெயத்தை சுதந்திரித்துக் கொண்டார். உங்கள் நினைவு, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 Joshua 5:4. ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் எங்களோடு இணைந்திருங்கள். எங்களுடைய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இந்த உலகத்துல இன்றளவும் முடியாத ஆய்வு ரெண்டுதான். ஒன்னு இயற்கை பற்றிய ஆய்வு, ரெண்டாவது இறைவன் படைத்த இன்னொரு அதிசயமான மனிதனை பற்றிய ஆய்வு. இன்றைக்கு வரைக்கும் ஆய்வாளர்களுக்கு மனிதர்களோட மனங்களின் ஆற்றலை புரிஞ்சுக்கிட முடியல. ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை பற்றி பேசுறோம். ஒவ்வொரு மனிதனாலும் இன்னொரு மனிதனுக்கு கிடைக்கிற அனுபவம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உதவுவது அவனுடைய எண்ணங்கள் தான். நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்களை பற்றி நான் சொல்லல, அது தோன்று தொட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த நூற்றாண்டு மனிதனை பற்றிய சிக்கல் என்னன்னா, எதையும் அவன் முழுமையா நினைக்கிறது இல்ல. பொதுவா இப்படி சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க, சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்ப்பா, அதுக்குள்ள இந்த மேட்டர் வந்துட்டா அத மறந்துட்டேன். அல்லது இப்படி சொல்லுவாங்க, நான் அங்க வந்தேன், இதுக்கு தான் வந்தேன், அவர் வந்த உடனே வந்த விஷயத்த மறந்துட்டு அவரோட போயிட்டேன். இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? எண்ணங்கள் முழுமையா இல்ல. டிவி ரிமோட்டை சில பேர் உபயோகிக்கிறத பார்த்துருக்கீங்களா? டைப் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மணி நேரம் டிவி முன்னால உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா எதையும் ஒழுங்கா முழுமையா பார்க்க மாட்டாங்க. செல்போனையும் ஸ்க்ரால் பண்ணிட்டே போவாங்க, உருப்படியா எதையும் பார்க்க மாட்டாங்க. எதையும் நின்னு நிதானிச்சு பார்க்கறதுக்கு இந்த நூற்றாண்டு மனிதனுக்கு நேரம் இல்லை, நாட்டமும் இல்லை. நாம நம்முடைய எண்ணங்களை மாற்றணும். நாம எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை முழுமையா மனம் குவிந்து செயல்படணும். இன்னைக்கு தான் நாம முழுமை முழுமைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. இதெல்லாத்தையும் இயேசு என்னைக்கோ சொல்லிட்டாரு. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கூட முழுமையானது. எல்லாம் முடிந்தது, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு எல்லாவற்றையும் அழகா நேர்த்தியா முழுமையா முடிச்சாரு. நாம இப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு செயல் செய்யும்போது மற்றதை பற்றி சிந்திக்க கூடாது, முழு மனதோடும் அதுல மட்டுமே ஈடுபடணும். ஐயோ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, அதை செய்யலையேன்னு இதை விட்டுட்டு அதை செய்ய போக, அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வந்து அதையும் விட்டுட்டு அந்த இன்னொன்னு செய்ய ஆரம்பிக்க மனம் குழப்பமடைய கடைசியில எதையுமே செய்யாம இருப்போம். அதனால இந்த நூற்றாண்டு மனித மனங்களை பற்றி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணங்களில் முழுமை இல்லை, எனவே எதுவும் அவனுக்கு முழுமையாய் பதிவது இல்லை, எதிலும் அவன் முழுமையாய் பதிவதும் இல்லை. இந்த ரெண்டுமே ஆபத்து. அதனால எதை செஞ்சாலும் முழுமையா உள்ளன்போட ஈடுபாட்டோட செய்யுங்க, உங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3 அதிகாரம்
2: Proverbs chapter 3.
1: நீங்கள் 21 முதல் 23 வசனங்களை கவனியுங்கள்.
2: Verses 21 to 23.
1: என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள்.
2: My son, let them not depart from your eyes. Keep sound wisdom and discretion.
1: அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும்.
2: So they will be life to your soul and grace to your neck.
1: அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது.
2: Then you will walk safely in your way and your foot will not stumble.
1: அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது.
2: Then you will walk safely in your way and your foot will not stumble.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே ஞானம் கொடுக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டு வருகிறோம்.
2: By the grace of God we are meditating about the greatest blessing that the wisdom of God can fetch us.
1: இந்த ஒப்பிட முடியாத தேவ ஞானம் நமக்கு ஒரு பெரிய நன்மை ஆசீர்வாதத்தை பெட்டகமாய் கொடுக்கிறது.
2: This wisdom which is incomparable, it actually gives us the blessings of God like a treasure.
1: அதை தேடுகிறவர்களுக்கு நீடித்த ஆயுசு.
2: The one who seeks it will receive length of days.
1: அதை தேடி போகிறவர்களுக்கு செல்வத்தையும் கனத்தையும் தருகிறது.
2: The one who seeks it, it gives riches and honor.
1: அது இன்பமான பாதைகளில் நடத்துகிறது.
2: It leads them towards pleasant ways.
1: அது சமாதான பாதைகளில் நம்மை நடத்துகிறது.
2: It also leads us in the paths of peace.
1: ஜீவ விருட்ச கனியை போல இருக்கிறது.
2: It is like the tree of life.
1: அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துகிறது.
2: It also leads us by giving counsels every day.
1: இதை நாம் காத்து நடக்கும் போது இது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஜீவனாய் இருக்கிறது.
2: If we keep it and we walk accordingly, it gives life to our soul.
1: நம்முடைய கழுத்துக்கு அலங்காரமாய் இருக்கிறது.
2: And it adds grace and decoration to our neck.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த 23 வசனத்தை வாசிக்கும் போது,
2: When we read verse 23,
1: இது ஞானத்தையும் நல் ஆலோசனையை நாம் காத்து கொள்ளும் போது,
2: When we keep sound wisdom and good counsel,
1: அது என்ன செய்யும் என்றால், நம்முடைய பாதையிலே நாம் பயமில்லாமல் நடக்க பண்ணுமாம்.
2: It will help us to walk without fear in our ways.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு பயமே உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க, பயம் என்பது சத்ரு பயன்படுத்துகிற ஒரு கொடுமையான ஒரு ஆயுதம்.
2: Fear is a very terrible and horrible tool, weapon that is used by our enemy.
1: அதனால் தாக்கப்படாதவங்க யாருமே கிடையாது.
2: There is no one that is affected by it.
1: இன்றைக்கு மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அவருடைய பிரமாணத்தை மீறினானோ,
2: The day when the man of God did not obey the word of God and he forbidded the law of the Lord,
1: அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயத்தை அவன் உள்வாங்கிக் கொண்டான்.
2: He actually captured that fear in him.
1: வேதம் சொல்லுகிறது, ஆதாம் சொல்லுகிறான், தேவனை பார்த்து நீர் தோட்டத்திலே உலாவுகிறதை நான் கேள்விப்பட்டு நான் நிர்வாணியா இருக்கிறதுனால் பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுவான்.
2: Adam said that I could hear that you are wandering and moving around the garden, but I was afraid that I am naked and therefore I hid myself.
1: பயம் என்பது முதலாவது பாவத்தின் விளைவாக தான் வருகிறது.
2: Fear is first coming as a consequence of sin.
1: ஆனால் ஒரு மனுஷன் தேவ ஞானத்தால் நிரப்பப்படுவானானால்,
2: But when a person is filled by the wisdom of God,
1: அவன் பயமின்றி நடப்பான்.
2: He walks without fear.
1: பயமின்றி உன் வழியில் நடப்பாய் என்று சொன்னால் பயமின்றி வாழுவாய் என்று அர்த்தம்.
2: When it says you will walk safely in your way, it means that you will also live without fear in your life.
1: பாருங்க, பயமில்லாமல் போனால் உன் காலும் இடராது.
2: So when you don't have when you walk without fear, even your foot will not stumble.
1: இத வந்து நீங்க எதோட கம்பேர் பண்ணலாம்னு சொன்னா,
2: this can be compared with what?
1: சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கயிற வந்து அவங்க வந்து ரெண்டு கம்புக்கு நடுவுல இழுத்து கட்டிட்டு அதுக்கு மேல வந்து சில பேர் நடந்து சாகசம் பண்ணுவாங்க.
2: So you can find where a single rope is tied between two poles and you can find people walking on that and doing all kinds of arts.
1: எப்படி இத அவங்க செய்ய முடியுது?
2: How are they able to do that?
1: நம்மளால ஏன் அதை செய்ய முடியல?
2: Why are we not able to do that?
1: இவங்க அந்த கயிறு மேல் நடந்து நடந்து நடந்து பழகி அந்த கயிறு மேல் நடக்கிறத பத்தி அவங்க பயப்படுறதே கிடையாது.
2: It's because they get used to walk on that rope and therefore they are not afraid to walk on it.
1: நான் சமீபத்துல ஒரு படத்தை பார்த்தேன்.
2: Recently happened to see a picture.
1: அதிலே ஒரு சின்ன கிராமத்துல, மலை பகுதியில் உள்ள ஒரு கிராமத்துல, ஒரு மலை குன்றிலிருந்து அடுத்த மலை குன்று உச்சிக்கு வந்து ரோப் பிரிட்ஜ்னு சொல்லி வெறும் கயிறுகளால் ஆன ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலத்தை அமைத்திருக்கிறாங்க.
2: So in that they have actually made a rope bridge from one mountain to other mountain in a village.
1: அந்த கயிற பாத்தீங்கன்னா நாம பயன்படுத்துற கயிறு கிடையாது.
2: So that rope is not the rope that we use here.
1: அது சில கொடி, செடி கொடிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த படர்ந்து போற கொடிகளை வைத்து அவங்க முறுக்கி வந்து கயிறு மாதிரி கட்டி அது ரெண்டு மலைக்கு நடுவுல பிரிட்ஜா கட்டிருக்காங்க.
2: So it is actually made by connecting various branches of the tree and they have made a bridge using that branches.
1: அதுல பாத்தீங்கன்னா சில டூரிஸ்ட வந்து அவங்க வந்து நடக்க விடுறாங்க.
2: So they make certain tourists to walk on the bridge.
1: ஐயோ அந்த டூரிஸ்ட் எல்லாம் பயந்து நடுங்கறாங்க.
2: Those tourists are very afraid to walk on it.
1: அந்த பிரிட்ஜ் வந்து இங்க அங்க நகரும் போது அது காற்றில் அசையும் போது அவர்களால நிக்கவே முடியல. ஐயோ நான் போகவே மாட்டேன், நிறைய பேர் பின்னாடி வந்துறாங்க.
2: When the bridge moves in the wind here this side and that side they are very afraid, they just return back the way.
1: ஆனால் அந்த ஊருக்கு டெய்லி போயிட்டு வர பழங்குடியினர் இருக்காங்க பாருங்க.
2: But there are tribals who move to that place every day.
1: அவங்க எதுவுமே சட்டப் பண்ணாம அது என்ன ஆடுனால அந்த காத்தோட இவங்களும் சாஞ்சிட்டு ஆடி தைரியமா கடந்து அடுத்த பக்கம் போறாங்க.
2: They are not bothered or worried about that. They don't fear about that waves or wind, whatever it might be, but they go very boldly at the other side.
1: அந்த பழங்குடியினருக்கு கால் தான் இருக்கு.
2: Even those tribes have their feet and legs.
1: இந்த டூரிஸ்டா போறவங்களுக்கு கால் தான் இருக்கு.
2: Even tourists have feet and legs.
1: ஆனா ஒருவருடைய கால் இடறல, இன்னொருவருடைய கால் இடறுது.
2: But one foot is stumbling, the other foot is not stumbling.
1: Yeah.
2: Why?
1: காரணம் என்னன்னா எந்த கால் நடுங்கலையோ அந்த காலுக்கு பயம் இல்லை.
2: Because whichever foot is not trembling, that foot doesn't have any fear.
1: வேதம் சொல்கிறது,
2: the Bible says,
1: நீ பயத்தையும் sorry நீ மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனை நீ காத்து கொண்டால் உன் கால் இடராது, நீ பயப்படவும் மாட்டே.
2: If you keep sound wisdom and good counsel, you will not fear, your feet will not tremble and you will not stumble.
1: தமிழ்ல வந்து நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே வார்த்தை ஆங்கிலத்துல வந்து உன் பாதையிலே நீ பாதுகாப்பாய் செல்லுவாய்னு போட்டிருக்கு.
2: In English it is written as you will walk safely in your way, whereas in Tamil it says you will walk without fear.
1: இன்றைக்கு இந்த தமிழ் மொழியாக்கத்தை நான் அடிப்படையாய் வைத்து பேச விரும்புறேன்.
2: So today I want to speak based on the Tamil translation.
1: அதாவது நீ மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையும் காத்து உன் இருதயத்திலே வைத்துக் கொள்ளுவாயானால் நீ பயப்படாமல் உன் வழியிலே நடப்பாய், உன் காலும் இடரவே இடராது.
2: So it means that if you have and keep the sound wisdom and good counsel in your life and keep it in your heart, you will walk without fear in your ways and your foot will not stumble.
1: இந்த ஞானம் தேவன் நமக்கு தருகிற ஞானம்.
2: This wisdom is given by God to us.
1: வாழ்க்கையில எத்தனையோ பயமுறுத்துகிற சந்தர்ப்பங்கள் வரலாம்.
2: We might encounter many kinds of fearful instances in our life.
1: எத்தனையோ பேர் நம்மை பயமுறுத்தும்படி எழும்பலாம்.
2: Many people may rise to threaten us and fear us.
1: ஆனால் நமக்கு தேவ ஞானம் இருக்குமானால்,
2: but if we have wisdom of God,
1: நான் சொல்வேன் அந்த பயங்களை எல்லாம் மேற்கொண்டு தாண்டி நாம் முன்னேற தேவன் பலன் தருவார்.
2: The Lord will give us strength to overcome all those fear and progress in life.
1: நாம் பயமில்லாமல் நம் வழியிலே நடக்க பண்ணுவார்.
2: The Lord will make us walk without fear in our ways.
1: நான் விசுவாசிக்கிறேன்.
2: I believe
1: நாம் தேவ ஞானத்தை பெற்றவர்களாய் இருப்போமானால்,
2: if you are people who have obtained the wisdom of God,
1: நம்முடைய வாழ்க்கையிலே மூன்று சூழ்நிலைகளில நாம் பயமில்லாமல் நடப்போம், இடராமல் நம்முடைய பாதைகளை காத்துக் கொள்வோம்.
2: We will walk without fear in three instances in our life and our foot will not stumble in that path.
1: முதலாவது,
2: first,
1: எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில வேளை நம்மை பயமுறுத்தல் வரலாம்.
2: So what kind of ways we may encounter fear?
1: முதலாவது பாருங்க, நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 2-4 பாருங்களேன்.
2: If you read 1 Kings chapter 19 verses 2-4,
1: அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை நான் இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் எனக்கு சரியாகும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள்.
2: Then Jezebel sent a messenger unto Elijah saying, so let the gods do to me and more also if I make not their life as a life of one of them by tomorrow about this time.
1: இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.
2: We know this incident very well.
1: இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டு மனமாய் குந்தி குந்தி நடக்கிறார்.
2: இருந்தார்கள் சோ திஸ் இஸ்ரேலைட் பீப்பிள் தே வர் வாக்கிங் அண்ட் ஹாப்பிங் வித் டூ ஒபினியன்ஸ்
1: அவங்க கர்த்தரையும் ஒரு பக்கம் ஆராதிக்கிறாங்க பாகாலையும் ஆராதிக்கிறாங்க
2: தே ஆர் வர்ஷிப்பிங் காட் ஆன் ஒன் சைடு தே வர் ஆல்சோ வர்ஷிப்பிங் பேயல் ஆன் தி அதர் சைடு
1: அதுல ரொம்ப வேதனை என்னன்னா இந்த ராஜாவின் மனைவியாக இருக்கிற யேசபேலே பாகால் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை ஆதரித்து அவர்களை பராமரித்து பாகால் ஆராதனையை அவளும் ஊக்குவிக்கிறாள்
2: சோ பட் தி மோர் கிரீவிங் திங் இஸ் தட் தி வைஃப் ஆஃப் தி கிங் ஜெசபெல் ஷி ஆல்சோ அப்பாயிண்ட்ஸ் திஸ் பேயல் வர்ஷிப்பர்ஸ் ஆல்சோ தி ஷி டேக் கேர்ஸ் ஆஃப் ஹர் ஷி சப்போர்ட்ஸ் தெம் அண்ட் ஷி ஆல்சோ சப்போர்ட்ஸ் தட் பேயல் வர்ஷிப்
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: இப்போ இஸ்ரவேல் ஜனமும் அதே வழியில பின்பற்றி போறாங்க
2: now people of israel were also following the same way
1: அப்போ நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கனா எலியா தீர்க்கதரிசி வைராக்கியம் கொண்டு எழும்புறாரு
2: so this now elijah prophet he rises up with great zeal
1: அவன் என்ன செய்கறானோ அவர்களை ஒரு சவாலுக்கு அழைக்கிறான்
2: so he called them for a challenge
1: அப்போ சவாலுக்கு வந்த பாகால் தீர்க்கதரிசிகளோடு இவன் கர்த்தரே தேவன் என்று அவன் முடிவிலே ஆராதித்து ஜனங்களெல்லாம் முழக்கமிடும்படி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன் இந்த தீர்க்கதரிசி
2: so this prophet elijah was the one who at the end of the challenge he won by bringing fire from heaven and where people shouted and cried that the lord is a god
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: அப்போ நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முடிவில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அழிவு வந்து இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு உண்டாகிறது
2: so at the end of this incident there was a great destruction that came upon the baal prophets
1: நீங்கள் ஒன்று ராஜாக்கள் 18:40 வாசிப்பீர்களானால்
2: if you first kings 18:40
1: அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம்
2: we read and elijah said unto them take the prophets of baal let not one of them escape and they took them and elijah brought them down to the brook kishon and slew them there
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக
2: glory be to the name of the lord
1: இவங்க எவ்வளவு பேர்னு கேட்டா
2: you know how many people were
1: 22 வசனம் பாருங்க
2: verse 22 says
1: அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவர்களில் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர் என்று போட்டிருக்கு
2: then elijah said unto the people I only remain a prophet of the lord but baal's prophets are 450 men
1: அப்ப பெரிய கூட்டத்தை இவர் சர்வசங்காரம் பண்ணியிருக்கிறார்
2: so he has destroyed the great crowd
1: இவர் தைரியமா செஞ்சு முடிச்சிட்டு வந்தா
2: when he did it boldly and came back
1: அங்க யேசபேல் ஆள் அனுப்புகிறாள்
2: now jezebel sent a messenger
1: நீ எத்தனை பேரை கொன்னு போட்டியோ அவர்களில் ஒருவனை போல உன்னையும் நான் கொன்னு போடுவேன்
2: so i will also kill you the same manner how you killed so many people
1: உனக்கு 24 மணி நேர டைம்
2: i give you 24 hours time
1: உன்னை நான் அவ்வளவுதான் உன்னையும் காலி பண்ணிடுவேன்
2: i will also kill you
1: அவ்வளவுதான் பாருங்க வேதம் சொல்லுகிறது நீங்கள் 19 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா
2: if you read in verse 19 the bible says
1: 3 வசனத்துல
2: verse 3
1: அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான்
2: And when he saw that, he arose and went for his life and kept to Beersheba, which belonged to Judah, and left his servant there.
1: அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரினான்
2: But he himself went a day's journey into the wilderness and came and sat under a juniper tree and requested for himself that he might die.
1: இங்க நடந்தது என்னன்னு கேட்டிங்கனா
2: what happened here?
1: எந்த தீங்கும் இதுவரைக்கும் வரல.
2: There was no problem or evil that happened.
1: انا நடந்தது என்னன்னா ஒரு பயமுறுத்தல் அங்கே உண்டானது.
2: But there was a threat or a fear that came.
1: ஆனால் அந்த பயமுறுத்தலுக்கு எலியா பயந்துட்டாரு.
2: But this Elijah really feared about the threat.
1: அவருடைய பயமுறுத்தலுக்கு பயந்து போய் அவர் என்ன செய்கிறானா ஊரை விட்டே ஓடி போறான்.
2: So since he was afraid of the threat, he left that place and ran away.
1: தன் வேலைக்காரனை விட்டுட்டு தனியா போகிறான்.
2: He left his servant and went alone.
1: ஒரு நாள் வனாந்திரத்துல கடந்து போய் ஒரு செடியின் கீழ படுத்து கொண்டான்.
2: He went a day's journey into wilderness and sat under a tree.
1: தேவனை பார்த்து ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணான்.
2: And he also requested and prayed to the Lord saying, Lord, I must die.
1: நேற்றுக்கு தான் இந்த மனுஷன் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணா.
2: Only yesterday he prayed unto the Lord bring down fire from heaven.
1: انا இன்னைக்கு பாத்தீங்கன்னா செத்தா போதோன்னு இருக்கு.
2: But today he says it is better for me to die.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டானது.
2: Because there was a great fear in him.
1: அந்த நேரத்துல நடந்த காரியம் என்ன?
2: What happened then?
1: ஏன் அவன் பயந்து போனா?
2: Why was he afraid?
1: ஏன் அவன் ஜீவன் வந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான்?
2: Why he thought that his life cannot be delivered?
1: ஏன் எசபேலின் வார்த்தைகள் அவனை மடங்கடிச்சு விட்டுருச்சு?
2: Why did the words of Jezebel Jezebel actually kill him?
1: ஏன் அவன் சோர்ந்து போய் படுத்து விட்டான்?
2: Why he became weary and sat down and fly down?
1: அவனுக்கு பயம் வர காரணம் என்ன தெரியுமா?
2: You know what is the reason for
1: this? ஒரு அருமையான வசனம் ஒன்று இருக்குது.
2: There's a very beautiful verse.
1: 112 ஆம் சங்கீதம் 7 ஆம் வசனம் பாருங்க.
2: Psalm 112 verse 7.
1: 112:7.
2: Psalm 112 verse 7.
1: துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும்.
2: He shall not be afraid of evil tidings. His heart is fixed, trusting in the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ ஒரு மனுஷன் துர்ச்செய்தியை கேட்டா கூட பயப்படாம இருக்க வேண்டுமானால்.
2: So if a person should not fear even after hearing evil news or bad news.
1: துர்ச்செய்தி அவனை நோக்கி வந்தாலும் அவன் திடமா இருக்க வேண்டுமானால்.
2: If a person ought to be strong even after receiving a bad news.
1: அவனுக்கு தேவை என்ன தெரியுமா?
2: You know what is necessary?
1: தன்னுடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும்.
2: He should trust in the Lord with all his heart.
1: கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும்.
2: He should trust in the Lord.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: in other words,
1: என் தேவன் நம்பிக்கைக்குரியவர் என்கிற ஞானம் அவனுக்கு இருக்குமானால்,
2: if he has a wisdom that my God is trustworthy,
1: என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை இருக்குமானால்,
2: if he has a hope that my Lord will not forsake me,
1: தம்மை நம்புகிறவர்களை ஆண்டவர் தனியே விட மாட்டார் என்கிற ஒரு ஞானம் நமக்கு இருக்குமானால்,
2: if we have the wisdom that the Lord will never let us alone whoever believes in him,
1: நான் சொல்லுவேன் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்னா, பயமுறுத்தலின் நடுவிலே கூட நாம் பயப்படாமல் நிற்போம்.
2: So our heart will be in such a way that we will remain fearless in the face of threats.
1: நமக்கு எவ்வளவு பயமுறுத்தல் வரலாம்,
2: no matter how many threats we may encounter,
1: நாம் பயப்படவே மாட்டோம்.
2: We will not be afraid.
1: எப்ப தெரியுமா?
2: You know when?
1: நான் நம்பி இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார்.
2: When I have a God whom I trust.
1: நான் நம்பி இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார்.
2: When I have a God whom I trust.
1: அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார்.
2: And he is alive even today.
1: அவர் என்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறார்.
2: He is looking at my situation.
1: அவர் என் ஜெபத்தை கேட்கிறார்.
2: He is hearing my prayer.
1: அவர் பறந்து காக்கிற பட்சி போல வந்து என்னை காக்கிறார்.
2: So he comes like a bird flying all around and he saves me.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தரின் பட்சத்தில் இருந்தா எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
2: When God is on my side, who can be against me?
1: கர்த்தருக்கு துணை நிற்கும் போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
2: When God is my help, what can mere man do to me?
1: ஆகவே நான் கர்த்தர் மேல் தைரியமாய் இருப்பேன்.
2: Therefore I will be bold in God.
1: எனக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய தேவன் இருக்கிறார்.
2: I have a trustworthy God.
1: பாருங்க இந்த தைரியம்தான் வந்து தாவீதை கோலியாத்தை சந்திக்கும் போது பயம் இல்லாமல் சந்திக்க வைத்தது.
2: So this hope and trust was the one which enabled David to face Goliath without fear.
1: ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா?
2: You know what is very amazing?
1: சவுலை பார்ப்பீர்களானால், ஏன் தாவீதின் சகோதரர்கள் மற்ற வீரர்களை பார்ப்பீர்களானால்,
2: if when you look at Saul and also the other soldiers of Saul's army,
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஆயுதங்கள் இருந்தது.
2: They had all weapons with them.
1: அவர்களுக்கு தலைச்சீரா இருந்தது.
2: They had their helmet.
1: அவர்களுக்கு மார்க்கவசம் இருந்தது.
2: They had their breastplate.
1: அவர்களுக்கு ஈட்டியும் பட்டயமும் கேடகமும் இருந்தது.
2: They had their spear, shield and sword.
1: அவர்களுக்கு யுத்தத்துக்கு வேண்டிய எல்லாமே இருந்தது.
2: They had all the weapons that is required for a battle.
1: ஆனால் அத்தனை தேவைகள் அவர்களுக்கு இருந்தாலும், தளவாடங்கள் தன் கையில் இருந்தாலும், துருவை கண்டபொழுது நடுங்கினாங்க, பயந்தாங்க.
2: Though they had all the weapons with them that is required for the battle, but they trembled and feared at the enemy.
1: காரணம் என்ன?
2: You know what is the reason?
1: காரணம் என்ன?
2: What is the reason?
1: ஒரே ஒரு வித்தியாசம் தாவீதுக்கு அவர்களுக்கும்.
2: So only one difference between David and them.
1: தாவீதுக்கு சவுலிடத்தில் இருந்ததோ மற்ற வீரர்கள்ட்ட இருந்த ஒரு ஆயுதம் கூட அவனுக்கு இல்ல.
2: David did not have any kind of weapon which Saul and other soldiers had.
1: ஆனா அவனுக்கு அவர்கள்ட்ட இல்லாத ஒன்று அவன் வைத்திருந்தான்.
2: But he had something which other people did not have.
1: என்ன தெரியுமா?
2: You know what is that?
1: நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்.
2: I come in the name of the Lord of hosts of Israel.
1: என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடிக்கின் கைக்கும் தப்புவித்த தேவன் நிச்சயமாகவே இந்த கோலியாத்தின் கைக்கும் தப்புவிப்பார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது.
2: He had hope that the Lord who delivered me from the hand of lion and bear will also deliver me from the hand of this Goliath.
1: கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் அப்படிங்கற ஒரு தைரியம் அவனுக்கு வந்த உடனே,
2: when he had the hope and trust that the Lord is on his side,
1: அவன் பயப்படவே இல்லை.
2: He did not fear at all.
1: திடன் கொண்டு முன்னால போனான்.
2: He was very bold and courageous.
1: எனக்கு அந்த சம்பவத்தில் ரொம்ப பிடித்த வார்த்தை என்னவென்றால்,
2: you know what is the word I liked in an incident?
1: அவன் கோலியாத்திற்கு எதிராக ஓடினான்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: I liked the word where he went ahead of Goliath.
1: அவன் towards the giant. He ran towards the giant. அவன் அந்த கோலியாத்துக்கு எதிராக ஓடினான்.
2: He ran man towards the giant.
1: எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை அது.
2: How beautiful is that word?
1: நம்முடைய வாழ்க்கையில கூட பயப்படாம இருக்கணுமா?
2: Even if you want to remain fearless in your life.
1: நாம் நம்புகிற ஒரு தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்றதை நீங்க மறந்துவிடவே கூடாது.
2: Don't ever forget that the Lord whom we trust is alive today.
1: அவர் நமக்கு நம்முடைய பட்சத்தில் நின்று நமக்காக யுத்தம் செய்கிறார் என்றதை மறந்துட கூடாது.
2: We should never forget that the Lord is on our side and he fights battles for us.
1: அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றதை நாம் எப்பவுமே மறந்துவிட கூடாது.
2: We should never forget that the Lord will do everything for us.
1: நான் இந்த தைரியமா சொல்வேன்.
2: I can tell you boldly today.
1: நீங்க எப்ப பயம் இல்லாம இருப்பீங்க தெரியுமா?
2: When you will remain fearless.
1: நான் சொல்வேன் உங்களுக்கு ஒரு ஞானம் தேவை.
2: You need a wisdom.
1: என் தேவன் யா?
2: Who is my God?
1: அவர் என் பட்சத்தில் நிற்கிறார்.
2: The Lord is on my side.
1: அவர் என் நம்பிக்கைக்குரியவர்.
2: He is my trustworthy God.
1: அவர் என் நம்பிக்கைக்குரியவர்.
2: He is my trustworthy God.
1: என்னை வெட்கத்திற்கு ஒப்புக் கொடுக்காதவர்.
2: He will never let me to shame.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நாம் இந்த தைரியம் இந்த ஞானம் நமக்கு இருக்குமானால்.
2: If you have such a kind of wisdom and boldness.
1: நாம தைரியமா சொல்லலாம்.
2: We can say boldly.
1: மனுஷன் எனக்கு என்ன செய்வான்?
2: What can mere man do to me?
1: என்ன செய்வான்?
2: What can man do to me?
1: அவே தான் வேதத்துல வாசிக்கிறோம்.
2: That's why we read in the Bible.
1: இதோ நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்.
2: So here I am the Lord who comforts you.
1: சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பான மனுஷனுக்கு நீ பயப்படுகிறதுக்கு நீ யார்?
2: Why who are you to be afraid of the man who is like a grass and who is like a mere man?
1: எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
2: I like this word very much.
1: சாக போகிற மனுஷனுக்கு நீ ஏன்பா பயப்படுற?
2: Why are you afraid of a man who is going to die?
1: நீங்க நேரா போய் எந்த மனுஷட்டையும் சொல்லிடாதீங்க.
2: Don't say this directly to any person.
1: யாராவது உங்களை பயமுறுத்துறாங்களா?
2: If a person is trying to fear you.
1: உங்க மனசுக்குள்ள சொல்லிடுங்க.
2: You tell in yourself.
1: நீ என்னதான் பயமுறுத்தினாலும்.
2: No matter how much you may threaten me.
1: யாருப்பா நீனே?
2: Who are you?
1: நீ சாக போற மனுஷன்.
2: You are a mere man who is going to die.
1: இன்றைக்கு இருந்து நாளைக்கு காஞ்சி போற ஒரு புல்ல போல நீ இருக்கறப்பா.
2: You are like a grass which grows today and which withers tomorrow.
1: நீ எதுக்கு என்ன பயமுறுத்துறது?
2: So what is that you are threatening me?
1: நாளைக்கு நீ இருப்பியான்னு தெரியாது.
2: I'm not sure whether you will live tomorrow.
1: ஆனா நான் ஒரு தேவன் ஆராதிக்கிறேன்.
2: But I am worshiping a God.
1: அவர் சாக போகிற மனுஷன் அல்ல.
2: He is not a man who is going to die.
1: அவர் நித்திய ராஜா.
2: He is an eternal king.
1: இந்த ஞானம் உங்களுக்குள்ள இருக்குமானால்.
2: If you have this wisdom in you.
1: உங்கள் வழிகளிலே நீங்க பயப்படாம இருப்பீங்க.
2: You will not fear in your ways.
1: உங்கள் கால்கள் இடறவே இடராது.
2: Your foot will not stumble at all.
1: துர்ச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படான்.
2: He will not be afraid of evil tidings.
1: அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும்.
2: His heart is fixed trusting in the Lord.
1: அவனுடைய கால்கள் இடறுவதில்லை.
2: His foot will not stumble.
1: நான் சொல்வேன் முதலாவது எப்ப நம்ம பயம் இல்லாம இருப்போம் தெரியுமா?
2: First when we will remain fearless.
1: முதலாவது நம்முடைய பயமுறுத்தல்களுக்கு விரோதமாக நாம பயம் இல்லாமல் இருப்போம்.
2: We will be remain fearless in the face of threats.
1: எப்பொழுது?
2: When
1: நான் நம்புகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற ஞானம் நமக்கு இருக்கும்போது.
2: When we have the wisdom that I have a God whom I trust in him.
1: இரண்டாவது ஒரு சூழ்நிலையில ஒரு தேவனுடைய மனுஷன் பயமில்லாமல் இருக்கணும்.
2: And there's a second instance where a man of God should not fear.
1: இந்த சூழ்நிலையை ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 6 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள்ல வாசிக்கலாம்.
2: You can read this incident in 2 Kings chapter 6 verses 15 to 17.
1: தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான்.
2: When the servant of the man of God was risen early and gone forth, behold, an host compassed the city both with horses and chariots.
1: அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான்.
2: And the servant said unto him, Alas, my master, how shall we do?
1: அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
2: And he answered, Fear not, for they that be with us are more than they that be with them.
1: அதற்கு அவன் 17 வசனம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்.
2: And Elisha prayed and said, Lord, I pray thee, open his eyes that he may see. And the Lord opened the eyes of the young man, and he saw, and behold, the mountain was full of horses and chariots of fire round about Elisha.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இங்க ஒரு அருமையான சம்பவம் இருக்கு.
2: It is a very beautiful incident.
1: எலிசாவுக்கு விரோதமாக அனுப்பப்பட்ட சேனை.
2: A host of army that was sent against Elisha.
1: அவனை பயமுறுத்தும்படி.
2: To threaten him.
1: அவனை கைது செய்யும்படி.
2: To arrest him.
1: மலையை சுற்றிலும் வந்துட்டாங்க.
2: They came around the mountain.
1: தப்பித்து செல்ல வழியே கிடையாது.
2: There is no way of escape.
1: இந்த வேலைக்காரர் அதிகாலையில எழும்பு இத பார்த்த உடனே இப்ப புரிஞ்சிச்சு அவனுக்கு நிச்சயமா நம்ம மாண்டு போக போறோம்.
2: When the servant rose up early in the morning and saw that he was really troubled thinking that we will die today.
1: அவ்வளவுதான், நம்மளுடைய வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சு.
2: That's it, our life ends today.
1: தப்பிக்க வழியே கிடையாது.
2: There is no way of escape.
1: இந்த சூழ்நிலையில அவன் அப்படியே பார்த்து அலறுகிறான். ஐயோ ஆண்டவரே, அவர்கள் என்ன செய்றாங்கன்னா நம்ம நம்மள சூழ்ந்துட்டாங்க, நம்ம என்ன செய்வோம் இப்போ?
2: So he saw the situation, is crying out, "Alas, my master, what will we do now? They have compassed us around."
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ இந்த எலிசா ஒரு காரியத்தை சொல்லுகிறான்.
2: Elisha said a thing here.
1: பயப்படாதே,
2: fear not.
1: அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
2: For they that be with us are more than they that be with them.
1: இரண்டாவது ஒரு பயம் எப்ப நமக்கு வரும் தெரியுமா?
2: Second kind of fear when we will have.
1: நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அல்லது தொல்லைகள் அல்லது இடுக்கண்கள் நம்ம வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் போது நமக்கு பயம் உண்டாகும்.
2: So when we are in the midst of trouble and when the trouble surrounds us, we will have a fear.
1: ஓ, இது பெரிய ஆபத்தான ஒரு நேரம்.
2: This is a very dangerous time.
1: இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது.
2: We cannot escape from this.
1: நம்மை சுற்றிலும் பெரிய போராட்டம் வந்து விட்டது.
2: There's a big struggle around us.
1: நாம் தப்பிக்க முடியாது என்று அறிந்த உடனே நமக்குள்ள ஒரு பெரிய பயம் நம்மள சுற்றிரும்.
2: When we think that we cannot escape anymore, we will have a fear from us.
1: நிச்சயமாய் நாம் அழிந்து விடுவோம்.
2: We will surely die.
1: இந்த ஒரு காரியம் நம்முடைய மனசுக்குள்ள வந்துரும்.
2: We will have such a kind of intention in our heart.
1: ஆனா நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வந்து ரெண்டு விதமா வரலாம்.
2: But I tell you, there might be troubles that can come in two ways in our life.
1: ஒன்று, நம்முடைய புத்தியீனத்தின் விளைவாக நம்ம வாழ்க்கையில துன்பங்கள் வரலாம்.
2: First trouble can come as an outcome of our foolishness.
1: நம்முடைய குற்றங்களின் விளைவாக துன்பங்கள் வரலாம்.
2: And this trouble can come as an outcome of our mistakes or sins.
1: நம்முடைய அநீதியான வாழ்க்கை, அநியாயமான வாழ்க்கையின் மூலமாக துன்பங்கள் நம்மை சுற்றி வரலாம்.
2: Troubles can come in our life as an outcome of unjust thing that we do.
1: அதே வேளையில
2: at the same time
1: துன்பம் எதற்காகவும் வரலாம் தெரியுமா?
2: You know, this trouble can also come for what?
1: நம்ம நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறது அப்படின்னு ஒரு வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்கு.
2: There is also an experience in our life where we have to encounter trouble for our righteousness sake.
1: இதைதான் வேதம் வந்து கிறிஸ்துவுக்கென்று துன்பப்படுகிறது என்று கூட சொல்லும்.
2: That's what the Bible says, you are persecuted for Christ's sake.
1: அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லும்பொழுது சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் பட்ட காவல், கட்டுகள், உபத்திரவத்தை பற்றி பேசுவார்.
2: So when Apostle Paul says, he speaks about the bonds and afflictions that he encountered and faced for the sake of gospel.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை பாருங்க.
2: See what Jesus Christ.
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 11 வசனத்துக்கு வாங்க.
2: Matthew chapter 5 and verse 11.
1: அங்கே வாசிக்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
2: It is blessed of you when men shall revile you and persecute you and shall say all manner of evil against you falsely for my sake.
1: சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும்.
2: Rejoice and be exceedingly glad, for great is your reward in heaven.
1: இங்கே ரெண்டு முக்கியமான வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை.
2: So there are two important words here.
1: ஒன்னு, இந்த துன்பம் என்னன்னா என் நிமித்தம்.
2: First, this evil of persecution is for my sake.
1: இவங்க கொடுக்கிற துன்பம் உங்க மேல சொன்ன பழி. இரண்டாவது வார்த்தை முக்கியமானது, பொய்யா சொன்னாங்கன்னு இருக்கு.
2: So second word that is important is the persecution and the evil they accused on you was false.
1: அப்போ நம்ம எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful about it.
1: நம்ம துன்பம்ன்றது இயேசுவின் நிமித்தம் இருந்தா பரவாயில்ல.
2: So if a trouble is just for God's sake, that is okay.
1: அதே போல நம்முடைய துன்பத்துல வந்து அவங்க பொய்யான குற்றச்சாட்டுகளை சொன்னா பரவாயில்ல.
2: So also if they add false accusation in the trouble, that is also better.
1: அப்ப நம்ம பயப்படவே வேண்டாம்.
2: We need not be afraid.
1: ஏதோ சொல்லுகிறது அந்த நேரத்துல சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு போடு.
2: The Bible says, rejoice and be exceedingly glad at that time.
1: இந்த நிறைய பேர் தாங்க செய்த தப்புனால துன்பத்துல மாட்டிட்டு இயேசுவின் மேல போடுவாங்க.
2: Today many people, they just get caught in the trouble because of the evil that they have done and they blame Jesus for that.
1: சில பேர் வாய் பாருங்க, தேவையில்லாத வார்த்தைகளை எங்கயாவது பேசிடுவாங்க.
2: So some people will speak unnecessary words through their mouth.
1: தேவையில்லாத காரியங்களை வந்து அதிகாரிகளை பத்தி ஆட்டியா சொல்லிடுவாங்க.
2: So they will speak unnecessary things about officers to other people.
1: தங்களுடைய வாழ்க்கையில சொன்னதை செய்யாம இருப்பாங்க.
2: They will not fulfill what they have said in their life.
1: அவங்களோட உத்தரவாதங்களை நிறைவேற்றாம இருப்பாங்க.
2: They would not fulfill their responsibilities in their life.
1: அதனுடைய விளைவு வந்து அவங்களோட வேலை ஸ்தலங்களில அவங்களோட சுற்றுவட்டாரங்களில பெரிய துன்பம் வரும்.
2: So as an outcome of that they may have to encounter trouble in their places, in their house and their workplaces.
1: அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம துன்பம் அனுபவிப்பாங்க.
2: They will encounter this trouble because they are not able to fulfill their promises.
1: அம்மா வெளிய என்ன சொல்வாங்கனா யோபோ போல நான் துன்பம் அனுபவிக்கிறேன்.
2: But outside they will say I encounter and endure trouble like Job.
1: அப்படி பைபிள் சொல்லல.
2: The Bible doesn't say so.
1: ஒரு துன்பம் இருக்கு.
2: There is a trouble.
1: அந்த துன்பம் எதற்காக சொன்னா,
2: you know, this persecution is for what?
1: தேவனுடைய நிமித்தமாக அனுபவிக்கிற துன்பம்.
2: This is a trouble of persecution that we endure for Christ's sake.
1: கிறிஸ்துவின் நிமித்தமாய் அனுபவிக்கிற துன்பம்.
2: That persecution that we endure and go through because for God's sake.
1: இது எலியாவுடைய வாழ்க்கையில ஏன் இந்த துன்பம் வந்தது?
2: So why did this trouble come in the life of Elijah?
1: ஏன் அவனை சுற்றிலும் இத்தனை ரதங்களும் குதிரைகளும் அவனுடைய பட்டணத்தை சுற்றி பாளையம் இறங்கிட்டாங்க?
2: So why did his horses and chariots come around him and they, the host compassed the city around him?
1: அவன் ஏதோ குற்றம் செய்து அவனை கைது செய்ய வந்தாங்களா?
2: Did they come to arrest him just because he committed a mistake?
1: இல்ல இல்ல இல்ல.
2: No, not at all.
1: கர்த்தருடைய நாமத்திற்காய் நின்றபடியா?
2: It's because he stood for the name of the Lord.
1: தேவனுடைய வார்த்தையை தைரியமா சொன்னபடியா?
2: It's because he proclaimed the word of God very boldly.
1: கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்தபடியா?
2: It's because he fulfilled the ministry of God faithfully.
1: என்ன வந்தது?
2: What happened?
1: துன்பம் வந்தது.
2: He has encountered trouble.
1: துன்பம் வந்தது.
2: Trouble.
1: கவனிங்க பிரியமானவர்களே.
2: Please listen dear
1: நாம
2: ones.
1: தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் நாம் துன்பம் அனுபவித்தால்,
2: if we encounter trouble for Christ's sake,
1: நான் தைரியமா சொல்வேன், நீங்க அந்த துன்பத்தை கண்டு பயப்படவே வேண்டாம்.
2: I tell you boldly, don't be afraid of fear about the trouble.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: அந்த துன்பத்தின் நடுவிலே தேவன் நம்மோடு நிற்பா.
2: It's because the Lord will stand with us amidst the trouble.
1: அங்க அதான் வாசிக்கிறோம்.
2: That's what we read here.
1: அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம்.
2: For they that be with us are more than they that be with them.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் எல்லா சம்பவத்திலும் பைபிள்ல பாருங்க.
2: In all the incidents in the Bible,
1: கர்த்தருக்காக ஒரு மனுஷன் துன்பம் அனுபவிக்கிறானா?
2: If a person endures trouble for Christ's sake,
1: அந்த துன்பத்துல தேவன் தன்னுடைய பங்களிப்பை தேவன் தருகிறார்.
2: The Lord will give his participation in that trouble.
1: அவர் கூடவே நிற்கிறார்.
2: He will stand with them.
1: சாத்ராக் மேஷாக்கினுடைய துன்பத்துல கர்த்தர் நான்காவது மனிதனாக கூடவே உலாவி வந்தார்.
2: In the trouble of Shadrach, Meshach, Abednego, the Lord was a fourth person who was moving around with them.
1: தானியேலினுடைய துன்பத்தின் நடுவுல வேதம் சொல்கிறது, தம்முடைய தேவ தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார்.
2: In the trouble of Daniel, the Bible says the Lord sent his angel and shut the mouth of lion.
1: ஒரு அருமையான வசனம் இருக்கு.
2: There's a very beautiful verse.
1: 1 பேதுரு 4 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம் பாருங்க.
2: 1 Peter chapter 4 verses 12 and 13.
1: பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள்.
2: Beloved, think it not strange concerning the fiery trial which is to try you as though some strange thing happened unto you, but rejoice in as much as ye are partakers of Christ's sufferings, that when his glory shall be revealed ye may be glad also with exceeding joy.
1: ரொம்ப அருமையா இருக்கு.
2: It is very beautiful.
1: இவங்க ஒரு துன்பம் அனுபவிக்கிறாங்க.
2: They are encountering or enduring a trouble.
1: அந்த துன்பம் எப்படிப்பட்டது?
2: You know what kind of trouble
1: வேதம்
2: is that?
1: சொல்லுகிறது.
2: The Bible says
1: உங்கள் நடுவிலே பற்றி எரிகிற அக்கினியை போன்ற ஒரு சோதனை.
2: So that is a temptation or a trial like a fiery trial.
1: அது வந்து ஒரு அக்கினியே போல எழும்புது.
2: It is like rising like a fire.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: இப்போ பேதுரு சொல்கிறாரு,
2: Peter says here,
1: அக்கினியே போல எழும்புகிற இந்த சோதனையை கண்டு நீங்க பயப்படாதீங்க.
2: You don't be afraid of this trial which rises like a fire.
1: நீங்க அத கண்டு சந்தோஷப்படுங்க.
2: You rejoice at that.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: நீங்க படுற பாடு எப்படிப்பட்ட பாடுனா,
2: what kind of suffering are you going through?
1: நீங்க கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளிகளாக மாறிட்டீங்க.
2: You have become partakers of Christ's suffering.
1: நீங்க கூடவே அவரோடு பாடுபடுறீங்க.
2: You are also suffering along with Christ.
1: அவரோடு பாடுபடுறதனால நீங்க பயப்படாதீங்க.
2: So since you are suffering along with Christ, you do not be afraid.
1: எனக்கு ரொம்ப அழகா இருக்கு அதுல.
2: It is very beautiful here.
1: நீங்க பங்காளின்னு போட்டுருக்கு.
2: It says you are partakers.
1: நீங்க பங்காளி.
2: You are partakers.
1: அப்ப கிறிஸ்துவோடு பங்காளியா இருந்து பாடு அனுபவிக்கிறது இருக்கு.
2: So there is something called being a partaker of Christ's suffering.
1: கர்த்தருக்காக நிந்தை அனுபவிக்கிறதுன்னு இருக்கு.
2: There is something called encountering reproach for Christ's sake.
1: கர்த்தருக்காக அவமானத்தை அனுபவிப்பதுன்னு ஒன்று இருக்கு.
2: There is an experience of going through and facing shame for God's sake.
1: கர்த்தருக்காக நாம தனிமைப்படுத்தப்படுவது என்பது இருக்கு.
2: There is an experience of just left alone for Christ's sake.
1: கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறதுனால எல்லாராலும் அசட்டை பண்ணப்படுவது அப்படின்னு ஒன்று இருக்கு.
2: There is an experience where you will be

0: கர்த்தருக்காக நீங்க பாடுபட்டா கூட
1: even if you go through this trouble for God's sake
0: நான் சொல்லுவேன் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல
1: actually you need not fear
0: ஏன் தெரியுமா
1: you know why
0: நீங்க கிறிஸ்துவுக்கு பங்காளியாக மாறிட்டீங்க
1: because you have become partaker of Christ
0: அவருடனே நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் அவருடனே அரசாளுவீர்கள்
1: if you also suffer with him you will also rule with him
0: தமக்காக துன்பப்படுகிற ஒருவனையும் தேவன் தனியா விடவே மாட்டார்
1: the lord will never let anybody alone who suffers for christ
0: ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டிருந்தாங்க
1: they were actually stoning stephen to death
0: ஸ்தேவான் பயப்படவே இல்ல
1: but stephen was not afraid
0: அவன் முழங்கால் படிட்டு கண்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தினான்
1: he was kneeling down and he lifted his eyes towards heaven
0: அவன் மேல் கல்கள் விழுந்து கொண்டிருக்கும்போது
1: when the stones were falling on him
0: அவன் பட்சத்தில தேவன் வலது பரிசுத்தில நின்றார்
1: the lord stood on the right side of the father for on his side
0: அதனால கல்ல பார்த்து அவன் பயப்படல
1: therefore he was not afraid of the stones
0: manushan thannai paarthu palla kadikkiratha paathu bayapadave illa
1: he was not afraid when people gnashed their teeth at him
0: avan ullathil oru dhairiyam irundhathu
1: he had a boldness in his heart
0: naan padugira ovvoru paadum yesuvukkaga naan paadupadren
1: every suffering I am going through is just for christ alone
0: yesuvodu naan paadupadren
1: I am suffering along with jesus
0: naan thaniyaga illa
1: I am not alone
0: devanai thaniya vidugiradilla
1: the lord will never let me alone
0: ulagathin mudivu pariyendum sagala naatkalil ennodu irukkira karthar en துன்பத்தின் நடுவிலேயும் கூட இருக்கிறார்
1: the lord who will be with me until the end of this world is also with me amidst my trouble
0: இந்த ஞானம் நமக்கு இருக்குமானா
1: if we have this wisdom
0: என் தேவன் என்னை தனியே விட மாட்டா
1: my lord will not let me alone
0: என் தேவன் என் கூடவே வருவா
1: my lord will come along with me
0: என் தேவன் என் அக்கினியிலே கூட வருவா
1: my lord will come with me in fire
0: என் தேவன் என் பள்ளத்தாக்கிலே கூட வருவா
1: my lord will come with me in my valley
0: என் தனிமையிலே கூட வருவா
1: the lord will come with me in my solitude
0: நான் சிறையிலே இருந்தாலும் கூட நிற்பா
1: the lord will stand by me even if I am in prison
0: நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு நிற்காமல் போனாலும் கர்த்தர் என்னோடு நின்றார்
1: so even no one stood with me for the first time but the lord stood with me
0: கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நம்முடைய ஞானம் நமக்கு இருக்குமானா நம்ம பயப்படவே மாட்டோம்
1: if we have the wisdom that the lord is with us then we will not fear at all
0: பிரியமானவர்களே
1: my dear ones
0: இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் ஏதாவது பாடுபடுறீங்களா
1: are you suffering a trouble for christ
0: அவமானப்படுறீங்களா
1: are you ashamed for god
0: நிந்திக்கப்படுகிறீர்களா
1: are you reproached
0: ஒதுக்கப்படுறீங்களா
1: are you just despised
0: நீங்க எல்லார் இடத்திலும் தனிமைப்படுத்தப்படுறீங்களா
1: Are you left alone by everyone?
0: பயப்படாதீங்க.
1: Don't be afraid.
0: உங்கள் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார்.
1: The Lord is on your side.
0: அந்த ஞானம் கர்த்தர் உங்களுக்கு தரணும்.
1: The Lord should give that wisdom to you.
0: எல்லா நேரத்தை பார்க்கல துன்பப்படுற நேரத்துல கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.
1: Besides all times in the times of trouble the Lord is with me.
0: நான் கர்த்தருக்காக நான் வேதனைப்படுற வேளையில என் தேவன் என் கூட இருக்கிறார்.
1: When I suffer trouble for the Lord is with me at the time.
0: என்னை தனியா விட்டுட்டு ஆண்டவர் வேதனைப்பட விடவே மாட்டார்.
1: The Lord will never let me alone to suffer.
0: தனியாக அவர்க்கா உபத்திரவ விடவே மாட்டார்
1: the lord will never let me alone to suffer persecution for him
0: கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்
1: the lord is with me
0: அந்த ஞானம் நமக்கு இருக்குமானா
1: if we have that wisdom
0: நான் சொல்வேன் நீங்க துன்பங்களை கண்டு நீங்க வந்து பயப்பட மாட்டீங்க நீங்க சந்தோஷப்படுவீங்க
1: i tell you you will not fear at the trouble but you will rejoice
0: பாருங்க முதலாவது நான் சொன்னேன்
1: first i told you
0: நாம எதில நம்ம பயப்படாம இருப்போம்னு சொன்னா பயமுறுத்தல்கள் நடுவுல நம்ம பயப்படாம இருப்போம்
1: first we will be fearless in the face of threats
0: எப்பொழுது
1: when
0: நான் நம்பி இருக்கிற தேவன் ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார் என்கிற ஞானம் எனக்கு இருக்கும்போது
1: when we have the wisdom that we have a god whom we trust
0: ரெண்டாவது நான் வந்து ஆபத்து நேரத்திலேயும் துன்பங்கள் நடுவிலேயும் நான் பயப்பட மாட்டேன்
1: and second I will remain fearless in the midst of trouble
0: எப்பொழுது
1: when
0: எனக்கு ஒரு ஞானம் இருக்கிறது
1: I have a wisdom
0: நான் கர்த்தருக்காக பாடுபடுவேனானால் அவர் என்னை தனியா விட மாட்டார்
1: If I suffer for God he will never let me alone
0: கடைசியா மூன்றாவது ஒரு பயமுறுத்தல் இருக்கு ஒரு பயத்தின் பாதை இருக்கு
1: and there is a third way of fear
0: நீங்கள் அப்போஸ்தல நடபடிகள் நான்காம் அதிகாரம்
1: If you read Acts chapter 4
0: 29 முதல் 31 வசனங்களை பாருங்க
1: Verses 29 to 31
0: இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படி செய்து பிணியாணிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொன்னார்கள்
1: And now Lord behold their threatenings and grant unto their servants that with all boldness they may speak thy word by stretching forth their hand to heal and that signs and wonders may be done by the name of the holy child Jesus
0: அவர்கள் ஜபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள்
1: and when they had prayed the place was shaken where they were assembled together and they were all filled with the holy ghost and they

0: Speak the word of God with boldness. கர்த்தருடைய
1: நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும்.
0: You know this incident very well.
1: இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கனா,
0: Where did this problem start?
1: நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 3 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
0: If you come to Acts chapter 3,
1: அந்த ஜெப ஆலயத்தில் 40 வருஷம் பிறந்தது முதல் முடவனாய் கிடந்தவனை பேதுரும் யோவானும் கரம் பிடித்து தூக்கி எழுப்புறாங்க பாத்தீங்களா?
0: So here when the Peter and John who healed a person who was lame from his birth at that synagogue.
1: அவங்களை எழுப்பின உடனே ஜனங்கள் எல்லாரும் இந்த இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சுவிசேஷம் பரம்ப ஆரம்பிக்குதுன்னு சொன்ன உடனே எதிர்த்து வந்த யூதர்கள் பெரிய துன்பத்தை கொண்டு வந்தாங்க.
0: So when they healed him and when the people saw this healing, they all believed in the name of Jesus and the gospel was spreading all around and therefore the Jews brought a great trouble to them.
1: இவர்களுக்கு வந்து இந்த அப்போஸ்தலோட வார்த்தைகளை எதிர்த்து பேச முடியல.
0: They were not able to speak or oppose the words of apostles.
1: ஏனென்றால் சொஸ்தமானவன் குணமானவன் அங்கே நிக்க,
0: it's because the one who is healed is still there.
1: அவங்களால அந்த ப்ரூஃப் அழிக்க முடியல.
0: They cannot delete that proof.
1: அவங்களால என்னதான் செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னா,
0: they were able to do only one thing.
1: காவல்ல அடைக்க முடிஞ்சது.
0: They were able to put him in prison.
1: ஆனா கர்த்தர் வந்து காவல் கதவுகள் எல்லாம் திறந்து அடுத்த நாளே பிரசங்கம் பண்ண விடுறாரு.
0: But the Lord opened all the gates of prison and let them preach the gospel the next day.
1: அவங்க பயமுறுத்துறாங்க.
0: They were trying to threaten.
1: அவங்க அடிக்குறாங்க.
0: They are beating them.
1: ஆனா இவங்க பயப்படற மாதிரியே இல்ல.
0: But they are not afraid at all.
1: நான் சொல்லுவேன், சில வேளையில வந்து நமக்கு விரோதமாய் வருகிற இன்னல்கள் இருக்கு பாத்தீங்களா, ட்ரையல்ஸ், நமக்கு வருகிற சோதனைகள் இருக்கு பாருங்க, அதுல கூட நம்ம பயப்படாமல் நிற்க வேண்டியது அவசியம்.
0: Sometimes we may have to remain fearless even in the midst of trials that we encounter.
1: இங்க பாத்தீங்கன்னா அரசாங்கமே அவங்களுக்கு எதிராக வந்துருச்சு.
0: Here if you see the government is against them.
1: அவருடைய சொந்த ஜனங்கள் பெரும்பாலானோர் எழும்பி வந்துட்டாங்க.
0: His own people, majority of his own people came against them.
1: அவர்களை அடிப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் வருது.
0: They had the boldness to beat them.
1: அவர்களை சிறையில் அடைப்பதற்கு தைரியம் வருது.
0: They got the boldness to imprison them.
1: இந்த அப்போஸ்தலர்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு கனெக்ஷன்ஸே இல்ல, எந்த கான்டாக்ட்ஸும் கிடையாது.
0: So these apostles did not have any kind of connections or contacts like that.
1: அவங்க சொல்றதுக்கெல்லாம் இவங்க தலையாட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க.
0: They are in a situation where they have to nod their head for whatever they say.
1: அதிகாரம் வந்து சத்துருக்கள் கையில போயிடுச்சு.
0: The authority is in the hand of his enemies.
1: அவங்க யார் யாரையோ தங்க பட்சத்துல இழுத்துட்டு வந்து தங்களுக்காக பேச வைக்கிறாங்க.
0: So they are bringing many people on their side and they are speaking for their behalf.
1: அவங்க நியாயம் புரட்டப்படுகிறது.
0: And the truth is actually turned around.
1: அவர்களுடைய சுயாதீனம் அவர்களை விட்டு பறிக்கப்படுகிறது.
0: Their freedom is actually taken away from them.
1: எங்க போவாங்க இவங்க?
0: Where will they go now?
1: ஒரு சாதாரண மனுஷனா இருந்தா பயந்து போய்டுவான்.
0: If it were an ordinary person, he would be afraid.
1: என்ன ஊரே நமக்கு விரோதமா வந்துருச்சு.
0: But the entire place is against them.
1: நம்ம எப்படி போய் இவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறது?
0: How can we oppose them?
1: ஐயோ நம்ம பேசாம அவங்க சொல்றபடி அமைதியாயிடுவோம்.
0: So let us remain calm as they say.
1: நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க நிறுத்திடுவோம்.
0: Let us stop proclaim the gospel.
1: நம்ம எல்லாம் போய் இந்த நேரம் போய் எதுவும் பிரபலமா எதுவும் சொல்ல வேண்டாம்.
0: So let us not preach and pray, spread the word of God now.
1: எல்லாரும் நமக்கு விரோதமா எழும்பிட்டாங்க.
0: Because all the people have risen against us.
1: அதிகாரம் உள்ளவங்க வல்லமை உள்ளவங்க எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க.
0: The people who are powerful and authoritative were standing against us.
1: நாம சமாளிக்க முடியாது.
0: We cannot manage them.
1: நம்ம விட்டு ஓடிடுவோம்ன்ற மாதிரி நிலைமைக்கு வந்துருவாங்க.
0: They will come to a situation where they will fly away and fled away.
1: ஆனா வேதம் சொல்லுது.
0: But the Bible says.
1: அடி வாங்குறாங்க.
0: They are being beaten.
1: சிறையில் அடைக்கப்படுறாங்க.
0: They are imprisoned.
1: மிரட்டப்படுறாங்க.
0: They are threatened.
1: இவ்வளவு சோதனை வந்தாலும் இந்த ஜனங்க பயப்படவே மாட்டேங்கிறாங்க.
0: They remain fearless even amidst all those trials.
1: வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says.
1: அவங்க தேவ வசனத்தை பயந்து பயந்து இல்ல தைரியமாய் சொன்னாங்க.
0: The Bible says they speak the word of God with boldness.
1: இத நான் யோசித்து கொண்டிருந்தேன்.
0: I was thinking about it.
1: எப்படி இவங்க இவ்வளவு பயம் இல்லாம நடக்கறாங்க?
0: How did they walk without fear?
1: எப்படி இவங்க பாதங்கள் இடறாமல் இவங்க முன்னேறி போயிட்டே இருக்காங்க?
0: How they were able to proceed forward that their foot did not stumble.
1: அவங்க கொஞ்சம் கூட பின்னடையவே இல்ல.
0: They never turn back.
1: இந்த தைரியம் எப்படி வந்தது?
0: How did they had this courage?
1: இத யோசித்து கொண்டிருந்தபோது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார்.
0: As I was thinking, the Lord reminded me a verse.
1: ஏசாயா 44:2. உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே.
0: Thus saith the Lord that made thee and formed thee from the womb, which will help thee, fear not, O Jacob, my servant, and thou Jeshurun, whom I have chosen.
1: இதுல கர்த்தர் நம்மளை பார்த்து அழைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பெரிய தைரியம் கொடுக்குது.
0: So each and every word that the Lord utters and calls us really gives us a great courage.
1: அவர் என்னை உண்டாக்கினார்.
0: He is the one who made me.
1: தாயின் கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினார்.
0: The one who formed me in my mother's womb.
1: அவர் எனக்கு துணை செய்கிறார்.
0: And he is the one who is helping me.
1: என்னை கவர்ந்த வார்த்தை என்ன தெரியுமா?
0: And the word which attracted me.
1: அவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே.
0: He says, my servant Jacob and Jeshurun whom I have chosen.
1: இந்த வார்த்தையை ஆண்டவன் காண்பித்த பொழுது,
0: when the Lord showed me this word,
1: எனக்கு ஒரு காரியம் விளங்கினது.
0: One thing I understood.
1: இந்த பேதுரு யோவான் எத்தனையோ துன்பங்கள் இன்னல்கள் சோதனைகளுக்குள்ளே அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும்,
0: though this Peter and John were taken into many kinds of trials and troubles,
1: அவர்கள் கொஞ்சம் கூட பயப்படாம இருந்தது காரணம் என்ன தெரியுமா?
0: The reason why they remained fearless,
1: அவர்களுக்கு ஒரு அறிவு இருந்தது.
0: They had a wisdom.
1: என்னை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார்.
0: We have a God who has chosen us.
1: என்னை தெரிந்து கொண்டவர்,
0: the one who chosen me,
1: நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
0: I am a chosen one,
1: நான் வந்து எதேர்ச்சையா ஆண்டவரை பின்பற்றவர் அல்ல,
0: I did not accidentally come to follow God,
1: நானாகவே வாலண்டியராக ஆண்டவரை தேடி வரல,
0: I did not come voluntarily seeking God,
1: அவரே என்னை தெரிந்து கொண்டார்,
0: He is the one who chose me,
1: நான் ஒரு மீன்களை பிடிக்கிறதுக்காக நான் வலைகளை கழுவிட்டு இருந்தேன்,
0: I was just cleaning my nets to catch fish,
1: நான் கடல் அருகே கடந்தேன்,
0: I was near the shore,
1: ஆனா என்ன சோதனை வந்தாலும் அவங்க பயப்படவே இல்லை.
0: No matter how many trials they encountered, they were not afraid.
1: Yeah.
0: Why?
1: நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
0: Because I am a chosen one.
1: நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
0: Because I am a chosen one.
1: இது நானாக ஏற்படுத்தி கொண்டதில்லை.
0: This is not something made by myself.
1: ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டு என்னை நடத்துகிறார்.
0: The Lord shows me and the Lord is leading me.
1: பிரியமானவர்களே,
0: my dear ones,
1: நீங்க பயம் இல்லாம முன்னேற வேண்டுமா?
0: If you want to progress with a fear,
1: ஒரு ஞானம் நமக்கு இருந்தா போதும்.
0: If you have a wisdom, that is enough.
1: உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.
0: The Lord chose me even before the foundations of the world.
1: இன்னைக்கு எழும்புகிற பிரச்சனையை பார்த்து நான் ஏங்க பயப்படணும்?
0: Why I should be afraid of the problem that arises today?
1: இன்றைக்கு எழுந்த மனுஷன் சொல்ற வார்த்தைகளுக்கு நான் ஏங்க பயப்படணும்?
0: Why I should be afraid of the words of man who just rose today?
1: கர்த்தர் என்னை உலக தோட்டத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார்.
0: The Lord has chosen me even before the foundation of the world.
1: அவர் என்னை ஏற்படுத்தினார்.
0: He is the one who has made me.
1: அவர் என்னை அப்பாயிண்ட் பண்ணார். அவர் அங்கீகரித்தார்.
0: He is the one who appointed and acknowledged me.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: நான் ஏங்க பயப்படணும்?
0: Why should I fear?
1: நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க வெச்சுக்கிடுங்க.
0: So if you are consider, if you are starting a project,
1: உங்கள் கைகள அரசாங்கத்தின் அங்கீகாரம் இருக்குன்னு வெச்சுக்கிடுங்களே.
0: If you have the approval of the government,
1: நீங்க பயப்பட மாட்டீங்க.
0: You will not be afraid.
1: எத்தனை மனுஷன் ஏத்து வரட்டும்,
0: no matter how many people may come,
1: எத்தனை பேர் போராடட்டும்,
0: no matter how many people oppose,
1: எத்தனை சோதனைகளை அவங்க கொண்டு வரட்டும்,
0: no matter how many trials they may bring in,
1: நீங்க பயப்பட மாட்டீங்க.
0: You will not be afraid.
1: உங்களுக்கு தெரியும்,
0: you know very well,
1: உங்க கையில அதிகாரம் இருக்கு.
0: You have the authority.
1: உங்களுக்கு வந்து approval இருக்கு.
0: You have the approval with you.
1: உங்களுக்கு கொடுத்தவர் வந்து அதிகாரம் உள்ளவர்.
0: So the one who gave this approval is the one who is authoritative.
1: அதனால நீங்க பயப்படவே மாட்டீங்க.
0: Therefore you will not be afraid.
1: அவங்க என்னன்னா பேசட்டும்,
0: no matter whatever they can speak,
1: என்ன வேணா அவங்க செயல்படட்டும்,
0: whatever they may execute,
1: என்ன பயமுறுத்தட்டும்,
0: what however they can threaten,
1: நீங்க அசையவே மாட்டீங்க.
0: You will not be shaken.
1: அப்பா என்கிட்ட அங்கீகாரம் இருக்கப்பா.
0: See, I have the approval.
1: எனக்கு வந்து எல்லாமே நியாயப்படி இருக்கப்பா.
0: I have everything legal.
1: எனக்கு வந்து சட்டம் இருக்கப்பா.
0: I have the law.
1: என் மேல முத்திரை இருக்கப்பா.
0: I have a stamp on me.
1: நான் ஏன் பயப்படணும்?
0: Why should I be afraid?
1: நான் ஏன் கலங்கணும்?
0: Why should I be troubled?
1: பயப்படவே மாட்டேன்.
0: I will not fear.
1: பிரியமானவர்களே,
0: my dear ones,
1: ஞானம் என்ன ஞானம் நமக்கு வேணும் தெரியுமா?
0: What kind of wisdom do we require?
1: என்னை தெரிந்து கொண்ட ஒரு தேவன் இருக்கிறார்.
0: There's a God who has chosen me.
1: நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன்.
0: I am a chosen one.
1: அந்த ஞானம் இருக்குமானால்,
0: if you have this wisdom,
1: யாரும் எதுவும் என்னை பயமுறுத்தவே முடியாது.
0: No one or nothing can fear me.
1: மூன்று சூழ்நிலைகள் நாம் பயப்படவே வேண்டியதில்லை.
0: We can remain fearless in three instances.
1: பயமுறுத்தல்கள் நடுவுல நான் பயப்பட வேண்டியதில்லை.
0: Fearless in the face of threats.
1: எப்பொழுது?
0: When?
1: நான் நம்பி இருக்கிற ஒரு உயிரோடு இருக்கிறார்.
0: When the one whom I trust is alive.
1: கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடம் மனதா இருக்கும்.
0: So his heart will trust the Lord and it is fixed in him.
1: இரண்டாவது,
0: second,
1: எதிர் நடுவுல பயப்பட மாட்டேன்னு சொன்னா,
0: I will remain fearless in what
1: தொல்லைகள் நடுவு நான் பயப்படவே மாட்டேன்.
0: I will remain fearless in the midst of trouble.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: என் தேவன் என்னோடு கூடவே இருக்கிறார்.
0: Because the Lord is along with me.
1: மூன்றாவது,
0: third,
1: என்னுடைய சோதனைகள் நடுவுல நான் பயப்பட மாட்டேன்.
0: I will remain fearless in the midst of trials.
1: ஏன் தெரியுமா?
0: You know why?
1: என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார்.
0: Because I have one who has called me.
1: என்னை தெரிந்து கொண்டவர் ஒருவர் இருக்கிறார்.
0: I have the one who has chosen me.
1: நான் தனியா இல்ல.
0: I am not alone.
1: என் தேவன் என்னோடு இருக்கிறார்.
0: The Lord is with me.
1: இந்த காலை இந்த ஞானம் நமக்கு இருக்குமானால்,
0: this morning if you have this wisdom,
1: நாம் தைரியம் கொண்டு சொல்லுவோம்.
0: We can say boldly.
1: மனுஷன் எனக்கு என்ன செய்வா?
0: What can man do to me?
1: கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார்.
0: When the Lord is on my side.
1: இந்த காலை கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவாரா?
0: May the Lord encourage you this morning.
1: ஆண்டவர் இந்த ஞானத்தை உங்களுக்கு தருவாரா?
0: May the Lord give you this wisdom.
1: இந்த ஞானம் மாத்திரம் உங்களுக்கு இருக்குமானால்,
0: if you have this wisdom alone,
1: ஒண்ணும் உங்களை பயமுறுத்தாது.
0: Nothing can fear you.
1: தைரியமா முன் செல்லுங்க.
0: You can progress very well.
1: ஜெயக்கிறிஸ்து முன் செல்லுகிறார்.
0: The the victorious God is before, going before you.
1: அவர் உங்களை ஜெயமாய் நடத்துவார்.
0: He will lead you victoriously.
1: நீங்க ஜெய கீதங்கள் பாடி பாடி நீங்க ஜெயதரியோடு அவரை பின் செல்வீங்க.
0: So you will sing songs of victory and you will follow with great shouting.
1: ஜெபமண்டலாமா?
0: Shall we pray?
1: Hallelujah. பரிசுத்த பிதாவே மை நன்றியோடு ஸ்தோத்திரம்.
0: Our holy father we thank you with a grateful heart.
1: எங்கள் எல்லா பயங்களுக்கு நீங்களாக்குகிற உம்முடைய கரத்திற்காக நன்றி.
0: Lord thank you for a hand that is going that will remove all the fear from our life.
1: உம்முடைய ஞானம் எங்கள் மேல் இருக்கும் பொழுது
0: Lord if your wisdom is on us
1: நாங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை.
0: Lord we need not be afraid of anything.
1: எங்களுடைய பாதைகளில் இடரல் இருக்க போகிறதில்லை.
0: Lord of our ways will not stumble. Lord.
1: ஆமாண்டவரே.
0: Yes Lord.
1: உம்மை நாங்கள் நம்பி இருக்கும் போது
0: Lord when we hope and trust in you.
1: ஆண்டவரே பயமுறுத்தல்களை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை.
0: We can remain fearless in the face of threats.
1: நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கும் போது
0: Lord if you know that you are with us.
1: ஆண்டவரே
0: Lord
1: துன்பத்தை கண்டு நாங்கள் பயப்பட போறதில்லை.
0: Lord we will not fear in the midst of trouble.
1: ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் என்று நாங்கள் அறிந்திருக்கும் போது
0: Lord if you know that you are chosen us Lord
1: எந்த சோதனைகளை கண்டும் நாங்கள் பயப்பட போறதில்லை.
0: Lord we will not fear about any kind of trials.
1: பயப்படாத தைரியமுள்ள இருதயத்தை தந்திரும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
0: Lord we pray that the Lord will give us a heart of courage that we will not fear.
1: இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும்
0: into the heart of every person who is listening
1: பயத்தை விலக்கி தேவனுடைய தைரியத்தை தாரும் கர்த்தாவே.
0: Lord remove all the fear and give the courage of God in them.
1: அவர் இருதயம் திடமாய் இருக்கட்டும்.
0: Let their heart be steady and fixed.
1: கர்த்தருக்காக அவர்கள் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்கட்டும்.
0: Lord let them shine with God and for God.
1: உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
0: Let your glory name be glorified.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus name we pray.
1: Amen.
0: Amen.
1: Amen.

நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். 1 கொரிந்தியர் 4:5. முழு ஆண்டு தேர்வு முடிந்து முதல் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 2 வகுப்புக்கு வந்தார்கள். 2 வகுப்பு ஆசிரியை மிகவும் சாதுவான ஒரு இளம்பெண். அந்த வகுப்புக்கு மிகவும் சேட்டைக்கார டாமியும் வந்திருந்தான். அவன் முதல் வகுப்பு படிக்கும் போதே ஒவ்வொரு குறும்புக்கும் தன் டீச்சரிடம் அநேக அடிகள் வாங்குவான். 2 வகுப்பு டீச்சர் மிகவும் சாது என்பதால் டாமியின் பழைய டீச்சர் டாமியை காட்டி, இவன் மிகவும் சேட்டை செய்வான், உன்னால் இவனை அடக்க முடியவில்லை என்றால் நீ இவனை என்னிடம் அனுப்பிவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு டாமியின் புதிய வகுப்பு ஆசிரியை, இல்லை, நான் அவனை சமாளித்துக் கொள்வேன் என்று பதில் கூறிவிட்டார்கள். இந்த உரையாடல் நடந்து முடிந்த பின்பு 1 வாரத்தில் டாமி முதல் வகுப்பு ஆசிரியை இருக்கும் வகுப்பறைக்கு முன்பு வந்து நின்றான். டாமியை பார்த்தவுடன் அந்த டீச்சர் தன்னுடைய வேலையை அப்படியே போட்டுவிட்டு எழுந்தார்கள். அவனுடைய கையை பிடித்து தரதரவென்று இழுத்து தன் முழங்கால்களுக்கு இடையில் அவனை பிடித்து வைத்துக் கொண்டு அவனை கன்னத்தில் பளார் பளார் என்று அறைந்தார்கள். நீ இன்னும் உன்னுடைய சேட்டையை விடவில்லையா என்று கூறி அவனை மிரட்டினார்கள். அவனை அடித்து முடித்த பின்னர், உன் வகுப்பில் என்ன சேட்டை செய்தாய், ஏன் உன்னை உன் ஆசிரியை இங்கு அனுப்பினார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு டாமி, என்னுடைய டீச்சர் உங்களிடம் கத்திரிக்கோள் வாங்கி வரும்படி என்னை அனுப்பினார்கள் என்று அழுது கொண்டே சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் பல சமயங்களில் இதை போலவே நடந்து கொள்கிறோம். இந்த குறிப்பிட்ட மனிதன் இப்படித்தான் இருப்பார் என்று அவர்களை குறித்து தீர்ப்பு சொல்லி நியாயம் தீர்த்து விடுகிறோம். ஆனால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக மாறியிருப்பதற்கு அநேக வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்திருக்கலாம். அவர்கள் தங்கள் பழைய நிலையிலிருந்து மாறியிருக்கலாம். ஆனால் நாம் அவர்களை பழைய கண்ணோட்டத்தோட பார்ப்பதுதான் பிரச்சனையாகி போகிறது. சவுல் எனப்பட்ட பவுல் கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தினார். தமஸ்குவிலும் அவர் கிறிஸ்துவின் சீஷர்களை உபதிரவப்படுத்தத்தான் வந்தார். ஆனால் வரும் வழியில் இயேசு அவரை சந்தித்தார், முற்றிலும் மாறினார். எந்த விசுவாசத்துக்கு எதிர்த்து நின்றாரோ அதே விசுவாசத்தை பறைசாற்றும் ஊழியராக தேவன் அவரை மாற்றிவிட்டார். தாமதமின்றி தேவாலயங்களில் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதை கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியின் இடத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் எருசலேமுக்கு போய் சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தார். ஆனால் அவர்களும் பவுலை சீஷர் என்று நம்பாமல் அவருக்கு பயந்தார்கள். பின்பு பவுல் தான் இயேசுவை சந்தித்த விதத்தை விளக்கி சொன்ன போது அவரை தங்களோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, கெட்டவர்கள் எப்போதும் கெட்டவர்களாகவே இருப்பதில்லை. அவர்களும் நல்லவர்களாக மாற தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார், அநேகம் வாய்ப்புகளை தருகிறார். ஆகவே பழைய கண்ணோட்டத்தோடையே நாம் அவர்களை பார்க்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்ள பழகுவோம்.

அவர் எல்லா நாமத்திலும் மேலானவராயிற்றே. எல்லா முழங்கால்களும் முடங்கத்தக்க நாமம் உடையவராயிற்றே. அவர் ஆராதிக்கலாமா? எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, உன்னதத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய்

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்திலே இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனையில் பிரியப்படுகிறார், அந்த துதியை விட நம்முடைய துதியில் பிரியப்படுகிறார்.

அலங்காரத்தோடு இந்த மாலை விடல தொழுது கொள்ளலாமா? அவரே எல்லா மாத்திமைக்கு பார்க்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், ஓ பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவியையோ நேசிக்கிறவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய கிறிஸ்துவே, அவர் பரிசுத்தர். அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே. அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமை போல பரிசுத்தர் இல்லை, உமை போல ஒருவர் இல்லை, உமை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க, இல்லவே இல்லை. கையை தட்டி, கையை தட்டி. தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டும். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டும். தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும்.

செலுத்துங்க, சொல்லுங்கப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்ல கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீ ஒருவரே பரிசுத்த. உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம். எல்லாம்

ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம் ஆதியும் அந்தமுமானவரே அல்பா உமேகாவுமானவரே எங்கள் பரிசுத்தரே எங்கள் பரம்பொருளே ஹல்லேலூயா சகலத்தையும் சிருஷ்டித்தவரே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம்

பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீ பரிசுத்தர், நீ நல்லவர், உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், அல்லேலூயா. ஓ பாபா பாபா லாஷே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை.

நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்புனா இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டில உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, அப்பா இயேசுவின் அன்பு, அந்த

நெறிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா. உண்மை ஆரா

கவலை எல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே நம் சேர்ந்து உயர்த்துவப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா?

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரை பார்த்து.

உம்மை நேசிக்கிறான்டோரே, மனதார நேசிக்கிறோம்மா, முழு மனதோடு நேசிக்கிறோம், உயர்த்துகிறோம், கன மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 8. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீமோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிதாக்களாகிய இஸ்ரவேல் புத்திரர் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமின் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடிவர செய்தான். இஸ்ரவேல் மனுஷரெல்லாம் 7 மாதமாகிய ஏத்தானின் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுக்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருவீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருவீன்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னாக பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிட்டு கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிட்டு. அப்பொழுது சாலமோன் காரருளே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற் கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள ஒரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிகாரியா இருக்கும்படி தாவீதையே தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்பத்தின் கனியாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். கர்த்தர் நம்முடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டிக்காக அதிலே ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கினேன் என்றான். பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற
உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கின்ற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்குமென்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிவிடத்திற்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துர்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததின் நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்முடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திற்கு நேராக உம்மை நோக்கி விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்கள் பிதாக்களுக்கு நீர் கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைக்கப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிலேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாய் கொடுத்த உமது தேசத்தில் மழை பெய்ய கட்டளை இடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிற போதும் கொள்ளை நோய் உண்டாயிருக்கிற போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி உண்டாயிருக்கிற போதும் அவர்கள் சத்துருக்கள் தேசத்திலுள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போதும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில்
அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும் படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியனும் உமது நாமத்தின் நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உமக்கு பயப்படும் படிக்கும் நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும் படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்துக்கும் நேராக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும் போது அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து தங்களை சிறைபிடித்து கொண்ட தங்கள் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது உமது வாசஸ்தலம் ஆகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகத்தையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறப்பிடித்து கொண்டு போனவர்கள் அவர்களுக்கு இரங்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. அவர்கள் எகிப்தென்கிற இரும்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணின உம்முடைய ஜனமும் உம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார்களே. அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின் படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும் போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து முழங்காற்படியிட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையெல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோடே சொன்னது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம்
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் தம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கும் நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. கர்த்தரே தேவன், வேறொருவரும் இல்லை என்பதை பூமியின் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. ஆதலால் இந்த நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். பின்பு ராஜாவும் அவனோட இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தினார்கள். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதாயிருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன் இருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நினத்தையும் செலுத்தினான். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமாத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோடே இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேறே 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8-ஆம் நாளிலே ஜனங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அவர்கள் ராஜாவை வாழ்த்தி கர்த்தர் தமது தாசனாகிய தாவீதுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் செய்த எல்லா நன்மைக்காகவும் சந்தோஷப்பட்டு மன மகிழ்ச்சியோடு தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 5 வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் இதுவரையில் எவைகளுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பித்து தேவனை நம்பி காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நம்முடைய பலனை, ஞானத்தை, திறமையை சார்ந்து நம்பி இருந்து ஜெயத்தை, வெற்றியை எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் கைகூடி வராமல் இருக்கிறவைகளை எப்படியும் பெற்றுக்கொள்ளலாம், அவைகள் நமக்கு கிடைத்துவிடும் என்றும் நினைப்பதுண்டு. ஆனால் நம் முயற்சிகளில், நம்பிக்கைகளில் தோல்விகள் வரும்போது நம்முடைய பலனெல்லாம், திறமையெல்லாம், ஞானமெல்லாம் ஒரு புல்லை போல வாடிவிடுகிறது. இறுதியில் விரக்தியும் ஏமாற்றமும் அவிவிசுவாசமும் ஆத்மாவிலே சோர்வும் வந்துவிடுகிறது. இதன் மூலமாய் சத்ருவின் திட்டங்கள் செயல்பட ஆரம்பித்து முடிவிலே விடாய்த்து போய் பல தடைகளை, நஷ்டங்களை, இழப்புகளை சந்தித்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நம் ஆத்துமாவை கர்த்தரிடத்தில் திருப்பும்படியும் நம்முடைய சுயபலத்தை நம்பாமல் கர்த்தரையே நம்பும்படியாக அவரிடத்தில் இருந்து வரும் நன்மைகளை, ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசிர்வதிக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஒரு சில தேவன் பேரில் வைத்திருந்த நம்பிக்கையினால் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை குறித்து தியானிப்போம். முதலாவதாக காத்திருத்தலில் நம்பிக்கை. யோவானின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவன் பெதஸ்தா என்ற குளத்தருகே 38 வருடமாய் தேவனிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்தான். காரணம், அந்த குளத்தில் தேவ தூதர்கள் வந்து கலக்கும் போது யார் முதலாவதாக குளத்திற்குள் செல்கிறார்களோ அவர்களுக்கே சுகம் கிடைக்கும் என்ற நியதி இருந்தது. ஆனால் அக்குளத்தருகே அமர்த்தப்பட்டிருந்தவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்வதற்கு, குளத்திற்குள் கொண்டு போய் விடுவதற்கு ஆட்கள் இருந்தபடியினால் முந்திக் கொண்டு போய் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் 38 வருடமாய் தனக்கென்று உதவி செய்வாய் யாரும் இல்லாமல், உறவுகளும் நண்பர்களும் இல்லாமல் அவன் தனித்து விடப்பட்டவனாய், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவனாய், 38 வருடம் தன்னுடைய ஒரே நம்பிக்கை இயேசுவே என்று காத்திருந்தான். அவன் எப்படி நம்பி இருப்பான் என்றால், என் நிலையை இயேசு நன்கு அறிவார், என்றாவது ஒரு நாள் என்னை தேடி இயேசு வருவார் என்று காத்திருந்தமினால் அப்படியே அவனுக்கு ஆயிற்று. இயேசு அவன் வியாதியஸ்தன் என்று அறிந்து தேடி சென்றார். அவனை கண்டு அவன் விருப்பத்தை கேட்டு சுகத்தை கொடுத்தார் என்பதை வாசித்தருகிறோம். அவனுடைய காத்திருத்தலை, நம்பிக்கையை இயேசு கனம் பண்ணினார். இன்றைக்கு நீங்களும் கூட பல தேவைகளோடும், எதிர்பார்ப்புகளோடும், சரீர சுகத்திற்காகவும், பிள்ளைகளின் ஆசிர்வாதங்களுக்காகவும் நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் காத்திருந்த காத்திருப்புகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு பதிலை தருகிறார். உதவி செய்வார் யாருமில்லையே, என் சூழ்நிலைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, மன போராட்டங்களுக்கு என்று எண்ணி தனிமை உணர்வோடு ஆத்துமாவிலே நொறுங்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால், நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தரின் பேரில் பற்றுதலாயிருங்கள். அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். சீலோவாம் குளத்திலே 38 வருடமாய் இயேசு வருவார், சுகம் தருவார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் அவனுக்கு இருந்ததைப் போல நம்பிக்கையோடு காத்திருந்ததை இன்றைக்கு நீங்களும் விசுவாசியுங்கள். இயேசுவை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு உங்களை தேடி வந்து அற்புதங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக காத்திருத்தலில் கீழ்ப்படிதல். 2 புஸ்தகம் 4 நாம் வாசிக்கையில் அங்கே தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் கணவன் இறந்து விட்டான். கணவன் வாங்கிய கடனுக்கு கடன் கொடுத்தவன் தன் 2 குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்கிற நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் அவள் கடன் கொடுக்க தன்னிடம் வருமானமும் வழியும் இல்லாமல் கலங்கி நிற்கிறாள். அப்பொழுது கர்த்தர் அவளை தேடி வருகிறார், தீர்க்கதரிசி எலிசா மூலமாய். வந்ததோடு மாத்திரமல்ல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவளின் விருப்பத்தை கேட்டு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று அவளின் நிலையை அவள் வாயினாலேயே சொல்லும்படி விளைந்து கேட்டு, அதன் மூலமாய் அயல் வீட்டுக்காரர்களிடத்தில் வெறும் பாத்திரங்கள்

போயும் வெறுமையாயும் வறண்டும் காணப்படுவதாய் இருக்கலாம். என்ன செய்வதென்று வழி தெரியாமலும் பயத்தோடு நடுக்கத்தோடும் காணப்படுகிறவர்களே, நீங்கள் நம்பியிருக்கிற மனிதர்கள் கைவிடலாம். உங்கள் முயற்சிகளில் தோல்விகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் அவமானங்களும் வரலாம். ஆனால் நீங்கள் நம்பியிருக்கிற கர்த்தர் உங்களை கைவிடாதவர். ஆதலால் அவர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவராய் உங்கள் மதியில் கடந்து வந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று விசாரித்து உங்களிடத்தில் இருக்கிற விசுவாசத்தின் அளவின்படி அவர் உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்து காத்திருந்த ஸ்திரீயினிடத்திலிருந்த விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல், சகிப்புத்தன்மை, பொறுமை, இவையெல்லாவற்றினாலும் போதும் என்ற அளவில் மீதம் எடுக்கும்படி கடனை அடைத்து திருப்தியாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதைப் போல உங்களை தேடி உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை நம்பி காத்திருக்கிற எந்த காரியமானாலும் அது கர்த்தராலே வாய்க்கப்படும், நன்மை உண்டாகும். நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் காத்திருக்கிற உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்டதான நீண்ட நாள் காத்திருக்கிற சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் காத்திருக்கிற நம்புகிற காரியங்கள் அவராலே வாய்க்கும், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜீஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்துவ கூட அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதையும் நாம் சரியாக சிந்தித்து பின்னால் செயல்படணும். அதே நேரத்தில் சிந்தித்து கொண்டே இருந்து செயல்படாமலும் போகக்கூடாது, சிந்திக்காமலே செயல்படவும் கூடாது. சில நேரங்களில் சிலர் வந்து சிந்தித்து கொண்டே இருப்பாங்க, செயல்படவே மாட்டாங்க. சிலர் பார்த்திங்கன்னா எதற்கும் அவசரம், எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் சிந்திப்போம், கொஞ்சம் யோசிப்போம், அந்த அணுகுமுறையே இராது. எதற்கும் அவசரம், அவசரம், அவசரமாக. சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணத்தில் ஓடிப்போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண உடனே அப்படியே ஜெபம் பண்ணி முடித்த உடனே அப்படியே கொஞ்சம் மௌனமாக உட்காந்துருக்கிறது, உடனே ஆண்டவர் ஏதாவது பேசணும் அப்படின்ட்டு. சிலர் வந்து அந்த ஜெப நேரத்திலேயே தாங்கள் எதிர்பார்க்குற ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க. இவ்விதமாக எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே ஆண்டவரை கொண்டு வர முடியாது. சிந்திக்கிறதுக்கு நம்ம போதுமான நேரங்களை கொடுக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் நாம் ஓடிப்போய் ஆண்டவரத்தில் கேட்டு உடனே விடையறிய முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட டைம் ப்ராசஸ். யோசுவாவிடத்தில் ஆண்டவர் வந்து பேசுகிறார். யோர்தானை கடக்க வேண்டிய ஒரு பெரிய டாஸ்க் அவனுக்கு முன்னால் இருக்குது. அவனோ ஒரு வாலிபன். அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் கொடுத்த அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுக்கும் பயப்படாத, தைரியமாயிரு, நான் உன்னோட இருப்பேன். மோசையோடு இருந்தது போல் உன்னோட இருப்பேன். எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு என்ன சொன்னேன்னா, நீ மோசை எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணங்களை இரவும் பகலும் தியானம் பண்ணிகிட்டே இரு. என்ன அர்த்தம்னா, சிந்தனை பண்ணு, யோசி, அதை குறித்து அதிகமாக உன் மனதுக்குள்ள தியானி. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சிந்திக்கிறதுக்கு போதுமான நேரங்கள் கொடுக்கணும். ஜெபித்த உடனே பதில் வரும். ஏதாவது ஊழியக்காரர்கிட்ட போனோடனே நமக்கு தீர்க்க தரிசனம் வரும். இந்த விதமாகவே நாம் செயல்பட்டு கொண்டிருந்தோம், பல விதங்களில் நாம் தவற வழிநடத்தப்படுவோம். ஆகல் தான் அவசரமாக சிலர் ஊழியக்காட்ட போவாங்க. ஐயா, எங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கு, அந்த மாப்பிள்ளை செட் ஆகுமா, நீங்கள் தான் ஜவு பண்ணி சொல்லுங்கள். உடனே அவர் ஜவு பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். ஆண்டவரை ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி நினைக்கிறாங்க. இல்லை, நிறைய விஷயங்களுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் போதுமான நேரங்கள் கொடுக்கணும், சில நாட்களை கொடுக்கணும், சில விஷயங்களுக்கு வாரக்கணங்களை காத்திருக்கணும். ஆண்டவர் நம்மை சரியாக வழிநடத்துவதற்கு நாம் அவசரமாக இருக்கக்கூடாது. அவசரமாக செயல்பட வேண்டிய இடத்துல செயல்படவும் செய்யணும். சில நேரங்களில் சிலர் வந்து சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, யோசிக்கிறேன் யோசிக்கிறேன், ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நடத்தும் நடத்தும்னு காலங்களே போயிடும். வாழ்நாள் முழுவதும் எதையுமே சாதிக்காதவர் போயிடுவாங்க. இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் காரியங்களை வைத்து ஜெபிக்கிறதோட உட்கார்ந்து சிந்திக்கணும். நிறைய விஷயங்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சிந்தனைகளுக்கு ஊடாக தெய்வ ஆவியானவர் கிரியை செய்து நமக்குள்ள சரியான முடிவுகள் எடுக்கும்படி வழிநடத்துவார். நாம் அவசர அவசரமாக ஏதோ ஒருவரை தீர்க்க தரிசனம் நம்பி அவர் சொல்லுவது சரியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் கேட்போம் என்று சொன்னால் பல நேரங்களிலே தவறான முடிவுகள் வரும். அப்படி தான் நிறைய பேர் வந்து நிலங்களை வாங்கிறது, விற்கிறது, வீடு கட்டுறது, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, தொழில் தொடங்குறது, வெளிநாட்டுக்கு போகிற, இந்த விதமான காரியங்கள் அவசர அவசரமாக அவருக்கு தீர்க்க தரிசனம் வரம் இருக்குது, அதனால் ஓடிப்போய் அவர்கிட்ட கேட்டு வரணும், அவர்கிட்ட போக அவர் ஏதோ முடி சொல்ல, அந்த விதமாக விஷயங்கள் இருக்கிறதில்ல. ஆண்டவர் பல விஷயங்களை நம்முடைய அமர்ந்த ஒரு சூழலில் நம்முடைய மனதை அவர் அதற்கேற்றபடி வழி நடத்தி சரியான வழி அறிய செய்கிறார். அதற்காக வி மஸ்ட் ஆர் இட் த ஃபீட் ஆஃப் காட். ஆண்டுடைய சமூகம் காத்திருக்கணும், அவசரம் கூடாது. அதே நேரத்தில் அவசரமாக ஆண்டவர் ஒரு நல்ல சிந்தனை தருகிற பொழுது, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு ஒரு சரியாக வழி நடத்துகிற பொழுது அப்படியே உட்கார்ந்துருக்கக்கூடாது, செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்த பிறகு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் வழி காட்டுவார். எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சொல்ல மாட்டார். முதலாக ஒரு ஸ்டெப், அந்த ஒரு ஸ்டெப்புக்கு தான் வழி கிடைக்கும். அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம சரியாக செய்யும் போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். எனவே வாழ்க்கை முழுமைக்கும் சிந்திக்கிற அனுபவங்களும் வேண்டும், செயல்படுகிற அனுபவங்களும் வேண்டும். செயல்படுவதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டும், சிந்தித்தால் செயல்பட வேண்டும். இந்த விதமான ஒரு சமநிலை கோட்பாடோடு செயல்பட வேண்டும். எனவே ஆண்டவரே, என்னுடைய சிந்தனைகளுக்கூடாக, என்னுடைய எண்ணங்களுக்கூடாக உண்மை அறிந்து கொள்கிற கிருபையை தாரும், உம்முடைய வழிகளை தெரிந்து கொள்கிற கிருபையை தாரும். வேதம் நமக்கு சொல்லுகிற சங்கீதம் 32:8 வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். எப்பொழுது காட்டுவார்? நாம் அவசர அவசரமாக ஓடி சென்று அவரிடத்தில் ஒரு வழிநடத்தில் கேட்கிறதில் அல்ல, அமர்ந்து இருக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களை ஆண்டவர் எவ்விதத்தில் ஆகிலும் சரியாக வழிநடத்துவார் என்ற அடிப்படையில் செயல்படுகிற பொழுது அந்த வழிநடத்து ஆலோசனை பல விதங்களில் வரும், தெளிவாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். சிந்தித்த பிறகு செயல்படுவோம், செயல்படுவதற்கு ஏற்ற விதமாக சிந்திப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.

0: பொல்லாத நாட்கள் என்ற தலைப்பில் ஊழியர் கப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் இரண்டு.
1: For the Lord to put his hands on them and bless them.
2: ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து அவர் அவர்கள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜனங்கள் கொண்டு வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
1: And what did the disciples do?
2: அன்றைக்கு அந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்?
1: Small children don't come to Jesus. Go there, go there, go there.
2: சிறிய பிள்ளைகள் வேண்டாம், இயேசுவிடத்திலே வர வேண்டாம், தடுத்தார்கள்.
1: Jesus is VIP, you small fellow, you are coming next to Jesus. Only elders, great people, they should only go sit with Jesus. You all go, go there, go there.
2: இயேசு முக்கியமான ஒரு நபர் வந்திருக்கிறார், ஆகவே பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் வாருங்கள், சிறு பிள்ளைகள் வேணவே வேணான்னு சொன்னாங்க.
1: எல்லாம் அந்த போ, தள்ளிப்போ, தள்ளிப்போ, தள்ளிப்போ, தள்ளிப்போ, சின்ன பிள்ளைங்களா தள்ளிப்போ. பொதுவாக நம்ம அப்படி தானே பண்றது, சின்ன பிள்ளைங்களா தள்ளிப்போ, தள்ளி பின்னாடி உட்கார், போ பின்னாடி, போ பின்னாடி, வேணா நீ எல்லாம் போ. இயேசு என்ன சொன்னாரு? வா வா வா வா, இங்க பக்கத்துல வா, பக்கத்துல. Bring them to me.
2: என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்.
1: Do not forbid them because the kingdom of God is belongs to them.
2: அவர்களை தடை செய்யாதிருங்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I tell you, the evil days are coming.
2: பொல்லாத நாட்கள் வருகிறது.
1: Before the evil days are dawning on you.
2: இந்த பொல்லாத நாட்கள் உங்களிடத்தில் வருவதற்கு முன்பதாக.
1: While you are young.
2: நீங்கள் இளவயதாக இருக்கும் பொழுதே.
1: Seek the Lord.
2: தேவனை தேடுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Remember your creator.
2: உங்களுடைய சிருஷ்டிகரை நினையுங்கள்.
1: You will never regret it for the rest of your life.
2: உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி வரையிலும் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்க முடியும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: The first evil day is the day of our old life.
2: முதலாவது தீங்கு நாள் உன்னுடைய முதிர் வயது வருகிற பலவீன நாட்கள்.
1: How to deal with that evil day?
2: அப்படிப்பட்ட அந்த பொல்லாத நாட்களை நீங்கள் கையாள வேண்டுமானால் எப்படி கையாள முடியும்?
1: Remember your creator while you are young.
2: நீங்கள் இளவயதாக இருக்கும் பொழுதே உங்கள் சிருஷ்டிகரை நினையுங்கள்.
1: Make a decision today.
2: இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க.
1: If you are a young boy, young girl, seek the Lord while you are young.
2: நீங்கள் வாலிப பெண்ணாக, வாலிப ஆண் பிள்ளையாக நீங்கள் இருக்கலாம். இந்த வாலிப வயதிலே நான் தேவனை தேடுவேன் என்ற முடிவை எடுங்க.
1: If you are an elder, encourage the young people to seek the Lord and their creator while they are young.
2: நீங்கள் முதிர் வயது உள்ளவர்களாக இருந்தால் அங்கே பக்கத்தில் உள்ள இளைஞர்களை உற்சாகப்படுத்துங்கள், அவர்கள் தேவனை தேடுவதற்கு உற்சாகப்படுத்துங்கள்.
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: நம்ம சர்ச்சில் நம்ம அதிகமாக அவங்களோட நம்ம உட்கார்றது, அதிக டைம் கொடுக்கறது, காசு பணம் எல்லாம் செலவு பண்ணுற காரணம் இதனால தான். இப்போ விட்டால் எப்பவுமே என்ன பண்ண முடியாது? பிடிக்க முடியாது. அவளுக்கு அதிக நேரம் தேவை. அதிகமாக அவர்களுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், ஜெபிக்கணும், அவளுக்காக பிரயாசம் எடுக்கணும். தீங்கு காலம் வந்துட்டே இருக்கு, நெருங்கி வருது. ஆமென்,
2: ஆமென்.
1: தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவரே சிருஷ்டிக்கிறேன் நான் நினைக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
2: ஹல்லேலூயா.
1: So the first evil day is the day when you will become old and you will lose your strength.
2: முதலாவது அங்க இருக்கிற தீங்கு நாட்கள் என்று சொல்லுவது எந்த காலம் என்று கேட்டால் உங்களுடைய சரீரங்கள் முதிர்வயதாகி பலவீனம் அடைகிற காலம்.
1: Number 2, there is another evil day.
2: இரண்டாவது இன்னொரு தீங்கினால் சொல்லப்படுகிறது.
1: Ephesians 6:13.
2: எபேசியர் 6 அதிகாரம் 13 வசனம்.
1: Therefore take up the whole armor of God that you may be able to withstand in the evil day and having done all to stand firm.
2: ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: First I said the first evil day is the day when you become old and lose your strength.
2: நான் முதலாவது சொன்னேன், உங்களுக்கு முதிர் வயதாகும் பொழுது வருகிற அந்த பலவீன நாட்கள் முதலாவது உங்களுடைய தீங்கு நாட்கள்.
1: Here again you read another evil day.
2: இங்கே இரண்டாவது முறையாக நாம் படிக்கிறோம், இன்னொரு தீங்கு நாளை குறித்து நாம் படிக்கிறோம்.
1: What is this evil day?
2: இந்த தீங்கு நாள் எப்படிப்பட்டது?
1: A day where you have to withstand the enemy of your soul, Satan.
2: உங்களுடைய ஆவியினுடைய ஆத்துமாவுடைய எதிராளியாகிய பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டிய தீங்கு நாள்.
1: That is what you read in verse 11 to 12.
2: அதுதான் 11 12 வசனங்களிலே நீங்கள் படிக்கிறீர்கள்.
1: Put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil.
2: நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத்தக்கதாக சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள்.
1: It says your fight is not with flesh and blood.
2: உங்களுடைய அந்த யுத்தமானது மாமிசத்தோடும் இரத்தத்தோடு மாத்திரம் அல்ல.
1: Verse 12 it says it's against principalities, powers, rulers of darkness of the age, spiritual hosts of wickedness in heavenly places.
2: 12வது வசனத்திலே துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: So you must understand that there is an evil day that as every believer we have to face.
2: ஒவ்வொரு எந்த விசுவாசியாக இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த தீங்கு நாட்க்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும்.
1: In other words, I would say,
2: இன்னொரு வார்த்தையிலே சொன்னால்,
1: every one of us has an appointment with the devil.
2: நம்ம ஒவ்வொருவருக்கும் பிசாசானவனோடு ஒரு நேரம் இருக்கு.
1: Nobody is exempt from that.
2: யாரு அதுல இருந்து தப்ப முடியாது, யாருக்கு அதுல இருந்து விதிவிலக்கும் கொடுக்கப்படவில்லை.
1: You may not go and fight with him, but he will come and fight with you.
2: நீங்கள் அவனோடு சண்டை போட போறது இல்லைங்க, ஆனா அவன் உங்களோட சண்டை போட வருவான்.
1: Why?
2: ஏன் தெரியுமா?
1: In 1 Peter 5:8 you read.
2: 1 பேதுரு 5 அதிகாரத்து 8 வசனத்தை நான் படிக்கிற பொழுது,
1: the adversary, the devil is prowling around like a roaring lion whom he can devour.
2: கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் சுற்றி திரிகிறான் என்று அவர் எழுதுகிறார்.
1: யாரை விழுங்கலான்னு சுற்றி திரிகிறான். நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். யூ மே பி யூ மே ஸ்டே புட் இன் ஒன் பிளேஸ், எனக்கு வம்பே வேணான்னு யூ கேன் பி சிட்டிங்.
2: நீங்க எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கலாம்.
1: பட் ஹி வில் கம் ஆஃப்டர் யூ.
2: ஆனால் பிசாசானவன் உங்களை தேடி வருவான்.
1: ஹி இஸ் keeping you as a target. He wants to destroy your soul.
2: காரண அவங்களை அழிக்க வேண்டும் என்ற இலக்கை அவன் உங்களை குறித்து வைத்திருக்கிறதுனாலே உங்களை அழிப்பதற்கான முயற்சியை அவன் எடுப்பான்.
1: He knows that you have treasure inside.
2: நீங்கள் உண்மையாகவே ஒரு விலை மதிக்கப்பட்ட காரியத்தை உள்ள வச்சிருக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியும்.
1: And therefore he comes to steal, kill and destroy.
2: ஆகவே அவன் கொல்லவும் அழிக்கவும் வருவான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான்.
1: அதனால there is an appointment with the devil for all of us.
2: நம்ம எல்லோருக்கும் பிசாசோட ஒரு காலம் இருக்கு.
1: That is the day of evil.
2: அதுதான் அந்த தீங்கு நாள்.
1: You see, throughout the Bible I can show you so many instances that nobody is exempt from this.
2: இந்த காரியத்திலே யாரும் விலகி இருக்கவில்லை என்பதை வேதத்திலிருந்து பல உதாரணங்களாலே நான் காட்ட முடியும்.
1: It started from our first parents Adam and Eve.
2: ஆதாம் ஏவாள் என்கிற நம்முடைய ஆதி பெற்றோருடைய காலத்திலேயே அது ஆரம்பித்தது.
1: He came and met Eve and tried to deceive her.
2: அந்த ஏவாளை வந்து சந்தித்து அவளை அவன் ஏமாற்றுகிறான்.
1: And it continues on from there.
2: அந்த வஞ்சனையானது தொடர்ந்து நடந்துட்டே வருது.
1: It takes different forms and shapes.
2: அவன் வித்தியாசமான வழிகளிலே வித்தியாசமான முறைகளிலே அவன் அதை செய்கிறான்.
1: It came to Job, who a man was righteous and blameless before God.
2: தேவனுக்கு முன்பாக சன்மார்க்கனும் உத்தமனாய் இருந்த யோபிடத்துக்கு அவன் வருகிறான்.
1: And he tries to destroy his property, his children and incite his wife against him, you know, bring up his friends to discourage him.
2: அவனை அவனுடைய சரீரத்தை முதலாவது அவனுடைய சொத்துக்களை அழித்தான், அவனுடைய பிள்ளைகளை அழித்தான், அவனுடைய சரீரத்தை சுகத்தை அழித்தான், அவனுடைய மனைவி அவனுக்கு எதிராக திருப்பினார், அவனுக்கு நண்பர்கள் அவனுடைய விசுவாசத்தை குலைப்பதற்கான ஆலோசனைகளை சொல்ல வைத்தான்.
1: All these things he was bombarding him.
2: இது எல்லாமே இந்த யோபுவின் மேலே வந்து விழுந்து கொண்டே இருந்தது.
1: Look at Moses.
2: மோசேயை பாருங்க.
1: A great leader.
2: அவன் மிகப்பெரிய தலைவன்.
1: The Bible says at one point he raised up people to murmur for not having enough water and this man became so angry he struck the rock with his stick with his staff when God told speak to the rock.
2: ஆண்டவராகிய தேவன் இந்த ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்று முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் சொன்னார் மோசேயே இந்த கன்மலையை பார்த்து நீ பேசு என்று சொன்ன பொழுது அவன் கோபத்திலே தன்னுடைய கையில் இருந்த கோலினாலே அந்த கன்மலையை அடித்தான்.
1: You see the devil inciting people to murmur and make him angry.
2: இந்த பிசாசானவர் ஜனங்களை முறுமுறுக்க வைத்து அதனாலே மோசேக்குள்ளே கோபத்தை உண்டு பண்ணினான்.
1: You can see this everywhere throughout the lives of people.
2: நீங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டே வரவில்லைனா இதை நீங்கள் படித்துக் கொண்டே வர முடியும்.
1: In Samson's life you can read it.
2: இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும்.
1: You can see it in the life of David.
2: தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும்.
1: A man who said that I have the Lord before me, because he is at my right hand, I shall never be moved.
2: என் தேவனாய கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்ன மனிதன்.
1: The same man fell into the sin of adultery.
2: அவன் விபச்சார பாவத்திலே விழுந்து போகிறான்.
1: Incited by one sight,
2: ஒரு பார்வையினாலே உண்டான இச்சையினாலே பிசாசு தூண்டப்பட்டு அவன் விழுந்து போகிறான்.
1: Joseph, a righteous man, comes under attack through Potiphar's wife.
2: இந்த யோசேப்பு என்று சொல்கிற நீதியுள்ள மனிதன் அந்த போத்திபார் என்ற அவனுடைய மனைவியினாலே அவன் சோதிக்கப்படுகிறான்.
1: You know, if you come to Luke 22 verse 31 to 32,
2: நீங்கள் லூக்கா 22 31 முதல் 32 வரை உள்ள வசனங்களை கவனிப்பீர்களானால்,
1: In Tamil I like that verse very much.
2: தமிழிலே மிக அழகாக அந்த வசனங்கள் போட்டிருக்கிறது.
1: He said, the Lord said, Simon, Simon, indeed Satan has asked for you that he may sift you as wheat.
2: சீமோனே சீமோனோ, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டு கொண்டான்.
1: இதுல எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை சீமோனே சீமோனே, பிசாசு உன்னை புடைக்கிறதுக்குன்னு போடல, உங்களை மொத்த கேங்குக்கும் என்னதான் சோதனை தான். எவ்ரி ஒன், நாட் ஒன் இஸ் எக்ஸெம்ட்.
2: ஒருவர் மாத்திரமல்ல, எல்லோருக்கும், யாரும் விலகாதபடிக்கு.
1: லிசன்,
2: நன்றாக கவனிங்க.
1: இஃப் சேட்டன் கேம் டு டெம்ப்ட் ஜீசஸ் ஆஃப்டர் ஹிஸ் 40 டே ஃபாஸ்ட்,
2: ஆண்டவராய இயேசு 40 நாள் உபவாசம் இருந்ததற்கு பின்பு பிசாசானவன் அவரையே சோதிக்க வந்திருப்பானே ஆனால்,
1: யூ அண்ட் ஐ ஆர் கேனாட் பி எக்ஸெம்ட்.
2: நீங்களும் நானும் ஏமாத்துறங்க.
1: ஹல்லேலூயா. But you must understand something.
2: ஆனா ஒன்றை நீங்கள் நன்றாய் அறிய வேண்டும்.
1: This day of evil is for all of us, and there is a very unique way he comes and meets us.
2: இந்த தீங்கு நாள் என்பது நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது, ஆனால் நம்மை சந்திக்க வருவதற்கு அவன் ஒவ்வொருவருக்கென்று தனித்தனி வழியை வச்சிருப்பான்.
1: You see, it is not the same test and temptation for everyone.
2: எல்லோருக்கும் ஒரே விதமான பரீட்சையோ சோதனையோ அவன் வைக்க போறதில்லை.
1: See, listen, listen.
2: நல்லா கவனிங்க.
1: Some areas someone can be very strong, but there will be one area in their life which will be a soft corner, and Satan will keep on hitting that one spot again and again until you break down.
2: உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற பொழுது, ஒரு வாழ்க்கையுடைய சில பகுதிகளிலே நீங்க மிக திடகாத்திரமாக இருப்பீர்கள், ஆனா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதி பலவீனம் உள்ள பகுதியாக இருக்கும். இந்த பிசாசானவன் அந்த பலவீனம் உள்ள பகுதியை தான் திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்துவான்.
1: I can show you so many examples from the Bible.
2: இந்த வேதத்திலிருந்து ஏராளமான எடுத்துக்காட்டுகளை என்னால் காண்பிக்க முடியும்.
1: Everybody does not fall for every temptation.
2: எல்லா சோதனைக்கு எல்லாரும் விழுந்து போனது இல்லை.
1: No, no.
2: இல்ல.
1: For example,
2: உதாரணமா
1: think about David.
2: தாவீதை பாருங்க.
1: He did not fall for revenge. When it came to him, he could have taken revenge on Saul the king. He did not do that.
2: பழி வாங்குற காரியம் என்று வந்தபொழுது அந்த பழி வாங்குற சோதனையில அவன் விழுந்து போகல. அங்க சவுலை பழி வாங்குவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைத்தும் அவன் பழி வாங்கல.
1: He said, I will not put my hand, I will not stretch my hand against the Lord's anointed.
2: தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே என்னுடைய கைகளை போட மாட்டேன் என்று சொல்லி அந்த சோதனைக்கு அவன் விலகினான்.
1: Not once, many times.
2: ஒருமுறை அல்ல, பலமுறை அவன் விலகினான்.
1: But the same hand which said, I will not put my hand on the Lord's anointed, the same hand stretched out and touched his faithful soldier's wife.
2: எந்த கையினாலே நான் அபிஷேகம் பண்ணவரை தொட மாட்டேன் என்று சொன்னானோ அதே கையினாலே தனக்கு விசுவாசமாய் உழைத்த ஒரு போர் வீரனை கொல்லுவதற்கு அவன் தயங்கவில்லை.
1: His wife, he touched his
2: மனைவியை தொட்டான்.
1: பாத்தீங்களா? Don't think that Bathsheba was the first temptation for David.
2: இந்த தாவீதுக்கு பத்சேபாள் தான் முதலாவது சோதனை உண்டாக்கின பெண்மணியின் நினைக்காதீங்க.
1: That's not.
2: அது இல்லங்க.
1: If you read his life continually, this is one area he is weak.
2: நீங்க அவனுடைய வாழ்க்கை சரிதத்தை சரியாக படிப்பீர்களானால் அவனுக்கு பலவீனப்பட்ட பகுதி ஒன்று இருக்குமானால் இதுதான் அவனுடைய பலவீனப்பட்ட பகுதி.
1: You know, almost all his wives were not his wives but somebody's wives.
2: அவனுடைய மனைவிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவனுடைய மனைவிகள் எல்லாம் இன்னொருவனுக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தவனுடைய மனைவிகள்.
1: கவனிச்சிருக்கீங்களா அந்த லைஃபை? தொடர்ந்து அதே இடம் தான் அவனுக்கு அடி இவனும். Look at Samson.
2: நீங்கள் சிம்சோனை பாருங்க.
1: Delilah is not the first, first temptation for him.
2: இந்த தெலீலாள் என்ற பெண்மணியாலே தான் முதல் முதலாக அவன் சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை.
1: The same form of temptation, especially women, came to him before.
2: இந்த பெண்களினால வருகிற சோதனையானது அவனுக்கு இதற்கு முன்பும் வந்திருக்கிறது.
1: He fell there, he fell here.
2: அவன் அங்கே விழுந்தா இங்கே விழுந்தான்.
1: அது ஒரு ஒரு இடம் தான், வேற எதுவும் அவனை கட்ட முடியாது. பச்சை கயிறு கட்டாது, காஞ்ச கயிறு கட்டாது, கதவு நிறுத்தாது, எது நிறுத்தாது. இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் அவர் வீக்கா இருப்பார். கவனிச்சிருக்கீங்களா? Think about Moses.
2: மோசே கவனிச்சு பாருங்க.
1: Do you think that's the first time he got angry and hit something?
2: முதல் முறையாக கோவப்பட்டு ஒரே ஒரு முறை தான் அவன் கோவப்பட்டு அந்த கோலினால கண்மலையை அடிச்சானா?
1: This beating habit has been with him when he was even 40 years old.
2: 40 வயதாக அவருக்கு இருக்கும் பொழுது இந்த அடிக்கிற பழக்கம் இருந்தது.
1: What? He bet an Egyptian and killed him and buried him.
2: அந்த எகிப்தியனை கொண்டு புதைச்சே போட்டான்.
1: புரியுதுங்களா சொல்றது உங்களுக்கு என்னன்னு? அந்த ஏரியால வீக்னஸ் இருந்தா அதே தான் சோதனையா திருப்பி வரும். விடமாட்டான் பிசாசு, நம்மளை உடைக்கிற வரைக்கும் பின்னாடியே வந்துட்டு இருப்பான். திங்க் அபவுட் ஜூடஸ் இஸ்கேரியட்.
2: யூதாஸ் இஸ்கேரியோத்தை யோசிச்சு பாருங்க.
1: This man will not fall for anything else but for money.
2: அவனை வேற எதனாலும் விழுத்த முடியாதுங்க, ஒரே ஒரு காரியம் அவன் விழுத்துறதுக்கு உண்டு, பணம்.
1: Don't think that he was first tempted with money by the chief priests.
2: அங்கே பிரதான ஆசாரியன் கொடுப்பதாக சொன்ன பணம் தான் அவனுக்கு முதல் முறையான சோதனை என்று நினைக்க வேண்டாம்.
1: Few days ago you can read it many times, you can see this man carrying the money bag.
2: இதற்கு முன்பாகவும் அவன் பணப்பையை சுமக்கிறவனாய் இருந்தான்னு பார்க்கிறோம்.
1: A lady comes and breaks the alabaster box and pours it at the feet of Jesus. This man instantly calculates, man, this can be sold for 300 pence and given to the poor.
2: ஒரு பெண் வருகிறாள், ஆண்டவராகிய இயேசுவுக்காக தன்னுடைய அன்பின் நிமித்தம் நலதனம் என்ற தைலத்தை எடுத்து அவருக்கு பூசும்படி வருகிறாள். இவன் உடனே உட்கார்ந்து கணக்கு பார்க்கிறான், இதை வித்தா 300 பணம் வருமே என்கிற கணக்கு போறான்.
1: This man did not have a problem with women, his problem is money.
2: இவனுக்கு பெண்கள் ஒரு பிரச்சனை அல்ல, இவனுக்கு பிரச்சனை பணம்.
1: You understand what I'm saying?
2: நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
1: Everybody has one soft corner in their life.
2: யாருடைய வாழ்க்கையா இருந்தாலும் பலவீனப்பட்ட பகுதி என்று ஒன்னு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு.
1: That is the area of attack. It will come to you again and again.
2: அந்த இடத்துல தான் திரும்பி திரும்பி உங்களுக்கு தாக்குதலும் நடக்கும்.
1: That is the evil day, the day of evil.
2: அதுதான் உங்களுடைய பொல்லாங்கான நாட்கள், அது தீங்கு நாட்கள்.
1: எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் எத்தனை பணம் கோடி கொடுத்தா கூட கொஞ்சம் கூட அசரவே மாட்டாங்க. பணத்தெல்லாம் ஒரு பொருட்டே எடுத்து போட அதில் உண்மையாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட அந்த பணத்தில் திருடணும், ஒதுக்கணும், அதிலெல்லாம் அவங்கள நீங்கள் எதுலேயுமே அசைக்க முடியாது, உண்மையாக இருப்பாங்க. ஆனால் வேறு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆள் ஆடிடுவாங்க. புரியுதுங்களா சொல்கிறது? பேதுரு வந்து பணத்தெல்லாம் கொடுத்து அவர் வாங்க முடியாது. அவர் பிரச்சனை வந்து வாய் தான், ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வாய், அடங்காத வாய். நீங்கள் அவனை பற்றி எங்கே வேணால் படிங்க, எல்லாத்து கூடாரம் போட்டுடலாம். நடக்கட்டுமா ஆண்டவரே, தண்ணீர் மேலே நடக்கட்டுமா? இந்த வாய் அடங்காமல் அடங்காமல் அவனோட தான் இருந்தால் சபிச்சு சத்தியம் பண்ண ஒரே அடி போ. பிரேக்கிங் பாயிண்ட். ஈச் ஆஃப் அஸ் Satan targets us with one thing that he keeps coming back again and again.
2: பிசாசானவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல தான் அந்த தாக்குதலை நடத்திட்டே இருப்பான்.
1: And how can you win and come out of that evil day?
2: அந்த பொல்லாங்கான நாட்களில் இருந்து நீங்க எப்படி வெளியே வர முடியும்?
1: The Bible says.
2: வேதம் சொல்லுகிறது.
1: Ephesians 6:13.
2: எபேசியர் 6 அதிகாரத்துடைய 13 வசனத்திலே,
1: Take up the whole armor of God.
2: தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள்.
1: தமிழ்ல சொல்லணும்னா சர்வ ஆயுதத்தை எடுத்து, சர்வ ஆயுதம் சொன்னா எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கிடுங்க, ஒன்னு கூட விட்டுறாதீங்க. எல்லா ஆயுதத்தையும் எடுத்துக்கிடுங்க, ஒன்னையும் விட்டுறாதீங்க. ஒன்னை மிஸ் பண்ணீங்க அது அவனுக்கு போதும், அங்க அடிச்சிருவான் அவங்கள. எதையும் விட்டுறாதீங்க. பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு பாருங்க அங்க. ஹி ஜஸ்ட் இட்ஸ் ஆக்சுவலி an exactly a Roman soldier's garment is compared with spiritual armor.
2: இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரோம போர் வீரனுடைய போர் ஆடைகளை கொண்டுதான் இந்த காரியத்தை அவர் விளக்குகிறார்.
1: Come to Ephesians chapter 6 please.
2: நீங்கள் எபேசியர் 6வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
1: so beautifully he says, we have read that but it's okay.
2: இதை நீங்கள் படிப்பீர்களானால் மிக நலமாக இருக்கும்.
1: Ephesians chapter 6.
2: எபேசியர் 6வது அதிகாரத்தை பாருங்கள்.
1: And there it says the armor of God. What all is there in that armor?
2: அந்த போர் ஆடைகளிலே என்னவெல்லாம் இருக்கிறது?
1: If you see, it says, it starts in verse 14, it says, start with your waist.
2: முதலாவது கச்சை, அதாவது உங்களுடைய இடுப்பிலே போடப்படுகிற பெல்ட்ல இருந்து ஆரம்பிக்குது.
1: He says, have the truth as your waist, you know.
2: உங்களுடைய சத்தியம் என்ற கச்சையை அறையிலே கட்டினவர்களாக.
1: பெல்ட் நம்பர் 2.
2: இரண்டாவதாக
1: பிரஸ்ட்பிளேட் ரைச்சஸ்னஸ்,
2: மார்க்கவசம் என்பது நீதியான மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக.
1: காஸ்பல் ஆஃப் பீஸ், which is your shoes,
2: உங்களுடைய சமாதானத்தின் சுவிசேஷம் என்கிற பாதரட்சையை தொடுத்தவர்களாக.
1: ஹேவ் தி ஷீல்ட், which is your faith,
2: உங்களுடைய விசுவாசம் என்கிற அந்த கேடகத்தை பிடித்தவர்களாக.
1: புட் தி ஹெல்மெட் ஆன் யுவர் ஹெட், which is the salvation of your soul.
2: ரட்சணியம் என்ற தலைச்சீராவை அணிந்தவர்களாக.
1: Take the sword in your hand, which is the spirit, the word of God.
2: வேத வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்தவர்களாக.
1: So in other words, head to toe be covered.
2: அதுடைய உண்மையான அர்த்தம் என்ன? தலை முதல் பாதம் வரை ஒரு இடத்திலும் இடைவெளி இல்லாமல் எல்லாமே பாதுகாக்கப்பட்டதாக.
1: In other words,
2: இன்னொரு வார்த்தையிலே,
1: see, the simple thought I want to give you is this.
2: இதிலே நான் சொல்ல வேண்டிய ஒரு எளிமையான கருத்து,
1: the evil day is coming.
2: உங்களுடைய தீங்கு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
1: What is that?
2: அது என்ன?
1: The temptation of the devil.
2: அங்கே பிசாசினுடைய சோதிக்கிற நாட்கள்.
1: That is the evil day.
2: அதுதான் உங்களுடைய தீங்கு நாட்கள்.
1: When you come to the evil day,
2: அந்த தீங்கு நாட்கள் வருகிற பொழுது,
1: be ready with the whole armor of God. That's number 2.
2: எல்லா விதமான ஆயுதங்களையும் தரித்தவர்களாக நீங்கள் அந்த நாளிலே நிற்க வேண்டும்.
1: Be ready.
2: நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் நிற்க வேண்டும்.
1: What does it mean?
2: அதுடைய அர்த்தம் என்ன?
1: Don't leave your helmet at home and walk to the battlefield.
2: நீங்கள் யுத்த களத்துக்கு போகும் பொழுது உங்களுடைய தலைச்சீராவை வச்சிட்டு போயிடாதீங்க.
1: Don't leave your belt and think it's a small thing.
2: அங்க இடுப்பிலே கட்டுகிற அந்த கச்சையானது ஒரு சிறிய காரியம் தானே என்று அதை விட்டுவிட்டு போய்விடாதீர்கள்.
1: Don't leave your shoes and go.
2: உங்களுடைய பாதரட்சையை விட்டுவிட்டு போய்விடாதீர்கள்.
1: Don't leave your sword or shield and go.
2: உங்களுடைய கேடகத்தை விட்டுவிட்டு, உங்களுடைய பட்டயத்தை வைத்துவிட்டு யுத்த களத்துக்கு போய்விடாதீர்கள்.
1: The whole armor of God.
2: நீங்கள் சகல விதமான ஆயுதங்களையும் தரித்தவர்களாய் போங்கள்.
1: In other words,
2: இன்னொரு வார்த்தையிலே,
1: totally depend on the Lord and ask him to cover you totally.
2: தேவனாகிய கர்த்தர் உங்களை முழுமையாக மூடும்படி அவரை நம்பி இந்த யுத்தத்தில் நில்லுங்கள்.
1: Do not give place to the devil at any moment.
2: எந்த இடத்திலும், எந்த காரணத்திலும், எந்த காலத்திலும் கொஞ்சமேனும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்.
1: Totally cover yourself.
2: முழுமையாய் நீங்கள் மூடப்பட்டவர்களாய் நில்லுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I am the soldier of Jesus Christ.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே போர் சேவகனாக.
1: From head to toe I will be in full uniform.
2: நான் தலையிலிருந்து கால் வரையிலே எல்லா படை அணிகளையும் தரித்திருக்கிறேன்.
1: No compromises.
2: இதில் எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் இல்லை.
1: I will stay in my salvation.
2: நான் என்னுடைய விசுவாசம், என்னுடைய இரட்சிப்பிலே உறுதியாயிருக்கிறேன்.
1: I will be strong in faith.
2: என்னுடைய விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிறேன்.
1: I will stay in my truth.
2: நான் என்னுடைய உண்மையில் உறுதியாயிருக்கிறேன்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I will always hold the word of God.
2: நான் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டிருப்பேன்.
1: I will always be ready.
2: நான் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக இருப்பேன்.
1: Always be ready.
2: நான் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாக இருப்பேன்.
1: See, Satan cannot touch us if we are fully armored.
2: நாம் முழுவதுமே அந்த ஆயுதங்களை தரித்தவர்களாக இருப்போமே ஆனால் பிசாசானவன் நம்மை தொட முடியாது.
1: He cannot.
2: அவனால முடியாதுங்க.
1: That is why the Paul says full armor, put the full armor.
2: அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது சொல்கிறார், முழு அந்த சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் தரித்தவராக நிற்க வேண்டும்.
1: Many years ago,
2: பல ஆண்டுகளுக்கு முன்பதாக,
1: our late prime minister Indira Gandhi was shot by her own bodyguards.
2: நம்முடைய முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய சொந்த பாதுகாவலர்களாலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்.
1: And the incident happened right within the compound of her house.
2: அவருடைய வீட்டிலே இருக்கிற அந்த வீட்டினுடைய வளவிலே தான் இந்த காரியம் நடந்தது.
1: How?
2: எப்படி?
1: Every day the Prime Minister Indira Gandhi would travel from her house to her office within the campus.
2: அவங்களுடைய அந்த இடத்துக்குள்ளேயே அந்த கம்பவுண்டுக்குள்ளேயே இருந்ததுதான் அவங்களுடைய வீடும் அவங்களுடைய ஆபீஸும். அவங்க வீட்டில இருந்து ஆபீஸுக்கு நடந்து போவாங்க.
1: And one day she casually left behind her bulletproof jacket at her home, thinking it's just a few yards of walking to my office, nothing will happen to me.
2: ஒரு நாளிலே அவர்கள் எப்பொழுதுமே போட்டுக்கொண்டிருக்கிற அந்த குண்டு துளைக்காத ஆடையை போடாமல் கொஞ்ச தூரம் தானே நடக்க போறோம்னு அதை வீட்டில் வச்சுட்டு அவங்க நடந்துட்டாங்க.
1: That's all. And that day was the day the man was waiting to strike her.
2: அந்த நாள் தான் அவளை அழிக்கிறதற்காக காத்திருந்தவனுக்கான சரியான நாளா இருந்து.
1: She could never escape.
2: அதுல இருந்து அவ தப்பவே இல்லை.
1: This morning,
2: இந்த காலை வேளையிலே,
1: you want to step out of the day of evil,
2: தீங்கு நாளில் இருந்து நீங்க வெளியே வர வேண்டுமானா,
1: be ready with the whole armor of God.
2: தேவனுடைய சகல சர்வாயுத வர்க்கத்தையும் எப்பொழுதும் தரித்து கொண்டவராய் நில்லுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Lastly,
2: கடைசியாக,
1: what is the third day of evil?
2: மூன்றாவது இந்த தீங்கு நாள் எங்க இருக்கிறது?
1: Ephesians 5:15-16 again.
2: எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை நாம் மீண்டும் பார்ப்போம்.
1: See that you walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil.
2: ஆனபடியால் நீங்கள் ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: Here again you see the word the day of evil.
2: திரும்பவும் இந்த இடத்திலே நாட்கள் பொல்லாதவைகள் என்ற தீங்கு நாளை குறித்து நாம் பார்க்கிறோம்.
1: What does it talk about?
2: இது எதை குறித்து பேசுகிறது?
1: It says because this day of evil is there, you have to redeem the time. Redeem the time.
2: உங்களுடைய காட்கள் தீங்கு நாளாக இருக்கிறபடினாலே காலமதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: It is like this.
2: இது இப்படிப்பட்டதாக.
1: When a ship or an airplane is caught in a storm,
2: ஒரு ஒரு பிளைனா இருக்கலாம் அல்லது ஒரு கப்பலா இருக்கலாம், அது எப்பொழுதுமே ஒரு புயலிலே சிக்கிக் கொள்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
1: And no, when it is getting stuck in a storm,
2: அது ஒரு புயலிலே சிக்கிக் கொள்கிறது.
1: The time that the captain or the pilot has to navigate that plane or the ship out of that storm, the time is very crucial.
2: அந்த ஆகாய விமானமாக இருந்தாலும் சரி கப்பலாக இருந்தாலும் சரி, அந்த மாலுமிக்கோ அல்லது அந்த பைலட்டுக்கோ அவனுக்கு இந்த வழியில இருந்து இந்த புயல்ல இருந்து தப்புவதற்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு.
1: He has to take some very very wise decisions, very swift decisions.
2: அவன் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும், சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும், மிக விரைவாக அவன் அதை எடுக்க வேண்டும்.
1: Every second counts.
2: அவனுடைய ஒவ்வொரு நிமிடமும் அங்கே கணக்கு பண்ணப்பட வேண்டும்.
1: If he wastes any time or is careless, disaster will strike.
2: அவன் கவலையீனமாக இருந்து காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்தாவிட்டால் அழிவு காத்திருக்கிறது.
1: Apostle Paul says the days of evil are coming.
2: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாட்கள் பொல்லாதவைகள் வந்து கொண்டிருக்கிறது.
1: What you should do is to counter that, redeem the time, redeem the time, redeem the time.
2: நீ அதிலிருந்து விலக வேண்டுமானால் இப்பொழுதுள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்.
1: In other words,
2: இன்னொரு வார்த்தையிலே சொன்னால்,
1: if you look at an ant,
2: நீங்கள் ஒரு எறும்பை பாருங்க.
1: The day of evil is the season of winter for the ant.
2: இந்த எறும்புகளுக்கு அந்த குளிர்காலம் வருகிறது பாருங்கள், அந்த குளிர்காலம் தான் அதனுடைய தீங்கு நாட்கள்.
1: What it will do?
2: அது என்ன செய்யும்?
1: It will redeem the time in summer and gather food for the winter.
2: அது கோடை காலத்திலே வருகிற குளிர் காலத்துக்காக சேமிக்க வேண்டியவைகளை சேமித்து வைத்துவிடும்.
1: But what is Paul talking about redeeming the time?
2: இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது எதை குறித்து பேசுகிறார்?
1: You have to understand the meaning when you read கொலோசியன்ஸ் சாப்டர் 4:5-6.
2: நீங்கள் கொலோசியர் 4:5-6 கவனிக்கிற பொழுது இதை உங்களாலே புரிந்து கொள்ள முடியும்.
1: There he writes,
2: அவர் சொல்லுகிறார்,
1: walk in wisdom towards those who are outside, redeeming the time.
2: புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: Let your speech always be with grace, seasoned with salt, that you may know how you ought to answer each one.
2: அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருப்பதாக.
1: What is he talking about?
2: அவர் எதை குறித்து பேசுகிறார்?
1: When he says redeeming the time in this evil time.
2: இந்த தீங்கான நாட்களிலே உங்கள் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால்.
1: What does that evil time talk about?
2: இங்கே சொல்லப்படுகிற இந்த தீங்கான நாட்கள் எப்படிப்பட்டவை?
1: He is saying the doors to propagate the gospel of Jesus is closing.
2: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அறிவிக்கிற காலம் மூடப்படுகிற காலம்.
1: There is an evil time, a time of darkness when nobody can work.
2: ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று ஒன்று வருகிறது.
1: There is a time when open doors are closing.
2: நமக்கு முன்பாக உள்ள திறந்த வாசல்கள் அடைபடுகிறதான ஒரு நாட்கள் வருகிறது.
1: He says, redeem the little time you have and give an answer to everyone who is asking about your faith and bring them to the knowledge of Jesus.
2: இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த திறந்த கொஞ்ச காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லத்தக்கவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்.
1: Use every opportunity to share the gospel.
2: தேவனாகிய கர்த்தருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்துங்கள்.
1: Apostle Paul says, I am sitting in this prison. I am being prisoned.
2: அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது நான் சிறைச்சாலையிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
1: But you redeem the time, you redeem the time.
2: ஆனால் நீங்களோ காலத்தை தயவு செய்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: Redeem the time.
2: உங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க.
1: Maximize the opportunities.
2: எவ்வளவு சந்தர்ப்பங்களை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சந்தர்ப்பங்களை பயன்படுத்துங்க.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: I tell you, this spreading the gospel, leading people to Christ, using these opportunities begins with our own house first.
2: முதலாவது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவது, நற்செய்தியை அறிவிப்பது நம்முடைய வீட்டிலே முதலாவது ஆரம்பிக்க வேண்டும்.
1: It starts with our own family, our own children.
2: நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளோடு கூட இது ஆரம்பிக்க வேண்டும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: The Bible says when they are sitting down, when they are getting up, when they are walking, when they are sleeping, you know, teach them the law of the Lord.
2: வேதம் சொல்லுகிறது, நீ உட்கார்ந்திருக்கும் படுத்திருக்கும் பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் அவர்களோடு நடக்கும் பொழுதும் அவர்களுக்கு கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை குறித்து பேசி.
1: And you have to constantly give them what they need at that time.
2: அவர்களுக்கு அது எப்பொழுது தேவையோ அப்பொழுது அவர்களுக்கு அதை நீ தொடர்ந்து கொடுத்து கொண்டே வர வேண்டும்.
1: The Bible says, train up a child in the way it has to go. When it is becoming old, it will not depart from it.
2: ஒரு பிள்ளை சிறுவயதாய் இருக்கும் பொழுது அவனை நடக்க வேண்டிய வழிகளிலே அவனை நடத்த அப்பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாது இருப்பான்.
1: Why is the Bible getting, you know, giving us this urgency?
2: இந்த காரியம் மிக மிக அவசியமும் அவசரமான காரியம் என்று வேதம் ஏன் நமக்கு சொல்கிறது?
1: Because very soon children will fly away from your nest.
2: காரணம், உங்களுடைய கூட்டில் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் பறந்து போகிற காலம் மிக விரைவாக வந்துவிடும்.
1: It looks like they celebrated their first birthday now. But in a few years you see them grown up above your shoulders.
2: நீங்க பாருங்க, இப்போதான் அவனுக்கு முதலாவது பர்த்டே கொண்டாட மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள்ல பார்த்தா தோளுக்கு மேல வளர்ந்து நிக்கிறான்.
1: Time is running so fast.
2: அவங்க காலம் அப்படி பறந்து போயிட்டு
1: இருக்கு. You don't have a lot of time to spend with them.
2: அவர்களோடு செலவு பண்ணுவதற்கான காலம் உங்களிடத்துல இப்ப இல்ல.
1: Before other people start influencing their life.
2: அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மற்றவர்கள் செல்வாக்கு செலுத்துவதற்கு முன்பதாக
1: redeem the time.
2: நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்த
1: வேண்டும்.
2: Hallelujah.
1: Many Christian families, they are not taking up this responsibility.
2: பல கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்கிறதில்லை.
1: In many Christian homes, you see children 1 year old, 5 months old, for anything, give them a mobile, watch anything you want, and then feed them.
2: இப்ப பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, 5 மாசம் 1 வயசு குழந்தைய கூட மொபைல் போனை கொடுத்து நீ பார்த்து விளையாடிட்டு இருன்னு சொல்றான்.
1: சாப்பிடணும்னா மொபைல், உட்காரணும்னா மொபைல், அதுகிட்ட 10 நிமிஷம் பேசுறது கிடையாது. எல்லாமே என்னதுதான், மொபைல். அது பார்த்தாதான் சாப்பிடும், பார்த்தாதான் குடிக்கும், பார்த்தாதான் எழும்பும், பார்த்தா தான் தூங்கும். இன்னும் கொஞ்ச நாளில் அம்மாவே வேணாம், மொபைலே கட்டிக்கிறேன். நாளைக்கு நீங்க ஒரு பைப்பை மட்டும் ஒன்று செட் பண்ணிட்டு, பால் குடிக்கிற மாதிரி ஒரு பைப்பை செட் பண்ணிட்டு மொபைலை கொடுத்துட்டீங்கன்னா நீ வெளியே போ, நான் பார்த்துக்கிறேன்றோம். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? இவங்களுக்கு என்னன்னா, அப்பா ஒரு ரெண்டு மணி நேரம் நிம்மதியா இருக்கலாம், என்னத்தையாவது பார்த்துட்டு போ. அது தடவுது, உட்காந்து தடவி தடவி தடவி 10 நிமிஷம் அதுகிட்ட பேசுறதுக்கு அம்மாவுக்கு விருப்பமும் இல்லை நேரமும் இல்லை. ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி, எல்லாரும் ரொம்ப பிஸி. அதுக்கு யார் இப்ப டீச்சர், யார் அதுக்கு ட்ரெய்னர்னா, இங்கி பிங்கி பாங்கி தான். அந்த போன்ல வர்றதுதான் அதுக்கு தெய்வம், அதுதான் அதுக்கு அப்பா, அதுக்கு தான் அம்மா, எல்லாமே அதுதான். அதனால அதுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு ஆளே இல்லை. யாருக்கும் விருப்பமும் இல்லை, யாருக்கும் நேரமும் இல்லை. நம்ம எப்படி இருக்கோம் சிறு வயதுல? ஆண்டவரே அந்த பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில நான்
2: நடத்தணும்,
1: நடத்தணும்ப்பா. டோர் மூட போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல. அந்த வாசல் திறந்திருக்கும் போது காலத்தை பிரயோஜனப்படுத்திடுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க,
2: அல்லேலூயா.
1: அசட்டையா இருக்காதீங்க, அசட்டையா இருக்காதீங்க நீங்க. அதனால நம்ம பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப அடிமையாயிடுறாங்க. இந்த கேம் தான், கேம் கேம் கேம், எப்ப பார்த்தாலும் கேம் தான். அந்த கேம்ஸ்லேயே அவன் அடிமையாகி கடைசியில் அவன் விடுபெற முடியாமல் இருக்கான் பாருங்க. எங்கப்பா வளர்ந்த? கிறிஸ்தவ வீட்டில் தான் வளர்ந்தேன், தேவனுடைய பிள்ளைகள் வீட்டில் வளர்ந்தேன். ஆனால் ஒன்றும் தெரியலை. அவன் எப்படி நாளைக்கு ஒரு குடும்பத்தை கட்டுவான், எப்படி தேவ பயத்தில் வளருவான் தெரியலை. நடத்துறதுக்கு ஆளே இல்லை இன்னைக்கு. சோ பிஸி, சோ பிஸி. நாட்கள் பொல்லாததுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: Now we are in lockdown season.
2: இப்பொழுது நாம lockdown காலகட்டத்தில் இருக்கோம்.
1: What are you doing to engage your child and teach them the ways of the Lord?
2: உங்களுடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு அவர்களுக்கு கர்த்தருடைய வழிகளை கற்றுக் கொடுங்கள்.
1: What are you doing?
2: நீங்க என்ன செய்றீங்க?
1: What is the interest you are taking?
2: நீங்கள் அவர்கள் மேல என்ன காரியத்துல அவர்களுக்கு சுவாரஸ்யத்தை உண்டு பண்றீங்க?
1: What are you encouraging them in?
2: அவர்களை எந்த காரியத்துல உற்சாகப்படுத்துறீங்க?
1: How much time you spend quality time with them?
2: நீங்கள் அவர்களோடு தராதரம் மிக்க என்ன நல்ல நேரத்தை செலவு பண்றீங்க?
1: Do you watch their spiritual growth?
2: அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கவனிக்கிறீங்களா?
1: Or are you just leaving them without any kind of control?
2: எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாம அவங்களை அப்படியே விட்டுட்டீங்களா?
1: The days of evil are coming.
2: தீங்கு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
1: Days of evil are coming.
2: தீங்கு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
1: Train them up in the way of the Lord.
2: தேவனுடைய வழிகளிலே அவர்களை பயிற்றுவியுங்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: If you keep feeding them, teaching them now.
2: இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இப்பொழுது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுப்பீர்களானால்
1: they will be like savory salt for the earth.
2: அவர்கள் இந்த பூமிக்கு சாரமிடப்பட்ட உப்புகளை போல இருப்பார்கள்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: They will shine like lights in the universe.
2: அவர்கள் அந்த இடத்திலே மலை மேலே விட்ட தீபங்களை போல எரிவார்கள்.
1: Time is running out.
2: காலம் போய்கொண்டே இருக்கிறது.
1: We have very less time.
2: நமக்கு மிக குறைவான காலமே இருக்கிறது.
1: What should you do?
2: நாம் செய்ய வேண்டியது என்ன?
1: Redeem the time.
2: நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள
1: வேண்டும். Redeem the time.
2: காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும்.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Evil times are coming.
2: அந்த தீங்கு நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது.
1: What is the first evil time?
2: முதலாவது அந்த பொல்லாத நாள் என்ன?
1: சொல்லுங்க, என்ன evil time? முதலாவது பொல்லாத காலம் என்னது? இல்லையே, முதல்ல என்ன காலம்? வயதின் நிமித்தமாக ஏற்படும் சரீர பலவீனம். எழுதுனீங்களா இல்லையா? வயதின் நிமித்தமாக சரீரத்தில் ஏற்படும் பலவீன காலம் தான் என்னது? தீங்கு நாள் வருவது. ரெண்டாவது தீங்கு நாள் என்ன? பிசாசினுடைய சோதனையின் நாள், போராட்டத்தின் நாள். மூன்றாவது காலம் என்ன? சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகிற தீங்கின் நாள். இந்த மூணு நாளை எப்படி எதிர்கொள்ளணும்? முதலாவது, வயதினால் நம்முடைய சரீரம் பலவீனப்படுறதுக்கு முன்னால என்ன செஞ்சிடணும்? சிருஷ்டிகரை
2: நினைக்கணும்.
1: எல்லாரும் சொல்லுங்க, எதை செய்யணும்?

0: காலத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது, அவ்வளோதான். காலம் மட்டும் யாருக்கா நிற்காது, வேகமாக ஓடுது, அது ரொம்ப வேகமாக ஓடுது, காலி ஆகுது. அது நம்ம கையில் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. ஆனால் பிசாசு பாருங்கள் பயங்கர உஷாராக இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன
1: பண்ணுறானா,
0: அறிந்து அவன் தீவிரமாக வேலை செய்கிறான். ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த கொஞ்ச காலங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: See, usually we make the mistake of how we calculate time.
1: நாம பொதுவா செய்யற தவறுகள்ல ஒன்னு, காலத்தை சரியா கணிக்காது.
0: You see, we have learned to count our life based on years.
1: நம்முடைய நாட்களை வருடத்தை வைத்துக் கொண்டுதான் நாம கணக்கு பார்க்கிறோம்.
0: பட் யூ நோ ஹவ் பைபிள் கவுண்ட்ஸ்?
1: ஆனா வேதம் எப்படி கணக்கு பார்க்குது தெரியுமா?
0: Not by years.
1: நம்முடைய ஆண்டுகளை வைத்து அல்ல.
0: The Bible says, Lord, give me the wisdom to number my days.
1: என்னுடைய நாட்களை எண்ணும் அறிவை தாரும் என்பதுதான் வேதம் சொல்லுகிறது.
0: Not to count my years, but count my days.
1: என்னுடைய வருஷங்களை அல்ல, என்னுடைய நாட்களை எண்ணுகிற அறிவை தாரும்.
0: Every single day is an opportunity.
1: ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு நாளும் சந்தர்ப்பத்தின் நாட்கள்.
0: Every day is a time to redeem.
1: ஒவ்வொரு நாளும் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய நாள்.
0: Redeem your family.
1: உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மீட்டெடுக்க வேண்டிய நாள்.
0: Redeem your children.
1: உங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய நாள்.
0: Teach them the way of the Lord.
1: தேவனுடைய வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய நாள்.
0: Bring them up in the sound wisdom of God.
1: அவர்கள் தேவனுடைய காரியங்களை அறியும்படி, தேவ ஞானத்தை அவர்கள் பெறும்படி அவர்களை நிறுத்த வேண்டிய நாள்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The evil days are coming.
1: நம்முடைய தீங்கான நாட்கள் வருகிறது.
0: But two words.
1: ரெண்டு வார்த்தைகள்.
0: Be wise.
1: நீங்கள் ஞானமுள்ளவர்களாயிருங்க.
0: Be careful.
1: கவனமாயிருங்க.
0: சொல்லுங்க, எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஞானமா இருக்கணும்,
1: கவனமா இருக்கணும்,
0: கவனமா இருக்கணும். கொரோனா வந்துட்டு இருக்கு, வருது, ஞானமா நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், கவனமா. சொல்றாங்கல்ல, அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும். தீங்கு நாள் வருது, ஞானமாவும் இருந்துக்கிடுங்க, கவனமா. அப்ப தீங்கு நாளிலிருந்து தப்பிக்க கர்த்தர் கிருபை தருவார்.
1: ஆமென்.
0: எல்லாரும் எழுமே நிற்போம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: Thank you, mighty Jesus.
1: ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
0: Lord,
1: ஆண்டவரே,
0: when the evil day is coming,
1: தீங்கு நாட்கள் வருகிற பொழுது,
0: let me not be moved by those evil days.
1: இந்த தீங்கு நாட்களிலே அடிபட்டு போகிற ஒருவனாக நான் இராக்க கூடாது ஆண்டவரே.
0: Lord,
1: ஆண்டவரே,
0: let me redeem my time.
1: என்னுடைய காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும்.
0: Let me redeem my time. ஆண்டவரே,
1: என்னுடைய காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Shall we lift up our hands and look to the Lord and pray.
1: I say, the கரங்களை உயர்த்தி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்.
0: Thank the Lord for the word that God gave us.
1: ஆண்டவராகிய தேவன் இந்த காலையிலே கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Lord, help me to remember my creator.
1: ஆண்டவரே, என்னுடைய சிருஷ்டிகரை நினைக்க எனக்கு கிருபை தாரும்.
0: Help my children to remember their creator.
1: ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய சிருஷ்டிகரை அவர்களை நினைப்பதற்கு வேண்டிய கிருபையை தாரும்.
0: Let their youth be a fruitful youth.
1: ஆண்டவரே, அவருடைய வாலிப காலம் கனி கொடுக்கிற நல்ல காலங்களாக இருக்கட்டும்.
0: Help them to find their purpose.
1: அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே.
0: Lord, prepare them even when they are young.
1: அவர்கள் இளவயதாக இருக்கும் பொழுதே அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக.
0: Every young child, lift your hand and pray.
1: அங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபரும் தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க.
0: Lord, show me your purpose.
1: ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என்ன என்பதை எனக்கு
0: காண்பி. Prepare me.
1: ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும்.
0: Prosper me.
1: ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில என்னை
0: செழிக்க பண்ணும். I will remember you, Lord, in my youth.
1: என்னுடைய இளம் வயதிலே நான் உம்மை நினைத்திருப்பேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The evil day where the temptation of the devil hard against us is coming.
1: ஆண்டவரே, தீங்கு நாள் என்று சொல்லுகிற பிசாசின் சோதனை நாட்கள் எங்களை நெருங்கி வருகிறது.
0: Let me not be careless.
1: ஆண்டவரே, அந்த இடத்திலே நான் கவனம் இல்லாதவனாய் இருக்க வேண்டாம்.
0: Help me to put on the full armor of God.
1: உம்முடைய முழு ஆயுத வர்க்கத்தை தரித்தவனாக நான் நிற்க எனக்கு உதவி செய்யும்.
0: The days of evil are coming.
1: ஆண்டவரே, தீங்கு நாட்கள் வருகிறது.
0: When the gospel cannot be preached.
1: கர்த்தருடைய வார்த்தையாய் நற்செய்தி அறிவிக்க முடியாத ஒரு காலம் வருகிறது.
0: Help us to redeem the time that is left.
1: ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிற காலத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும்.
0: Help us to redeem the time that is left.
1: ஆண்டவரே, இப்பொழுது மீதி உள்ள காலத்தை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும்.
0: Maybe we lost a few hours.
1: ஆண்டவரே, இந்த சில நேரங்களை நாங்கள் தொலைத்திருக்கலாம்.
0: Maybe we lost a few days, few months, few years.
1: சில நாட்களை, சில வருடங்களை, சில மாதங்கள் எங்களை கையை விட்டு போயிருக்கலாம்.
0: Maybe we were careless, we were not cautious.
1: ஆண்டவரே, சில காரியங்களை நாங்கள் கவனமற்றவர்களாக, அவதானமற்றவர்களாக இருந்திருக்கலாம்.
0: We despised the opportunities.
1: இது நமக்கு கொடுத்த அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் அசட்டை பண்ணி

0: But today we come back to you.
1: ஆண்டவரே திரும்ப உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம்.
0: Help us to redeem the time that is left.
1: ஆண்டவரே மீதியாய் இருக்கிற காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள
0: வேண்டும். Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: There's a saying in English.
1: ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு.
0: Better late than never.
1: பின்பு செய்கிறது இனிமேல் செய்கிறதை செய்யாமல் இருப்பதை காட்டிலும் இப்பொழுது செய்வது நல்லது.
0: தாமதித்தாலும் பரவாயில்ல, செய்யாம இருந்துடாதீங்க. தாமதமாயிருச்சு, இழந்தாச்சு, ஆனா கொஞ்சம் மீதி இருக்கு, அதையாவது பயன்படுத்திக்கும். பெட்டர் லேட் தென் நெவர். செய்யாம இருக்கிறத பார்க்கலாம், தாமதமா செய்யறது கூட பரவாயில்ல. இந்த கர்த்தர் ஒருவேளை நமக்கு எச்சரிப்பை தந்திருப்பாரு, கொஞ்சம் கவனமா விட்டுட்டேன் நான், எல்லாத்தையும் செட்டரைட் பண்ண நான் விரும்புறேன். இந்த பொல்லாத காலங்கள்ல இருந்து என்னை என்னுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே.

கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க, கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த பொல்லாத நாட்கள் எங்களுக்கு முன்பாக நிற்குது, தீங்கு நாட்கள் எங்களுக்கு முன்பாக நிற்கிறது. தப்பித்துக் கொள்ள கிருபை தாரும், ஆண்டவரே மீட்டுக் கொள்ள கிருபை தாரும், நன்மையை காண கிருபை தாரும். வசனத்தை கொடுத்த தேவனை நிறைவேற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலன் தாரும், கிருபை தாரும், ஞானம் தாரும், உணர்வை தாரும், கவனத்தை தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.

இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

தந்தை இறந்த உடனே தன்னுடைய தாயை என்ன செய்யறதுன்னு மகன் யோசிச்சான். மனைவி வேலைக்கு போறா, தன்னுடைய தாயை வீட்டுல வச்சு கவனிக்க யாரும் இல்லை. அதனால முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டான். மாசத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய தாயை அங்க போய் பார்த்துட்டு வருவான். பல வருஷங்கள் ஆயிட்டது. அவனுடைய தாய் ரொம்ப முடியாம இருக்கிறதா தகவல் வந்துச்சு. மகனும் உடனடியா தன்னுடைய தாயை பார்க்க போனான். தாய் இறக்கும் தருவாயில இருந்ததா பார்த்தான். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டான். அதுக்கு தாய், இந்த முதியோர் இல்லத்துல மின் விசிறிகள் இல்லை, காற்று இல்லாமலையும் கொசுக்கடியிலையும் நான் நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கேன். இங்க தரும் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாம பல நாட்கள் நான் பட்டினி கிடந்திருக்கேன். அதனால இந்த இல்லத்துக்கு சில மின் விசிறிகளும் சாப்பாட்டை கெடாமல் வச்சிருக்க ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கி கொடுப்பியான்னு மெல்லிய குரல்ல கேட்க மகனுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மா, பல மாசமா நான் உங்களை பார்க்க இங்க வர்றேன். ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறைய நீங்க என்கிட்ட சொல்லலையே. இப்போ மட்டும் இதை ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த தாய் அவனை ஏறிட்டு பார்த்து, மகனே, இங்க மின் விசிறி இல்லாம கொசுக்கடிய தாங்கிக்கிட்டு தூங்க நான் பழகிக்கிட்டேன். பசியையும் துன்பங்களையும் என்னால பொறுத்துக்கிட முடியும். ஆனா உன்னுடைய பிள்ளைங்க உன்னையே இந்த இல்லத்துக்கு அனுப்பும் போது உன்னால இதெல்லாம் தாங்கிக்கிட முடியாது. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன்னு சொல்ல மகன் வாயடைச்சு நின்னான். ஆமாங்க, வாழ்க்கையில காயப்படுத்தும் விஷயங்கள் தான் கற்றுக் கொடுக்கவும் செய்து. நம்முடைய வயது சென்ற தாயை நம்ம வீட்டில் வச்சு அன்போடும் பாசத்தோடும் மரியாதையோடும் கவனிப்போம். அதைத்தான் கடவுள் விரும்புறாரு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமுமாய் இருக்கிறது.

Thank you, God. Bless your wonderful name and glorious name. Thank you for the marvelous name. ஆச்சரியமான இந்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை எங்களுக்காக ஏற்படுத்தி நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீட்பரே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we want to thank you, God, for the life, hallelujah, that we live, that we have, oh God, Jesus. That's because of you. 2,000 years ago, you died for us on the cross of Calvary, oh God. Thank you for shedding your blood for us, oh God. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது எங்களை நேசி

நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லவரே. ஹல்லேலூயா, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லவே. நீதியின் வலது கரத்தில் நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்னவரே. தாய் மறந்தான்

மக்கள் நடுவே நீர் அசைவாடுவீராக. ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரத்திலே பூமியானது வெறுமையும் ஒழுங்கும் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று வாசிக்கிறோமே. ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது. ஒரு விசை கூட எங்கள் நடுவே அசைவாடுவீராக, எங்கள் தேசத்திலே அசைவாடுவீராக.

கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை மாத்திரம் சேவிப்பதற்கு, உமக்கு மாத்திரம் சாட்சிகளாய் நாங்கள் இருப்பதற்கு ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. Oh Lord, we surrender, we submit, O God, into your hands, that Christ will be lifted up in and through our lives, O God. எங்கள் வாழ்க்கை மூலமாக ஆண்டவரே எங்களை பிரதிபலிப்பார், எங்கள் பேரை பிரதிபலிக்க, எங்கள் ஆர்கனைசேஷன், எங்கள் சபையை உயர்த்த அல்ல, எங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக அல்ல,

சத்தங்கள் காதுகளில் கேட்கப்படும். இதோ அடியேன் என்று சொன்னது போல இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. Amen. As our nation is getting ready to celebrate, hallelujah, the Independence Day, hallelujah, hallelujah. ஒரு பக்கத்தில் சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிற ஹல்லேலூயா இந்த நாட்களிலே, ஆமே, இன்னும் அடிமை தனத்திலே, இன்னும் இருளின் ஆதிக்கத்திலே, இன்னும் பாவத்திலே, இன்னும் சத்துருடைய தந்திரங்களினாலே நசுக்கப்பட்ட நிலவையிலே, வலது கைக்கும் இடது கைக்கும்

ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் தலைவர்கள், எங்களை ஆளுகிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவர்களை தொடுவீராக, கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, எங்கள் தேசம் தேவனுடைய சமாதானத்தினாலே நிரப்பப்படுவதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:34 வாசிக்கிறோம்.

altar people, ஜனத்தை ஹல்லேலூயா உயர்த்தும் தேசத்தை உயர்த்தும். ரெண்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? நீதியுள்ள ஹல்லேலூயா அரசாட்சி, நீதியுள்ள நியாயாதிபதி, ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக, எங்கள் ஜனங்களை ஆளுகை செய்வீராக, எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் தொடுவீராக. உங்களுடைய கரம், உங்களுடைய ஞானம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா, உங்கள் தேச தலைவர்களுக்காக, உங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த நேரத்திலே ஹல்லேலூயா நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஓ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். அந்த மகிமையின் மேகம் எங்கள் தேசத்தின் இருளை மாற்றுவதாக. ஹல்லேலூயா, சத்ருவின் ஆதிக்கங்கள் முறிவு அடிக்கப்படுவதாக. கர்த்தர் ஆளுகை செய்வீராக, ராஜா ஆளுகை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது, ஆண்டவர் சொன்னாரே, ஹல்லேலூயா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும் பொழுது நான் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் இரண்டாவது அதிகாரத்திலே மேல் வீட்டறையில் அவர்கள் கூடியிருந்த பொழுது ஹல்லேலூயா, அந்த 120 பேர் மீது ஹல்லேலூயா ஒரு அக்கினி இறங்கி வந்தது. இந்த கடைசி நாட்டிலே அந்த பின்மாறி மழை நம் நடுவே ஊற்றப்படுவதாக, நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பங்களிலே ஊற்றப்படுவதாக. இதுவரைக்கும் இல்லாத அளவிலே ஆத்மாக்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சபையின் கதவுகளை வந்து தட்டுவார்களாக. எங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்களுக்கு சுகம் தேவை, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தேவை, எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி ஹல்லேலூயா ஜனங்கள் தேடி வருவார்களாக. நாம் போய் தேடி போக வேண்டிய அவசியமில்லை, அவர்கள் தேடி வருகிற நாட்கள். ஹல்லேலூயா, தேவன் இந்த நாட்களை செய்வீராக. ஹல்லேலூயா, அதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நற்சாட்சிகளாய் எழுப்புகிறார்களே, நற்சாட்சிகளாய் எழுப்புகிறாங்க. ஜீவனுள்ள கற்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய், தேவ

தேவ சித்தத்தை செய்வதற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே. இயேசுவை மறுதலித்து போனவன் தான் இந்த பேதுரு. அவர் மறித்த பிற்பாடு ஹல்லேலூயா மறுபடியும் தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு திரும்பி போனவன். But again, yet another time, hallelujah, once again, Jesus went to the same place, hallelujah, the shore of Galilee. அங்கே போய் பேதுருவே என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அந்த பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், வாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா. பயந்து போயிருந்த பேதுரு ஆமென் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு இருதயத்திலே குத்துண்டவர்களா. ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. And they asked Peter, hallelujah, what must we do? Amen. நாங்கள் செய்ய வேண்டியது என்ன இந்த நாட்களிலே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஹல்லேலூயா திரள் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பார்கள். அவருடைய சமாதானத்தை அந்த நம்பிக்கையை பெறுவார்களாக. நம்பிக்கை பிறக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துல கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா நம்பிக்கை பிறக்கட்டும். ஓ யெஸ் லார்ட், தேங்க் யூ. அதற்கு ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கும். எங்க ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி

தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சந்ததியா. நீங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் எழுப்புவீரா. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் என்ன என் வார்த்தை உங்களிடம் இருக்கும்போது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று யோவான் 15 காலத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் உள்ளங்களை தொடுவதாக. கிறிஸ்துவின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வதற்கு ஒரு விசை கூட இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் தேசத்தை மூடுவீராக, எங்கள் ஜனங்களை தொடுவீராக, வியாதிகள் மறையட்டும், விக்கினங்கள் மறையட்டும், ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தெய்வம் தேவனுடைய மாறாத பராக்கிரமம் செய்யும் கரம் தம்முடைய ஜனங்களை வீழ்ந்து போய் நசுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தூக்கி எடுப்பதா ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். வழியே இல்லாத இடங்கள் வழிகளை உண்டாக்குகிற தெய்வம், இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றுகிற தெய்வம், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

கொலோசேயர் 3 அதிகாரம். நீங்கள் கிறிஸ்துடன் கூட எழுந்து உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் வச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளில் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூக்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்புணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவுது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதலுள்ளவளாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே உங்களை பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனிட்டு போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமானர்களாயிருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகளாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாய் கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18. ஜாக் பென்சன் என்பவர் சீன தேசத்திலே மிஷினரியாக ஊழியம் செய்தவர். ஒரு சில கொள்ளையர்கள் அவரை வழிமறித்து அவருடைய உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் மிஷினரியின் தலைக்கு நேராக துப்பாக்கியை நீட்டி நடு ரோட்டில் முழங்கால் படியிட சொன்னார்கள். மேலும் அவர்கள், நாங்கள் உன்னை சுட்டுக் கொள்ளப் போகிறோம் என்றார்கள். பென்சன் அவர்களுக்கு முன் மிகவும் அமைதியாக முழங்கால் படியிட்டார். கொள்ளையர்கள் அவரை பார்த்து, நாங்கள் உன்னை சுடப்போகிறோமே, உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டனர். அதற்கு பென்சன், எதை குறித்து பயப்பட வேண்டும், நான் என் தேவனை தானே சந்திக்கப் போகிறேன் என்றார். அவர் அப்படி சொன்னவுடன் கொள்ளையர்கள் அவரை சுட்டுக் கொன்றனர். ஜாக் பென்சனுடன் ஊழியம் செய்த ஈகை சாமில்டன் என்ற உடன் மிஷினரி இவ்வாறு எழுதினார். எதை கண்டு பயப்பட வேண்டும்? ஆவி சரீரத்தை விட்டு சந்தோஷமாக பிரிவதை நினைத்தா பயப்பட வேண்டும்? கஷ்டங்கள் நிறைந்த உலகத்தை விட்டு சமாதானம் நிறைந்த தேசத்துக்கு போவதை நினைத்தா பயப்பட வேண்டும்? கஷ்டங்களும் போராட்டங்களும் நிறைவடைவதை பார்த்தா பயப்பட வேண்டும்? பின் எதை குறித்து பயப்பட வேண்டும்? நம் இரட்சகர் முகத்தை பார்க்க போவதை நினைத்தா பயப்பட வேண்டும்? இரட்சகர் இயேசு நம்மை வரவேற்க எழுந்து நிற்கப் போகிறாரே, அதை நினைத்தா பயப்பட வேண்டும்? பரலோக இளைப்பாறுதலில் பிரவேசிக்கப் போவதை குறித்தா பயப்பட வேண்டும்? இப்பூமியில் தேவனை சேவித்தோம், அங்கே அதைவிட சிறப்பாக அவரை ஆராதிக்கப் போகிறோம், அதை நினைத்தா பயப்பட வேண்டும்? பின்பு எதற்காக பரலோகம் செல்ல பயப்பட வேண்டும் என்று எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, பரலோகம் என்பது கண்ணீர் கவலை இல்லாத ஒரு ராஜ்யம். அங்கே நம் நேசருடன் நாம் யுகாயுகமாக குடியிருக்கப் போகிறோம். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று கூறினார். இந்த பூலோகத்திலே குறைவுகளும் வெறுமைகளும் ஏமாற்றங்களும் தான் மலிந்து காணப்படுகின்றன. கண்ணமிட்டு திருடுகிறவர்கள் அநேகர், கொலைபாதகர்கள் அநேகர். தீட்டுள்ளதும் அசுத்தத்தை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தங்கள் பாவங்கள் கழுவப்பட்டவர்கள் மட்டுமே அங்கே பிரவேசிக்க முடியும். இவ்வுலகத்தில் நாம் தேவனுக்காக வாழ்ந்து அவர் நிமித்தம் சிலவற்றை இழந்தாலும் தேவன் நமக்கு பல மடங்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் பாடுகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அவை இனிவரும் மேன்மைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல.

0: சாத்தானை முறியடித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பிரிவினை பிசாசு, The Divisive Devil. வாசிக்க வேண்டிய பகுதி 2 கொரிந்தியர் 2:11-11. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கமடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாத படிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல் உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் இடந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்கிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தப்படி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படைந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த அதே பகுதியிலே 2 கொரிந்தியர் 2:11 பின்பகுதி, சாத்தானின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே. We are not ignorant of the devil's devices. கணவன் மனைவிக்கு இடையில் என்றாலும் சரி, பரிசுத்தவான்கள் நடுவில் என்றாலும் சரி, சமுதாயத்தில் என்றாலும் சரி, உறவு பிரச்சனைகள் யாவற்றிற்கும் மூல காரணன் சாத்தான் தான். பொய்யனும் பொய்க்கு தந்தையுமான அவன் இல்லாத ஒன்றை நம்பும்படி மக்களை ஏவி அவர்கள் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தேகிக்க செய்கிறான். இவ்வித போராட்டத்தில் நாம் அவனை எப்படி முறியடிக்கலாம் என்று தமது வசனத்தில் கடவுள் தெளிவாக போதித்துள்ளார். அவற்றில் 3 பகுதிகளை இன்று தியானிப்போம். முதலாவது எபேசியர் 4:26-27. கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நெடுநேரம் அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் கூட கோபத்தை வைத்து கொண்டிருப்பது, அது நியாயமான கோபமாயிருந்தாலும் பிசாசிற்கு இடம் கொடுப்பதாகும். ஆண்டவருடைய கோபம் கூட, சங்கீதம் 35 வாசிக்கிறோம், ஆண்டவருடைய கோபம் கூட 1 நிமிடம்தான். அவரது கோபத்தினால் சாயங்காலத்திலே அவர் நம்மை ஒருவேளை அள வைக்கலாம், ஆனால் அவர் தயவினால் விடியற்காலத்திலேயே மகிழ்ச்சியை அனுப்பிவிடுவார். நாம் கடவுளை விட பரிசுத்தவான்களோ, அவரை விட நாம் பெரியவர்களோ? இன்னொரு வசனம் 2 கொரிந்தியர் 2:10-11, நாம் இப்பொழுது வாசித்த பகுதி, நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன். நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன். இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது தந்திரங்கள் நமக்கு தெரியாதவை அல்லவே. இதனுடைய விளக்கம் தெரியுமா? கொரிந்து சபையில் ஒருவன் தனது மாற்றாந்தாயோடு முழுக்க முழுக்க உபசாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பவுலடியார் சபையாருக்கு அறிவுறுத்தினார். அவனது உடல் வேதனைப்பட்டாலும் பரவாயில்லை,
1: அவனது ஆன்மா ரட்சிக்கப்படும்படி அவனை சாத்தானிடம் ஒப்புக்கொடுங்கள் என்றும் அவர் அவர்களுக்கு எழுதினார். 1 கொரிந்தியர் 5 அத்தியாயத்தில் அப்போஸ்தலனது உத்தரவை எழுத்தின்படியே சபையார் பின்பற்றினார்கள். ஆனாலும் பவுலுக்கிருந்த தந்தையுள்ளம், பாவம் செய்த அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போவதை காண சகிக்காது. விசுவாசிகள் தங்களது அன்பை மனந்திரும்பி அவனுக்கு மறுபடியும் காட்ட தாமதித்திருந்தால் சாத்தான் அச்சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி இருப்பான். கண்டிப்பு வேண்டும், அதே சமயத்தில் கருணையையும் கரிசனையையும் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு திருவசனம், சத்தியம் பிரிக்கத்தான் செய்யும், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்பவே இயேசு வந்தார் என்று மத்தேயு 10:34 சொல்லப்பட்ட வசனம் கிறிஸ்தவ வட்டாரங்களில் மிகவும் தவறாய் பயன்படுத்தப்படும் வாசகங்களில் ஒன்றாகும். சபைகளில் பிரிவினை உண்டாக்குவோர் இந்த வாசகங்களையே சொல்லிக்கொண்டு தாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று சாதிப்பார்கள். நாம் சத்தியத்தை பேச வேண்டும், உண்மைதான், ஆனால் சத்தியத்தை அன்பினால் பேச வேண்டுமே. எபேசியர் 4:15 மட்டுமல்ல, இயேசு குறிப்பிட்ட பிரிக்கும் பட்டயம் என்பது அவரது பிள்ளைகளுக்கு நடுவே அல்ல,

தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நற்செய்தி பணிக்காக மிஷினரி அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து ஒருவர் முன் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கும் பொழுது தந்தையாவது தாயாவது உடன் பிறந்தோராவது அதை தடுத்து நிறுத்துவார்கள் என்றால், சொல்லி சொல்லி பார்த்தும் பயனில்லை என்றால், பிரிக்கும் பட்டயம் அங்கே செயல்படும் என்பதுதான் அதனுடைய பொருள். மற்றபடி பட்டயத்தையே அனுப்ப வந்தேன் என்று சொல்லி விசுவாசிகளுக்கிடையே, பரிசுத்தவான்களுக்கிடையே, சபைகளுக்கிடையே, தம்முடைய தேவ மக்களுக்கிடையே பிரிவினை உண்டாக்குவது வசனத்தை திரித்து சொல்லுவதாகும். ஏனென்றால் ஆண்டவர் தானே நமக்கு போதித்துள்ளார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று. அப்படி சொன்ன ஆண்டவர் எப்படி சமாதானத்தை குலைத்து போட நமக்கு போதிப்பார்? சாத்தானின் தந்திரங்கள் பிரியமானவர்களே நமக்கு தெரியாதவைகள் அல்ல. மிகவும் கவனமாக இருந்து, மிகவும் கண்மொழிப்புடன் இருந்து, வசனங்களை எடுக்கும் பொழுது கூட மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து, நம்முடைய உறவுகளை நாம் மிகவும் நெருக்கமாக காத்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு சற்றேனும் நாம் இடம் கொடுக்க கூடாது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறீர். அந்த வார்த்தையை நாங்கள் எப்படி வியாக்கியானிக்க வேண்டும் என்றும் நீர் ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு தருகிறீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். சாத்தானும் வசனத்தை கர்த்தாவே மேற்கோள் காட்டுவான். இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவன் காட்டுகிற வசனத்திற்கு மேலாக விளக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனக்கண்களை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உறவு பிரச்சனைகளிலே கர்த்தாவே திருவசனத்தை நாங்கள் தவறாய் மேற்கோள் காட்டாதபடி, எல்லா மனிதரோடும் நாங்கள் சமாதானமாக இருக்க நாட நீர் எங்களுக்கு உதவி தாரும். எங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாங்கள் எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். பிரிவினையே தன்னுடைய குறிக்கோளாய் கொண்டிருக்கிற பிசாசுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி, அவன் பின்வாசல் வழியாக கூட நுழைந்து விட நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி, கர்த்தரை எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அருமையான தியானத்திற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். யார் யாரோடு நாங்கள் இன்னும் சரியான ஒரு உறவில் இல்லையோ அவர்கள் எல்லாரோடும் கர்த்தாவை நாங்கள் ஒரு சுமூகமான உறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்வீராக. சமாதானத்தை நாடி, சமாதானத்தை உருவாக்கி, சமாதானம் பண்ணுகிற தேவ பிள்ளைகள் என்பதே எங்களுடைய கடமையாக, அதுவே எங்களுடைய அழைப்பாக, அதுவே எங்களுடைய பணியாக எப்பொழுதும் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: ப்ரைஸ் லார்ட். என்னுடைய பெயர் வந்து குணசேகரன். என் தாய் தகப்பன் வைத்த பெயர். நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பின்னாடி என் பெயர் டேவிட் ஜெரேமியா. என்னுடைய சாட்சி உங்களுக்கு முன்பாக நான் பகிர போகிறேன். இது நிறைய இருக்கு, பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய தாய் தகப்பனுடைய பெயர் வந்து வாசுகி. என்னுடைய அப்பா பெயர் வந்து ராஜேந்திரன். நான் ஒரு இந்து தெலுங்கு ஃபேமிலியில் பிறந்த பையன். என்னோடய லைஃப்பில் வாணிம்படின்ற ஊரில் நான் பிறந்தேன். வளர்ந்ததெல்லாம் அந்த ஊரில் தான். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வரையும் நான் வாணிம்படியில் தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய அப்பா வந்து சைக்கிள் ஷாப் வச்சுருந்தார் வாணிம்படியில், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அங்கே தான் எங்கள் அப்பா சைக்கிள் ஷாப் வச்சுட்டு, ஒரு தெலுங்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் தான் நான் வளர்ந்து, ஒரு ஆத்தரட்டிக் தெலுங்கு ஃபேமிலி, அதில் தான் வளர்ந்து பிறந்து 6th ஸ்டாண்டர்ட் வரையும் வாணிம்படியில் தான் நான் படிச்சுட்டு வளர்ந்தேன். என்னுடைய தாய் தகப்பன் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்த ஒரு ஃபேமிலி. என் தாத்தா வந்து ஒரு மிலிட்ரி ஆர்மி ஃபேமிலி, எங்களுடைய ஃபேமிலி. அப்படி தான் எங்களை வந்து வளர்த்தாங்க. என்னுடைய அப்பா அம்மா வந்து நல்ல ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஒரு பொய் சொல்லாத, ஒரு இந்து பேக்ரவுண்டில் இருந்தாலும் நல்ல ஒழுக்கமான இதில் தான் வளர்ந்தாங்க. எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அம்மாவும் சரி. எங்கள் அப்பா வந்து ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டப்பட்ட ஒரு தகப்பன். பஸ் கழுவி, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அரைப்படி ஒருபடி தான் சம்பளம் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு இராணுவ அதிகாரியுடைய பையனாக இருந்தாலும் அவர் வந்து பஸ் கழுவி அந்த மாதிரி லைஃப் தான் முன்னேறி வந்தார் எங்கள் டேடி. அப்படி தான் எங்கள் லைஃப்பில் எங்கள் அப்பா ஒரு ரொம்ப கஷ்டவாளியான ஒரு தகப்பன், என்னுடைய தகப்பன். அதில் வந்து யாருடைய துணை இல்லாமல் சைக்கிள் ஷாப் வச்சு எங்கள் அப்பா வந்து எங்களை படிப்படியாக வளர்ந்தார். ஒரு 10 சைக்கிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா அந்த காலத்தில் சைக்கிள் தான் எல்லா வியாபாரிகளும் கொண்டு போவாங்க. அப்போது கஷ்டப்பட்டு கடைசியில் ஒரு 100 சைக்கிள் வச்சுட்டு ஒரு மாணிமடையில், இப்போ கூட போய் அந்த காலத்தில் இருக்கிறவங்க கேட்டால் குணா சைக்கிள் ஷாப் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா என் பேர் குணா சேகரன். அதனால் என் பேரில் தான் எங்கள் அப்பா வந்து குணா சைக்கிள் ஷாப்புன்ற ஒரு கடையை ஸ்தாபித்தார். அது பெரிதாக வளர்ந்துச்சு. நல்ல வசதி வாய்ப்புகள் வந்துச்சு. எல்லா மனுஷருக்கும் ஒரு வசதி வாய்ப்பு வரும்போது ஒரு தடுமாற்றம் வரும். அதுபோல் தான் எங்கள் அப்பாவுடைய லைஃப்லேயும் ஒரு தடுமாற்றம் வந்தது. எங்கள் அப்பாவுடைய லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸுங்களால எல்லாம் ஒரு குடிக்க மாட்டார், சிகரெட் அடிக்க மாட்டார், எந்த கெட்ட பழக்கம் எங்கள் அப்பாவுக்கு கிடையாது. அப்படி இருக்கச்ச வேற ஒரு தவறான லைஃப்னால் அவர் வந்து லைஃபெல்லாம் போச்சு. என் தாய் தகப்பன் என் அப்பா வந்து என்னை விட்டுட்டு எங்களை விட்டு போயிட்டார். அந்த கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தாங்க. 3 பிள்ளைங்க, நான், என்னுடைய தங்கை இலக்கியா, என்னுடைய இன்னொரு தங்கை பேர் உமா மகேஸ்வரி. இவங்க 3 பேரை தான் எங்கள் அம்மா வயிற்று கொண்டு அந்த வயசில் நாங்கள் ஒரு 6 வயசு 5 வயசு இருக்கோம். 6வது படிக்கிற வயசுனால் உங்களுக்கு தெரியும். அந்த வயசுலேயே எங்கள் அம்மா வந்து எங்களை வச்சுட்டு பொறுப்பாக எங்களை வழி நடத்துனாங்க, எங்களை இது பண்ணாங்க. அப்போது அப்பா எங்களை விட்டு போயிட்டாருன்னு 6th ஸ்டாண்டர்ட் என்னோடய லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது நான் தான் கடையை பார்த்துப்பேன். அந்த வயசுலேயும் எங்கள் அப்பா வந்து எனக்கு, எங்கள் அப்பாவுக்கு ரோல் மாடல் என்னென்னா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பார். எனக்கு சைன் போட தெரியாது, சைன் போட சொல்லி கொடுத்தார். அந்த வயசுலேயே 6th 5th படிக்கும்போதே நான் போயிட்டு எங்கள் அப்பா இந்த ஃபைனான்ஷியலாக விடுவார், அப்போ சைன் போடுவேன். அந்த ஒரு ரோல் மாடல் மாதிரி தான் எங்கள் டேடி எனக்கு. ஏன்னா எனக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா தான். இருந்தாலும் தகப்பன் கண்டிக்கிறது அப்போவே எனக்கு பிடிக்காது. சும்மா கண்டிப்பார், அடிப்பார், செய்வாருன்னு நான் அப்போ தெரியாது. அப்பா வந்து சும்மா நம்ம மேலே வெறுப்பு காமிக்கிறாருன்னு தான் நினச்சிட்ருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், கிறிஸ்துவுக்கள் வந்தால் நான் தாய் தகப்பன் எதுக்கு அதெல்லாம் செஞ்சாங்கன்ட்டு. அது வர வர நான் சொல்ல போகிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா ஒரு தாய் தகப்பனுடைய கண்டிப்பில் நம்ம வளரும்போது தான் நல்ல ஒரு பிள்ளையாக வளருவோம். அப்படி தான் எங்கள் அப்பா எங்களை வளர்த்தாங்க. பொய் சொல்ல பிடிக்காது. நான் ஒரு பெண்களை கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், தலை குனிச்சிட்டு தான் இருப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க, கொஞ்சான நிமிந்து பாருடா என்ன, அப்படின்னு தான் எங்களை வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாம் கெஞ்சுவாங்க நான் நிமிந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா தலையை கீழே போட்டு தான் நடப்பேன், தலையை கீழே போட்டு தான் பேசுவேன். அந்த மாதிரி ஒரு பிள்ளையாக தான் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்க. 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே எங்கள் அப்பா எங்களை விட்டு போன பின்னாடி திரும்ப வந்தார். வந்த பின்னாடி திருப்பூர் நாங்கள் கன்வெர்ட் ஆகி திருப்பி வந்து நாங்கள் வந்து திருப்பத்தூர் என்ற ஊருக்கு நாங்கள் எங்கள் அப்பா அம்மாவும் வரோம். ஏன்னா எங்கள் லைஃப்பில் இருக்கிற சொத்தெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பணம் வச்சுருந்தோம் எங்கள் அப்பா. அப்போது பெங்களூர் போகலாமா வேறு எங்கேயும் போகலாமான்னு பிளான் பண்ணிட்டுருக்கும்போது திருப்பூர்ன்ற இடத்துக்கு எங்களுடைய கிராண்ட்மா அவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு எங்கள் அப்பாவை திருப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க. திருப்பூர்ன்ற இடத்துல நான் வரும்போது என் லைஃப்பில் அப்போது நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். ஒரு 6வது திருப்பி டிஸ்கன்டினியூட்டி பண்ணிவிட்டு பாஸ் ஆகி திருப்பி 6வது 7வது படிக்கிறதுக்கு திருப்பத்தூரில் வந்து பாய்ஸ் செக்ஷன் ஸ்கூல்னு இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து படிப்பை திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் அப்பா அங்கே வந்துட்டு ஒரு துணி விற்கிற வியாபாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறார், சைக்கிள்லேயே ஸ்டார்ட் பண்ணுறார். ஏன்னா எங்கள் அப்பா வந்து எப்போவுமே ஜீரோலேருந்து ஆரம்பித்து தான் அவர் படிப்படியாக மேலே ஏறுவார். ஏன்னா அவர்கிட்ட தான் அதை நான் கற்றுக்கணும். லைஃப்பில் நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒரு 10 ரூபா வச்சு கூட லைஃப்பில் கஷ்டப்பட்டால் மேலே வரணும்னு எங்கள் அப்பா கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணார், துணி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி எங்களை திரும்ப அந்த எல்லா லைஃப்பையும் கொஞ்சம் பணத்தை வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணி திருப்பத்தூரில் திருப்பி எங்கள் அப்பா வந்து பெரிய ஒரு அப்படியே சைக்கிளில் ஸ்டார்ட் பண்ணார், அப்புறம் 2-வீலரில் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பின்னால் அப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு யாரோ ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா கஷ்டவாளிகளுக்கெல்லாம் எப்போவுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கும், வேலையை எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. தள்ளு வண்டியில் மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணார். அது ரொம்ப விசித்திரமாக இருக்கும் பார்க்குறவங்களாம், என்னையா தள்ளு வண்டியில் மளிகை கடை ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒரு தள்ளு வண்டியில் ரேக்கரெல்லாம் உள்ளே அடிச்சுட்டு சின்ன பவுலில் அரிசி பருப்பு துவரம்பருப்பு அதில் ஸ்ப்ரிங்கிளில் கட்டிட்டு அந்த ஷாம்பு பாக்கெட் எல்லாம் வச்சு அதிலே சிகரெட் பாக்கெட் வச்சு சின்ன மினி ஒரு மளிகை கடையை ஸ்டார்ட் பண்ணார். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எங்கள் லைஃப் எல்லாம் அப்படியே முன்னேறிட்டே வருது. எங்கள் லைஃப்பில் அதை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒருத்தர் வந்து கடை கொடுக்குறாரு, தம்பி நீ இவ்வளோ இதிலே பண்ணுறேன்னா நீ அட்வான்ஸும் கொடுக்காத கடை கொடுக்குறாரு, வசதி வாய்ப்புகளாக ஏறிச்சு. அப்போது நான் அங்கே 6வது படிக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு சேரி பசங்க மாதிரி இருக்கும். அங்கே பழக்கம்லாம் ஆகும்போது என்னுடைய ஹேபிட்டெல்லாம் சேஞ்ச் ஆகுது. அப்போ தான் நண்பர்கள் கரெக்டாக நண்பர்கள் இருந்தால் நாம் கரெக்டான பாதையில் நடப்போம். ஆனால் என் லைஃப் சேஞ்ச் ஆகுது. தலையே பெண்களே வந்து தலையே நிமிந்து பார்க்காத பையன் என்ன ஆரம்பிக்கிறேன்னா சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. நம்ம முதல்ல இந்த துண்டு பீடியெல்லாம் சொல்லுவாங்கள்ல அதை அடிக்க ஆரம்பிக்கிறேன், சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறேன், தவறான புக்குகள் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த என்னுடைய நண்பர் சரௌண்டிங் அப்படி ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் தேவையில்லாத ஸ்கூல் கட்டடிக்க ஆரம்பிக்கிறேன், ரவுடி பசங்களோட பழக ஆரம்பிக்கிறேன். இப்போது 7th படிக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 7th படிக்கும்போதே சிகரெட் அடிக்க ஆரம்பிக்கிறேன், தவறான புக்குகள் படிக்க ஆரம்பிக்கிறேன், அப்புறமா கட்டடிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போது என்னென்னா பசங்களோட சேரும்போது இந்த ரவுடி பசங்களோடலாம் சேரும்போது என்னாகன்னா ஒரு பந்தா வரும். என்னன்னுட்டு நாம்ளும் ரவுடி ஆகிட்டா நம்மளை எல்லோரும் பயப்படுவாங்க, நம்ம ஒரு எம்எல்ஏக்கில் இருக்கலாம், பொலிட்டிக்கல் ஆகிடலாம், நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா எங்களுக்கு சூழ்நிலை அப்படி ஆகிடுச்சு. நிறைய பணங்களை பார்த்து இருந்த பயந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா நான் 6th படிக்கும்போது பெட்டுக்குள்ளெல்லாம் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். நான் அப்படி தான் வளர்ந்த பையன். எங்கள் அப்பா எங்களை செல்லமாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டங்கள் வரும்போது சில பணத்தை பார்த்த கை என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு பசங்களோட சேரும்போது என் லைஃப் இன்னும் மோசமான நிலைமைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. 8th ஸ்டாண்டர்ட் போகிறேன், இன்னும் மோசமாக ஆகிறேன், சினிமாவை கட்டடிக்கிறேன், படிப்பு லைஃபெல்லாம் போகுது, எனக்கு படிப்புன்றதே பிடிக்காமல் போயிடுது. அந்த தவறான புக்ஸ் படிக்கிறது அது சினிமாவை பார்க்குறதா போயிடுச்சு, தவறான சினிமாக்கள் பார்க்குறதுக்கு போகிறது, அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் போகுது. எங்கள் அப்பா அம்மா என்ன நினச்சிருக்கிறாங்க, வீட்டில் நல்ல பையனாக தான் இருக்கிறான்னு நினச்சிட்டாங்க. வீட்டுக்கு போனால் வேறு மாதிரி இருப்பேன், ஸ்கூலுக்கு வந்துட்டால் நான் வேறு மாதிரி இருப்பேன். தம் அடிக்கிறது நிறைய, அப்போவே அந்த 7வது 8வது படிக்கும்போதே நான் நிறைய தீய பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டேன். அப்படி அடிமையாகும்போது தான் ஸ்கூலெல்லாம் கட்டடிச்சிருவேன். அப்படி ஸ்கூலெல்லாம் கட்டடிச்சிட்டு புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு கட்டடிச்சிருவேன். வீட்டில் இந்த சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போய் அடமான வச்சுட்டு எங்கன்னா ஓடி போட பிளான் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய முறை ஓடி போயிட்டேன். என் தாயை அழுவாங்க. என்னுடைய ஒரே பிள்ளை, எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவோம், ஒரே பையன், நம்ம இருக்கிற 2 போட்ட பொண்ணு, ஆனால் இருக்கிறது நம்ம ஃபேமிலிக்கே அந்த 2 பாரம்பரியத்துக்கு ஒரே பையன் நான். அப்படிங்கும்போது தாய் எங்கள் அம்மா அழுவாங்க, எப்படியாவது அவனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுன்னுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா எப்படியாக கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவோம். அடிக்கடி ஒசூரெல்லாம் ஓடி போயிடுவேன், தேடி கண்டுபிடிச்சி திருப்பி வச்சுப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பாவை பார்த்தாவே ஒரு எனிமை மாதிரி தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த காலத்து அது அது புரியாது, தாய் தப்புன்னு புரியாது. அந்த அந்த மெச்சூரிட்டி 8வது படிக்கும் போதெல்லாம் இந்த பசங்களோட பழக்கம் சேர்ந்து சேர்ந்து என் லைஃப்பில் எங்கள் அப்பாவை கண்டாவே பிடிக்காது. லைஃப்பில் ஏதாவது அந்த வயசுலேயே லவ்வெல்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த வயசில் ஒரு லவ் பண்ணுவேன், லவ் பண்ணி நிறையா பேர் இந்த ரவுடி சில ரவுடிஸோடைய அவங்க பிள்ளைங்களை லவ் பண்ணி எங்கள் சைக்கிளை பிடிங்க வச்சு நிறையா பேர் என்னை அடித்தாங்க. ரவுடிஸ் எல்லாம் அங்கேருந்து எங்கள் அப்பா தலை குனிஞ்சி மீட்டு எடுத்து வந்தார். எங்கள் அப்பாவுக்கு எப்படி எப்படியோ பேசுனாங்க, எங்கள் அம்மாவெல்லாம் பேசுனாங்க. அவ்வளோ தலை குனிவெல்லாம் நான் உண்டு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எங்கள் குடும்பம் இயேசு அறியாத குடும்பம் தான். இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பப்போ அந்த காலத்தில் வந்து வீட்டுக்கிட்ட சொல்லுவாங்க இயேசுவை பற்றி. அவங்க ஏற்றுக்கொள்ளலை, புரியும் ஆனால் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா எங்கள் தகப்பன் வந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு தான் எங்கள் அப்பா என்கிட்ட ஒன்று சொன்னார். அவர் அந்த காலத்திலே வந்து கிறிஸ்துவ நாடகத்தில் மெய்ப்பன் வேஷம் போட்டாருன்னு எனக்கு சொல்வார். அந்த தொடுதல் எப்பயோ இருந்திருக்கு கொஞ்சம். ஆனால் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த தெலுங்கு ஃபேமிலின்றதுனால வீட்டில் அதெல்லாம் விட மாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க அந்த இதுலேயே வளர்ந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த அளவு சால்வேஷனுடைய தேவனுடைய ரட்சிப்பின் அந்த தொடுதல் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா நானும் அப்படி தானே வளர்ந்தேன். ஆனால் இயேசுன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அவர் சிலுவை அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசில் நான் அதிகமாக இயேசுடைய டிராயிங் தான் வரைவேன். ஆனால் இயேசுன்னு தெரியும், ஆனால் இவர் கடவுள் தான் தெரியும். எல்லோரும் போல் இவரும் ஒரு கடவுள்ன்றதான்னு நினச்சிட்டு தான் நானும் இருந்தேன். நாட்கள் போச்சு, அப்படியே வளர வளர வளர என் லைஃப்பில் இன்னும் 9th போனேன். 10th ஃபெயில் ஆகும்போது 10th ஃபெயில் ஆகிட்டேன். நடுவில் திருப்பி திருப்பி ஓடிடுவேன், திருப்பி திருப்பி எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவார். எங்களை தேடு கண்டுபிடிப்பாங்க, அழுவாங்க, செய்வாங்க. 10th ஃபெயில் ஆகிட்டுன்னுமே ரிசல்ட்டு பார்க்க போகிறேன். எங்கள் டேடி சொல்வார், எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துக்கு எதாவது கத்தின்னு தான் தெரியாது, எனக்கு முள்ளுன்னாவே கத்தின்னு தான் நினச்சிப்பேன். என்ன பண்ணுவேன், முள் எடுத்து கையில் கிரிக்கிச்சுன்னு, அப்பா நீ கிட்டே வந்தனா நான் அறுத்துக்குவேன் அப்படின்ட்டு பார்த்தேன். முள்ளில் அறுத்துட்டு பார்த்தேன், கையெல்லாம் அறுத்துக்கினேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து மிரட்ட ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு சின்ன பையன் தெரியும், எதுவும் பண்ணிக்காதரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அப்புறம் டியூஷன் சென்டரெலாம் சேர்த்து படிக்க வச்சாங்க. அதுலேயும் படிப்பு ஏறலை. நான் எங்கள் அப்பா கிட்டே போய் டைரெக்டாக ஒன்று சொன்னேன், டேடி எனக்கு வந்து படிப்பு ஏறாது, நீங்கள் வந்து எனக்கு கஷ்டப்படுத்து உங்கள் மணியை வந்து வேஸ்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் அப்பா வந்து சரி படிப்பு தான் ஏறலை அப்படின்னும் போது எங்கள் அப்பா இப்போ மளிகை கடை வச்சுட்டார், ஸ்டார்ட் பண்ணிட்டார். முன்னே சொன்னது போல் ஒருத்தர் கடை கொடுத்தாரு, அட்வான்ஸ் இல்லாமல் பெரிய கடையாக ஸ்டார்ட் பண்ணார். அந்த கடையிலே விட்டுருவார், அந்த கடையிலே பொறுப்பு இல்லாத பையனாக தான் இருப்பேன் நான். ஏன்னா என் தாய் தகப்பன் எப்படியாவது இவனை ஒரு கரெக்ட் பண்ணாலும் சொன்னாலும் நான் அதை பொறுப்பட்டிருப்பேன். கடைக்கு போய் எதுக்கு உட்காரோன்னா அங்கே இருக்கிற திங்க் பண்ணுறதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அப்போல்லாம் வந்து ஜூஸ்னால் இந்த லவ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் குடிக்கிறதுக்கு. அப்பா போயிட்டு முன்னே தெரியாமல் பாக்கெட்டில் பணம் எடுத்து போட்டுக்குவேன். ஏன்னா செலவுக்கு, ஏன்னா தண்ணி அடிக்கிறதெல்லாம் பழகம் கற்றுக்கணும் இல்லைங்களா. சிகரெட் பாக்கெட்டெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுட்டு போய் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சிகரெட் பாக்கெட் கொடுத்து நான் இவ்வளோ லக்ஸுரியாக இருக்கிறேன் பாரு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இல்லை, எங்கிட்ட தேவைக்கு தான் பழகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் அவங்களுக்குள்ளேயே நான் கெட்ட பையன்றது தான் தெரியும். அப்படி தான் இருந்துட்டு என் லைஃப் போச்சு. அந்த அந்த குறுகிய சின்ன வயசுலேயே சிகரெட்டு, ட்ரங்க்ஸு, ரவுடிசம் இந்த மாதிரி என் லைஃப்பை போய் கெடுத்துக்கொண்டே போச்சு. ஏன்னா என்னை ஆண்டவர் அறியாத அந்த காலகட்டத்தில் நான் இருந்தேன். ஏன்னா ஒரு 8 வயசுனாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 8வது படிக்கிறேன்னாவே ரொம்ப சின்ன வயசு தான். அந்த வயசுலேயே என் வாழ்க்கை ரொம்ப வேஸ்ட்டு பண்ணிக்கினேன். ஏன்னா நான் ஆண்டவர் அறியாத காலகட்டங்கள், அது இயேசு கிறிஸ்துவ அறியாத காலகட்டங்களில் அப்படியே வளர்ந்து கொண்டே வரேன். திருப்பி எங்கள் சூழ்நிலை, எங்கள் ஃபேமிலியில், திருப்பத்தூரில் எங்கள் அப்பாவுக்கு திருப்பி ஒரு சறுக்கடி விழுது. எங்கள் அப்பா நிறையா சீட்டெல்லாம் போட்டு லைஃப்பில் திருப்பி ஒரு சறுக்கடி விழுது. எல்லா சொத்துக்களும் வீணாக போகுது. என் தகப்பன் எங்களை விட்டு போயிட்டாங்க. அப்போயும் திருப்பி என் தாய் தான் அவரை போல்டாக இருந்து எங்கள் அம்மா வந்து எங்களை திருப்பி காப்பாற்றுறாங்க. தங்கைகள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா வளர்ந்துட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா தான் எங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க. ஒரு தகப்பன் இல்லாத அந்த சூழ்நிலை எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்கள் தாய், கஷ்டப்படுறாங்க. அப்புறம் நானும் கூலி வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறேன், போயிட்டு இந்த பாலிஷ் வேலைலாம் கற்றுக்கிறேன். ஒரு பாய்கிட்ட போய், முஸ்லீம்கிட்ட போய் கூலி வேலைலாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து திரும்பவும் எங்கள் அப்பா அந்த சென்டரில் ஓடி போயிட்டு திருப்பி வர்றாரு. எங்கள் அப்பா வரும்போது கொப்பன்ற ஊரில் போய் திருப்பி அங்கே வேலை செய்கிறாரு. எங்கள் அப்பா அங்கே வேலை செய்யும்போது அங்கு தான் நான் வந்து இஸ்லாத்தை தழுவுற தருணம். ஏன்னா நாங்கள் கொப்பத்துக்கு போகும்போது என்னை ஒரு வேலையில் சேர்க்கறதுக்கு மாறிக்கு போகணும், ஆந்திராவில் கொப்பன்ற ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துல தான் என்னை இஸ்லாத்தை தழுவுறதுக்கான முஸ்லீமுக்கு அந்த மதத்துக்கு போகத்தக்கதான ஒரு ஊண்டுதல் வருது. அங்கே போய் நான் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அந்த டிரான்ஸ்ஃபார்மில் ஒர்க் பண்ணுற வேலை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அங்கே பிடிக்காமல் அப்புறம் இந்த டெலிஃபோன் பூத்தில், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த பூத்தில் போயிட்டு நம்ம ஃபோன் பேசுனா பில்லு வரும், பணம் கொடுக்கணும். அந்த மாதிரி பூத்தில் ஒருத்தர் வந்து எப்படின்னா ஒரு பூத்து வச்சுடுவார், சிகரெட் பாக்கெட் இந்த மாதிரிலாம் வச்சு அங்கங்கே பிரான்ச் வச்சுட்டு ஒரு பசங்களை போட்டுருவார். அவருடைய வேலையாக அதுதான். அப்போ அங்கே ஒரு வேலைக்கு செய்ய ஆரம்பிக்கிறேன். நான் இருக்கிற இடத்த ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் மசூதி இருக்குது. அதுக்கு ஏன்னா பள்ளிவாசல் முடிச்சுட்டு அவங்க வரும்போதெல்லாம் இங்கே தான் வந்து சிகரெட் அடிப்பாங்க, அப்புறமா சிலர் வந்து ஃபோன் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என்னை வந்து அவங்க ஈர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் வந்து என் லைஃப்பில் வந்து நான் வந்து இந்த லவ் இதெல்லாம் இருக்கும்போது நான் திருப்பத்தூரில் வந்து ஆசிட் குடிச்சிட்டேன். ஒரு பெண்ணுனால தான், ஒரு பொண்ணுடைய லவ் இருந்ததுனால அவங்க எங்கேயோ ஊருக்கு போகிறேன்னாங்க. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் நானும் போகிறேன்னும்போது விடமாட்டேன்னு, சண்டை போட்டு என்ன பண்ணேன், வீட்டில் போயிட்டு எங்கள் அப்பா அந்த மளிகை கடை வச்சு இதெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சு, இந்த ஆசிடெல்லாம் அதை எடுத்து ட்ரிங்க் பண்ணி கட கட கடன்னு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு ஒரே ரத்த வாந்தி, ரத்த வாந்தி எடுத்து இந்த வாய் புண்ணு குடலெல்லாம் வெந்து போச்சு. ரத்த வாந்தி எடுத்து கீழே விழுறேன், பிளட்டு வாமிட் பண்ணுறேன். யாரும் என்ன காப்பாற்ற வரல, எங்கள் வீட்டிலலாம் இவன் ஆக்டிங் பண்ணுறான். ரத்த வாந்தி எடுத்தோன்னுமே எங்கள் பெரியப்பா கூட்டிகிட்டு போகிறார், மனோகரன் அவர் பேர். ஏன்னா அவர் லைஃப்பில் மறக்க முடியாது. அன்றைக்கி அவர் ஆண்டவர் வந்து ஒரு ஏஞ்சலாக வச்சு என்னை வந்து காப்பாற்றினார். காப்பாற்றும் போது மூச்சு திணறல் வரும், சும்மா டஸ்ட்டு பெருக்கும் போது எனக்கு மூச்சு திணறல் எடுக்கும், இந்த லங்ஸ் எல்லாம் எல்லாம் வெந்து போச்சு. அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே காப்பாற்றின, அங்கேயே எனக்கு ஒரு ஆண்டவரோட இந்த தொடுதல் இருக்கும்போது காப்பாற்றப்படுறேன். காப்பாற்றப்பட்டு அப்போ போகும்போது இதனால என் உடம்புல பாதிப்பான தொட்டு திருப்பியும் வந்து அந்த கொப்பத்தில் போது இப்படி வேலை செஞ்சு கொண்டே இருக்கும்போது தான் என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகுது. அந்த முஸ்லீம்ஸ் அவங்க இது மதத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு லைக் ஆகுது. நம்ம இவ்வளோ கேவலமாக இருக்கிறோம், நம்ம லைஃப்பில் கெட்ட பழக்கம் இருக்குது, வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறோம், இன்னும் நம்ம லைஃப் மாறலை அப்படின்னும்போது நான் கடவுளை தேட ஆரம்பிக்கும் போது தான் சரி இவங்க மதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த தொப்பி போடுறது, உருவம் இல்லாமல் வழிபடுறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு. ஆனால் நானும் வரட்டுமா மசூதிக்கு அப்படின்னு போது, உனக்கு பிடிக்குமா அப்படின்னாங்க. எனக்கு பிடிக்கும், நாங்கள் கம்பல் பண்ணப்பா, நாங்கள் கூப்பிட மாட்டோம், உன் இஷ்டம் தான் வா அப்படின்னாங்க. நான் போகும்போது தான் அவங்க பார்க்க அவங்கள பார்த்தே கற்றுக்கிட்டேன். அவங்க நான் கை கழுவுறது, அந்த ஒசு பண்ணுறது, அந்த தொப்பி போட்டுக்கிறது, நமாஸ் பண்ணுறது, அவங்கள பார்த்து பார்த்து நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். செய்ய ஆரம்பித்து கண்டினியூ பண்ணுறேன், திருப்பியும் இதுக்கு மசூதிக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். அங்கே நான் போகும்போது அவங்க கேட்குறாங்க, என்னப்பா நீ, நாங்களும் பார்த்துட்டுருக்குறோம், நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லை, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னும்போது அவங்களும் அப்படியே கண்டினியூ பண்ண வைக்கிறாங்க. அங்கேயும் ஒரு பேப்டிசம் மாதிரி எடுக்க வைக்கிறாங்க, தண்ணி ஊற்றி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அங்கேயும் எனக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேருன்னா அப்துல் ரஹமான் அப்படின்னு எனக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. நான் பேர் வச்சு அப்படும் கண்டினியூவாக அங்கேயும் ஒரு முஸ்லீம் கூட அஞ்சு வேளை தொழுக மாட்டோம் அந்த மாதிரி கரெக்டான, என்ன நான் மற்றவங்கள குறை சொல்லலை, சிலரெல்லாம் விட்டு விட்டு போவாங்களே அந்த மாதிரி அதுலேயும் இருப்பாங்களே. ஆனால் நான் கண்டினியூ அஞ்சு வேளை தொழுகிற பையனாக இருக்கிறேன், நல்லா தொழுகுவேன், நோன்பு வைப்பேன், எல்லாம் கண்டினியூ பண்ணுவேன். சரி இதெல்லாம் வாட்ச் பண்ணாங்க இவங்க, வாட்ச் பண்ணிட்டு இவன் கரெக்டாக இருக்கிறானேன்ட்டு எனக்கு அசரத்து, அதாவது நம்ம இதில் சொல்ல போனால் ஒரு பூசாரி, கிறிஸ்துவத்தில் சொன்ன ஒரு பாஸ்டர், அந்த மாதிரி என்னை அசரத்தாக படிக்க வைக்கிறதுக்கு ஆம்பூரில் உம்ராபாத் என்ற ஒரு பள்ளிசாலைக்கு எனக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு, குரானை படிக்கிறதுக்கு. அங்கே போகிறேன், அங்கேயும் போயிட்டு ரொம்ப நாளெல்லாம் இல்லை, படிக்கிறேன், படிக்க ஆரம்பிக்கிறேன், கற்றுக் கொடுக்குறாங்க, நமாஸ் போகிறேன், வரேன், செய்கிறேன், கற்றுக்கிறேன். அப்போ அங்கே இருக்கு, அங்கேயும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். எங்களுடைய அப்பாவுடைய தம்பி, அவர் அவர் பேர் ரமேஷ், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, வந்து சண்டை படிக்க ஆரம்பிக்கிறார், கண்டுபிடிச்சிட்டார். எப்படியோ வந்து அங்கே கரெக்டாக பண்ணி நான் எம்எல்ஏ வச்சு கரெக்டாக அதெல்லாம் பண்ணிவிடுவேன், பொலிட்டிக்கல்லாம் இருக்கிறேன்னு வந்து சொல்லி எங்கள் சித்தப்பா தேடி வந்துட்டு என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ மாடி மேலேருந்து திருப்பி அவர்கிட்ட தப்பிச்சுன்னு கீழே வந்து குதிக்கிறேன். அப்புறம் எல்லாம் பிடிச்சிட்டு திருப்பி போகிறாங்க. அங்கே உம்ராபாத்தில் ஆம்பூரில் வந்து ஒரு பெரியவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கரெக்டாக பண்ணுறாரு, அவங்க சொல்கிறாங்க, டே தொப்பி போட்டால் தான் முஸ்லீமான, தொப்பியெல்லாம் கழட்டி போடுறாங்க, போட்டோன்னு நான் அழுகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு பிடிப்பு ஒன்று, லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, என் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது, என் தாய் தகப்பன் வளர்த்தது வேறு, நான் இருக்கிறது வேறு. ஏன்னா குடிக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் ரவுடிசத்தில் இருக்க ஆரம்பித்தேன், ஒரு சமாதானம் இல்லாத லைஃப், எனக்கே எனக்கு பார்த்தா பிடிக்கல. அந்த மாதிரி லைஃப்பில் இருக்கணும்னா இங்கே போனாலும் எனக்கு என்னாச்சு, ஒரு பிடிமானம் இல்லை. ஏன்னா என் லைஃப் இன்னும் சேஞ்ச் ஆகலை, அதே இச்சை பழக்கங்கள், அந்த அதே சிகரெட்டு, அது சிகரெட்டெல்லாம் விட்டுருந்தேன், இருந்தாலும் இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் சேஞ்ச் ஆகாமல் இருந்தேன். எனக்குள்ள ஒரு மாறுதல் வரலை, சமாதானம் இல்லை. ஏன்னா லைஃப்பில் நம்ம பைபிளில் ஒரு வேர்டு இருக்குது, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன்னு ஆண்டவர் சொல்வார். அந்த சமாதானம் இல்லாத லைஃப்பில் தான் நான் இருந்தேன். ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் நான் கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கடவுள்னா பேசணும், அந்த மாதிரி கான்சியஸ் எனக்குள்ளே என்னுடைய சிந்தனை வந்துடுச்சு. அந்த மாதிரி அப்படி நான் தேடிக்கொண்டு இருக்கும்போது தான் என் லைஃப்பில் திரும்பவும் என்ன ஆகுதுன்னா, அங்கெல்லாம் முடித்து அங்கேருந்து வந்துட்டுன்னு பின்னால் திருப்பி திருப்பத்தூர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு சருக்கடி விழுந்து, இங்கே வந்து வேலை செஞ்சுட்டுருக்கிறோம், இங்கே ஒரு சருக்கடி. எங்கள் அப்பாவுக்குடைய லைஃபே திருப்பி சின்ன பின்னமாகுது. அப்புறம் திருப்பவும் நாங்கள் வந்து சேலம் கன்வெர்ட் ஆகிறோம், சேலம் ஊருன்ற ஊருக்கு போகிறோம். அங்கே போகிறோம், அங்கேயும் எங்கள் அப்பா சிறு தொழில்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. அங்கேயும் மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வராங்க. வரும்போது எல்லாம் ஃபேமிலியாக அங்கே போயிட்டு நாங்கள் இருக்கிறோம். அங்கே இருக்கும்போது என் தங்கை வந்து நல்ல வளர்த்த ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா வேலைக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, என் தங்கை மளிகை கடைக்கு வேலைக்கு போகிறாங்க, இன்னொரு தங்கையை நல்லா படிப்பாங்க, அதனால் படிக்க இது பண்ணுறாங்க. ஏன்னா சின்ன தங்க பெரிய தங்கச்சி வந்து படிப்பு அவ்வளோவா ஏறாது, அதனால் அவங்கள வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்றாங்க. நானும் ஒரு மளிகை கடைக்கு வேலைக்கு போகிறேன், நல்லா கஷ்டப்படுறோம். அங்கேயும் போய் நிறைய கஷ்டங்கள் படுறேன், கஷ்டப்படும் போது நிறைய வேலை செய்கிறேன் மளிகை கடையில். படிப்படியாக அங்கேயும் வேலையில் முன்னேறேன், ஓனருக்கு நம்பிக்கையான பாத்திரமாக ஆகிறேன். சேலத்தில் வந்து அஸ்தம்பட்டின்ற இடம், அந்த இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணேன். அஸ்தம்பட்டி ஆனந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்ற இடத்துல தான் நான் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணிட்டு போது அங்கே போகும்போது எனக்கு புதிய ஆட்கள்லாம் பழக்கமாகறாங்க. எங்கள் பெரியப்பா பசங்கள்லாம் அங்கே இருக்க ஆரம்பிச்சு சொந்தக்காரன், அவங்க மூலியமாக நாங்கள் வந்து அங்கே வந்து புதிய புதிய ஆட்கள் பழக்கறோம். அங்கேயும் போய் என் லைஃப் என்ன ஆகுது, ரவுடிங்களுக்கு கூட தொடர்பு ஏற்படுது. எப்போவுமே வந்து வாலிப பசங்கள்னா ரவுடி இல்லாத பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பெரிய ரவுடி, நான் அடிச்சிருவேன் அப்படி தான் எனக்கு காமிச்சு. அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். அப்படி காமிக்கும்போது இவன் மின்னியெல்லாம் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறான் போல இருக்கு, நம்ம கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது அங்கேயும் ஒரு பசங்க கூட பழக ஆரம்பிக்கிறேன். திருப்பியும் கெட்ட லைஃப், மசூதிக்கும் போவேன் ப்ளஸ் கோயிலுக்கும் போவேன் ப்ளஸ் ரவுடிஸும் தண்ணி அடி, இப்படியே போகும்போது அங்கே இன்னும் மோசமான லைஃபாக மாறுது என் லைஃப். அந்த அழகு குத்திக்கிறது, திரிசூலம் முதுகில் குத்திக்கிறது, இந்த சேலத்துலலாம் ஒரு கலாச்சாரம் இருக்கும், இந்த சூளெல்லாம் குத்திப்பாங்க, குக்கி குத்திட்டு தலைகீழ தொங்குவாங்க இப்படி. அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோன்னே சரி நம்மளும் இது செய்யலாம் போல இருக்குது. அது கூட எதுக்கு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கெத்து மாதிரி அப்படியே ஓ சூளெல்லாம் குத்திக்கிறானா, சரி ஒரு லைஃப் ஸ்டைல் மாறும், தீ மிதிக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் மோசமாக தான் போகுது என் லைஃப். தீ மிதிக்க ஆரம்பிக்கிறேன், அழகு குத்திக்கிறேன், எல்லாம் போனால் என் லைஃப் மாறலை. அங்கே போய் என்ன பண்ணுறேன், கஷ்டப்படுறேன், மூட்டை தூக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். அங்கே போனதுமே இன்னும் நல்லா ஜிம்மெல்லாம் இப்போ போய் உடம்பெல்லாம் ஏற்ற ஆரம்பிக்கிறேன். இன்னும் ஏற்றணும், உடம்பு வந்தனுமே எனக்குள்ள திமிர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஆசிட் குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பாடி ஃபில்டர் மாதிரி இருப்பேன், உடம்பு போச்சு, திருப்பி அங்கே ஜிம்மெல்லாம் போய் நான் செய்யும் போது இன்னும் பாடி ஃபில்டர் ஆகிற ஜிம்மர் மாதிரி. என்னுடைய ஜிம்மில் வந்து என்ன தான் சொல்லி காமிப்பாங்க, இந்தந்த இக்யூப்மெண்ட்ஸ் பண்ணால் இப்படி தான் உடம்பெல்லாம் ஏறும் அப்படின்னு எனக்கு இந்த சேலத்தில் இருக்க ஒரு ஜிம்மில் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் ரவுடிஸ் இருக்கிறாங்க, பழக்கமாகறாங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடர் கீழே நான் போய் அடியாளம் சேர்றேன். இப்படி சேரும்போது என் லைஃப்பில் அடியாளனா எப்படின்னா இந்த வேலையெல்லாம் விடுறேன், பொலிட்டிக்கல் லீடர் எல்லாம் பழக்கம் ஆகிற போது ஒரு லீடர் ஸ்தானத்தில் வைக்க போகிறேன் அப்படின் போது, அப்போல்லாம் வந்து நம்ம விஜயகாந்த் கட்சி அவங்க அந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீடர் கட்சியெல்லாம் புதுசு, அப்போ தான் ஸ்டார்டிங். அந்த மாதிரியெல்லாம் பழக்கம் ஆகிறாங்க எனக்கு, நிறைய பொலிட்டிக்கல் லீடரெல்லாம் பழக்கம் ஆகும்போது சேரும்போது எனக்கு ஆசை வந்துடுச்சு, சரி இதெல்லாம் செட் ஆகுது மளிகை கடைன்ட்டு சிடி கடைக்கு வேலைக்கு போகிறேன். சிடி கடைக்கு வேலைக்கு போகிறேன், அங்கே போனால் போலீஸ் வந்து ரைட் பண்ணுறாங்க, என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எங்கள் ஓனரை அதை விடலை, சரி அவரே அதெல்லாம் பேசி இது பண்ணுறாரு. சிடி கடையிலேருந்து திருப்பியும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறேன், ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி பெட்ரோல் பங்க்கு வேலைக்கு போகிறேன். பெட்ரோல் பங்க்கு போனோமே ஃபுல் தண்ணி அடி தான், ஏன்னா டிப்ஸ் வரும், வேலை செய்வேன், நல்லா தண்ணி அடிப்பேன், பஸ் கழுவேன், எக்ஸ்ட்ரா செலவு வேணும்னு பஸ் எல்லாம் கழுவுவேன். இப்படி நாட்கள் போய் கொண்டு இருக்கும்போது இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போயிட்டு கொண்டே இருக்கிறேன். நிறைய ரவுடிகள் பழக்கம் ஆகிறாங்க. எண்ணெய் கடைக்கு வேலைக்கு போகிறேன். இந்த சேலத்தெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா பேக்கெட் எண்ணெய் இல்லை, ட்ரம்மிலிருந்து எண்ணெய் 15 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி எண்ணெய் கடைக்கு வேலைக்கு போகிறேன், அங்கேயும் பணம் சம்பாதிக்கிறேன். நிலையான ஒரு பிடிமானம் இல்லாத அழிஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தேன். இப்படி இருந்தால் எந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிடிக்கும், என் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காத என்ன என்னடா பெற்றுட்டுமேன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் போயிட்டு மோசமாக தாய் தகப்பனை விட்டு என்ன பண்ணாங்கன்னா ரவுடிசம் வந்து எனக்கு மோகத்தை கொடுத்துச்சு. பயப்படுவாங்க, கஷ்டப்படாமல் சம்பாதிக்கலாம், தண்ணிக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க, போய் பாருங்களில் போயிட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வரணும். அந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட இருக்கும்போது அப்படி கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணியிருந்த பணம் அவர் கலெக்ட் பண்ணுறவரோட கீழே ஒரு அடியாளாக தான் நான் இருந்தேன். ஃப்ரீயாக ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சாப்பாடு ஃப்ரீ. அவர் கீழே அவர் வீட்டில் என்னை வச்சுக்கினார், நல்லா தண்ணி அடிச்சுட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க, தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. வீட்டில் இதெல்லாம் இல்லை, கண்டிஷன் தானே. அப்படி இருக்கும்போது வீட்டை விட்டு போயிட்டேன். எங்கள் அப்பா அம்மா அழுகிறாங்க. அப்போயும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் அவமானத்தை தான் கொடுக்குறேன், ஏன்னா வீட்டில் ரெண்டு பொட்டை பொருள் இருக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு என்னுடைய என்ஜாய்மெண்ட்டு, என்னுடைய ஜாலி, என்னொரு லைஃப்பில் வேணும். ஏன்னா எனக்கு சினிமா மோகமும் இருக்கும், இந்த சினிமாவில் டைரக்டர் ஆகணும்ன்ட்டு அங்கே போய் சேலத்தில் போய் தான் எனக்கு ஒரு ஆசை வருது. கதையெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறேன், கதை எழுத ஆரம்பித்து சினிமா டைரக்டருங்களுக்கெல்லாம் அப்போல்லாம் மெட்டி ஒளி இந்த சினிமாலாம் நாடகெல்லாம் சீரியல்லாம் வந்துட்டுருக்கோம். அப்போ அந்த சீரியலுக்கெல்லாம் வந்து ரத்தத்திலலாம் லெட்டர் எழுதுவேன், ஐ லவ் சினிமா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எழுத ஆரம்பிப்பேன். ஃபோட்டோலாம் பிடிக்க ஆரம்பிக்கிறேன், அந்த மாதிரி அனுப்ப ஆரம்பிக்கிறேன். அப்படியே என் லைஃப் போயிட்டே இருக்குது. அங்கே போயிட்டே இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா விட்டு போகிறேன். போனனுமே இன்னும் ரவுடிசத்தில் மோசமான நிலைமைக்கு ஆகிறேன். இந்த ரவுடிசத்தில் போகும்போது தான் திடீர்னு எங்கள் அப்பா அம்மா விட்டு போயிட்டு லைஃப் முடிஞ்சு போகுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் தான் என் லைஃப்பில். அங்கேயே எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருப்பி ஒரு சறுக்கடி, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா கடவுளை அறியாத லைஃப் அந்த லைஃப். எங்கள் அப்பாவுக்கு திருப்பி ஒரு சறுக்கடி, அங்கேயே இருக்க முடியல எங்கள் அப்பா. அப்போது நான் வந்து அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து இங்கே இருந்தால் இங்கே கெட்டு போயிடுவான்னுட்டு சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ரொம்ப சின்ன வயசு தான் அப்பயும், சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி பையனுக்கு யார் தான் பொண்ணு கொடுப்பா, கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா மொற பொண்ணு எங்கள் அம்மா அப்பாவுடைய தங்கை மகளை கல்யாணம் பண்ணதுக்கு இது பண்ணுறாங்க, அவங்களும் பேக் அடித்து என்ன வேணான்னுட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு டிப்ரெஷன் ஆயிடுறேன், ஏன்னா நாளை கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு இன்றைக்கி அவங்க போயிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆளை யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க ஒன்று. அப்போது என் லைஃப் அப்படி போகும்போது சரி எங்கள் அப்பா இப்போ இங்கே இருந்தாலும் இது இந்த ப்ராப்ளம் ஒன்று ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ண போகிற ஆளும் போயிட்டாங்க, இன்னும் நான் வேறு மாதிரி போயிடுவேன்ட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் அண்ணா வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க, ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுடைய தங்க அக்கா பசங்க அவங்கெல்லாம் நல்லா படித்தாங்க, நல்லா டிகிரி முடித்தாங்க, அதனால் ஒர்க் பண்ணுறாங்க, அதனால் அவங்கக்கிட்ட சேர்க்க போகிறாங்க. சரி பெங்களூர் அப்போ தான் நான் என்ட்ரி ஆகிறேன் திரும்ப. அப்போ எனக்கு ஒரு வயசு, நான் ஒரு 19-20 வயசு பக்கம் இருக்கும். அப்படின்னு அப்போது பெங்களூர் என்ட்ரி ஆகும்போது பெங்களூரில் வந்து ஒரு லேத்து கம்பெனியில் ஒர்க்குக்கு சேர்றேன். எனக்கு லேத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. எங்கள் அண்ணா வந்து லேத்து கம்பெனியில் சேர்த்துறாரு. எனக்கு சம்பளம் வந்து வெறும் 3000 ரூபாய் சேலரி. எங்கள் ஓனர் வந்து சொல்வார், இவனுக்கு லேத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, படிப்பும் இல்லை, அதனால் 0 தான், இவர் வந்து ஒரு ஹெல்ப்பர் மாதிரி தான் இருக்கணும், ஹெல்ப்பருக்கு இவ்வளோ தான்ப்பா தர முடியும் அப்படின்னு. அல்சூர்ன்ற பெங்களூரில் அல்சூர்ன்ற இடத்துல வந்து லேத்து ஃபேக்டரியில் கோமதி இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு லேத்து ஃபேக்டரியில் வேலைக்கு சேர்றேன் 3000 ரூபாய்க்கு. அங்கேயும் கஷ்டம்தான் லைஃப்பில் எனக்கு, கஷ்டன்றது அங்கே தான் இன்னும் தெரிய ஆரம்பிக்குது. கொண்டு வந்து சேர்க்குறாங்க, சேர்த்துட்டு அப்படியே ஃபேக்ட்ரியில் ஓடிட்டு இருக்கிறேன். லைஃபு போகுது, சாப்பாட்டு கஷ்டம். காலையில் ஒரு டீ ஒரு பன்னு தான், 10 ரூபா. எங்கள் அண்ணா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, 10 ரூபா தான் தருவார். அந்த 10 ரூபாவில் ஒரு டீ பன்னு குடிச்சிட்டு பஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு போகணும். நைட்டு சாப்பாடு செஞ்சுருப்பாங்கள்ல, அந்த சாப்பாட்டை தான் நான் என்ன பண்ணுவேன், வந்து நைட்டு ஊசி போன சாப்பாடு தான் டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு போவேன். இப்படியே லைஃப் போகுது. இந்த 10 ரூபா கொடுக்கறதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அது அந்த காசை மீத்துனா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னுட்டு இந்த வெறுக்கடலை வாங்கிக்கிட்டு அல்சூர்லேருந்து எப்பாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ கிலோமீட்டர் இந்த வறுக்கடையில் சாப்பிட்டுக்கினே நடந்து போயிடுவேன். ஏன்னா இந்த காசை மீத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்கும் எனக்கு. அப்படி லைஃப்பில் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறேன். எங்கள் அண்ணன் பார்க்குறேன், அதெல்லாம் பார்த்தோன்னு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறாப்புல. அதுக்கு முன்னாடி நான் இந்த ஆசிட் குடித்தேன் இல்லையா, அது வந்து எனக்கு வயிறு ப்ராப்ளம் ஆகிடுது. ப்ராப்ளம் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, லைஃப்பில் கடவுளை அறியலைன்னா நம்ம லைஃப் எவ்வளோ டேஞ்சர், ஒரு கெட்ட பழக்கங்களுக்கும் ஒரு டேஞ்சர் ஜோனில் போயிடுது நம்ம லைஃப். அதுதான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போது ஆசிட் குடிச்சிருந்துமே அந்த சாப்பாடு சரியாக இல்லாமல் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்றது, அந்த கோதுமை எனக்கு செட் ஆகலை, வயிறெல்லாம் புண்ணாகிட்டுருக்குது இல்லையா, அதனால் என் லைஃபு ரத்த வாந்தி எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். திருப்பியும் எனக்கு இந்த பெங்களூரில் அந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லாம் ஒரே மழையாக இருக்கும், கிளைமேட்டே ஒரு வேறு மாறி இருக்கும், துணியெல்லாம் காயாது, பயந்துட்டு ஓடி போயிட்டது பெங்களூர் விட்டு. திருப்பியும் பெங்களூர் விட்டு போயிடுறேன், சரி திருப்பி அப்பா அம்மா திருப்பி பெங்களூருக்கு அனுப்புகிறாங்க, வரேன், சரி எப்படியாவது சேலத்தை செய்யணும், லைஃப்பில் கஷ்டப்படணுன்ட்டு, ஏன்னா அங்கேருந்தால் கெட்டு போயிடுவோம் இல்லையா, சேலத்துலேருந்தான். திருப்பியும் அப்பா அம்மாவுக்கு அங்கே ஒரு சருக்கடி வந்தோன்னு திருப்பி அப்பா அம்மாவுக்கு கூட்டிகிட்டு வரேன் எங்கே, பெங்களூருக்கு. பெங்களூர் கூட்டிகிட்டு வந்து இங்கேயும் அப்பா வந்து என்ன பண்ணுறாரு, கஷ்டப்படுறாரு, ஒரு தொழில் செய்கிறாரு, கஷ்டப்படுறாரு. அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து விட்டுறது ஓகே, நான் தான் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு இந்த சேலத்தின் மோகம் இருக்குது பார்த்திங்களா, ரவுடிசம் இது என் மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இங்கே வந்தால் காலையில் ஃபேக்ட்ரிக்கு போகணும், 6 மணிக்கெல்லாம் ஃபேக்ட்ரியில் போய் கஷ்டப்படணும், எல்லா வேலை செய்யணும், சாப்பாடுக்கு இல்லை, அந்த மாதிரி கஷ்டப்படுறப்போ எனக்கு இந்த பெங்களூர் இந்த ரவுடிஸ் இருக்கிறதே என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அப்படி ஓடிக்கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திருப்பி எனக்கு சேலம் போகணும் போகணும் தோணல் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ரொம்ப துணி இல்லாமல் அழுக்கு துணியை போட்டுட்டு இது பண்ணுறேன். சில அப்புறம் எங்கள் அண்ணெல்லாம் சேர்ந்து ரூம் எடுக்கிறோம், ஜாயினாக இருந்து சமைக்க ஆரம்பிக்கிறோம், செய்கிறோம், ஆனால் நிறைய கஷ்டப்பட்டேன். ஓனர் இந்த ஊசி போன சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு தூக்கி டஸ்ட்பினில் போட்டுருவாங்க எங்களுடைய சீனியர்லாம். அப்புறம் ஓனர்கிட்ட சொல்லி டெய்லி ஒரு 22 ரூபா, அப்போது 22 ரூபா 25 ரூபா தான் இருக்கும் ஃபுல் மீல்ஸ் பெங்களூரில், அதை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அப்படியே லைஃப் போகுது, அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரேன், இந்த மைண்டில் ஓடிட்டே இருக்குல்ல, சேலத்தில் ரவுடியாக இருக்கிறது, நோ ஜாலியாக உக்காந்தா சாப்பாடு, கூட போகலாம், ரவுடிசம் பண்ணால் சாப்பாடு தண்ணி வாங்கி தருவாங்க, என்ஜாய்மெண்ட். நிறைய பேர் பார்த்து போய் போய் இது என் மைண்டு ஓடிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருக்குது. இந்த லைஃபுக்குள்ளே நான் போகணுன்ட்டு என் மைண்டு இங்கே சொல்லிகிட்டே இருக்குது. திடீர்னு அப்பா அம்மா கிட்டேருந்து துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு சேலம் போயிடுறேன். சேலம் போயிட்டு திருப்ப பழைய ரவுடிங்கிட்டலாம் போய் பழக்க வைக்க ஆரம்பிக்கிறேன், அங்கே போயிட்டு தங்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் பஸ்லே பெட்ரோல் பங்கில் வேலைக்கு சேர்றேன், பெட்ரோல் பங்கில் ஒரு பஸ்ஸிலே படுத்துக்க ஆரம்பிக்கிறேன். அப்படியே வேலை போகுது, திருப்பி பழைய ரவுடிங்கெல்லாம் சேர்றாங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு என் லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி மாறுது. பெட்ரோல் பங்க் வேலையை விட ஆரம்பிக்கிறேன், விட்டு திருப்பி ஃபுல்லாக ரவுடிசத்துக்குள்ளே போயிடுறேன். அங்கே போகும்போது தான் சரி, அந்த ரவுடிசங்கிட்டலாம் ஒரு விஷயம் என்னன்னா, அண்டர் கிரவுண்ட் ரவுடிஸ்ன்னு இருப்பாங்க, அவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க, பண்ணுவாங்க தெரியாது, தெரியாமல் அண்டர் கிரவுண்ட்லேயே பண்ணிகிட்ருப்பாங்க சிலதெல்லாம். அவங்க கூட பழக ஆரம்பிக்கிறேன், பழக ஆரம்பிக்கும்போது ஒரு கேஸ்னால் என்னை வந்து, நான் அவ்வளோ பெரிய ரவுடியர்லாம் இல்லை, அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு கேஸ் வந்ததுனால என்னை கூட்டிகிட்டு போயிடுறாங்க எங்கே வெளியூர் அப்சண்ட் ஆகிறதுக்கு, மறைமுகமாக தங்கியிருக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது போய் சொல்கிறாங்க, உன்னையும் போட்டு இது பண்ணேன், ஏன்னா நான் அவ்வளோ தப்பெல்லாம் பண்ணலாம், அவங்க கூட போவேன் சுத்துவேன் செய்வேன், அவங்க கொடுக்குறது செய்ய இது பண்ணுவேன், அப்படி தான் சுற்றிருந்தோம்னா அவ்வளோ பெரிய ரவுடிஸெல்லாம் நம்ம பண்ண கிடையாது, போலீஸுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி ரவுடியெல்லாம் நமக்கு கிடையாது, சும்மா ரவுடிஸும் கூட சேர்ந்துன்னு அப்படியே அவங்க கூட மாட வேலை செஞ்சிட்ருந்தேன். அப்படி செஞ்சிட்ருக்கும் போது தான் அங்கே சென்னை வர ஆரம்பிக்கிறேன். சென்னையில் வந்து ஒரு பெரிய மால், இந்த விலாஸ் கட்டுவாங்க அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பெயிண்டிங்களை பட்டி பார்க்குற வேலை எடுத்துகிட்டு போய் விடுறாங்க. என்னடா அது, அங்கே வந்து சேலத்தில் வந்தால் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு வந்தால் இங்கே பட்டி பார்க்க விட்டாங்களே, சரி கொஞ்ச நாள் வந்து பட்டி வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். எனக்கு பட்டி வேலையே தெரியாது, ஆனால் ஒரு வருஷம் அங்கேயே என் லைஃப் போகுது. அந்த ஒரு வருஷம் பட்டி பார்க்குற வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன், நல்லா பட்டி பார்க்குறது, தேய்க்கிறது, பெயிண்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கும் போது அங்கேயும் கொஞ்ச நாள் இருக்கிறேன். அப்போது ஒரு பிளான் பண்ணுறாங்க, இந்த ரவுடிஸுங்களாம் பெரிய ரவுடி ஆகணும்னு அவங்களுக்கு ஆசை வரல, அப்போது ஒருத்தர் கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி இது பண்ணும்போது, அப்போ தான் என்ன சொல்கிறாங்க, இந்த A1 A2 பண்ணும்போது இவங்களும் ரகசியமாக பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ தப்பெல்லாம் பண்ணதில்லை, கூட இருப்போம், அவங்க கொடுக்குறது வாங்கி சாப்பிடுவோம், கூட போய்ட்டு அப்படியே சத்தம் போடும், அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருந்தோம், நம்ம இந்த கத்தி பிடிச்சி இந்த மாதிரிலாம் செஞ்சுருந்தா தைரியமாக பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சதில்லை. அப்படி இருக்கும்போது இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன A1 பண்ணிடலான்னு பிளான். அப்போ A1 என்னன்னு கேட்கும்போது விசாரிக்கும் போதுன்னா, லைஃப் ஸ்டைல் இவங்களை விட தண்டனை அவங்களுக்கு தான் ஜாஸ்தி, வெளியிலேயே வர முடியாது, எவ்வளோ நாள் தண்டனை வைக்கிறாங்களோ அவ்வளோ தண்டனை தான் உள்ளே இருக்க ஜெயிலில் இருக்கணும். எனக்கு பயம் வந்துடுச்சு, எனக்கு பயம் வந்துட்டு, சரி இங்கேருந்து நம்ம காப்பாற்றிக்கணும்னா நம்ம லைஃபே போயிடும். ஒரு கொலை பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டால் நம்ம லைஃபே போயிடும். நம்ம அந்த அளவுக்குலாம் தைரியசாலி கிடையாது. ரவுடிசன்னா பண்ணுவோம், ஆனால் உள்ளவெல்லாம் அந்த பயம் இருக்கும். அப்படி இருக்கிற இது லைஃப் ஸ்டைலில் எப்படியாவது வெளியே போயிடணுன்ட்டு நான் சொல்கிறேன். அண்ணே வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா வந்து ஏதோ சனீஸ்வரன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இந்து சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறாங்கண்ணே அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு போய் சொல்லிவிட்டு சொல்கிறேன். அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவங்க எவ்வளோ பெரிய ரவுடிஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்துன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் வந்துடுவியா அப்படின்னா வருவேனே அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் முடியுது, ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குது. அப்போது நான் வேலை செஞ்ச காசோடு சேர்த்து ஒரு 30,000 பக்கம் இன்னும் எக்ஸ்ட்ரா பணம் வச்சு இன்னும் நான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இவருக்கு நான் அந்த வேலையில் உண்மையாக இருப்பேன். அப்போது அவங்க ஏன்னா அப்பா அம்மா அப்படி தான் நான் வளர்த்தாங்க அந்த உண்மைத்தனம்லாம் அப்படியே இருந்துச்சு என் லைஃப்பில். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்குறாரு, நேராக பஸ் ஏறுறேன். அப்பயும் கெட்ட பழக்கம் தான், ட்ரங்க்ஸ் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், தண்ணி வாங்கி ஊற்றிட்டு அடிச்சுட்டு அப்படியே போகிறேன். சேலத்துக்கு போயிட்டு திருப்பி ஒரு பையனை விட்டுட்டு அங்கேருந்து திரும்ப திருப்பத்தூருக்கு எங்கள் பாட்டி வீருக்கு வர ஆரம்பிக்கிறேன். அழுறாங்க எல்லாம், கண்ணீர் விட்டு பாட்டி எல்லாம் அழுறாங்க. தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் படுறத ரொம்ப கெட்டு போயிட்டான் தம்பி, தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்டில் படுத்துட்டுருக்குறான், அவன் லைஃபே வீணாக போயிடுச்சு, எப்படியெல்லாம் ஒரே பையனை வளர்த்தோம் அப்படின்னு ஊருக்கு சேலத்துக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க. அண்ணன்னா யாரா எங்கள் பெரியப்பா பசங்க. அப்போது எங்கள் பெரியப்பா பசங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாயிடுறாங்க. ஏன்னா ஒரு லைஃப்பில் வந்து நல்லா ஜாலியாக எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி பெரியப்பா பசங்கள்லேயே அப்பா அம்மாவுடைய ஜென்ரேஷனில் அக்கா தங்கச்சி எங்கள் ஃபேமிலியில் நான் தான் கடைசிக்கு முந்தைய பையன். இன்னொரு தம்பி இருக்கிறான், அவனும் நல்லா படிச்சிருக்கிறான், எல்லாம் நல்லா டிகிரி படிச்சிருக்கிறாங்க, டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க. நான் தான் அப்படி இப்படி இருந்தாலும் என் கேரக்டர் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சினிமா ஸ்டைலெலாம் பண்ணிக்கின்னு சினிமா நடிகர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்களோ அப்படியெல்லாம் உடம்பை வச்சுக்கினு வீட்டில் நான் ஒரு தனி ரகமாக இருப்பேன். கம்பளெல்லாம் குத்திட்டு அப்படியெல்லாம் இருக்கும்போது வீட்டிலே சொல்லுவாங்க, தம்பி அவன் ஒரு ஸ்டைல்மா விட்டுருமா, எங்கள் பெரியப்பா பசங்கள்லாம் அம்மாவுடைய தங்கச்சி அக்கா பசங்கள்லாம் அவர் ஒரு தனி ரகமாக விட்டுருமா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் படுத்துட்டுக்கிறத பார்த்துட்டு இது பண்ணாங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து பெங்களூரில் என்ன பண்ணுவார்னா பேப்பர் அடிக்கடிக்கு பார்ப்பார், தமிழ்நாடு பேப்பர்லாம் எங்கே கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டானோ ஒரே பையன் அப்படின்னுட்டு. அப்புறம் இங்கே வந்து சொல்லும்போது வந்துட்டான்னா எப்படியாவது அவனுக்கு பெங்களூர் கூட்டிகிட்டு வந்துருக்கான் போது சொன்னாங்க. நம்ம தான் தெரியும் எல்லாம் ஒதுக்கிட்டு வந்தது, இன்னென்னா நம்ம வீட்டில் நம்ம தரகுறவாக நினச்சிருவாங்கன்ட்டு அதை மெயின்டைன் பண்ணுறேன் என்னுடைய லெவலை. அப்போ மெயின்டைன் பண்ணும்போது எங்கள் அப்பா அம்மா இல்லை இல்லை இல்லை நான் போயிடுவேன், நீங்கள் என்ன இல்லைப்பா உன்னு எதுவும் பண்ணுறதில்ல நீ வா. ஏன்னா வயசு ஆகிடுச்சு, அப்போது ஒரு 23-24 வயசு பக்கம் ஆகிடுச்சு இல்லையா. சரி வா மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னும் போது சரி லைஃப்பில் ஒரு புடிமானம் இல்லை போகலாம் அப்படின்ட்டு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. திரும்பி பெங்களூர் போகிறேன், எங்கள் அப்பா எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, உங்கள் அப்பா உன்னை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்கப்பா அப்படின்ட்டு. ஏன்னா என் லைஃப்பில் இதெல்லாம் ஆண்டவர் அறியாது என் லைஃப் அப்படியே போயிட்டுருக்குது. பெங்களூர் போகும்போது தான் திருப்பி பழைய ஃபேக்ட்ரிக்கே நான் வேலை செஞ்ச ஃபேக்ட்ரிக்கே கூப்பிட்றாங்க. அங்கேயும் போனால் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன்னா அங்கேயும் மெயின்டைன் பண்ணுறேன் நான் ரவுடியாக இருந்தேன் அப்படி இப்படின்னு இன்னும் பெரிய ரவுடியாக இருந்த மாதிரிலாம் ஒரு லெவல் காமிச்சிக்கிறாங்க. அவங்க அதுக்கு பயந்துட்டு அப்படியே கொஞ்சம் வேலையெல்லாம் கொடுத்துட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்னை அப்படியே மெயின்டைன் பண்ணி நடத்திட்டே போகிறாங்க. வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், அப்படியே போகிறேன் வீட்டுக்கு தெரியாமல் எக்ஸ்ட்ரா டியூட்டியெல்லாம் பண்ணுவேன், லைஃப் போயிட்டே இருக்குது. அங்கே போகும்போதும் தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறேன். அப்போ எங்கள் அப்பா அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க. சரி மாறிடுவோம் அப்படின்னு தருணம் கொடுக்குறாங்க. எனக்கு தருணம் கொடுக்கும்போது நிறையா திருப்பி இங்கே ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் உருவாகுது. திருப்பி குடிக்க ஆரம்பிக்கிறேன், கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் மோசமாக தான் போச்சு லைஃப். கஞ்சா ஏன்னா குடிச்சிட்டு சிகரெட் அடிச்சுருந்தேன், இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு தீய பழக்கம் என்கிட்ட வருது. என்னது தெரியுங்களா? கஞ்சாக்கு அடிமையாயிட்டேன். நல்லா கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறேன். வீட்டுக்கு தெரியாது அதெல்லாம், வீட்டுக்கு தண்ணி அடிக்கிறதே தெரியாது. ஒரு முறை அடிச்சுட்டு வந்து படுத்த வீட்டில் திட்டுறாங்க, ஆனால் மறைமுகமாக தண்ணி அடிச்சுட்டு அதுக்கான ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக சிலதெல்லாம் சாக்லேட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வந்து வீட்டில் சைலண்டாக படுத்துருவேன். ஆனால் அங்கேயும் வீட்டில் என்ன மெயின்டைன் பண்ணுறேன்னா அப்பயும் ஒழுக்கமானதாக வீட்டுக்கு போவேன், ஃபேக்ட்ரிக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், இப்படியே தான் போகுது. திருப்பியும் அங்கே இங்கே ரவுடி பழசுங்க பழக்க ஆகிறாங்க. நம்முடைய சரௌண்டிங் கரெக்டாக இருந்தாவே நம்ம லைஃப் கரெக்டாக இருக்கும். இன்னொன்று, கடவுள் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்ம லைஃப் மாறும். அது என் லைஃப்பில் குறைவாக இருந்துச்சு. ஆண்டவர் அறியாததுனால என் லைஃப் அப்படியே இன்னும் மோசமான நிலைமைக்குள்ளே தான் போக ஆரம்பிக்கிறேன். அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு இன்னும் தீய பழக்கங்கள், இன்னும் ட்ரக்ஸ், தண்ணி அடிக்கா, மோசமான தண்ணி அடி. எப்படின்னா ஒரு ஒயின் ஷாப்பில் தண்ணி அடிச்சுன்னா நெக்ஸ்ட் ஒயின் ஷாப் போகிறதுக்குள்ளே திருப்பி போய் தண்ணி அடிப்போம், அடுத்த ஒயின் ஷாப்பில் திருப்பி போய் தண்ணி அடிப்போம். அவ்வளோ தண்ணி அடி, கஞ்சா அடிக்கிறது. ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்டு, அவனும் இந்த பெங்களூரில் ஒரு சின்னதாக ரவுடி மாதிரி, அவனும் என்னை கொண்டு போகிறான், கஞ்சா அடிக்க கற்றுக் கொடுக்குறான், ரவுடிங்கெல்லாம் பழக்கப்படுத்துகிறான். அப்படியே என்னை அப்போ கஷ்டப்பட்டு செல்ஃபோனெல்லாம் வாங்குகிறேன், இங்கேயும் வந்து கஷ்டப்படுறேன், ஃபேக்ட்ரியில் கஷ்டப்படுறேன். எக்ஸ்ட்ரா அந்த பாலிஷ் வேலை கற்றுக்கணும் இல்லைங்களா, சின்ன வயசில் அந்த பாலிஷ் வேலையில் போயிட்டு நான் சேரும்போது இங்கே எக்ஸ்ட்ரா டியூட்டி பண்ணிவிட்டு வந்து இந்த பாலிஷ் டோருக்குள்ளே பாலிஷ் பண்ணுற வேலை செய்கிறேன். செய்யும்போது இன்னும் கஷ்டப்படுறேன், நானே கஷ்டப்பட்டு ஒரு ஃபோன் வாங்குகிறேன், அந்த ஃபோனெல்லாம் குடிக்காக விற்கிறேன். என் லைஃபே வெறும் மோசமாக போகுது, மோசமான லைஃப். அப்புறம் பெண்கள் சவாசம் அப்படியெல்லாம் என் லைஃப் போகுது. பெண்கள்லாம் ரொம்பலாம் இல்லை, லைஃப்பில் அப்படியே போகுது. அந்த மாதிரி போகும்போது லவ்வு, அவங்களோட பேசுறது செய்கிறது இந்த மாதிரிலாம் போகும்போது லைஃப் இன்னும் மோசமாக தான் போகுது. அப்படி போகும்போது தான் ஒரு நாள் வந்து தண்ணி அடிச்சுட்டு ரோட்லேயே விழுந்து கிடக்குறேன், வாமிட் பண்ணிவிட்டு. எல்லாமே ரொம்ப என்ன கேட்டால் எனக்கே பிடிக்கல, என்னடா அது தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறோம், இது ஒரு லைஃபா அப்படின்ட்டு தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிக்கிறேன். விட ஆரம்பித்தாலும் அந்த கஞ்சா பழக்கம் எனக்கு இழுக்குது, அதை விட முடியல. கஞ்சா வந்து பைத்தியம் பிடிச்சிருது எனக்கு, கஞ்சா இல்லைனா என்ன ஆவாதன்ற சூழ்நிலைக்கு ஆகிட்டேன். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த கஞ்சா வந்து நம்மளை லைஃப்பே மாத்திரும் போல இருக்குன்னுட்டு அந்த கஞ்சா பழக்கத்தையும் விட ஆரம்பிக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே லைஃப் போக போக போக போக போக போக ஒரு அன்ஃபேர் ஒரு ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு இதாகும்போது தான் அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு தேவனுடைய தொடுதல் உண்டாகுது. அங்கே இருக்கிற ஒரு சின்ன பசங்களாம் வந்து எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்றுக்கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளாதப்போ போங்க அலேலிய பார்ட்டி, நீங்களாம் இப்படி தான் சொல்லுவீங்க, நான் இந்துவை பார்த்துட்டேன், முஸ்லீமை பார்த்துட்டேன், ரோமன் கேத்தலிக் பார்த்துட்டேன், என்கிட்டயே வந்து நீங்கள் கடவுளை பற்றி எல்லாம் சொல்கிறீங்களா, எந்த கடவுளும் இல்லை அப்படின்ட்டு. அந்த டைமில் கடவுளே இல்லாத சுச்சுவேஷனுக்குள்ளே நான் போக ஆரம்பிச்சிட்றேன். போக ஆரம்பித்தோன்னே என் லைஃப் ரொம்ப இன்னும் மோசமாக தான் போக ஆரம்பிக்குது. அப்போது திருப்பும் முதராட்சி கொட்டெல்லாம் போட்டுக்கிறேன், போயிட்டு டெம்பிளுக்கெல்லாம் போகிறேன், கடவுள் தான் என்னோட பேசுங்கன்றேன், பேசலை. இங்கே தான் இந்த பிள்ளைங்க எனக்காக ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க, சின்ன குழந்தைங்க காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவங்கள கேவலப்படுத்துகிறேன். சரி, ஒரு நாள் வந்து இந்த மொபைல் கடையை வந்து லீஸுக்கு எடுக்கிறேன். நான் இங்கே பெங்களூரில் வந்து மொபைல் கடையை லீஸுக்கு எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அரிசி வியாபாரம் பண்ணுறேன், அதுலேயும் லாஸ், எங்கள் அப்பா வந்து லாஸ் பண்ணி அந்த பணத்தெல்லாம் வாங்கிக்கிறாரு. தோல்வியில் திருப்பி எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு போயிடுறேன். போயிட்டு ஒரு வீட்டில் நான் தங்கியிருக்கும் போது தான், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் தங்கியிருக்கும் போது தான் என் லைஃப்பில் அங்கே ஒரு பிள்ளைங்கள்லாம் வந்து எனக்கு காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு தொடுதல் உண்டாகுது. தொடுதல் உண்டாகி என் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும்போது திடீர்னு இந்த மொபைல் கடை வச்சிட்ருக்கிறதுல லாஸ், எனக்கு ஒரு லாஸ் வர ஆரம்பிக்குது. எனக்கு பண தேவை, பண தேவைப்படும் போது நான் ஜெபிக்க ஆரேன். நான் எல்லாரையும் கேட்டு பார்க்குறேன், நைட்டெல்லாம் கேட்டு பார்க்குறேன், எங்கேயும் கொடுக்கல, யாரும் ஹெல்ப் பண்ணல. அப்போ இவங்க ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த சின்ன குழந்தைங்க எனக்கு ஆண்டவரை பற்றி. அப்போ இவங்களை கேலி பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். அன்றைக்கி நைட்டு மட்டும் இந்த இயேசுக்கிட்ட ஏன் நம்ம கேட்க

ஆரம்பிக்குது. நான் இங்கேயும் பணத்துக்காக தான் இந்த இயேசுவை தேட ஆரம்பிக்கிறேன். தேட ஆரம்பிக்கும் போது அப்படியே தேடிட்டு லைஃப்பில் போகும்போது சரி பணத்தை கொடுத்துட்டாரு ஆண்டவர்ன்ற ஒரு தொடுதல். அப்பயும் பணத்துக்காக தான் போகிறேன், பணத்துக்கு கொடுத்தாருன்றதான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். சர்ச்சுக்கு போகிறேன், ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறேன், எல்லாம் போகிறேன். அப்பயும் தண்ணி விடலை, பான் ப்ராக் போடுறேன், தண்ணி அடிக்கிறேன், அதே கெட்ட படங்கள் தான் இருக்குது. ஜெபிப்பேன், நல்லா ஜெபிப்பேன், ப்ரேயரு போவேன், விஷனெல்லாம் கூட பார்ப்பேன், ஆனால் தண்ணி அடிப்பேன், பான் ப்ராக் போடுவேன், அதே வாழ்க்கை தான். ஆனால் சர்ச்சுக்கு போகிறேன், பேருக்கு தான் கிறிஸ்துவேன், சர்ச்சுக்கு போவேன், எல்லாம் செய்வேன், ஆனால் தண்ணி அடிப்பேன், பான் ப்ராக் போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்படி போகும்போது இங்கே வந்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நான் டிடிஹெச், அப்போல்லாம் ஏர்டெல் டிடிஹெச் சன் டைரக்ட் வேலையெல்லாம் வருது, அந்த வேலைக்கு சேர ஆரம்பிக்கிறேன். அங்கேயும் போய் வேலை செய்கிறேன். அங்கேனா ஒரு இன்ஜினியர், ஒரு ஹெல்ப்பர், நான் ஹெல்ப்பராக போகிறேன். இன்ஜினியர் கூட போகும்போது அவர் ஃபுல் ஸ்மோக்கர், அவருக்கு போய்ட்டு இன்னும் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறேன், நிறையா ஸ்மோக்கிங் பழக்கம் இன்னும் ஜாஸ்தியாகிடுது. அப்பயும் போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எல்லா பழக்கமும் இருக்குது. அப்போ ஒருத்தர் திரும்பவும் சொல்கிறாங்க, ஏன்பா சர்ச்சுக்கெல்லாம் போகிற, ஏன்பா பான் ப்ராக் போடுற, தண்ணி அடிக்கிற அப்படின்றாங்க. ஏப்போ அல்லையிலேயே பாட்டி உனக்கு என்ன தெரியும் அப்படின்றேன். அப்போ கேலி பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ தான்ப்பா ஆண்டவருக்காக போக போகிறேன், நான் பாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு வந்து சொல்கிறேன், நீ தான் ஆண்டவருக்காக ஓடு போகிற, ஏப்போ எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றேன். சொல்லி முடித்த பின்னாடி அவங்க ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷன் சொப்பனை வருது. அந்த சொப்பனத்தில் பரலோகத்தையும் நரகத்தையும் எனக்கு ஆண்டவர் காமிக்கிறார். அந்த சொப்பனது அப்படி தான் இருக்குது, எனக்கு பரலோகமும் பார்க்குறேன், நரகம் பார்க்குறேன். நரகத்தில் ஒரு சின்ன ஒரு காரியங்களை காமிக்கிறாங்க, அங்கே காமிக்கும்போது எனக்கு பயம் வந்துடுது. திருப்பி நான் பூமியில் இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குது, ரெண்டு மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு சொப்பனம். அப்போ பரலோகத்தில் தூதர்களாக பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் கேட்குறாங்க, இவர் என்ன பாவம் பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் அந்த அளவுக்கு இல்லை, தீமையான பாவங்களை அது மாதிரி ஏதோ டிஸ்கஸ் நடக்குது ஏஞ்சல்ஸ்குள்ளே. அப்போது ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, இந்த ஏஞ்சல் பார்த்தா அவங்களும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு அந்த சொம்பனை பார்க்கும்போது நரகத்தை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுது. பயம் வந்தோன்னுமே நான் வந்து திருப்பி பூமிக்கு எடுத்து வந்து விடப்படுறேன். அப்போது முழிச்சுண்டுமே எனக்கு பயம் வந்துட்டு அழ ஆரம்பிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இந்த தீய பழக்கத்தை என்னால் விட முடியாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அதான் ஃபஸ்ட் டைம் நான் ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே மூணே நாள் எவ்வளோ பான் ப்ராக் போடுறேன், சரசரமாக பான் ப்ராக் போடுறேன், எல்லாம் பண்ணுறேன், மூணே நாள் அந்த ஸ்மெல் என்னை விட்டு போயிடுச்சு. ட்ரிங்க் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடுச்சு, பான் ப்ராக் போடுறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஆண்டவர்கிட்ட தான் உதவி கேட்குறேன், ஆண்டவர்கிட்ட உதவி கேட்குறேன், இந்த ஸ்மெல்லு எல்லாம் என்னை விட்டு போயிடுது. அதுக்கு முன்னாடியே ஒரு இன்ஸ்டன்ட் நடக்குது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, காசுக்காக தான் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறேன். இந்த பெங்களூரில் டின் ஃபேக்ட்ரின்ற ஒரு இடத்துல ஒரு சர்ச் இருக்குது. அப்போது நான் அந்த சர்ச்சுக்கு போகும்போது ஒரு பாஸ்டிங் ப்ரேயர், அன்றைக்கி பார்த்து யாருமே இல்லை சர்ச்சில், அங்கே எல்லாம் அங்கங்கே மூலையில் நின்றுட்டு ப்ரேயர் பண்ணிட்டுருக்காங்க, அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர், சென்ட்ரலில் யாருமே இல்லை என்னை சுற்றி. நான் ஜபிக்கும்போது கண்ணை மூடி ஜபிக்கிறேன், யாரும் என் முன்னாடி நடந்து வராங்க, ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்களே, அப்படி மெய்ப்பன் இடத்துல முன்னாடி வராரு, வந்து அவர் நிற்கிறாரு, ஐவித்யூன்றார். இது யாரா ஐவித்யூ சொல்கிறாங்களேன்ட்டு சத்தமட்டம் வருது, ஆள் இல்லை. திரும்ப நான் கண்ணை மூடுறேன், ஐவித்யூன்னு ஒரு சவுண்டு, இது யாரா பேசுறது, திரும்பி யாராவது கத்திட்டு போகிறாங்களா, திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை, அவங்கவுங்க அங்கே அந்த மூலையில் இருக்கிறாங்க, என் கிட்டே யாரால சுற்றி முற்றி என்ன சரௌண்டிங்கில் யாரும் இல்லை. திருப்பியும் ஐவித்யூன்னு ஒரு சத்தம் வருது, நான் கண்ணு முழிச்சு பார்க்குறேன், மூணாவது முறையாக சத்தம் வர்றப்போ என் முன்னாடி மெய்ப்பெண் இடத்துல இயேசு கிறிஸ்து நடந்து வரார். நான் பார்த்தோன்னுமே அப்படியே என்னை சரண்டர் பண்ணிட்டேன், என் லைஃப்பை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணி என் லைஃப்பை மாற்றுங்க ஆண்டவரேன்னு நான் ஒப்பு கொடுக்குறேன். அந்த என்கவுண்டர் என் லைஃப்பில் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே கெட்ட பழகும் போது அதான் நரகம் பரலோகம் போயிட்டு வந்த பின்னாடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த சிகரெட் ஸ்மெல், ட்ரங்க்ஸ் அடிக்கிறது, எல்லா பழக்கத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டார். அப்படியே என் லைஃப்பில் நாளாட போகுது. நான் பாட்டெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறேன் ஆண்டவருக்கு. அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் பாடலாம் நான் முதல்ல எழுதின பாடல் வந்து யூடியூப்பில் இருக்குது. நான் இந்த பரலோகம் பாதாள அனுபவம் நரக அனுபவம் போகும்போது அந்த அனுபவத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதுறேன், பரலோகம் பாதாளம் நீ எங்கே போகிற முடிவு நீயே செஞ்சுக்க அப்படின்னு ஒரு பாடல் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்புறம் சின்ன சின்னதாக சண்டே கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் பாடல் எழுதுறோம், சின்ன சின்ன பனிமணி.

பெரியதொரு உயரத்தை தாண்டி செல்வார், கரம்பற்றுவார், இயேசு கரம்பற்றுவார், இப்படியெல்லாம் பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிக்க. எனக்கு பாட்டு எழுத தெரியாது, இதெல்லாம் ஆண்டவர் தான் எனக்கு ஞானம் கொடுத்தாரு. அந்த பாட்டெல்லாம் எழுதணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாட்டெல்லாம் எழுதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா ப்ராஃபட் டேவிட் ஜெரேமியான்னு போட்டிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் என்னுடைய பாட்டு இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அப்படி தான் இந்த லைஃப் ஸ்டைல்லாம் போயிட்டுருக்கும்போது அப்படியே போயிட்டே இருக்குது, நாளடைவில் போயிட்டே இருக்குது. என் லைஃப்பில் ஒரு ஏமாற்றம், அதை சொன்னால கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருந்தான்ட்டு, பெண்கள் விஷயத்தில் எனக்கு ஒரு ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றத்துலேருந்து திருப்பி வீட்டுக்கு போகிற சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்க, வீட்டில் வீட்டில் கிட்டே சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த மாதிரி பிள்ளை யாருக்கு தான் பிடிக்கும், யாரை தான் சேர்த்திப்பாங்க. அப்போ போயிட்டு எல்லா காலும் பிடிச்சிக்கிறேன், அப்பா அம்மா காலை பிடிச்சிக்கிறேன், தங்கை காலை பிடிச்சிக்கிறேன், எல்லா காலை பிடிச்சிக்கிறேன். என் தங்கச்சி பசங்களெல்லாம், என் பெரிய தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்களுக்கு ரெண்டு பசங்க, அவங்க காலெல்லாம் பிடிச்சிக்கிறேன், பிடிச்சிக்கிட்டு அழுகிறேன், யாரும் சேர்த்திக்க மாட்டுறாங்க. கடைசியா ஒன்று சொன்னேன், ப்ளீஸ் உங்கள் வீட்டில் இந்த ஓரமாக படுத்துக்கிறது எனக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்றேன். அவங்க சரி ஓ இங்கே தான் படுத்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு இடம் கொடுத்துட்றாங்க. ஏன்னா நான் முன்ன மாதிரி இல்லை, லைஃப் ஸ்டைல்லாம் போயிட்டு ஆளெல்லாம் மெலிஞ்சு போயிட்டேன், என் உடம்பு போச்சு, என்னுடைய லைஃபே சுத்தமாக ஸ்பாயில் ஆகிட்டேன். ஆனால் கடவுளுக்குள்ளே இருக்கிறேன், அது எங்கள் வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் பேப்டிசம் எடுக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன், வீட்டுக்கு ஒத்துக்கலை, இருந்தாலும் நான் பேப்டிசம் எடுத்துகிட்டு வந்து தான். ஏன்னா அதுக்கப்புறம் தொடுதல் வந்தோடனே நானே போய் பேப்டிசம் எடுக்கிறேன். பேப்டிசம் யாரும் சொந்தக்காரெல்லாம் கிடையாது, நானே ஒரு துணிவு பண்ணி எடுத்துகிட்டு இங்கே எஃப்ஜிஹெச் பால்தேங்க சர்ச்சின்னு இருக்குது, அந்த சர்ச்சில் தான் நான் போய் பேப்டிசம் எடுக்கிறேன். அப்படியே என் லைஃப் போகுது. ஏன்னா என் லைஃப் போகும்போது அப்படியே இருக்கும்போது அங்கேயும் என் லைஃப்பில் அப்படியே ஏதோ ஏனோ கிறிஸ்தவனை தான் இருக்கிறேன். ஸ்மெல் போனாலும் நான் சர்ச்சுக்கு போனாலும் ஏதோ தானம் போவேன், ஜெபிப்பேன், செய்வேன், அப்படியே தான் இருக்கிறேன். அப்படி எனக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படியே போகும்போது என் லைஃப் ஸ்டைலில் வீட்டுக்கு வந்தனுமே அப்போ தான் என்ன ஆகுதுன்னா என் லைஃப்பில் இந்த தனிமையை உணர்கிறேன், எல்லாரும் வெறுக்கிறத உணர்ந்துட்டு. ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டார், நல்லா ஜெபிக்கிற பழக்கம்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது ஒரு சர்ச்சுக்கு என்னை கொண்டு போய் விடுறாங்க ஒரு சிஸ்டரு, அவங்க பேரும் வந்து சந்திரான்னுட்டு. அவங்க தான் என்னை முதல் முதல்ல ஒரு மெஸ்ஸியம்மான்னு ஒரு என்னுடைய ஆவிக்குரிய தாய், அவங்க பேரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அவங்க தான் என்னை வந்து லைஃப்பில் என் டேர்னிங் பாயிண்ட், இந்த என்னுடைய காலிங் ஒரு தொடுதல் வந்து அங்கே தான், நான் பரிசுத்தாவின் உணர்வை நான் அங்கே தான் உணர்றேன் நான். ஏன்னா நான் போயின்னு இந்த சர்ச்சில் கூட அவ்வளோவா உணர மாட்டேன், எனக்கு தெரியும் தொடுதல் தெரியும், அந்த ப்ரசன்ஸ் வெப்பம் தெரியும், அவ்வளோதான் நான் தெரியும். தர விஷன்லாம் பார்ப்பேன், அந்தளவு ஒரு நாலேஜபிள் எனக்கு இல்லை. அவங்கள ஃபஸ்ட்டு என்னை மீட் பண்ண கொண்டு போகிறாங்க, அந்த பையன் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறான் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு நான் போகிறேன், அவங்க என் தலைமையில் கை வச்சு செபிக்கும் பொழுது நான் பரிசுத்தாவை நான் நிரப்பப்படுறேன், துள்ளி குதிக்கிறேன். அன்னைக்கு நைட்டே நான் ப்ரேயர் முடிச்சுட்டு போகிறேன், நான் பார்க்குறவங்க எல்லாரையும் அவங்க செஞ்ச பாவங்களெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆண்டவர் என்கிட்ட பேச, ஒரு மனுஷன் நான் பார்த்தேன்னா அவங்க செய்கிற பாவங்கள் அவங்கள பற்றி டீட்டெயிலாக என்கிட்ட ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார், அவங்க பாவங்களை குறித்து அவங்க லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். அது எனக்கு தீர்க்க தரிசனம் வரணும், தீர்க்க தரிசனம் தெரியாது, ஏன்னா ஆண்டவர் பேசுகிறாரு. அப்படியே என் லைஃப் ஸ்டைல் போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், நல்லா வீட்டில் அவங்க கொடுத்த இடத்துல தான் படுத்துக்குவேன், எனக்குன்னு தனி தட்டு, தனி டம்ளர், தனியான துணி மூட்டை அவங்க கூட சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, தேவனை அறியாத தருணத்தில் எங்கள் தாய் தகப்பன் இருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் காஸ்பல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். எங்கள் அப்பாலாம் திட்டுறாங்க, அப்பா ஒன்று அம்மா ஒன்று, உனக்கு மட்டும் எப்படி ரெண்டாப்பா அப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நான் எங்கள் யார் தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து அதெல்லாம் பொருட்படுத்துறதில்ல, எனக்கு ஆண்டவர் என்னை தொட்டார், என் லைஃப்பை மாற்றினார் ஆண்டவர்ன்றதுனால நான் அதை வந்து அவங்களுக்கு சொன்னால் புரியாது, தொடுதல் வரணும், அவங்களுக்கு தானாக ஆண்டவர் தொடுவார்ன்ட்டு நான் அவங்க சொல்கிறதெல்லாம் காதல் வாங்கிட்டு. ஏன்னா இடம் கொடுத்ததே பெரிய விஷயம், இங்கே போயிட்டு நான் போய் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நம்மளுக்கு தேவை இடம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆண்டவராக அவங்கள தொடுவார்ன்ட்டு அவங்க கொடுத்த இடத்துல. அது எப்படி இடம்னா வீட்டுக்கு போகிற ஒரு சந்தில் தான் இடம் கொடுத்தாங்க. வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரியாகிற இடத்துல படுத்துட்டு அங்கேயே என் துணி தனியாக இருக்கும், எனக்குன்னு எல்லாம் தனியாக இருக்கும், சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டு லைஃப் போயிட்டே இருக்குது. என் லைஃப் போயிட்டு இருக்கும்போது நல்லா ஜபிப்பேன், தீர்க்கதர்சனம் அதுதான் தீர்க்கதர்சனம் அப்போ தெரியாது, ஆண்டவர் பேசுகிறத எல்லாருக்கும் சொல்லுவேன், அது அப்படியே நடக்கும், அவங்க லைஃப்பில் நடக்கிறது சொல்லுவேன். அந்த மாதிரி காரியங்கள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் என் லைஃப்பில் தனிமையை வளர ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா அம்மா அப்பயும் கொஞ்சம் கோபங்கள் அதெல்லாம் இருக்கும்போது
என்னுடைய தப்பு தான், என்னுடைய சின்ன தங்கச்சியை வந்து ஏதோ பேசிட்டாங்க, நான் அடிச்சிட்டேன், வேலைக்கு செய்ய மாட்டான் அவ்வளோவா, வீட்டில் ப்ரேயர் ப்ரேயர்னு போயிட்டுருக்கிறானே, என்னட்டு வீட்லேயும் வெறுப்பு. அப்போது ஏன்னா என் உடம்பு எல்லாம் கொஞ்சம் இந்த ஆசிட் குடித்ததுனாலெல்லாம் மெலிஞ்சு போய் ஒரு பலவீனமாக இருந்தேன், அதனால அவ்வளோ வேலை செய்ய முடியாது. அது இவங்களுக்கு சொன்னால் புரியாது, புரியாத சூழ்நிலையில் அப்படியே இருக்கும்போது என் சின்ன தங்கச்சி அடித்தோன்னு, ஏன்னா அவங்க தான் வீட்டில் சம்பாதிக்கிறாங்க, நல்லா டிகிரி முடிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள அடித்து தொட்டு அவங்களுக்கும் அது தப்பு தானே, ஒருத்தர் வீட்டில் சும்மா சாப்பிட்ருக்குறோம், அடிச்சிட்டோம், ஆனால் அவங்க மூலிமா வீட்டிலேருந்து தள்ளப்படுறேன், துரத்து அடிக்கப்படுறேன், அவங்க ஏதோ சொல்லி அவங்களும் ஆண்டவர் அறியாதவங்க, அப்போது அவங்களால் வீட்டை விட்டு நான் தள்ளப்படுறேன், வீட்டை விட்டு தள்ளப்பட்டு எங்கள் அப்பா இல்லைப்பா வேண்டாம் நீ போயிடு அப்படின்றாங்க. நான் எங்கள் அப்பாக்கிட்ட அழுகிறேன், நான் எங்கே போவேன், என்னை எப்படியாவது இது பண்ணிக்கோங்க அப்படின்றேன், அவங்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே லைஃப் ஸ்டைல் போகும்போது என்கிட்ட ஒரு ரூபா பணம் இல்லை, எப்படி போவேன், ஆனால் எங்கள் அப்பா சொல்லிட்டார் நீ போ அப்படின்றார், பணம் கொடுக்குற பாடம் இல்லை, சரி என்ன பண்ணுவேன், காலில் ஸ்லிப்பர் இல்லை, பேண்ட்டு துணிமணியெல்லாம் எங்களுக்கு அவ்வளோவா இருக்காது, நாலு பேண்ட்டு மூணு ஷர்ட்டு அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். சரி எப்படி போகிறதுன்னு தெரியாமல் என்னுடைய ஆவிக்குரிய அண்ணாக்கள் இருப்பாங்க, ஆரோக்கியராஜ் ஆல்பர்ட் ராஜ், அவங்க தான் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை, எனக்காக ஜெபித்த ஒரு ஃபேமிலின்னா அவங்க தான், நான் கிறிஸ்துவுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு ஜபம் செய்தவங்க முன்னாடி அவங்க தான், அவங்க நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, எனக்காக ஜெபித்த ஃபேமிலி, அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்கண்ணா இந்த மாதிரி சொல்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜெபிக்கிருப்பா நீ ஆண்டவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரன்னு, நானும் தொடர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது தான் எங்கள் அப்பா அம்மா ஒரு பணமும் கொடுக்கல, சாப்பிட்ல, காலையிலேருந்து பசியாக இருக்கிறேன், போய்ட்டு அவங்க வீட்டில் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, ஐயோ ஒரு பையன் இவ்வளோ பெரிய பையன் வந்து பசின்றானேன்னு சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டேன், நீ ஜெபி சாயந்தரக்குள்ளே ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் பண்ணுவாருன்னு. அப்போது பால் தேங்காய் சர்ச்சிலேருந்து அவங்க இப்போ கூட இருக்கிறாங்க, ஒரு லீடர் அவங்க பால் தேங்காய் பாஸ்டருக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க, அந்த சிஸ்டர் எனக்கு தெரியாத அப்போது அவங்க பணம் கொடுத்தாங்கன்னு பின்னாடியோல சொன்னாங்க, அவங்க எனக்கு ஒரு அமௌண்ட் பணம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு பாஸ்டர் அதே சர்ச்சில் இருக்கிறவங்க எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் அந்த ஸ்தாபனங்களில் அவங்க இருக்கிறவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் பெரியப்பா அண்ணன் என்னுடைய அம்மாவுடைய அக்கா பையன் அவர் கொஞ்சம் பணம் ஹெல்ப்பு கொடுத்தார். ஏன்னா நான் சொல்கிறேன், இது எதுக்கு சொல்கிறேன்னா, லைஃப்பில் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் கைவிட மாட்டார், அவர் வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒருபோதும் வெக்கப்பட்டு போகுதுன்னு வேதவசனம் சொல்லுது. அப்போது நான் வந்து என் லைஃப்பில் அவங்க ஜெபிக்கும்போது என்கிட்ட பணம் வர ஆரம்பிக்குது, ஒரு ரூபா பணம் இல்லை, சாயந்தரம் நான் ஊருக்கு போகணும்னு நினைக்கும் போது என் கையில் கிட்டத்தட்ட ஒரு 9000 ரூபாய் 10000 ரூபாய்க்குள்ள பணம் இருக்குது, காலை ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தாங்க, பெல்ட்டு வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் போட்டுட்டு திரும்ப துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு, சரிப்பா கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து என்ன ரயில்வே ஸ்டேஷனில் விடுன்றேன், அப்பா விடலை. எப்படி இருக்கு லைஃப் ஸ்டைல் சொல்லுங்கள், 22 வருஷமாக வளர்த்த டேடி மம்மி உன் ரயில்வே ஸ்டேஷனில் கூட விடலைனா தனிமை அழறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் லைஃப் இப்படி போச்சு, என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, கண்ணீர் விட்டு அழறேன் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னேன், ஆண்டவரே இன்றைக்கி நான் பெங்களூர்ந்து என்னை எல்லாரும் கைவிட்டு தனிமையில் நான் போகிறேன், நான் திரும்ப பெங்களூருக்குள்ளே வரணும்னா எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும்னு நான் ஜெபிச்சுட்டு அழுதுகிட்டே போகிறேன், போயிட்டு அப்புறமா திரும்ப எங்கள் அண்ணாவே எடுத்துகிட்டு வந்து விடுறார் ரயில்வே ஸ்டேஷனில், நான் போயிட்டு ரயிலில் ஏறி நேராக கேரளா போகிறேன். இந்த கேரளா போக சொன்னதே ஒரு பால் தேங்காய் பாஸ்டர் தான், அவர் தான் என்னை வந்து கேரளா போ, சாலக்குடின்ற இடத்துல ப்ரேயர் நடக்கும் அங்கே, ரோமன் கத்தோலிக் சர்ச், அங்கே ட்ரினிட்டி பற்றி பிதாகுமார் பரிசுத்தாவியனர் எல்லா டீச்சிங் இருக்கும், நீங்கள் அங்கே போங்க, அங்கே ப்ரேயரில் கொஞ்சம் வளர்றவீங்க போங்கன்றாங்க, அங்கே நான் போகிறேன், போனால் அங்கே ப்ரேயருக்கு தான் போகிறேன், போனால் அங்கே ஹாஸ்டலில் சேர்ந்தெல்லாம் தான் அவங்க பிளான் கொடுத்து சொன்னாங்க எனக்கு, நான் போயிட்டு 7 நாள் ப்ரேயரில் இருக்கிறேன், நான் வாழ்க்கையை தொலைச்சிடணும் மறிச்சிடணும் வேண்டாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறேன், ஆண்டவர் எடுத்திருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணால் யார் தான் இருப்பாங்க, அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் போகும்போது சரி எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, ஓகே போப்பா போய் நீ செய்வே அங்கே போயிடுன்னு இது பண்ணப்போ, சரி அங்கே போய் எப்படியே இருப்பா நீ உங்கள் லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கொன்றாங்க, நாங்கள் போகிறேன், அங்கே போயிட்டு
பிரேயரில் இருக்கிறேன், நல்லா பலப்படுறேன், வார்த்தையில் பலப்படுறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுன்ற ஒரு நம்பிக்கை, அந்த ஓப்பு எனக்கு அங்கே உண்டாகுது. அவங்க உண்டாகணுமே திருப்பி அங்கே போய் கேட்குறீங்க தங்கமணிமானா இல்லை, அங்கே சொல்கிறாங்க அங்கெல்லாம் ஐருந்துன்னு சொல்லுவாங்க பாசஸ் உங்கள் ஐயர்கிட்ட போயிட்டு நீ ஒரு லெட்ரு வாங்கிட்டு வரணும், யார் எனக்கு கொடுப்பா, நான் யாரோ ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், அதில் கூட அங்கே கொஞ்ச நாள் தான் போயிட்டுருந்தேன், அதனால் கொடுக்க முடியாதுன்னு. சரி நீ ஊருக்கு போய் வாங்கிட்டு வாங்கிறாங்க, சரி வா போகலான்ட்டு வரேன். இப்போ வீட்டிலே சேர்த்தலை, நம்ம எங்கே போகணும், போக முடியாதுல்ல, எங்கள் அப்பாவுடைய தங்க எனக்கு அத்தை அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன். போகும்போது ஒரு பெரிய வாழைப்பழம் அல்வா எல்லாம் வாங்கிட்டு போகிறேன், அங்கே சேர்த்துறாங்க. அவங்க வீட்டுக்கு போனோமே ஏதோ அண்ணன் பையன் வந்திருக்கிறான் அப்படின்னுமே அங்கே போயிட்டு சொல்கிறேன், சரி இங்கே இறான்றாங்க, கையில் இருக்கிற பணம்லாம் செலவாகுது, எல்லாம் வச்சுக்கிறாங்க, சரி அவங்களும் சாப்பாடு போடுறாங்க, எல்லாம் கவனிக்கிறாங்க. அங்கேயே எனக்கு நெருக்கடி, என்னால் இந்த உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு இல்லையா, பலவீனமாக இருந்தேன் இல்லையா, வேலை செய்ய முடியல, யார் தான் வேலை செய்யலாம், சும்மா சாப்பாடு போடுவாங்க, அங்கேயும் நெருக்கடி. எங்கள் அம்மா வராங்க, நான் அழுறேன், அம்மா ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன். திரும்பி எங்கள் அம்மா பார்த்துட்டு சரி வா எப்படியாவது அப்பா கிட்ட பேசி இது பண்ணலான்ட்டு கூப்பிட்றாங்க. திருப்பி போகிறேன், திருப்பி போனால் திருப்பி எல்லாம் ஆறு காலை பிடிச்சி அழுறேன், அழுந்துட்டு கண்ணீர் விடுறேன், என்னை எப்படியாவது சேர்த்திக்கோங்க அப்படின்றேன். சரி சேர்த்திக்கிறாங்க, அப்பா கூடயே வேலை செய்கிறேன், அப்பா மளிகை கடை வச்சுட்டார் பெங்களூரில், திருப்பி அவர் பிஸ்னஸில் இருக்கிறார், அவர் பிஸ்னஸில் தண்ணி கேன் போட்டுட்டு அப்படியே வேலை செய்கிறேன். இருந்தாலும் ஒரு நெருக்கடி, அப்பாக்கிட்டே ஒரு கூலியால் மாதிரி வேலை செய்ய அங்கேயே உண்மையாக இருக்கிறேன். நான் எங்கள் அப்பா கூட இருக்கிறதுனால ஜெபிக்கிறேன், எங்கள் அப்பா நான் ஜெபிக்க ஜெபிக்க எங்கள் அப்பாவுடைய லைஃப் ஸ்டைல்லாம் ஒன்றும் கொஞ்சம் மாறுது, என் பிஹேவியர் பார்க்குறாங்க, நல்லா நல்லா ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், அப்புறம் நிறையா ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ எனக்கு அந்நிய பாஷையில் அவ்வளோ பேச தெரியாது, அப்படியே ஜெபிக்க ஆரம்பித்து லைஃப் ஸ்டைல் மாறுது, நல்லா விஷன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க எங்கள் அப்பாவுடைய பொருளாதாரம்லாம் சேஞ்ச் ஆகுது. கர்த்தர் ஒருத்தர் தொட்டார்னா ஃபேமிலியை தொடுவார்ன்றது இந்த தொடுதல் வந்து எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க வீட்டில் நான் ஜெபிக்கிறது இருக்கிறதுனால வீட்டிலலாம் பொருளாதாரம் மாற ஆரம்பிக்குது. எங்கள் அப்பா எந்த வண்டி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு எங்கிட்ட தான் ஜெபம் பண்ணிப்பார், அவனை ஜெபம் பண்ண சொல்லணும்னு அம்மாட்ட சொல்லுவார், அம்மா அப்பா சொன்னாரும் காமிச்சிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணிடுறானோ ஜெபிப்பேன். எல்லாம் ஒவ்வொரு ரெண்டு வண்டி, ரெண்டு டூ வீலரு, மூணு டூ வீலர் ஆகுது, ரெண்டு வேனு, தண்ணி வேன், தண்ணி 25 லிட்டர் தண்ணி எடுக்கிற வேனு, ரெண்டு வேன் ஆகுது, மளிகை கடை ரெண்டு மளிகை கடை ஆகுது. அப்படி பொருளாதாரம் மாறுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது அப்புறம் நான் ஆவிக்குரிய சர்ச்சுக்கு, இன்னும் தெளிவான ஒரு சர்ச்சுக்கு, அவர் பேரையும் நான் சொல்கிறேன், பாஸ்டர் தன்ராஜன்ட்டு கிங்டம் ஃபேமிலி சர்ச்சுன்ட்டு பெங்களூர் வச்சுருக்கார், அவருடைய பரீட்சை எனக்கு வர ஆரம்பிக்குது. அது எப்போ ஆகுதுன்னா என் மனைவி கல்யாணம் பண்ணிட்டு பின்னால், அந்த கல்யாணம் எப்படி ஆகுதுன்னா லைஃப் ஸ்டைல் அப்படியே போகும்போது திருமணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க, நிறைய பெண்களை பார்க்குறாங்க. நான் பார்க்குறேன் சரி இந்து பெண் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களையும் ஒரு ரட்சிப்புகள் கொண்டு வரலான்னு பார்க்குறேன், அதுவும் இதாகுது. அப்படியே போகும்போது என் லைஃப் ஸ்டைல் அப்படியே மாற்றங்கள் சம்பவிச்சுட்டு இருக்குது. ஒவ்வொரு பொண்ணாக பார்க்குறோம் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் சொன்னெல்லாம் ஆவிக்குரிய அண்ணாக்கள் ஆரோக்கியராஜ் தன்ராஜ் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க, தம்பி நீ ஜெபி உன் மேரேஜுக்காக அப்படின்றாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் சொல்கிறேன் என்ன இவ்வளோ அர்ஜென்ட் உனக்கு மேரேஜ்னா, ஆனால் எங்கள் வீட்டில் என்னை வந்து என்னுடைய இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்றாங்க, எனக்குன்னு ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப் நானாக லைஃப் தனியாக வாழ்ந்துக்குவேன் அப்படின்ற போது சரி அப்படின்றாங்க. நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே பார்க்கும்போது ஒரு இடத்துல நான் தனிமையாக சோகமாக இருக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து என்னை பார்த்துட்டு என்னப்பா இவ்வளோ சோகமாக இருக்கிறேன் என் லைஃப்னா, இந்த மாதிரிலாம் என் கதையை சொல்லும்போது ஒரு பொண்ணு இருக்கா இந்த மாதிரி ஹாஸ்டல் இருக்குது நீ மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின் போது சரி பாருங்கன்றேன். ஒவ்வொரு பொண்ணாக போயிட்டு நான் மேரேஜ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். பார்க்கும்போது எந்த பொண்ணும் எனக்கு செட் ஆகலை, எந்த பெண்ணும் எனக்கு செட் ஆகலை. பெண் பார்க்குறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செட் ஆகலை. ஒரு பொண்ணு செட் ஆகுது, அவங்க பணம் ஓட்டையிடு, அதுவும் ஜெபிக்கிறேன், அதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்புறம் யாருமே செட் ஆகலைன்னுட்டு திருப்பி இன்னொரு பொண்ணு காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும்போது அவங்கள பார்க்கும்போது என் ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது, ஏன்னா அப்பா அம்மா அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க நல்லா பூஜை இந்த தெலுங்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஃபேமிலி இல்லையா, செட் ஆகாதுன்னுட்டு நான் அப்படியே சரி அவங்கள வேணான்றேன். அப்போ ஒன்று சொல்கிறாங்க, ஒரு கேரளாவில் ஒரு பொண்ணு இருக்குது, அது கேரளா போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஹாஸ்டலில் வளர்ந்தவங்க, தாய் தகப்பன் இல்லாமல் ஹாஸ்டலில் வந்தவங்க,
சொந்தக்கார் வீட்டுக்கு போவாங்க. அப்படி என் மனைவி வந்து சொந்தக்கார் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு பார்க்குறேன்னும் போது நான் சொல்கிறேன், எனக்கு அவங்க சொன்னோன்னே ஒரு உணர்வு வருது, அவங்க ஓகே சொல்லுவாங்கன்னுட்டு எனக்குள்ளேருந்து ஒரு சத்தம். அப்போது நீங்கள் சொல்லுங்கள் அந்த பொண்ணு ஒத்துக்கணும். என்னப்பா பொண்ணே பார்க்கல, நீ ஓகே சொல்லுவான்னு சொல்கிற, நீ அவளை கம்பல் பண்ணக்கூடாது, அந்த பொண்ணு வேணான்னிட்டா அப்படின்றாங்க. நான் அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி நீ வந்து வேணான்னு சொல்லிட்டா விட்டுறணும் போது சரிங்கன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்க நீங்கள் வேணான்னு சொல்லிட்டா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு வரட்டும் ஊர் இருந்துன்ட்டு சொல்லிவிட்டு நான் அமைச்சிட்றாங்க. அப்படி அவங்களும் என்னை நோட்டேட் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வேணான்னா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே. ஏன்னா அவங்க பிஹேவியரெலாம் பார்க்குறாங்க, நான் கரெக்டாக ஜெபிக்கிறேன். அப்போ நான் எப்படின்னா அந்த பாவத்தை குறித்து வெறுக்கிற, நல்லா பாவத்தை இருக்கக்கூடாது, ஆண்டவருக்கு வாழணும், அந்த பக்தி வைரங்கள்லாம் பார்க்குறாங்க, கேட்குறாங்க. நான் வேலை செஞ்சுட்டு ஊழி செஞ்சுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அவங்களும் ஓகேன்றாங்க. அப்போ என் பற்றி என் மனைவிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நான் வந்து பையனை பார்த்தா ஓகே சொன்னால் தான் ஓகே, இல்லைன்னா என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றாங்க. அப்படி மனைவி வந்து இது பண்ணுறப்போ எங்கள் அப்பா அம்மாலாம், எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணுறது இஷ்டம்லாம் கிடையாது, அவர்களெல்லாம் ஓப்பு இல்லை. எங்கள் மம்மிக்கிட்ட நான் ஒன்று சொன்னேன், என்னன்னு சொன்னேன்னா எனக்கு மேரேஜ் மட்டும் பண்ணி வச்சுருங்க, நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன்னு. எங்கள் அம்மா சரி இங்கே தான் இவனுக்கு இப்படி இருக்க, சரி மேரேஜ் பண்ணிவிட்டா அவன் லைஃப் அவன் பார்த்துப்பான், நீ தனியாக போயிடணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஓகேன்னு சொல்லும்போது எங்கள் அம்மா தான் எனக்கு பிடிமானம், இப்போ கூட எங்கள் அம்மாவுடைய சப்போர்ட் தான் எனக்கு. அவங்க சரின்னுட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னும் போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறது மாதிரி ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அவங்க சொல்கிறேன்னு இருக்கிறாங்க, அவங்க கேரளாவில் இருக்கிறாங்க அப்படின்னும்போது எங்கள் மனைவி வந்தோடனே என் மனைவி வந்து நான் நினச்சது எல்லா பொண்ணும் பார்த்துட்டோம், எப்படி இருந்தால் பரவாயில்ல, அது அழகாக இல்லைனாலும் பியூட்டி பார் போயிட்டு சரி பண்ணிக்கலாம், கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி வைக்கலாம், அவங்க என்ன மாதிரி இருந்தாலும் ஓகே, எனக்கு நல்ல ஒரு ஆண்டவரை அறிஞ்ச பொண்ணாக இருந்தாலும் அறியாத பொண்ணாக இருந்தாலும் சரி நம்ம இது பண்ணிக்கலான்னு. என் மனைவி கொஞ்சம் சண்டே கிளாஸ் எல்லாம் போவாங்க, அந்த ஹாஸ்டலில் கூட்டிகிட்டு போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தாய் தகப்பன்னெல்லாம் அவங்க ஹாஸ்டலில் வளர்ந்தாங்க. நான் சொன்னேன் யார் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், என்னுடைய எண்ணம் அதுவாக தான் இருந்துச்சு, எனக்கு அது ஒரு பிடிச்சிருந்துச்சு, சரி அவங்களுக்கு யார் இல்லைனாலும் நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஊருக்கு வந்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரிங் கால் விடுறாங்க, நம்பர்லாம் கொடுத்துருந்துமே கால் விடுறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க என் மனைவி எல்லா பழையும் பொழுவா ஏன் அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணுறாங்க. நான் வந்து யாரா இது இன்னும் நைட் ஒரு 7 மணி 6 மணி அப்படி இருக்கும், நான் அப்போல்லாம் வந்து இந்த கிராச்சஸ் பண்ணுற ரீசார்ஜ் தான் இருக்கும், எங்கிட்ட காசு இல்லை, எங்ககிட்ட போயிட்டு காசு வாங்கிட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணி கால் பண்ணுறேன், ஹலோ சொல்கிறாங்க, நான் யாருக்குன்னு பயப்படுறேன். அதிலே கொஞ்சம் யோசிச்சோன்னே அவங்க தெரிஞ்சிச்சு நல்லா பையன்தான்ட்டுன்னு, உடனே சிரிக்கிறாங்க பக்கத்துலலாம். அப்போது இல்லை நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், நீங்கள் ஃபஸ்ட் ரிங்லேயே எடுத்துருவீங்களான்ட்டு, ஆனால் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு. அப்போது ஹலோன்னு சொல்லணுமே நான் ஒரே வார்த்தை சொன்னேன் எங்கள் ஒய்ஃப்கிட்ட. அப்புறம் அவங்க கொடுத்தாங்க, அந்த சிஸ்டருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க ஹாஸ்டல்லேருந்து ஒருத்தர் கொடுத்தாங்க. அவங்க பேசும்போது நான் ஒன்று சொன்னேன், நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, அவங்க அளவு சொன்னும்போது எனக்குள்ளேருந்து தேவன் பேச ஆரம்பித்தார், இதுதான் உன் மனைவின்னு சொன்னார் எனக்கு ஆண்டவர். அவர் சொன்னுமே நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நீ கருப்பாக இருப்பியோ வெள்ளையாக இருப்பியோ குட்டியாக இருப்பியோ நட்டியாக இருப்பியோ எனக்கு தெரியாது, எனக்கு ஆண்டவர் ஒன்று சொன்னார், நீ தான் என் மனைவின்னுட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரே ஷாக், நான் எப்படி இருப்பேனே உனக்கு தெரியாது, எப்போ நீ சொல்லனா எனக்கு ஆண்டவர் சொன்னார், அதனால தான் நான் ஓகே சொன்னேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த வார்த்தை, எல்லோரும் வந்து ஃபேஸை பார்ப்பாங்க, இதான் கடவுளுக்குள்ளே இருந்தாலும் அழகாக இருக்கிறாங்களா படிச்சிருக்கிறாங்களா எல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு யாரோ அப்பா அம்மாவும் இல்லை, பேக்ரவுண்டு யாரெல்லாம் தான் எனக்கு சொன்னாங்க, அவங்க ஃபேஸும் நான் பார்த்ததில்லை. எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஷாக்கு, நம்ம பார்க்கவே ஓகே சொல்லிட்டானே ஆண்டவர் சொன்னாருன்னுட்டு, ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் இதுதான் மனைவின்னு சொல்லிட்டார், நாங்கள் ஃபேஸை பார்க்காம ஓகே சொன்னதுனால அவங்களுக்கு ரொம்ப என்னை பிடிச்சி போச்சு. பிடிச்சி போனோடனே கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க போகிறேன், போகும்போது நான் இப்படி தான் இப்போ ஃபோட்டோவில் எப்படி இருக்கும் அப்படி தான் இருப்பேன், அப்போல்லாம் நல்லா ட்ரிம்மெல்லாம் பண்ணிக்கின்னு கொஞ்சம் வயசு குறைச்ச மாதிரி காமிச்சிக்கின்னு, அப்போ எனக்கு வயசு 28-29 வயசு, என் மனைவிக்கு 19 வயசு. சரி நான் பொண்ணு பார்க்க போகிறேன், அவங்க அங்கே சுடிதார் நின்றுக்கிறாங்க, அப்போது ஆண்டவர் தான் நம்மக்கிட்ட பேசுகிறார் இல்லையா, ஆண்டவர் சொல்கிறாரு நீ கிட்கேட் சாக்லேட் வாங்கிட்டு போ அந்த பொண்ணுக்கு பிடிக்குன்றார், 4 கிட்கேட் சாக்லேட் வாங்கிக்கின்னு கையில் வச்சுட்டு போகிறேன். போயிட்டு நின்னும் போது ஹாஸ்டல் ரூமில் அங்கே அங்கே நல்லா
இந்த பெங்களூரில் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து நல்லா சிம்பிளாக ஹோம்லி கேர்ள் மாதிரி நீட்டாக ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க உக்காந்துருக்குறாங்க. என்ன அவங்கள பார்க்கல, உக்காந்துருக்குறேன். அந்த ஹாஸ்டல்லலாம் பொறுப்பு கொடுத்துப்பாங்களா இருப்பாங்க. அப்போது அவங்க மெயின் லீடர் வந்து ஒரு லேடியாக வந்து எங்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நான் பேசுகிறேன், என் பேக்ரவுண்ட்லாம் சொல்கிறேன். அவங்களுக்கும் கொஞ்சம் பிடிச்சிருச்சு. பேசுகிறதுல கடவுளுக்குள்ளெல்லாம் ஊழியம் பண்ணுறேன்னு பிடிச்சிருந்தோமே, அவங்க என்னை பா அங்கேருந்து பார்த்தோன்னே எங்கள் ஒய்ஃபுக்கு என்ன பிடிச்சிச்சு. ஏன்னா நைட்டு நான் சொல்லிட்டு இல்லையா, ஃபேஸை பார்க்காம இப்போ உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு. அதனால் அவங்க முன்னும் பார்க்கும்போதே அந்த மேலே ஒரு லவ் வந்துருச்சு அவங்களுக்கு. சரி, இஷ்டம் ஆச்சு. சரி, ரெண்டு பேரும் அவங்க ஹாஸ்டலில் வந்து பேசட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்ட்டு ரெண்டு பேரும் பேச அனுப்புகிறாங்க. பேச அனுப்பும்போது நான் உங்கள்கிட்ட சாக்லேட் கொடுத்தனுமே, எனக்கு கிரிக்கெட் பிடிக்கணுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கேட்கும்போது நான் சொன்னேன், ஆண்டவர் தான் எனக்கு சொன்னார் உனக்கு கிரிக்கெட் பிடிக்கணுன்ட்டு. அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, என் கை பேசிகிட்டே போகும்போது என் கையை பிடிச்சாங்க. அப்போயே நான் புரிஞ்சுக்கினேன் அவங்களும் தனிமையாக ரொம்ப தனிமையில் இருக்கிறாங்க. நான் புரிஞ்சுக்கினேன், ஏன்னா அப்பா அம்மா இல்லை, ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா வளர்ந்தவங்கன்ற அந்த ஒரு இது புரிஞ்சுக்கணுன்னுமே நான் அப்படியே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் குமார் அண்ணன், அவங்க நல்லா ஆவிக்குரிய ஒரு பாஸ்டர், அசிஸ்டன்ட் பாஸ்டர், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அப்படி போகும்போது தான் நான் அங்கேயே சொல்லிட்டேன், ஓகே அவங்களுக்கே என்ன பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனே எங்கள் வீட்டில் பேச ஆரம்பிக்கிறேன். பேச ஆரம்பித்தோன்னே பேசுகிறதுக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இது மாதிரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு. எப்பறம் அவங்க அனுமதிப்பாங்களோ நான் ஹாஸ்டலில் பர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்கள் ஒய்ஃப் அவங்க ஹாஸ்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவங்க ஹாஸ்டலுடைய மேனேஜர் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர் என்கிட்ட இல்லாத கேள்வியில் கேட்குறாரு, இப்போ திடீர்னு ஒன்று கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டா, அப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறாரு. அவங்க என் ஒய்ஃப் சிரிக்கிறாங்க, பையன் ஓடி போயிட போகிறான், நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டா அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். அப்புறம் பர்மிஷன் கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போகும்போது எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட காமிக்கிறேன், சொல்கிறேன் எங்கள் பேக்ரவுண்ட்லாம். இவங்க வந்து எனக்கு நான் ஒரு வார்த்தை முன்னாடி என் மனைவி பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், பார்க்காம என் ஆண்டவர் எதுவுமே பெஸ்ட்டாக தான் தருவாருன்னு. நான் நினச்சேன் ஏதோ சாதாரணமான பண்ணு, எனக்கு தமிழே தெரியா வராது, என் வீட்டில் தெலுங்கு அதுவும் அரபர் தான், கன்னடா சுத்தமாக வராது. ஆனால் என் ஒய்ஃபு இங்கிலீஷ் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க, தெலுங்கு பேசுவாங்க, மலையாளம் தெரியும். நல்லா ஒரு டீச்சர் ட்ரைனிங் முடித்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க. எனக்கு அவங்க சொல்லும்போதே நான் ஆண்டவர் துதித்தேன், ஆண்டவரே நான் நினச்சேன் ஏதோ ஒரு அஞ்சாவது ஆறாவது எட்டாவது டென்த்து படித்த பொண்ணு தான் எனக்கு கிடைக்கும்னு. ஆனால் இவங்க பார்த்தா என்னை விட நாலேஜபிளாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு இங்கிலீஷே வராது அவ்வளோவா, ஆனால் அவங்களுக்கு அஞ்சு லாங்குவேஜ் தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் நான் நிற்க வைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, என்ன பேக்ரவுண்டுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் இவங்க வந்து இதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எங்கள் ஹோட்டலில் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டீவோ இது ஸ்டீவோடா அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறப்ப நான் ஃபஸ்ட்டு யோசித்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா, இவங்க பேக்ரவுண்ட் அப்பா அம்மா இல்லை, யாரும் இல்லை, சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா ஒரு நிமிஷம் முடிய நான் பார்த்தாரு, பார்த்துட்டு ஏன்னா நான் ஜெபிக்கிறதுனால தீர்மானம்லாம் இப்போ நான் கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் என் வீட்டில் வந்துடுச்சு. சரி, ஏதோ நல்ல முடிவு தான் எடுத்திருப்பாங்கன்ட்டு வீட்டில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் ஓகேன்ட்டாங்க, எங்கள் அப்பா தான் வேணான்ட்டார். என்ன சொல்லலாம், ஹோட்டலில் செஞ்ச பொண்ணுங்க வேலை செய்கிற பொண்ணுங்களாம் கரெக்டாக இருக்க மாட்டாங்க, ஒரு தப்புப்பான அபிப்பிராயம் இருந்துச்சு. நான் ஒன்று சொன்னேன், கல்யாணம் பண்ணிக்கிறவங்களாம் கரெக்டாக இருப்பாங்கன்னா நான் தேடி கண்டுபிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அவங்க பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது, ஆனால் என் மேரேஜ் பண்ணிக்கிறப்போ கரெக்டாக இருக்கிறாங்களா எனக்கு அது போதும், அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்னு எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி கன்வர்ஸ் பண்ணுறேன். சரி ஓகேன்னு மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்க. மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டு பின்னாடி சரி எல்லாம் போய் பேசுகிறோம் எல்லாம் ஆச்சு. எங்கள் அப்பா வரமாட்டேன்றாரு, எங்கள் அம்மா தான் வந்து சம்மந்தம் பேசுகிறாங்க. அவங்க ஒரே ஒரு கண்டிஷன் போட்டாங்க, பொண்ணுக்கு எதுவுமே தரமாட்டோம், எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். சரி எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. இங்கே வந்த பார்த்தா எங்கள் அப்பா ஒரு ஒத்துக்கவே இல்லை, ஒரு வருஷம் போட்டு உனக்கு கல்யாணம் பண்ணுறேன்றாங்க. இங்கே எங்கள் அம்மா ஓகேன்றாங்க, எங்கள் அம்மாவும் மாறிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணிட்டோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் திரும்பியும், அன்றுவரை என் வீட்டில் எல்லாம் சமாதானம் பண்ணுங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது தான் என்னுடைய மனைவி அவங்கள பேசிட்டு வீட்டிலலாம் காமிச்சு முடிச்சுட்டு திருப்பி ரெண்டாவது முறை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். அப்போ வீட்டிலலாம் சாப்பாடு போட்டுறாங்க, எல்லாம் போகும்போது எங்கள் அப்பா கிட்ட அவங்க அப்பா அப்பா தான் கேட்க ஆரம்பிக்கிறார், நீ அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா எல்லாம் அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னே எங்கள் அப்பா கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அழுந்துட்டு சொன்னார், நான் உனக்கு அப்பா அம்மா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம், கவலைப்படாதன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் திருப்பியும்
டேட் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் ஆகுது. நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன், டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆனதுமே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்க ஹாஸ்டல்லேருந்து ஒரு ரெண்டு பேர், என் வீட்டில் எங்கள் அம்மா தான் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். சரி அம்மா மட்டும் போதும், வேறு யாராவது ஃப்ரெண்டு பார்க்கலாம், போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நான் பிளான் பண்ணுறேன். அங்கே போனால் இல்லை, ஒரு நாங்கள் எனக்கு தெரியாது, எங்கள் ஒய்ஃபை வந்து ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்து தத்தெடுத்து வளர்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த ஹாஸ்டல்லாம் வந்து தத்தெடுத்து வளர்த்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக படிக்க வைக்கிறது எல்லாம் பார்ப்பாங்க சார் ஃபாரின்ஸில். அந்த மாதிரி ஒரு நல்லவங்க அவங்க எங்கள் ஒய்ஃபுக்கு இருந்திருக்கிறாங்க, ஒரு மென்டர் மாதிரி. அவங்க வந்து அப்போ ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஃபாரின்லேருந்து வர போகிறாங்க உனக்கு கல்யாணத்துக்குன்னே. நான் நினச்சேன் கல்யாணம் எதுவும் சிம்பிளாக நடத்தலான்ட்டு. இங்கே தான் ஒரு ஆண்டவர் எப்படி மாத்துறாரு தெரியுங்களா, ஃபாரின்லேருந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க என் கல்யாணத்தை பார்க்க, 2 லட்சரூபா 3 லட்சரூபா செலவு பண்ணிவிட்டு. நான் நினைக்கிறேன் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணணுன்ட்டு. இவங்க வந்து இல்லை மண்டபம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு, 1 வருஷம் போட்டிருந்தார். நான் அப்புறம் என்ன பண்ணேன், நானே போயிட்டு சரி கோயில் இருந்தால் ஓகேவான்ட்டு. ஏன்னா இப்போது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், எங்கள் ஒய்ஃப் வந்து சர்ச்சுக்கு போவாங்க, ஹாஸ்டல்னால் எல்லாமே வழிபடுவாங்களோ அந்த மாதிரி, ஆனால் ஆண்டவருக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி நான் ஒன்று சொன்னேன், சரி இப்போத்துக்கு நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் வந்து கோயிலில் தான் பார்த்துருக்குறேன், ஒரு நீ நானும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தாலி கட்டலாம், வேறு சூழ்நிலை இல்லைன்னு எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார். எங்கள் அப்பாவுக்காக நான் அது கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக வந்துச்சு. ஏன்னா சூழ்நிலை இப்போ எனக்கு மேரேஜ் ஆகணும், நான் தனியாக லைஃப் ஸ்டைல் அமைச்சுக்கணுன்றது மைண்டு மட்டும் எனக்கு இருந்துச்சு. சரி ஆண்டவர் எப்படியாவது உதவி செய்வாருன்ட்டு ஒரு இந்து கோயிலில், ஒரு விநாயகர் கோயிலில் போயிட்டு நான் வந்து பேசி சின்னதாக பண்ணலான்ட்டு பேசிட்டு முடிச்சுட்டு வந்தேன். இது ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆனாலுமே எனக்கு பணம் கொடுக்குறாங்க, பணம் ஹெல்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பேசி முடிச்சுட்டு மட்டும் வந்துட்டேன். அப்போது எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன், எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுமானா, எங்கள் அம்மா சரி அப்போ தான் ஒத்துக்கல, நான் வட்டிக்கு எங்கே பணம் வாங்கி தரேன்ட்டு 10,000 வாங்கி கொடுத்தாங்க. 10,000 வாங்கி கொடுத்தோன்னுமே பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவார். எங்கள் அப்போ தான் எங்கள் சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்ல அனுப்பிக்கிறாங்க, எங்களுடைய அம்மாவுடைய அம்மா வந்து தாலி வாங்கி கொடுக்குறாங்க, பட்டு சேலை ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் நான் இந்த வட்டிக்கு எங்கள் அம்மா பணம் வாங்கி கொடுத்ததில் எங்கள் ஒய்ஃபுக்கு சேரை ஏறுக்க ஆரம்பிக்கிறேன். இப்படியே எல்லாம் ஒவ்வொரு கல்யாண வேலையெல்லாம் நடக்குது. சரி எப்படி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா, என் தங்கச்சியுடைய வீடு இருந்துச்சு, அது ஒரு ஷீட் வீடு, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இடம் இருக்கும். நான் ஒரு பிளான் பண்ணேன், சரி இங்கே ஃபுல்லாக டென்ட் அடிச்சிடலாம், டென்ட் அடிச்சுட்டு இங்கே சேர் போட்டு சாப்பாடு போட்டுடலான்னு டென்ட் அடிச்சுட்டு அது ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன ஹோட்டல், கையந்தி பவன் மாதிரி ஒரு ஹோட்டலில், ஹோட்டலில் வந்து நான் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இட்லி போண்டா பூரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நல்லா சூப்பரான லஞ்சு. நான் நினச்சேன் சின்னதாக தான் ஏதோ ஒரு 50 பேர் 60 பேர் தான் வருவாங்கன்னு நினச்சேன். அப்போது நான் ப்ரே பண்ணுறேன், ப்ரே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ப்ரே பண்ணுறேன், ஆண்டவரே என் கூட இருங்க, என் லைஃப் திருமணம் எப்படியாவது நடக்கணும் கரெக்டாக நினைக்கிறேன். அப்படி நடக்கும்போது திடீர்னு கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆக கிட்ட சமயத்தில் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்திரிக்கை கேட்குறாங்கன்றாங்க. இவங்க என்னடா இப்போ பத்திரிக்கை கேட்குறாங்களேன்னுட்டு, சரி போயிட்டு நான் பத்திரிக்கை அடிமைய ஆரம்பிக்கிறேன். அவங்க ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு 15 நாள் தள்ளி கேட்குறாங்க கல்யாணம், 15 நாள் தள்ளி போகுது. திருப்பி பத்திரிக்கை அந்த டேட்டுக்கு அடித்து கொடுக்குறேன், அழகாக ஒரு பேக்கெட் பத்திரிக்கை அடித்தேன், சிம்பிளாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்குது ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த ராக்கி எல்லோரும் கையில் கட்டுற ராக்கியை பின் பண்ணிவிட்டு அங்கே நீர் போடு அப்படின்னு, அது ஒரு டிசைனாக பண்ணி கொடுத்தார் எனக்கு ஆண்டவர். எல்லா பத்திரிக்கை அடிக்கிச்சு, நான் நினச்சேன் சிம்பிளாக தான் வருவாங்கன்ட்டு. என் கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 100 பேர் வந்தாங்க, அந்த சின்ன கோயிலில் தான் நடந்துச்சு, 100 பேர் வந்தாங்க. ஃபாரின்லேருந்து ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு பார்த்திங்கனாவே அவங்க நல்லா இந்த நல்லா படித்தவங்களே எங்கள் ஒய்ஃபு, அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை காலேஜிலேருந்தெல்லாம் படித்தவங்களாம் கூடலாம் வந்தாங்க, நிறைய பேர் வந்து. எங்களுக்கு மேரேஜே வேறு மாதிரி ஆச்சு. என் தெருவிலெல்லாம் ஒரு மாதிரி ஜபிப்பான் அப்படி தான் நினைப்பாங்க, என் லைஃபே போயிடுச்சுன்னு தான் நினச்சிருந்தாங்க. என் ஒய்ஃபு பார்த்துனுமே எங்கேயும் பணக்கார பொண்ணு எங்கேயும் தூக்கின்னு வந்துட்டு இருக்கிறாங்கலாம் பேச ஆரம்பித்தாங்க தெருவெல்லாம். ஏன்னா அவ்வளோ ரிச்சாக இருந்தாங்க, ஃபாரின்லேருந்து வந்து ஒருத்தர் வந்துருக்கிறாங்கன்னு கொஞ்சம் லெவலெல்லாம் எங்கள் தெருவில் பேசுகிற லெவலெலாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது சொன்ன இந்த விநாயகர் கோயிலில் ஸ்டார்ட் ஆனாலுமே அவங்க வராங்க, இந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்க ஓகே இது பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் வந்தோடனுமே அவங்க நான்லாம் ரெடி ஆகிறேன். என் கல்யாணத்தில் ஒரு இன்சிடென்ட் ஆச்சுன்னா, எல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் ரெடி, சொந்தக்காரெல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன்.
மாப்பிள்ள தான் ஃபஸ்ட்டு போகணும், நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், சீரியஸாக போயிட்டு தான் ஒரு காமெடி மாதிரி சொல்கிறேன், இதுவும் ஒரு காமெடி தான் நடந்துச்சு என் கல்யாணத்தில். எல்லா சொந்தக்காரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வீட்டில் மாப்பிள்ளையை வந்து எழுப்பாங்க, நான் தான் போய் எழுப்புறேன் என் வீட்டில் இருக்கிறவங்களாம், ஏ எனக்கு கல்யாணம் எழுங்க, எல்லாம் எனக்கு கல்யாணம் எழுங்க, தூங்கி நிற்கிறீங்களேன்னு சிரிக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து எழுப்புறவளோ நம்ம தூங்கி நிற்கணுமா அப்படின்றாங்க. அப்புறம் போனால் கல்யாணத்தெல்லாம் ரெடி ஆகி போனால் எங்கள் ஒய்ஃப் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டம், நான் நினச்சேன் ஏதோ ஒரு 2-3 பேர் வருவாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 100 பேர் அந்த விநாயகர் கோயிலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அங்கேயும் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அவங்க தாலி எல்லாம் வாங்கி மனைவிக்காண்ட விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போது நான் சொன்னேன் என் ஒய்ஃப்கிட்ட, நீ நல்ல ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு மாலை மாற்றிக்கலாம், தாலி கட்டலாம் அப்படின்போது எங்கள் ஐயர் மந்திரம் சொன்னார் இந்த விநாயகர் கோயிலில். நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தோம். அப்போ இந்த ஸ்னாப் ஃபோட்டோ எடுப்பாங்க பசங்கள்லாம், இந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது என்னாச்சுன்னா, நாங்கள் ரெண்டு பேர் மாலை மாற்றும் போது நான் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டு தான் மாலை மாற்றுறேன், நான் அந்நிய பாஷை பேசிகிட்டே மாலை மாற்றுறேன். அப்போது என் ஃபோட்டோக்கு நேரம் மட்டும் அந்த மேகத்துலேருந்து ஒரு மாலை வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்னாப் ஷாட் அங்கே விழுந்துருந்துச்சு. அது எங்களுக்கு எனக்கே தெரியல, அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நினச்சேன், என்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. எல்லா காரியங்களும் நம்ம நினைப்போம் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டால், நம்மளுடைய சூழ்நிலைகளை அறிகிற தேவன். நம்ம தான் நினைப்போம் ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் சும்மா இருக்க மாட்டார். அவர் எப்போவுமே ஒன்று சொல்கிற பாருங்கள், நம்மளை விட, நம்மளை பெற்றவங்களை விட, நம்மளை இன்ச்சு பயிற்சியாக அறிந்தவர் யாருன்னா தேவன் தான்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இந்த உலகத்துல இன்றளவும் முடியாத ஆய்வு ரெண்டு தான். ஒன்னு இயற்கை பற்றிய ஆய்வு, ரெண்டாவது இறைவன் படைத்த இன்னொரு அதிசயமான மனிதனை பற்றிய ஆய்வு. இன்றைக்கு வரைக்கும் ஆய்வாளர்களுக்கு மனிதர்களோட மனங்களின் ஆற்றலை புரிஞ்சுக்கிட முடியல. ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை பற்றி பேசுறோம். ஒவ்வொரு மனிதனாலும் இன்னொரு மனிதனுக்கு கிடைக்கிற அனுபவம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உதவுவது அவனுடைய எண்ணங்கள் தான். நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்களை பற்றி நான் சொல்லல, அது தொன்று தொட்டு வந்துகிட்டே இருக்குது. இந்த நூற்றாண்டு மனிதனை பற்றிய சிக்கல் என்னன்னா, எதையும் அவன் முழுமையா நினைக்கிறது இல்ல. பொதுவா இப்படி சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க, சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்பா, அதுக்குள்ள இந்த மேட்டர் வந்துட்டா அதை மறந்துட்டேன். அல்லது இப்படி சொல்லுவாங்க, நான் அங்க வந்தேன், இதுக்கு தான் வந்தேன், அவர் வந்த உடனே வந்த விஷயத்த மறந்துட்டு அவரோட போயிட்டேன். இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன? எண்ணங்கள் முழுமையா இல்ல. டிவி ரிமோட்டை சில பேர் உபயோகிக்கிறத பாத்திருக்கீங்களா? டைப் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மணி நேரம் டிவி முன்னால உட்கார்ந்துருப்பாங்க, ஆனா எதையும் ஒழுங்கா முழுமையா பார்க்க மாட்டாங்க. செல்போனையும் ஸ்க்ரால் பண்ணிட்டே போவாங்க, உருப்படியா எதையும் பார்க்க மாட்டாங்க. எதையும் நின்னு நிதானிச்சு பாக்குறதுக்கு இந்த நூற்றாண்டு மனிதனுக்கு நேரம் இல்ல, நாட்டமும் இல்ல. நாம நம்முடைய எண்ணங்களை மாற்றணும். நாம எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை முழுமையா மனம் குவிந்து செயல்படணும். இன்னைக்கு தான் நாம முழுமை முழுமைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. இதெல்லாத்தையும் இயேசு என்னைக்கோ சொல்லிட்டாரு. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை கூட முழுமையானது. எல்லாம் முடிந்தது, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு எல்லாவற்றையும் அழகா நேர்த்தியா முழுமையா முடிச்சாரு. நாம இப்படி இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு செயல் செய்யும் போது மற்றதை பற்றி சிந்திக்க கூடாது, முழு மனதோடும் அதுல மட்டுமே ஈடுபடணும். ஐயோ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, அதை செய்யலையேன்னு இதை விட்டுட்டு அதை செய்ய போக, அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வந்து அதையும் விட்டுட்டு அந்த இன்னொன்னு செய்ய ஆரம்பிக்க, மனம் குழப்பமடைய கடைசியில எதையுமே செய்யாம இருப்போம். அதனால இந்த நூற்றாண்டு மனித மனங்களை பற்றி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணங்களில் முழுமை இல்லை, எனவே எதுவும் அவனுக்கு முழுமையாய் பதிவது இல்லை, எதிலும் அவன் முழுமையாய் பதிவதும் இல்லை. இந்த ரெண்டுமே ஆபத்து. அதனால எதை செஞ்சாலும் முழுமையா உள்ளன்போட ஈடுபாட்டோட செய்யுங்க, உங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும்.